நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 சிராவண மாதம் 24 2026 ஆகஸ்ட் திங்கள் 15 இன்று சனிக்கிழமை. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாளொரு குரல். படுபயன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். வெகாமை என்னும் அதிகாரத்திலமைந்த இக்குரட்பா கூறும் பொருள், நடுவுநிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார். வெகாமை என்னும் அதிகாரத்தில் 172வதாக அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. படுபயன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 5:53:50. நிகழ்ச்சி நிரல். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுடெல்லி செங்கோட்டை ராம்பாட்ஸ் மைதானத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியேற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பின் ஆங்கில வர்ணனையும், அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் சிறப்பு உரையினையும் இன்று காலை 7 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி ஆற்றும் சிறப்பு உரையின் தமிழாக்கம் இன்று 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். சுதந்திர தின நேரடி ஒளிபரப்பை தொடர்ந்து தமிழில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் ஜே பாலமுருகன் அவர்கள். 10:00 சிறப்பு அரங்கிசை. சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 11:00 சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைப்பு சுதந்திர தாய் தந்த வரம். கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை என் விஜயநம்பி, தன்னுரிமை எஸ் அருந்ததி, பெண்ணுரிமை பி ஜோசியபர்ணா, கருத்துரிமை எம் ராகவேந்திரன், நடுவர் முனைவர் முத்து சந்தானம். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை. எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 முதல் 50 ஆண்டுகள் தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலிற்கு 2025 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் க. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ப. ரவிக்குமார் அவர்கள். 2:15 ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜகவர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வே. தி. சந்திரசேகரன் அவர்கள். 2:30 புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நா. ரங்கசாமி அவர்கள் விடுக்கும் சுதந்திர தின செய்தி. தொடர்ந்து திரை இசை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் பி. மார்டின் ஜோசப், மாணவி எம். மெர்சிபா. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:00 சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் வழங்குவோர் திருவாரூர் கே. ஜெகநாதன் குழுவினர். படைப்பு

0: ആകാശവാണി. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: திட்டமிட்டு செயல்படும் போது திசைகள் கூட நம்மை வணங்கி நிற்கும். பிறப்பு முதல் முடிவு வரை திட்டமிட்டால் குழப்பமில்லாமல், திண்டாட்டமில்லை, அச்சமில்லை, ஆர்ப்பரிக்கிற எண்ணமில்லை. உழைப்பு நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது, திட்டமிடல் அதற்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே திட்டமிடுவதை நாம் நம்முடைய முறையாக செயல்பாடாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கணும். நிறைய பேர் ரயில் பயணத்திற்கு, விமான பயணத்திற்கு, பிற முக்கியமான அலுவலகங்களுக்கு செல்கிற போது எல்லா பொருளையும் எடுத்துக்குவாங்க. பாஸ்போர்ட்டை விட்டுட்டு போயிடுவாங்க, ரயில் டிக்கெட்டை விட்டு போயிடுவாங்க, அலுவலகத்துக்கு போன முக்கியமான கோப்பை வச்சுட்டு போயிடுவாங்க. இதனுடைய விளைவாக அவர்கள் திண்டாடக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா அவங்ககிட்ட திட்டமில்லை, இதை எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிற எண்ணம் பலருக்கு வருவதில்லை. சோம்பலாக இருப்பதன் காரணமாக அவர்களால் அதை செயல்படுத்த முடிவதில்லை. அதனால் அவர்கள் திண்டாடுவது மட்டுமில்லை, தேவையில்லாத மனக்குழப்பம் அலைச்சல் மனதில் வந்துவிடுகிறது. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று வள்ளுவர் சொல்வதைப் போல, எது நன்மை எது தீமை, எதை எடுத்து செல்ல வேண்டும், எது எப்படி பயன்படும் என்று திட்டமிடுகிற எண்ணம் நமக்குள் வர வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஒன்றும் இல்லைங்க, மண்ணுக்கு அடியில்

0: ஒரு விவசாயி ஒரு விதையை போடுவார். அந்த விதை என்ன பண்ணும், மண்ணுக்கு அடியில் போயிடுச்சேன்னு சும்மா இருக்காது, அங்கே இருக்கிற காற்றையும் நேரையும் உறிஞ்சி வளர்ந்து அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு அது வெளியே வரும். அதற்கு காரணம் அந்த விதை திட்டமிடுகிறது. விதை திட்டமிட்ட காரணத்தால் அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு மேலே அது செடியாக முளைக்கிறது, முளைத்து பயன் தருகிறது. அப்போ ஒரு விதை நமக்கு ஒரு வீரிய சிந்தனையை சொல்லி கொடுக்கிறது. அதனால தான் விவசாயி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி திட்டமிட்டு விவசாயம் செஞ்சு கொடுக்கறதுனால தான் நெல் விளைஞ்ச உடனே பார்த்திங்களா வரப்பில் முற்றிய நெற்கதிர் அப்படியே வந்து அந்த வரப்பு மேலே சாயும். வரப்பு மேலே போய்கிட்டு இருக்கிற அந்த உழவனுடைய காலில் நெல்மணி படும். அந்த நெல் நினச்சிக்குமா, என்னை வளர்த்து ஆளாக்கி அள்ளிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி என்னை வளர்த்து இந்த மக்கள் பயன்பெற வேண்டும், பசியார கொடுக்க வேண்டும் என உழைத்த உழவனே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று தன்னை வளைத்து உழவனுடைய காலில் வணங்கி நிற்கும் என்கின்ற செய்தியினை புலவர்கள் வடித்திருப்பார்கள். அப்படி அந்த விதை கூட நமக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது. ஆனால் நாம் எல்லாம் அதை மறந்துவிட்டு திட்டமிடாத இருந்த காரணத்தால் மிகப்பெரிய அவலங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறோம். மண்ணுக்கடியில் போடுகிற விதை கூட திட்டமிடுகிற போது மானுட சமூகத்தில் பிறந்த நாம் திட்டமிட மறக்கிறோம். இன்றிலிருந்து நீங்கள் திட்டமிட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த திட்டம்தான் உங்களுக்கு புதியன படைக்கும். மூளையில் கிடக்கும் வாலிபனே, நீ முதிவில் வேலையை தேடுகிறாய் என்கின்ற நிலைமை அண்மை காலத்தில் உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக இளைஞர்கள் சோம்பலில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த சோம்பலை உடைத்தெறிவதற்கு ஒரே ஒரு வழி, திட்டம். அந்த திட்டத்தை மனத்திரையில் பதிய வைத்தால் உங்களுக்கு வெற்றியின் வரவு நிச்சயம். வாழ்க்கையில் இனி துன்பமில்லை, நல்லவை தினமும் நடக்கும். நானிலம் உங்களை வணங்கி நிற்கும், உண்மைகள் வந்து உயர்ந்து நிற்கும், ஒரு வாக்குகள் தினம் தினமும் வெற்றியாக மாறும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக எஸ் சௌமியா பாடியிருப்பது

நேரம் 6:26:20. தெய்வீக ராகத்தில் அடுத்து ஹாஜி எஸ் சையத் அலி பாடியிருப்பது.

இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கம்பேட்டை தேவாங்கூர் கீழவீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று காலை மஞ்சள் நீராட்டு, இரவு தர்மர் பட்டாபிஷேகம். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலை விழா ஃபேத் தி புதுச்சேரி 2026 புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று மாலை 6:30 மணியளவில் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 30 சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.

0: டிக்கெட் தம்பி, ராகி மால்ட்டு ஒன்று கொடுப்ப எனக்கு.
1: நேற்று கருத்தமுத்து கூட விவசாய ஆஃபீஸரை போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு அவர் ஆலையை காணுமே, காலையிலேயும் எங்கே போயிருக்காருன்னே தெரியல. சரி பார்ப்போம், எப்படியும் வருவார்.
2: காதமுத்த, காதமுத்த, எப்பா காதமுத்த?
1: கருத்தமுத்து குரல் மாதிரி இருக்கு, ஆளை காணும்.
2: காதமுத்த, உன் எதற்கு டிராக்டர் நிற்குது பாருப்பா.
1: ஆமா, ஒரு டிராக்டர் நிக்குது.
2: இங்க வருபா, வைக்கோல் கட்டு மேல உட்காந்து நிக்கிற மேல மேல மேல பாருப்பா, அண்ணா பாருப்பா.
1: டிராக்டர்ல வைக்க கட்டு இருக்கு.
0: எப்பா கருத்தமுத்த, வைக்க கட்டு மேல உட்காந்துட்டு என்னவா பண்ற?
2: காதமுத்த, ஆத்தங்கரையோரம் அஞ்சு காணி யானை கவுண்டு நெல் நட்டல.
0: ஆமா,
2: அதனுடைய வைக்கோல் தான் ஏத்திங்கன்னா டவுனுக்கு போறமா விக்கிறதுக்கு.
0: எப்பா அவ்வளவு உயரத்துல போய் உட்காந்து இருக்கிய, கரண்ட் கம்பியில ஏதாவது மாட்டிடாதப்பா.
2: ஐயோ, கரண்ட் ஒயர் போதுப்பா.
0: ஏப்பா கரண்ட் ஒயர்ல உரசுனுச்சுன்னா நெருப்பு பிடிச்சிக்கும்பா.
2: இறங்கி இறங்கி வரமா. காதமுத்த, ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி. பார்த்து பார்த்து அப்பாடி. இறங்கிட்டமா, இறங்கிட்டமா.
0: கருத்தமுத்த, ஏப்பா அம்மா உயரத்துல போய் உட்காந்துருக்கிறியா? ஆபத்தான விஷயம்ப்பா.
2: நான் அதான் சொன்னேன் காதமுத்த, இந்த டிராக்டர் டிரைவருக்கிட்ட. டிராக்டர் டிரைவர் சொன்னாரு, நீ வைக்கோல் மேல போய் உட்காந்துக்க, வைகுண்டமே தெரியுப்பா.
0: ஏப்பா அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ தெரியல, இது மாதிரிலாம் செய்யாதப்பா.
2: நீ சொல்லதான் தெரியுது, அண்ணாந்து பார்க்குறேன், கரண்ட் ஒயர் போகுதுப்பா.
0: வண்டி அப்படி ஓரமாகவே நிற்கிட்டான்.
2: சரி சரி சரி,
0: வாப்பா. இப்போதான் எனக்கு ஒரு ராகி மால்ட்டு சொன்னேன், நீ கேழ்வரகு டீ குடிக்கிறியா இல்லையா?
2: நான் குடிக்கிறேன்ப்பா.
0: தம்பி இன்னொரு ராகி மால்ட்டுப்பா.
3: சரிங்க அண்ணா.
2: காதமுத்த, மறந்துட்டேன் பாரு, நேற்று நம்ம பாகற்காய் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா?
0: ஆமாப்பா, மாமனாருக்காக தான் பாவக்காய் சாகுபடி செய்யறத பத்தி உனக்கு சொல்லிட்டு இருந்தேன்.
2: ஆமாமா, குழித்தட்டு நடுவு நீர்ப்பாசனம் இதை பத்தி கேட்டிருந்தேன்.
0: அது நேரம் இல்லைன்னு நேத்து நம்ம விவசாய ஆபீசரை பார்க்க போயிட்டோம், இப்ப சொல்லட்டுமா?
2: சரி சரி சொல்லுப்பா. நீ
0: ஒண்ணு இல்லப்பா, நம்ம நேரடி விதைப்பு உன்ட்ட சொன்னேன் இல்லையா?
2: ஆமா.
0: நல்லா முளைக்கிற விதையில ரெண்டு விதைய விட்டுட்டு பாக்கி கண்ணெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு.
2: ஆமா.
0: இது இல்லாட்டினா குழித்தட்டு நடவு முறையிலையும் நம்ம பாகக்காய் சாகுபடி செய்யலாம்ப்பா.
2: சரி சரி சரி.
0: ஒரு 15 நாள் வயதுடைய நாற்றுக்களை நம்ம வளர்த்து அதுல நல்லா திடமா இருக்கக்கூடிய நாற்றுக்களை கொண்டு வந்து நம்ம நடவு முறையில வந்து செஞ்சும் நம்ம பாகக்காய் சாகுபடி செய்யலாம். தண்ணி என்ன கேட்டா நீர்

0: பாசனமா?
1: ஆமா, நீர் பாசனம்.
0: விதையை முளைச்சு வர்ற வரைக்கும் தினமும் நீர் பாய்ச்சணும்பா.
1: சரி.
0: முளைச்ச பிறகு நம்ம வாய்க்கால் மூலமா வாரம் ஒரு முறை நீர் பாசறது ரொம்ப நல்லது.
1: ஓஹோ,
0: இப்படி நீர் பாய்ச்சிக்கப்பா.
1: சரி சரி சரி.
0: இது போக வேற என்னன்னு உனக்கு
1: தெரியணும்? உரம் விடுறது, பந்தல் அமைக்கிறது, ஏதாவது சொட்டு நீர் பாசனம், அப்புறம் களை மேலாண்மை, அப்புறம் உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் செஞ்சா சொல்லுப்பா, விவரமா சொல்லு.
0: எப்பா, உரம் போடுறத பத்தி நான் ஆரம்பத்துல உன்ட்ட என்ன சொன்னேன்? குழி எடுக்கும் போதே அதுல ஒரு 10 கிலோ தொழு உரம் போட்டுடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா?
1: சரி.
0: இதோட அடியுரமா ஒவ்வொரு குழிக்கும் ஒரு 6 பங்குக்கு 12 பங்கு 12 பங்கு, அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது ஒரு 100 கிராம் எல்லாம் சேர்ந்து அந்த அளவில் வந்து நம்ம அந்த குழியில் வந்து நம்ம போடணும்பா. இது போக மேலுரமா பூக்கிற தருணத்தில் ஒவ்வொரு குழிக்கும் ஒரு 10 கிராம் யூரியா. அது ரொம்ப கிட்ட போய் போட்டக்கூடாது, செடியிலேருந்து கொஞ்சம் எட்ட எடுக்கிற மாதிரி போடணும்பா.
1: சரி சரி சரி.
0: ஒரு ஹெக்டருக்கு அடியுரமா இது வந்து நம்ம உழவப்பே நம்ம போடணும்னு நான் சொல்ல வரேன். அசோஸ்பெரியம் 1 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1 கிலோ, சூடோமோனஸ் 1.5 கிலோ, இதோட தொழு உரம் 50 கிலோ, வேப்பம் முன்னாக்கு 100 கிலோ, இதெல்லாம் இந்த கடைசி உழவு போடுறோம் இல்லையா, அப்ப வந்து மண்ணில் போட்டுணும்பா. அப்பதான் வந்து நல்ல முறையில் பின்னாடி நமக்கு மகசூல் கிடைக்கும்.
1: சரி.
0: இன்னொன்று என்ன கேட்ட, பந்தல் அமைக்கிறத பற்றி கேட்டீங்களா?
1: பந்தல் அமைக்கிறது,
0: 1 கொடியை தூக்க தூக்க 1000 பாவக்கா அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமாம், எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லியே இருப்பாரு.
0: ஆமாம்ப்பா, குத்து குத்தா காய்க்கக்கூடியதுப்பா இந்த பாவக்கா. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த கொடி கிளம்பும் போது ஒரு கயிறை கட்டணும், அல்லது ஒரு சணல் கயிறு கிடைஞ்சாலும் கூட அதை வச்சு கட்டி பந்தலில் ஏற்றி விடணும். பந்தல் கிட்ட போகும்போது அது 4-5 பக்க கிளைகளா போற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கொடிகள் தோன்ற ஆரம்பித்த பிறகு 2 மீட்டர் உயரத்துக்கு பந்தல் அல்லது தட்டி அமைச்சு அதுல ஏத்தி விடணும். மர குச்சிகளை வச்சியும் நம்ம பந்தல் போடலாம், அதுக்கு 6 மீட்டருக்கு 6 மீட்டர் அந்த அளவில் வச்சுக்கணும். இல்ல கல் தூண் போட்டு நம்ம செய்ய போறோம் அப்படின்னா 10 மீட்டருக்கு 10 மீட்டர் இடைவெளி, அதுல கம்பிகளை கிடைமட்டமா கட்டி வச்சு அதுல கொடிகளை படர செய்யணும். இந்த கல் தூண் போடுறது கொஞ்சம் செலவு பிடிச்ச வேலை தான். 1 ஏக்கருக்கு 50,000-75,000 வரைக்கும் செலவாகும்.
1: சரி.
0: ஆனால் பல வருடங்களுக்கு அந்த பந்தலை நம்ம அப்படியே வச்சுக்கலாம்.
1: ஓஹோ,
0: அது ஒரு லாபம் இருக்குது. முதல் வருஷம் கொஞ்சம் செலவாதான்ப்பா இருக்கும்.
1: சரி சரி.
0: முடிஞ்ச வரைக்கும் அந்த சொட்டு நீர் பாசனம் போட்டீங்கன்னா நீ மோட்டரில் தண்ணியை திறந்து விட்ட உடனே நேராக ஒவ்வொரு குழிக்கும் தண்ணி பாஞ்சிட போகுது.
1: ஆமாம்,
0: அதிகமாக உனக்கு ஆள் செலவும் கிடையாது, தண்ணியும் விரயமாகாது, களைச்செடியும் அந்த அளவுக்கு முளைக்காது. உரத்தை கூட நீ அப்படியே தண்ணியில கலந்து விட்டீங்கன்னா அப்படியே செடிக்கு நேராக கூட போயிடும்பா. இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இத 200க்கு 100 100 இத்தனை கிலோகிராம் இதை எடுத்துக்கிட்டு இதை பிரிச்சு பிரிச்சு நாம தண்ணி மூலியமா கூட நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: சரியா?
1: சரி.
0: இதெல்லாம் பார்த்துக்க, விதைச்ச 15வது நாள்லையும் 30வது நாள்லையும் களை இருந்துச்சுன்னா எடுத்துடணும்பா. பாகற்காயில இந்த பெண் பூக்களை அதிகரிச்சு நம்ம காய் பிடிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்கு, அதுக்கு பேர் எத்திரல் அப்படின்னு உண்டு. 1 மில்லி எத்திரல் வளர்ச்சி ஊக்கிய 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து முதல் 2 இலை விதைச்சு அது வளர்ந்து வரும்போது அந்த 2 இலை வருதுல்ல, அப்ப 1 தடவையும், அப்புறம் வாரம் 1 முறை, இந்த இடைவெளியிலையும் நம்ம 2 முறை தெளிக்கணும்பா.
1: சரி சரி சரி.
0: இப்படி தெளிச்சோம்னா பூ நல்லா பூத்து காய் அதிகமாகும். நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறை, போரான், மேங்கனீஸு, இந்த மாதிரி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நுண்ணூட்ட சத்து கலவை அதை 0.1% அப்படிங்கிற அளவில் விதைச்ச 30வது 45வது 60வது நாளில் தெளிச்சோம்னா காய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். நீ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரசாயன மருந்தை அவாய்ட் பண்ணிடு.
1: சரி. நீ என்ன சொல்றது காந்தமுத்த, நான் எப்பவுமே இயற்கை உரம் தான் போடுறது.
0: 2 மில்லி வேப்ப எண்ணெய் அல்லது 5 மில்லி வேப்பம் கொட்டை பருப்பு சாறு, இதை 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நல்லா மேலே போடுற மாதிரி நல்லா தெளிக்கணும்பா.
1: சரி சரி சரி.
0: இதுல இந்த பூச்சி அப்புறம் நோய் தாக்குதல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். விதைச்ச 60லேருந்து 65வது நாள் நம்ம காய்களை அறுவடையே செய்ய ஆரம்பிச்சிடலாம். விதை முத்துறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்சிடணும்ப்பா. மூணுலேருந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தர

0: அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீ. அது 150 நாள் வரைக்கும் நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: சாதாரண ரகமாக இருந்ததுன்னா 14 டன் கிடைக்குங்கிறாங்க ஒரு ஹெக்டருக்கு. அதுவும் வீரிய ஒட்டு ரகமாக இருந்தால் 40 டன் வரைக்கும் நம்ம அறுவடை செய்யலாம்ப்பா ஒரு ஹெக்டரில். அதனால நீ தாராளமாக செய்ய. இப்போ நான் சொன்ன மாதிரி 150 நாள் வரைக்கும் அறுவடை பண்ண போகிற உன் மாமனாருக்கு வேண்டிய பாகுக்காயை கொடுத்துக்கிட்டே
1: இரு.
0: அவர் சுகர் கண்ட்ரோல் ஆகி அவர் ரொம்ப நாள் நல்லா இருந்தாருனா தான் நீ நல்லா இருக்க முடியும்.
1: ஆமாம் காத்துமுத்து, என் மாமனாருக்கு இந்த பாகுக்காயில் உடம்பும் குணமாவும் இதை பயிரிட்டு அதிக வருமானமும் கிடைக்கும் பாருங்க.
0: டிராக்டர் அப்படியே நிற்குது, நீ சீக்கிரம் போனீங்கன்னா தான் டவுனில் வைக்கல விற்றுட்டு வரலாம். நீ கிளம்பு, விஜய நேரமாக இருக்குது, வீட்லேயே இருக்கிறேன். நீ மதியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வாப்பா.
1: சரி காதமுத்த, நான் டிராக்டர் டிரைவர் கூட போய் உட்காந்துக்கிறேன்.
0: சரிப்பா, மேலே உட்காராதப்பா, டிரைவர் கூட உட்காந்துக்கிட்டு
1: சரி சரி
0: போய் வைக்கல விற்றுட்டு நேரங்காலத்தோட வீட்டுக்கு வாப்பா.
1: காதமுத்த, ஒரு முக்கியமான விஷயம், மதியம் வந்து பேசுகிறேன்ப்பா நான்.
0: சரிப்பா சரிப்பா,
1: வீட்டுக்கு வரமா நான்.
0: ஆ ஓகேப்பா ஓகேப்பா, போய்ட்டு வாப்பா.
1: டிரைவர் அண்ணா, டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணு, போகலாம்.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து பங்கேற்ற உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனா்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் என மொத்தம் 2500 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 5000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இதனையொட்டி தில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டையை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் உட்பட பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் தலைநகரங்களில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளனர். சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தொழிற்சாலைகளில் நேரடியாக பயிற்சி பெற்று வரும் இளைஞர்களிடையே அவர் கலந்துரையாடினார். தொழில்துறையினர் பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வியை படித்தவர்கள்

களுடன் கலந்தாலோசித்த பிறகே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 18 முதல் 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் சேர முடியும் என்றும் அவர்களுக்கு மாதந்தோறும் குறைந்தபட்ச உதவித்தொகை வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார். தொழிற்சாலைகளில் நேரடி அனுபவத்தை பெறுவதன் மூலம் இளைஞர்கள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று திரு நிர்மலா சீதாராமன் கூறினார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கைத்தறி

0: கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த கண்காட்சி நாட்டின் கைத்தறி பாரம்பரியம், வடிவமைப்பு, தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். இதுபோன்ற கண்காட்சிகள் கைத்தறி தொழிலின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உதவுவதுடன் கல்வி, வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு, கண்ணியமான வாழ்க்கை முறை போன்றவற்றில் நிலையான வாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கழிவுகளை அகற்றும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு அத்தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிட சூழல், சமூக பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர், ஆன்லைன் வாயிலான பத்திரப்பதிவு நடைமுறைகளை இம்மாதம் 17 தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். பத்திரம் பதியப்பட்ட 24 மணி நேரத்தில் அதற்கான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நெய்தல் திருவிழா தூத்துக்குடியில் நேற்று தொடங்கியது. 3 நடைபெறும் இந்த விழாவில் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் 3 நெய்தல் கலை திருவிழா துவங்கியது. தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது ஆண்டாக நெய்தல் கலை திருவிழா நடைபெறுகிறது. தொடர்ந்து 3 நடைபெறும் நெய்தல் கலை திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மண் சார்ந்த கலைஞர்கள் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடுப்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் மூலமாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக அதேபோன்ற வரி விதிப்பு முறையை மேற்கொண்டு வருவதாக பிரேசில் தெரிவித்துள்ளது. சீனாவில் உள்ள ஹுனான் மாகாணத்தில் லியாஹுவன் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 52 பேரில் 44 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,665 அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக செமோவோடா அணுமின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2வது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.

0: பெற்றது. நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று நடும் விழா நேற்று நடைபெற்றது. யுஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்விற்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் சேப்பாக் அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 81 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக் அணி 39 ரன் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 15:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசைகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. பாசிகள் கட்டுப்பாடின்றி அதிகமாக வளரும் போது பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் மற்றும் தொழிற்சாலை வீட்டு கழிவு நீரால் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் அதிகரிக்கப்படும் போது பாசிகள் வேகமாக பெறுகின்றன. பாசிகள் நீரின் மேற்பரப்பை முழுமையாக மூடுவதால் சூரிய ஒளி நீரின் அடிப்பகுதிக்கு செல்ல முடியாது. பாசிகள் இறந்த பிறகு அவற்றை பாக்டீரியாக்கள் மற்றும் பிற நுண்ணுயிரிகள் சிதைக்கும் போது அதிக அளவு கரைந்த ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் நீரில் ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைந்து மீன்கள், இறால்கள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்கள் சுவாசிக்க முடியாமல் இறக்கும் நிலை உருவாகிறது. இந்த நிகழ்வு நீர்நிலைகளில் டெட் சோன் எனப்படும் உயிரினங்கள் வாழ முடியாத பகுதிகளை உருவாக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்துகின்றது. சில வகை நீலப்பச்சை பாசிகள் சைனோபாக்டீரியா, மைக்ரோசிஸ்டின், அனடாக்சின் போன்ற நச்சுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. இவை குடிநீரை மாசுபடுத்துவதோடு மனிதர்களில் தோல் எரிச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி, கல்லீரல் பாதிப்பு போன்ற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளும் இந்த நச்சுகளால் பாதிக்கப்படலாம்.
1: சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள்.

பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு ஆற்றும் சிறப்பு உரையின் நேரடி ஒளிபரப்பின் ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

police, man.

0: இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டைக்கு தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லி கடமை பாதையில் முப்படைகள் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடல் எதிரொலிப்பதுடன் நம் அனைவரின் மனதிலும் மூவண்ண கொடி நிறைந்துள்ளது என்று கூறினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். மேக் இன் இந்தியா திட்டம் காரணமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் உற்பத்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் 1000 கிகாவாட் மின் உற்பத்தி திறன் என்ற இலக்கை எட்ட 5 அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் மேலும் பல செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும் என்றும், அரிய வகை தாதுக்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் மூலம் கிடைக்கும் பலன்கள் ஏழை மக்களை சென்றடைய செய்வதை உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். புதுதில்லியில் உள்ள ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் மையம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்றும், அப்பகுதி எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வர்த்தகம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அவர் கூறினார். பங்களாதேஷுக்கு கூடுதலாக டீசல் விநியோகம் செய்வது குறித்து முடிவு உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர்.

0: இருந்துள்ளனர். சிதாகுண்டா பகுதியில் அமைந்துள்ள இந்த கப்பல் தளத்தில் பழுதடைந்த கப்பலின் பாகங்களை பிரித்தளிக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருந்தபோது வாயு கசிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கப்பலில் இருந்து வெளியான விஷத்தன்மையுடன் கூடிய வாயு வெளியேறியதன் காரணமாக 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும், காயமடைந்த 2 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வாயு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், கப்பல் தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பகுதி அருகே இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 7.7 பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து அந்நாட்டு வானிலை மையம் கிழக்கு நியூசா பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் மற்றும் நதிக்கரைகளின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதி விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் ஈரான் ராணுவம் வலுவிழந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி விதிமுறைகளின் கீழ் கடந்த 2006 தொலைக்காட்சிகளுக்கான விளம்பரத்திற்கான உச்சவரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விளம்பரங்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் ஊடகங்களுடன் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான குடும்பங்கள் முழு இழப்பீட்டு தொகையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், ஒடிசா ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் வட மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாலசூர், பாட்கக், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர், தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:24 10 நொடி. ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இரவு

0: 9:30 ஒலிபரப்பாகும். நமது ஒலிபரப்பில் இப்போது இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானான். அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வரப்போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது, இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேரொழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுகிட்டு வந்தான், துறவி ஏறி உட்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையிலிருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்குறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாரான். வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கலை, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார், உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினிய குடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா, அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான். இவன், எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னானான் அந்த ஆள்.
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம்.

0: 28 gallantry awards, including 13 posthumous for Defence and Central Armed Police Forces personnel. And in cricket, first test of two-match series between India and Sri Lanka to begin today at Gale. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:50. தேசபக்தி பாடல்கள்.

0: தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

0: உன்னிகிருஷ்ணன் பாடியது அந்த பாடல். நேரம் 9:55.
1: 18ஆம் நூற்றாண்டின் இறுதி போராளியா, அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக இறுதி வரை

நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது அந்த பாடல். தேசபக்தி பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கிசை. சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங்.
1: வந்தே மாதரம் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல்

நேரம் 10:27:45. விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கிசையில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள தேசபக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியிலேனி வைஷ்ணவ ஜனதோ நர்சிங் மேத்தா இயற்றிய பாடல்.

விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கிசையில் இதுவரை சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய தேசபக்தி பாடல்கள் கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 11 மணி.
2: ஆகாஷ்வாணி சுதந்திர தாய் தந்த வரம், தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை. சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமை கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள்.

0: கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி, தன்னுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி, கருத்துரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன், பெண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அபர்ணா. இதோ நேயர்களை சுதந்திர தின சிறப்பு கவி அரங்கத்திற்கு அழைத்து செல்கின்றோம். தொடக்கமாக தலைமை கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கு 80வது இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுந்தர தமிழே, இன்ப சுதந்திர வணக்கம். இந்திய மக்களுக்கெல்லாம் இனிய நாள் இந்நாள். இந்த கவியரங்கம் சுதந்திர தாய் தந்த வரம். அந்த வரத்தில் கருத்துரிமை சொல்வதற்கு ராகவேந்தர், தன்னுரிமை அருங்கவிஞர் அருந்ததியார், மண்ணுரிமை வீரகவி விஜய நம்பி, பெண்ணுரிமை பேசுகின்ற வீரமங்கை ஜோசி அபர்ணா, இவர்களின் பங்கேற்போடு இந்த கவியரங்கை நிகழ்த்துகின்றோம். சுதந்திர தாய், வானவர்க்கும் தானவர்க்கும் வாய்த்திடாத மந்திரம், மானுடத்தை வாழ வைக்க வந்த இச்சுதந்திரம், ஏனை எந்த உயிர்களுக்கும் இல்லை இந்த நல்வரம், மானமுள்ள மனிதனுக்கு மாண்பு செய் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? உரிமை யாவும் அனைவருக்கும் உரியதென்று சொல்லியே சரி நிகர் சமானமாக வாழ வைக்கும் மந்திரம், அதுதான் சுதந்திரம். பெரியர் என்றும் சிறியர் என்றும் பேதவாத சூதலாம் கரைகடந்து ஓட வைத்த கருணை சேர் சுதந்திரம். சும்மாவா வந்தது இந்த சுதந்திரம்? சும்மாவா வந்தாள் சுதந்திரத்தாய்? இல்லை இல்லை, வரம் கிடைக்க வேண்டுமென்றால் தவம் கிடைக்க வேண்டாமா? கண்ணீரும் செந்நீரும் காட்டாராய் ஓடவிட்டு வெங்கொடுமை சாக்காட்டில் வெளிப்பட்டாள் சுதந்திரத்தாய். செங்குருதி சேற்றினிலே வெண்கமலம் போல் பிறந்தாள். சினத்தீயின் நடுவினிலே தென்றலை போல் வந்துதித்தாள். அங்கவளை கண்டதனால் அநேக வரமளித்தாள். மங்கையவள் புன்சிரிப்பால் மண்ணடிமை தீர்த்து வைத்தாள். பெண்ணுரிமை, மண்ணுரிமை, தன்னுரிமை, கருத்துரிமை, எண்ணுரிமை, எழுத்துரிமை, எடுத்துரைக்கும் பேச்சுரிமை, வாக்குரிமை, சொத்துரிமை, படிப்புரிமை, வாய்ப்புரிமை, இன்னபல வரங்களெல்லாம் எங்களுக்கு அவள் கொடுத்தாள். நல்ல தமிழ் எடுத்து நால்வர் இங்கே வந்துள்ளார். முன்னுரையும் முடிவுரையும் முடிந்தவரை நான் உரைப்பேன். ஜனநாயகம் என்ற சங்கீதத்தின் ராகமே சமத்துவம்தான். பாவம் சகோதரத்துவம், தாளம் சுதந்திரம். ராகமும் பாவமும் தாளமும் மூன்றும் ஒருங்கிணைந்தால் முழுமையான இசை பிறக்கும். சுதந்திரத்தின் அஸ்திவாரம் சமத்துவம். சமத்துவத்தின் இயங்கு திசை வாக்குரிமை. வாக்குரிமை என்ற எரிபொருளால் இயங்குவதே மக்களாட்சி. உலகம் சமநிலை பெற வேண்டி உரிமை போரை தொடுத்தார்கள். ஓடி ஓடி ஓடி ஓடி இந்த மண்ணின் விடுதலை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே. இது சிவவாக்கியத்தில் சின்னதொரு திருத்தத்தில் கிடைத்த தவ வாக்கியம். தவசு பலித்தது, தாயவள் கடைக்கண் வைத்தாள். சகலமும் பொதுவென்ற சமபலம் தந்தெங்கள் சங்கடம் தீர்த்த தாயே. சகலமும் பொதுவென்ற சமபலம் தந்து எங்கள் சங்கடம் தீர்த்து வைத்தாய். சகோதர சமத்துவ சுதந்திர திசை காட்டும் சர்வோதய செல்வியே. சுதந்திர தாயே, சர்வோதய செல்வியே. சுதந்திரம் என்பது ஒரு சூட்சும மந்திரம். புதுமைகள் பல பல பூத்திடச் செய்தது. அதுவரை கண்டிடா அதிசயம் நிகழ்ந்தது. புதுப்புணல் பாய்ந்தது, புதுக்குரல் எழுந்தது, புதுவிதி புதுநடை புதுத்திசை திறந்தது. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எல்லோர்க்கும் எல்லாமும் என்பது உறுதியாச்சு. சொல்லில் அகப்படுமா சுதந்திரத்தாய் தந்த வரம்? வாக்கு எனும் ஆயுதம் ஒன்று மாற்றமும் ஏற்றமும் செய்வதற்கென்று தோன்றி அழிவது வாழ்க்கை. துன்ப

0: இன்பமும் தொடர்வது இயற்கை. இன்ற தாய் தாய்மடி தந்தாள். இன்னொரு தாய்மடி நம் சொந்த நாடு. விரிந்ததன் தாய்மடி நமக்கென தந்தாள், ஆண்டிடும் உரிமையும் அவளே கொடுத்தாள். சுதந்திரம் தாய் அனைவருக்கும் இந்நாடு சொந்தம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லோர்க்கும் எல்லாமும் என்றோர் இறையாண்மை என்பதே சுதந்திரமாகும். எல்லோர்க்கும் சமமான உரிமை. இனம், நாடு, மொழி, வாக்கு எல்லோர்க்கும் ஒன்றாம். வல்லாண்மை செய்பவருக்கெல்லாம் வாக்கினால் தீர்ப்புகள் எழுதிடக்கூடும். பொல்லாத ஆயுதம் வாக்கு, புரட்சியும் புதுமையும் அதில் பூக்கக்கூடும். வல்லான் வகுத்ததே வாய்க்கால், இந்த வழக்கத்தை மாற்றினாய், புதுப்பாதை தந்தாய். சுதந்திர தாயே, எல்லோரும் சேருவோம் ஒன்றாய், இனி ஒரு புது விதி இயற்றுவோம் நன்றாய், சுதந்திரத்தால் பெற்ற நன்மை சொல்லுவோம் வெல்லுவோம் கொண்டாடி மகிழ்வோம். சுதந்திரத்தாயே, துயர் துடைத்தாயே, தினந்தோறும் அன்னை உன் திருவடி தொழுதேன். அச்சமும் அடமையும் அடியொடும் தகர்த்தாய், வெற்றியும் புகழும் விரிந்திடச் செய்தாய், மானுடம் வென்றிட வாசலை திறந்தாய். உரிமை வாழ்வின் பெருமையை உணர்த்திய கருணையின் கடலே, காலத்தின் மூலமே, வறண்ட வெம்பாலையை மருதமாய் மாற்றிய நறும்புணல் மழையே, நற்றவச் செல்வியே. சட்டமும் திட்டமும் சமத்துவ பார்வையும் பட்டமும் பதவியும் பலர் பெறச் செய்தனை. சுதந்திரத்தாயே, சுதந்திரத்தாயே, சொல் செயல் சிந்தையில் சுயவரம் நிகழ்த்தினாய். பல்கலைக்கழகங்கள் பல பல திறந்தன, பல்தொழில் சாலைகள், பல்கலை கூடங்கள், சுகம் தரும், பலம் தரும், நலம் தரும், சுபம் தரும், இகம் தரும், சுகம் தரும், நிரந்தரம் அறம் தரும். சுதந்திரம் என்பதோர் சூத்திர சொல்லிலே, நலம் தரும் அனைத்தையும் நமக்கென தந்தனை. சுதந்திரத்தாயே, சுதந்திரத்தாயே, சுதந்திரம் என்பதோர் மந்திர சொல்லிலே, பதம் திரு இரண்டையும் பாங்குர் அமைத்தனை. சுதந்திரத்தாய் தந்த வரம் இந்த சொல்லில் அகப்படுமோ? கல்வி எனும் தண்ணீரை கடைமடைக்கு கொண்டு சென்றாய். கல்வியினால் சமத்துவத்தை கண்முன்னே கொண்டு வந்தாய். பொல்லாத சாதியத்தை பொசுக்கென்று வேறறுத்தாய். சதித்தீயில் உயிர்கருகும் சாங்கியத்தை தீயிலிட்டாய். குழந்தை மனம், கொத்தடிமை, பலதாரம், தட்சணைகள், வரிக்கு வரி வாங்குகின்ற வன்கொடுமை சட்டங்கள், ஏகாதிபத்தியத்தின் இரும்பு கரங்களுக்குள் சாகாமல் செத்தவர்கள் சரித்திரமோ கொஞ்சமல்ல. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்தாள் இந்த மகாதேவி சுதந்திரத்தாய். வாழ்க நீதாயே, எங்கள் வாழ்முதல் நீதானம்மா. பட்டினி ஒளிய செய்தாய், பள்ளிகள் திறந்து வைத்தாய், கட்டிலா கவிதை போல கன்னியர் உழவச் செய்தாய், எட்டிய மட்டில் நீதி எல்லோருக்கும் கிடைக்கச் செய்தாய். சுதந்திரத்தாயே, உன்னால் தோன்றிய புதுமை எண்ணி பதம் தன்னை தொழுது போற்றி வாயுற வாழ்த்துகின்றேன். சுதந்திர தேவி, உன்னை தொழுதிடல் மறக்கிலேனே. மண் உரிமை. மண்ணின் உயிர்ப்பே மனிதனின் வாழ்க்கை. மண்ணை இழந்தால் மனிதன் இங்கில்லை. மண்ணின் உரிமையே மனிதரின் உரிமை. மண்ணின் மதிப்பினை நுண்ணிதாய் பேசிட மண்ணின் மைந்தனை மகிழ்வுடன் அழைக்கிறேன். வருக விஜயநம்பி.
1: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்தாய் தந்தவரம் மண் உரிமை. சுதந்திரம் என்பது ஒரு நாள் அல்ல, மண் உரிமை என்பது ஒரு சட்டம் அல்ல, இரண்டும் சேர்ந்ததுதான் பாரத தாய் நமக்கு தந்த பேர் ஆசீர்வாதம். ஒரு காலத்தில் நம் மண்ணில் நாம் நடந்தோம், ஆனால் நம் மனதில் சுதந்திரம் இல்லை. இன்று நம் மண்ணில் நம் கொடி பறக்கிறது, நம் மொழி ஒலிக்கிறது, நம் அரசியல் அமைப்பு இயங்குகிறது, நம் ஜனநாயகம் பேசுகிறது. இதற்கெல்லாம் காரணம் சுதந்திரத்தாய் தந்தவரம் மண் உரிமை. ஒரு காலத்தில் வரி கட்டினோம், உரிமை இல்லை. இன்று வாக்களிக்கிறோம், அரசை தேர்ந்தெடுக்கிறோம். இது வெறும் வாக்குரிமை அல்ல, மண் உரிமை. ஒரு காலத்தில் நம் விவசாயி விளைவித்த தானியம் வேற்று நாட்டின் களஞ்சியத்தை நிரப்பியது. இன்று அதே விவசாயி இந்தியாவின் உணவு பாதுகாப்பின் அடித்தளமாக நிற்கிறார். அவர் கையில் இருக்கும் ஒவ்வொரு நெல்மணியும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் மாணவர்கள் அடிமை வரலாற்றை படித்தார்கள். இன்று அவர்கள் சந்திரனையும் சூரியனையும் விண்வெளியையும் ஆராய்கிறார்கள். ஒவ்வொரு கனவும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் குரல் ஒடுக்கப்பட்டது. இன்று நம் கருத்து உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. ஒவ்வொரு சுதந்திர குரலும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் தொழில்கள் சுரண்ட

பெறப்பட்டன. இன்று இந்திய இளைஞர்கள் உலக நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள், புதுமை படைக்கிறார்கள், வேலை தேடுபவர்களாக அல்ல வேலை கொடுப்பவர்களாக மாறுகிறார்கள். ஒவ்வொரு தொழில் முயற்சியும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் எல்லைகளை மற்றவர்கள் தீர்மானித்தார்கள், இன்று நம் எல்லையை நம் வீரர்கள் காக்கிறார்கள். ஒவ்வொரு வீரனின் விழித்திருக்கும் கண்களும் மண்ணுரிமை. 2026 உலகம் இந்தியாவை பார்க்கிறது. அறிவிற்காக, தொழில்நுட்பத்திற்காக, விண்வெளி சாதனைகளுக்காக, டிஜிட்டல் வளர்ச்சிக்காக, இளைஞர்களின் ஆற்றலுக்காக இந்தியா இன்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் சுதந்திரத்தாய் தந்தவரம் மண்ணுரிமை. இன்று நாம் செல்போனில் உலகத்தை தொடுகிறோம், இணையத்தில் அறிவை பெறுகிறோம், டிஜிட்டல் பரிவர்த்தனையில் புதிய உலகை உருவாக்குகிறோம். ஆனால் இதன் அடித்தளம் என்ன? சுதந்திரத்தாய் நமக்கு தந்த மாபெரும் கொடை மண்ணுரிமை. சுதந்திரம் எங்களுக்கு வாழும் உரிமையை கொடுத்தது, மண்ணுரிமை எங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழும் உரிமையை கொடுத்தது. இந்த மண் என் தாயின் கருவறை, இந்த மண் என் முன்னோர்களின் தியாக பூமி, இந்த மண் என் பிள்ளைகளின் எதிர்காலம். அதனால் சுதந்திரத்தாய் தந்த வரத்தை மதிப்போ. மண் என்றால் வெறும் மண்ணல்ல, மண்ணில் விழுந்த வியர்வையின் வாசம். மண் என்றால் வெறும் நிலம் அல்ல, மாவீரர்களின் இரத்தத்தின் சுவாசம். சுதந்திரத்தாய் நமக்கு தந்த மிகப்பெரிய வரம் தங்கம் அல்ல வைரம் அல்ல, மண்ணுரிமை. இன்று நாம் செருப்பணிந்து நடக்கும் இந்த மண் ஒரு காலத்தில் சங்கிலி அணிந்து அழுத மண். இன்று நாம் கொடியேற்றி கொண்டாடும் இந்த பூமி ஒரு காலத்தில் கண்ணீரால் நனைந்த பூமி. ஒரு தாய் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் நம் பாரத தாய் 200 ஆண்டுகள் வேதனையை சுமந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார். அதனால்தான் சுதந்திரம் என்பது ஒரு பரிசு அல்ல, 1000 உயிர்களின் இறுதி மூச்சு. சுதந்திரத்தாய் தந்தவரம் மண்ணுரிமையை பெற நம் தலைவர்கள் செய்த தவம் ஏராளம் ஏராளம். 1498 கடலின் அலைகள் ஒரு கப்பலை கொண்டு வந்தன. அதில் இருந்தவன் வாஸ்கோடகாமா. அவன் சொன்னான், வியாபாரம் செய்ய வந்தேன். இந்தியா சொன்னது, விருந்தாளி வா, நாம் மிளகை கொடுத்தோம், ஏலக்காயை கொடுத்தோம், லவங்க பட்டையை கொடுத்தோம், அன்பையும் கொடுத்தோம். ஆனால் அவன் எடுத்து சென்றது மசாலா மட்டுமல்ல, நம் நாட்டின் பலவீனங்களையும். ஒரு வணிகன் வந்தான், அவன் பின்னால் ஒரு பேரரசு வந்தது, ஒரு கப்பல் வந்தது, அதன் பின்னால் 100 ஆண்டுகள் அடிமை வந்தது. வணிகம் ஆட்சியானது. கிழக்கிந்திய கம்பெனி பெயரில் கம்பெனி, ஆனால் செயலில் ஒரு கொள்ளை கூட்டம். புன்னகையுடன் கை கொடுக்கினார்கள், பின்னால் கை விலங்கிட்டார்கள். வியாபாரம் என்றார்கள், வரி வாங்கினார்கள், உதவி என்றார்கள், உரிமையை பறித்தார்கள். நம்முடைய நிலத்தில் நாமே வாடகைக்காரர்களாக மாறினோம். 1857 ஒரு தீப்பொறி, பெயர் மங்கள் பாண்டே, ஒரு துப்பாக்கி சத்தம் ஒரு நாட்டின் தூக்கத்தை உடைத்தது. வட இந்தியா முழுவதும் ஒரே முழக்கம், இந்த மண் எங்கள் மண். ராணி லட்சுமிபாய் குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரையில் பாய்ந்தாள். அவள் கேட்டது அரியணை அல்ல, மண்ணுரிமை. 1857 இந்தியன் மனதில் சுதந்திரத்தின் விதையை விதைத்தது. கர்நாடக கடற்கரை அலைகளே அவளுக்கு சல்யூட் அடித்தன. அபாக்கா சௌதா. போர்த்துகீசியர்கள் சொன்னார்கள் வரிக்கட்டு. அவள் சொன்னால், என் மண்ணில், என் கடலில், என் மக்களிடம் நான் மட்டும்தான் உரிமை கேட்பேன். அவளின் வாள் ஒரு இரும்பு அல்ல, ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை. இன்று பெண்கள் விண்வெளிக்கு செல்கிறார்கள் என்றால் நேற்று அபாக்கா போன்றவர்கள் போர்க்களத்திற்கு சென்றதால் தான். சிவகங்கை ஒரு வீரத்தாயை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. வேலுநாச்சியார் கணவனை இழந்தால், நாட்டை இழந்தால், அரண்மனையை இழந்தால், ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. 8 ஆண்டுகள் காத்திருந்தால் கண்ணீரோடு அல்ல வைராக்கியத்தோடு. படையை திரட்டினால், மக்களை ஒன்றிணைத்தால், போர்க்களத்தில் நின்று சொன்னால், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மண் போகக்கூடாது. அதுவே மண்ணுரிமை. வேலுநாச்சியார் ஒரு ராணி அல்ல, இந்திய பெண்களின் முதல் புரட்சி. மண்ணுக்காக ஒரு பெண் வாள் எடுத்தால், மண்ணுக்காக ஒரு சிப்பாய் துப்பாக்கி

எடுத்தான். மண்ணுக்காக ஒரு விவசாயி வியர்வை சிந்தினான். மண்ணுக்காக ஒரு கவிஞன் கவிதை எழுதினான். மண்ணுக்காக ஒரு தாய் மகனை போருக்கு அனுப்பினாள். அதனால் இந்த மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு வீரனின் இதயத்தின் மீது வைக்கப்படும் அடிதான். இந்த மண் அமைதியாக இருக்கவில்லை. ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு வீரன் பிறந்தான். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு தியாகி எழுந்தான். அவர்களின் குரல் ஒன்றுதான், இந்த மண் எங்கள் தாய் பாஞ்சாலங்குறிச்சி. அது ஒரு கிராமம் அல்ல, அது அடிமைத்தனத்திற்கு எதிராக அதிர்ந்த இடி முழக்கம். ஆங்கிலேயன் கேட்டான், வரி கட்டு. கட்டபொம்மன் கேட்டார், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எங்கள் மக்கள் உழைக்கிறார்கள், உனக்கு நான் ஏன் வரி கட்ட வேண்டும்? ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, ஆனால் அது ஒரு நாட்டின் சுயமரியாதை. கயத்தாரில் கயிறு கழுத்தை இறுக்கியது, ஆனால் அவரின் கொள்கைகளை இருக்க முடியவில்லை. உடல் தொங்கியது, உரிமை உயர்ந்தது. அன்று ஒரு வீரன் இறக்கவில்லை, ஒரு தலைமுறை பிறந்தது. சிவகங்கை மண் இரண்டு சிங்கங்களை உலகத்திற்கு தந்தது, பெரிய மருது சின்ன மருது. அவர்கள் வாளை மட்டும் சுழற்றவில்லை, மக்களின் மனதையும் சுழற்றினார்கள். இந்தியர்களே, ஒன்றிணையுங்கள், அடிமை சங்கிலியை உடையுங்கள் என்று அறிவிப்பு எழுதியவர்கள். சுதந்திர பிரகடனம் பிறக்கும் முன் சுதந்திர கனவை விதைத்தவர்கள். தூக்கு கயிறு அவர்களின் கழுத்தை மட்டுமே தொட்டது, அவர்களின் எண்ணங்களை தொட்டதே இல்லை. இன்று மருது சகோதரர்கள் ஒவ்வொரு சுதந்திர மூச்சிலும் வாழ்கிறார்கள். தூத்துக்குடி கடல் ஒரு நாள் பெருமையாக அலைமோதியது. ஏன் தெரியுமா? ஒரு தமிழன் கப்பல் ஓட்டினான். அவர் வாவு சிதம்பரனார். ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், கடலும் எங்களுடையது. வாவுசி சொன்னார், இந்த கடல், இந்த மண், இந்த வியாபாரம் எல்லாம் எங்களுடையது. சுதேசி கப்பல் கடலில் மிதந்தது. ஆங்கிலேயரின் அகம்பாவம் அதே கடலில் மூழ்கியது. அவரை சிறையில் போட்டார்கள், செக்கிழக்கு வைத்தார்கள், இரும்பு சங்கிலியால் கால்களை கட்டினார்கள். ஆனால் அவரின் மனதை யாராலும் கட்ட முடியவில்லை. உடலை செக்கிழுக்கலாம், உரிமையை, அதுதான் மண் உரிமை. சிலர் வாளால் போராடினார்கள், சிலர் வார்த்தையால் போராடினார்கள். சுப்பிரமணிய சிவா உயிரால் போராடினார். ஊரூராக சென்றார், விழித்தெளி இந்தியா என்று முழங்கினார். சிறை அவரை சோர்வடைய செய்யவில்லை, நோய் அவரை நிறுத்தவில்லை. தொழுநோய் வந்தது, உடல் வலித்தது, ஆனால் தேசப்பற்று ஒரு நாளும் வலிக்கவில்லை. உடல் சிதைந்தாலும் உள்ளம் சிதையவில்லை, உயிர் குறைந்தாலும் உரிமை குறையவில்லை. ஒரு கவிஞன் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? முடியும். ஒரு கவிஞன் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? முடியும். அதற்கு உதாரணம் பாரதி. அவர் வாள் பிடிக்கவில்லை, பேனா பிடித்தார். ஆனால் அந்த பேனா ஆயிரம் வாள்களை விட கூர்மையானது. அவர் பாடினார், அச்சமில்லை. அந்த பாடல் குழந்தையின் தாலாட்டு அல்ல, அடிமையின் விழிப்புணர்வு. அவர் எழுதினார் பெண் விடுதலை, தேசப்பற்று, சுதந்திரம். அவரின் ஒவ்வொரு வரியும் ஒரு புரட்சி, அவரின் ஒவ்வொரு சொல்லும் ஒரு போராட்டம். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு ஒரு கடிகாரம் 12 அடித்தது. அது நேரத்தை மட்டும் சொல்லவில்லை, வரலாற்றை சொன்னது. அடிமை இரவு முடிந்தது, சுதந்திர விடியல் பிறந்தது. கண்களில் கண்ணீர் வந்தது. அது தோல்வியின் கண்ணீர் அல்ல, தியாகத்தின் வெற்றி கண்ணீர். இன்று 2026 நாம் சங்கிலி உடைக்க வேண்டிய தலைமுறை அல்ல, சாதனை படைக்க வேண்டிய தலைமுறை. நமது மண்ணுரிமை இன்று புதிய வடிவம் எடுத்துள்ளது. விவசாயியின் வயலில் மண்ணுரிமை, விஞ்ஞானியின் ஆய்வகத்தில் மண்ணுரிமை, எல்லையில் நிற்கும் வீரனின் விழிகளில் மண்ணுரிமை, விண்வெளியில் இந்திய கொடியை உயர்த்தும் அறிவியலாளரின் கனவில் மண்ணுரிமை. உலக நாடுகளுடன் தோளோடு தோல் நின்று இந்தியா முன்னேறும் ஒவ்வொரு தருணத்திலும் மண்ணுரிமை. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில், ஸ்டார்ட் அப் வளர்ச்சியில், பெண்களின் சாதனைகளில், இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளில் ஒரே செய்தி, சுதந்திரத்தை பெற்ற தலைமுறை வரலாறு படைத்தது. சுதந்திரத்தை காக்கும் தலைமுறை எதிர்காலம் படைக்க வேண்டும். வாஸ்கோட காமா வந்தான்,
அடிமை வந்தது. ஆங்கிலேயன் வந்தான், உரிமை பறிபோனது. 1857 எழுந்தது, விழிப்பு வந்தது. அபாக்கா எழுந்தால் கடல் காத்தது. வேலுநாச்சியார் எழுந்தார், தமிழகம் தலை நிமிர்ந்தது. கட்டபொம்மன் முழங்கினான்.

0: சுயமரியாதை பிறந்தது, மருதர்கள் எழுந்தார்கள், ஒற்றுமை வளர்ந்தது, வாவூசி வந்தார், சுதேசி எழுந்தது, சுப்பிரமணிய சிவா வந்தார், தியாகம் வளர்ந்தது, பாரதி பாடினான், பயம் ஓடியது, திலகர் முழங்கினார், உரிமை விழித்தது, சவாக்கர் துன்புற்றார், உறுதி வளர்ந்தது, காந்தி நடந்தார், அகிம்சை வென்றது, நேதாஜி கர்ஜித்தார், வீரம் பொங்கியது, 1947 வந்தது, சுதந்திரம் மலர்ந்தது, 2026 வந்தது, பொறுப்பு நமக்கே வந்தது, இந்த மண் என் தாயின் மடி, இந்த நாடு என் உயிரின் துடிப்பு, இந்த கொடி என் சுயமரியாதை, இந்த சுதந்திரம் என் முன்னோர்களின் இரத்த பரிசு, நான் உறுதி ஏற்கிறேன், இந்த மண்ணை நேசிப்பேன், இந்த மக்களை மதிப்பேன், இந்த நாட்டை உயர்த்துவேன், மண்ணுரிமையை சொத்தாக அல்ல, மண்ணுரிமையை சொத்தாக அல்ல, புனித பொறுப்பாக காப்பேன்.
1: தன்னுரிமை தமிழரசி அருந்ததியே வருக, அருங்கவிதை தருக.
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 முன்பு பிறந்திருந்தால் கூட சுதந்திரம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போயிருக்கும். ஏனென்றால் தன்னுரிமைக்கான அடையாளமே இல்லாத காலம் அது. எத்தனையோ பெண்கள் உடன்கட்டை என்னும் கொடூர மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசும் போதே மனம் சங்கடப்படுகிறது. அதே போன்றுதான் இங்கு எத்தனையோ பெண் குழந்தைகளை அநியாயமாக கள்ளிப்பால் ஊற்றியும் கொண்டார்கள். ஆண் குழந்தைகளும் கூட பல இடங்களில் கொத்தடிமைகளாகவும் இருந்தார்கள். அநீதியையும் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்த ஆண்களை விட அனுபவித்த பெண்களே அதிகம். சற்று இதை நினைத்து பார்க்கும் போதே உடம்பெல்லாம் கூசுகிறது. முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அனுபவித்த கொடுமைகளை கேட்கும் போதே என் மனம் அறியாமல் மனம் உருகி கண்கள் சிவந்து கண்ணீர் மல்க நின்றேன். அப்படி கொடுமை நிறைந்த காலங்களிலும் கூட போருக்கு சென்ற தலைவனுக்காக தலைவியின் ஏக்கமும், தலைவனின் முகம் காணா தலைவியின் வருத்தமும், இயற்கையோடு கலந்த அந்த அழகிய காதல் கதையும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அதிலும் ஒரு சிலர் தன் உயிரை விட தன் இலக்குதான் முக்கியம் என்று பல சாதனைகள் படைத்து காட்டியிருக்கிறார். அந்த வறுமையிலும் கொடுமையையும் தாங்கி கொண்டு வாழ்ந்தவர்களே இங்கு அதிகம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெள்ளைக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நம் நாடு உள்நாட்டு மக்களாலே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். வேறென்ன, சாதியின் பெயரால் தான். தமிழுடன் விளையாடி சுயமரியாதையின் விரல் பிடித்து கல்வி என்னும் ஊன்சோருண்டு குடும்ப பொறுப்பை சுமந்து கொண்டும், என்னுடைய உரிமை நானே முடிவு செய்து கொண்டும், தன்னுரிமை என்னும் பெயரால் அழகிய வாழ்க்கையை ரசித்துக் கொண்டும், இயற்கையின் மடியில் தவழ்ந்து கொண்டும், அழகிய புன் சிரிப்பின் ரசனையில் வாழ்கின்றேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னவோ பேசுவதற்கும் எழுதுவதற்கும், ஏன் பெண்கள் எவ்வித ஆடைகளை அணிய வேண்டும் என்பதற்கும் கூட மற்றவர்களின் விருப்பம் படிதான் வாழ்ந்தார்களாம். தன்னுரிமை, தன்னுரிமை என்பது பிறப்புரிமை. அதை மதிப்பதும் காப்பதும் நம் அனைவரது கடமை. நாம் எவ்வித வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நாமே முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, இங்கு எத்தனையோ மனிதர்களுக்கு கல்வி என்னும் முக்கியத்துவத்தை உணர்த்தியதும் தன்னுரிமைதான். எத்தனையோ பட்டதாரிகளை நிலைநிறுத்தியதும் தன்னுரிமைதான். மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுத்ததும் தன்னுரிமைதான். சாதி மத வேறுபாட்டை ஒதுக்கியதும் தன்னுரிமைதான். இவை அனைத்தையும் செய்ததும் தன்னுரிமைதான். மனிதர்கள் அவர்களுடைய வேலையை அவர்களே செய்யும் போது இங்கு சாதி மதத்திற்கு என்ன வேலை? எப்போது மனிதர்கள் தன்னுடைய நிலையை புரிந்து கொள்கிறார்களோ அப்போதுதான் சமூகத்தின் மனிதநேயம் என்ற ஒன்று பிறக்கிறது. மனிதநேயத்தின் அடிப்படைதான் இங்கு அமைந்திருக்க யாவும். சுதந்திரம் கிடைத்து 79 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சில மனிதர்கள் கடமைக்காகத்தான் வாழ்கிறார்களே தவிர அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் அல்ல. இங்கு பல ஆண்கள் பால் வாசனை மறந்த பிறகும், மழலை பேச்சு மறைந்த பின்னும், விவரம் அறிந்த பின்னும், தன் பள்ளி படிப்பை முடித்த பின்னும், மேல் படிப்பு படிக்க வசதி இல்லாத காரணத்தால் தன் கனவை மறந்தும் குடும்பத்திற்காக உரிமைகளை மறைத்து கொண்டும் வாழ்கிறார்கள். முன்பெல்லாம் பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாதாம். அதன் பிறகுதான் இந்த ஜனநாயக நாட்டின் பெண்களின் வளர்ச்சியை கண்டு பல போராட்டங்களுக்கு இடையில் அவர்களுக்கு வாக்குரிமையை வழங்கப்பட்டது. தன்னுரிமைதான் சுதந்திரத்திற்கு பின் நம் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிவிட்டது. அது மனிதர்களின் நடைமுறையே மாற்றிவிட்டது. இருந்தாலும் நம் அறிவியல் வளர்ச்சியில் மறைந்து போன நம் முன்னோர்கள்

0: பயன்படுத்திய பொருட்களையும் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மறைந்து போன நம் சுதந்திர போராட்ட வீரர்களை நம் கண்முன் கொண்டு வர செய்யலாம். ஏனென்றால் நம் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி எப்படி? என் உரிமை, என் முடிவு, மற்றவர்களின் வார்த்தைக்கு கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் மீறி கவனம் கொடுத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் கையில். அவர்களுடைய உரிமைக்காகத்தான் நீ வாழ வேண்டி இருக்கும். உன்னுடைய உரிமை பறிபோகிவிடும். மற்றவர்களின் சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையூறாக நீ இருக்காதே. உன் உரிமையை நீ தாண்டாதே. அதற்கு உன் உரிமையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. இது உனக்காகவும் சேர்த்து நம் முன்னோர்கள் வாங்கப்பட்ட சுதந்திரம். இது உனக்கான உரிமைக்கு நீ மட்டும் வாழு. அதுவே தன்னுரிமையாகும்.
1: எண்ணம்தான் வாழ்வாகும், இயற்கை நியதி இது. உள்ளத்தில் காண்பவன் தான் உலகத்தில் காண வைப்பான். கருத்தில் உருவானால் களத்தில் செயலாகும். விரித்து கவிபாட விரும்பி அழைக்கின்றேன். வருக ராகவேந்தர்.
2: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். சுதந்திரம் பற்றியதோர் சுகமான கவி உலகை சித்தரிக்க வேண்டுமென செப்பி நிற்கும் வானொலியே, நீ வாழி. தமிழ்தாய் வாழ்த்து. முதலெழுத்தாய் முளைத்தவளே, முன்னை பொருளுக்கும் மூத்தவளே, என் அன்னை தமிழே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவித்தவளே, அருள் ததும்பும் திருக்குறளாய் உதித்து சிறந்தவளே, சங்கம் வளர்த்த செந்தமிழே, தங்கத்திலும் வளர்ந்த பைந்தமிழே, சரித்திரம் தந்த சத்தியமே, அமிழ்தாய் இனிக்கும் சொற்களாலே அறமும் அன்பும் விதைத்தவளே, மூ உலகும் வியக்கும் மொழித்தாயே, உயிரே மெய்யே உயிர்மெய்யாய் ஆனவளே, உன் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துகின்றேன். கவியரங்க மேடையிலே உன் உதிரத்தால் உருவெடுத்து நிற்கின்றேன். தடுமாறும் தருணத்தில் தைரியமாக வா. தவறி போகும் இடங்களில் தமிழாகவே வா. அன்னையே என் கைபிடித்து கொஞ்சம் வழிநடத்து. சுதந்திரத்தாய் வணக்கம். விலங்கென வாழ்ந்த நாட்கள் விடிந்திட ஒளியாய் வந்தாய். விழிகளில் நம்பிக்கை தீபம் விதைத்தமை எழுப்பி நின்றாய். பொய் இருள் படைகள் சூழ்ந்து பூமியே நடுங்கி நின்றாலும், புயலெனும் பகைகள் வந்து பொங்கியே எரித்திட்டாலும், கட்டுகள் கரங்கள் பூட்டி கால்களை விளங்கிட்டாலும், சுட்டெறி நெருப்பில் எம்மை சூழ்ந்திட கொடுத்திட்டாலும், வெஞ்சிரைகள் வந்திட்டாலும், சித்திரவதைகள் தந்திட்டாலும், கொடுங்கயிறு கட்டி இழுத்திட்டாலும், கொடிய துயர் சூழ்ந்திட்டாலும், சுதந்திரத்தாயே உன்றன் சுடரடியை மறப்பதில்லை. உரிமையின் திருக்கொடி தன்னை உயிர் கொடுத்தாலும் விடுப்பதில்லை. சுதந்திர தேவியே, உன்னை சூளுரைத்து வணங்குகின்றேன். என் சொல்லுக்கும் சிந்தனைக்கும் சோர்விலா வரம் தருவாய், நல்ல தமிழ் அருள்வாய். வானொலி கவி அரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் அவை முதல்வா, அவ்வை தமிழால் வணங்குகிறேன். கவியரங்க கவிதைகளை செவி ஏற்று கழிப்பெய்த காத்திருக்கும் செந்தமிழ் நன் நாட்டினரே வணக்கம். சுதந்திர தாய் தந்த வரம் கருத்துரிமை. ஆகஸ்ட் 15, இது வருட காலண்டரில் வட்டமிடப்பட்ட ஒரு தேதி அல்ல. வரலாறு தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு புன்னகைக்க கற்றுக்கொண்ட புது விடியல். அன்று கொடி மட்டும் ஏற்றப்படவில்லை, குனிந்திருந்த ஒரு தேசத்தின் நெஞ்சமும் நிமிர்த்தப்பட்டது. அன்று வாசல்கள் மட்டும் திறக்கப்படவில்லை, வரலாறு பூட்டிய வாய்களும் திறக்கப்பட்டன. அன்று சங்கிலிகள் மட்டும் அறுபடவில்லை, சந்ததிகளின் பயமும் அறுக்கப்பட்டது. அன்று எல்லைகள் மட்டும் வரையப்படவில்லை, எதிர்காலத்தின் நம்பிக்கையும் வரையப்பட்டது. அன்று நாடு மட்டும் விடுபடவில்லை, நாவின் மீது பூட்டப்பட்டிருந்த சொற்களும் விடுபட்டன. அன்று அரசு மட்டும் மாறவில்லை, அடிமை குடிமகனின் அடையாளமும் மாறியது. அன்று வாக்குரிமை மட்டும் கிடைக்கவில்லை, சாமானியனுக்கு வாழ்வுரிமையும் கிடைத்தது. அன்று சட்டம் மட்டும் திருத்தி எழுதப்படவில்லை, சாதாரண மனிதனின் மரியாதையும் திருத்தி எழுதப்பட்டது. அன்று பள்ளி கதவுகள் மட்டும் திறக்கப்படவில்லை, பல தலைமுறையின் எதிர்கால கனவுகளும் திறக்கப்பட்டன. அன்று சாலைகள் மட்டும் போடப்படவில்லை, சமத்துவத்தை நோக்கி நடக்கும் பாதைகளும் போடப்பட்டன. அன்று கை விலங்குகள் மட்டும் உடைபடவில்லை, ஒரு தலைமுறையின் தாழ்வு மனப்பான்மையும் உடைபட்டது. ஆகஸ்ட் 15, 2026, சுதந்திர தாய்க்கு வயது 80. 80 கொண்டாடும் உள்ளங்களே, என் பதை கொஞ்சம் கேளுங்களேன். கருத்துரிமை தன் கடந்த காலம் பற்றி பேசுகிறது. பேசாதே என்றார்கள், பேனாவை மடக்கி வைத்தார்கள். எழுதாதே என்றார்கள், எழுத்தையே குற்றவாளியாக்கினார்கள். சிரிக்காதே.

செய்தார்கள். கார்ட்டூனின் கைகளிலும் விலங்கு புட்டினார்கள். நாவல் எழுதினால் எழுத்தாளனுக்கு இரங்கல் கூட்டம், நாடகம் பேசினால் நடித்தவனுக்கு ரத்தம் சுட்டும், உண்மை செய்தி சொன்னால் துப்பாக்கி ரவைகள் கேள்வி கேட்கும், இதயத்தில் ஒரு வரி எழுதினால் கூட இரும்பு கதவுகள் வரவேற்கும். கருத்தாளர்களை கைது செய்யலாம். கருத்தை கருத்துரிமையின் கடந்த காலம் கசப்பானது, நிகழ்த்தும் கோலம் காலம் செய்த அலங்கோலம். கருத்துரிமை காசு இருப்பவனின் காப்புரிமையாகிவிட்டது. அரசியலின் கை பாவையாகி உண்மையின் கண்களை கட்டிவிட்டு கருத்துரிமை பேசும் ஊடகங்கள் பெருகிவிட்டது. உண்மையை தேடிச் செல்ல வேண்டிய கேமரா இன்று பரபரப்பை தேடிச் செல்கிறது. மைக்கில் மக்கள் குரலா ஒலிக்கிறது? மைக்கில் மக்கள் குரலா ஒலிக்கிறது? பணத்தின் குரல் தான் ஒலிக்கிறது. பேனாவில் மையை ஊற்றாமல் பொய்யை ஊற்றுகிறார்கள். செய்தியை முந்துவதில் தவறில்லை, உண்மையை முந்துவதுதான் தவறு. விளம்பரங்களின் எடைக்கு ஏற்ப செய்திகளின் எடை மாறலாமா? தொகுப்பாளர்களின் தொண்டையில் மொழி தூக்கிட்டு தொங்கலாமா? சுதந்திரத்தாய் தந்த கருத்துரிமை பொய்க்கலாமா? ஆயிரம் தலை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிய வரம் கருத்துரிமை. இந்த மண்ணில் கருத்துரிமை மட்டும் இல்லை என்றால் பள்ளி இருக்கும், கல்வி இருக்காது, கல்லூரி இருக்கும், சிந்தனை இருக்காது, புத்தகம் இருக்கும், பகுத்தறிவு இருக்காது, நூலகம் இருக்கும், தேடல் இருக்காது, நீதிமன்றம் இருக்கும், நீதி இருக்காது, காவல்துறை இருக்கும், கண்ணியம் இருக்காது, பத்திரிகை இருக்கும், சத்தியம் இருக்காது, மனிதர்கள் இருப்பார்கள், மனிதநேயம் இருக்காது. சில விளக்குகள் அணைந்ததற்காக விடியலை குறை சொல்ல முடியுமா? ஒரு துளி மை கரைபட்டதற்காக மொத்த எழுத்தையும் குற்றம் சொல்ல முடியுமா? சில குரல்கள் விலை போனதற்காக உண்மையின் குரலை ஒதுக்கிவிட முடியுமா? ஒரு மரம் காய்ந்ததற்காக காடே கருகிவிட்டதென்று சொல்ல முடியுமா? விதி விளக்குகளை விதிகளாக ஏற்க முடியுமா? சுதந்திரத்தாய் கருத்துரிமையை தந்த நாள் இந்த நாள். இந்த மண்ணுக்கு மட்டும் விடுதலை கிடைத்த நாள் அல்ல, மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள மனதுக்கு விடுதலை கிடைத்த நாள். அந்த நாள் நம் கண்களுக்கு பயத்தை அல்ல கனவுகளை தந்த நாள். நம் பாதங்களுக்கு எல்லையை அல்ல உரிமையை தந்த நாள். நம் விரல்களுக்கு சங்கிலியை அல்ல வாக்குரிமையை தந்த நாள். நம் தோள்களுக்கு சுமையை அல்ல பொறுப்பை தந்த நாள். நம் மகள்களுக்கு தயக்கத்தை அல்ல தைரியத்தை தந்த நாள். நம் கனவுகளுக்கு தடையை அல்ல சிறகுகளை தந்த நாள். நம் பேனாவுக்கு மையை அல்ல விடுதலையை தந்த நாள். நம் குரல் வலைக்கு எதிரொலி அல்ல ஒரு தேசத்தின் செவியையே தந்த நாள். நம் உதடுகளுக்கு மௌனத்தை அல்ல வார்த்தைகளை தந்த நாள். மொத்தத்தில் கருத்துரிமையை தந்த நாள். அன்றுதான் அக்னி தாங்கிய ஆயிரம் நெஞ்சங்கள் புதிதாய் பிறந்தன. சுதந்திரத்தாய் தந்த சிறப்புரிமையாம் கருத்துரிமை புது எழுச்சி பெற்றது. மாணவன் பாடத்தை மட்டுமல்ல படைத்தவனையும் விவாதிக்கிறார். ஆசிரியர் பதில்களை மட்டுமல்ல பகுத்தறிவையும் விதைக்கிறார். எழுத்தாளர் கதைகளை மட்டுமல்ல காலத்தையும் பதிவு செய்கிறார். கவிஞன் பூக்களை மட்டுமல்ல புண்களையும் எழுதுகிறார். பத்திரிகை செய்திகளை மட்டுமல்ல சத்தியத்தையும் பிரசுரிக்கிறது. வாக்குச்சீட்டு ஆட்சியை மட்டுமல்ல தேசத்தின் ஒட்டுமொத்த காட்சியையும் மாற்றுகிறது. நீதிமன்றம் சட்டத்தை மட்டுமல்ல சாமானியனையும் மதிக்கிறது. சட்டமன்றம் திட்டங்களை மட்டுமல்ல மக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. காரணம் கருத்துரிமை. கருத்துரிமை எதிர்ப்பதை மட்டுமல்ல ஜனநாயகம் உயிர்ப்பதையும் உறுதி செய்கிறது. கருத்துரிமை கிடைத்தது வெறும் வார்த்தையால் அல்ல, கட்டபொம்மனின் கர்ஜனையிலும் தீரன் சின்னமலையின் தூக்கு கயிற்றிலும். கருத்துரிமை கிடைத்தது காகிதத்தால் அல்ல, பூலித்தேவனின் புரட்சியிலும் மருதுபாண்டியரின் வீரத்திலும். கருத்துரிமை கிடைத்தது வரலாற்றால் அல்ல, வேலுநாச்சியாரின் தீரத்திலும் திருப்பூர் குமரனின் இரத்தத்திலும். கருத்துரிமை கிடைத்தது காலத்தால் அல்ல, பாரதியின் பாட்டிலும் வாவூசி இழுத்த செக்கிலும். கருத்துரிமை கிடைத்தது சட்டத்தால் அல்ல, திலகரின் முழக்கத்திலும் பகத்சிங்கின் துணிச்சலிலும். கருத்துரிமை கிடைத்தது கையொப்பத்தால் அல்ல, நேதாஜியின் நெருப்பிலும் காமராஜரின் பொறுப்பிலும். கருத்துரிமையை வாங்கி தந்தது வாய் மூடி வாழ்வதற்காக அல்ல. கருத்துரிமை வெறும் உரிமை அல்ல, நம் முன்னோர் உயிரால் எழுதிய உயில். கருத்துரிமை வெறும் உரிமை அல்ல, நம் முன்னோர் உயிரால் எழுதிய உயில். கருத்துரிமை இலவசமாக கிடைக்கவில்லை, நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தத்தின் வட்டி. கருத்துரிமை இலவசமாக கிடைக்கவில்லை, நம் முன்னோர் சிந்திய இரத்தத்தின் வட்டி. கருத்துரிமையை காப்பதென்பது உரிமையை காப்பது மட்டுமல்ல, பாரதியை வாவூசியை
பகத்சிங்கை நம் வரலாற்றை காப்பது. வாருங்கள்.

0: சேர்ந்தே காப்போம் நானும் நீங்களும்.
1: பெண்மை மென்மை அல்ல திண்மை என பெண்மை திறம்பாட வண்ணத்தமிழ் எடுத்து வருகின்றார் இளங்கவிஞர் கவிமகள் ஜோசி அபர்ணா. இவரது எழுத்தில் வாளின் கூர்மை தெரிகிறது. வருக.
2: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். சுதந்திர தாய் தந்த வரம் பெண்ணுரிமை. எது சுதந்திரம்? தேசிய கொடியை நெஞ்சம் சுமப்பதா, இல்லை கம்பம் மீதில் நம் தாய் கொடி பறப்பதா? அல்ல, இது யாவும் சுதந்திர நினைவூட்டது நிறைவேற்றல் அல்ல. சுதந்திர தாய் தந்த வரம் பெண்ணுரிமை. தலைப்பு சிறப்பு. கவி வாசிக்க துடிக்கும் கவிஞனே, கொஞ்சம் நிமிர்ந்து நில். சமூகத்தின் நெஞ்சை கிழித்து சில கேள்விகளை கேள். சுதந்திர தாய் வரம் தந்தாள், கேள்வி கணைகளை வீச எனக்கு வீரம் தந்தாள். அதை அறியா சமூகம் அறியாமையில் உழல்கிறார்கள், கோழைத்தனத்தால் வீழ்கிறார்கள். உரிமை பேச துவங்கினேன், வினாக்கள் தான் வந்து விழுந்தது. இதோ என் வரிகளின் ஊர்வலம். அன்று அரைக்கீரை சட்டியும் அம்மி கல்லும் அவள் ஆயுள் தண்டனையின் அடையாளங்கள். அடுக்களை புகையே அவளது ஆகாயம், அழுகை குரலே அவளது அகிம்சை ஆயுதம். பெண் என்றால் அடங்கி போகும் ஒரு மென்மை, உண்மை சாசனத்தின் ஒரு உண்மை. ஏட்டை கொடுத்தால் தீட்டென்று சொன்னார்கள், நாட்டை பார்க்க திரை ஓட்டு மறைத்தார்கள். ஆணின் காலனிக்கு நிகராய் அவள் கற்பை அளந்து பார்த்தார்கள். தாய் வழி சமூகமே பூமிக்கு அடியில் இருக்கும் எரிமலையை ஒரு பனித்துளியால் எத்தனை காலம் மூடி வைக்க முடியும்? சுதந்திர தாய் விழித்துக் கொண்டாள். பெண்ணுரிமை பிள்ளையை அவள் பெற்றெடுத்த பிரசவ வலி சாதாரணமானதல்ல. பாராட்டி சீராட்டிய கணவனின் கைகளை பிரிந்து பிள்ளைகளின் பிஞ்சு விரல்களை உதறிவிட்டு வீரமங்கையர் வீதிக்கு வந்தார்கள். வேலு நாச்சியாரின் சிலம்பொலியும் ஜான்சிராணியின் வாழ்வீச்சும் பாரதியின் முண்டாசு வரிகளும் பெண்ணடிமை சுவரை பிளந்து எரிந்தன. ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏறியது வெறும் மூவர்ண கொடி மட்டுமல்ல, இந்திய பெண்களின் கண்ணீரை துடைக்க வந்த ஒற்றை கைக்குட்டையது. சுதந்திர தாய் தந்த வரத்தால் என்னதான் நிகழ்ந்தது? வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதில் அவள் ஒரு நிர்வாக அதிகாரி, வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் அவள் ஒரு நிதியமைச்சர், அக்கம் பக்கம் உற்றார் உறவினரோடு நட்பை பேணி வளர்ப்பதில் அவள் ஒரு மனிதவள மேம்பாட்டு அதிகாரி. குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் வேண்டியதை அவர்கள் கேட்காமலேயே பணிவிடை செய்யும் உள்துறை அமைச்சர். இதுதான் அவளின் வீட்டுரிமையின் வித்து. குண்டடி மட்டும் புன்னகையாலேயே நின்று நிமிர்ந்த நோபல் பரிசு மலாலா, ஆண்கள் விளையாட்டு என்ற வரையறை உடைத்த பெண்கள் மட்டை பந்தாட்ட தலைவி மித்திலிராஜ், தூய தமிழில் மட்டுமே திரை இசை பாடல் எழுதுவேன் என்ற லட்சிய உணர்வோடு மின்னி மிளறும் தாமரை, சேவையே எனது தேவை என தூய நெஞ்சால் இவ்வுலகை ஏந்திய அன்னை தெரசா, நடனத்தால் பத்மஸ்ரீ விருது பெற்ற நர்த்தகி நடராஜ், காவல் அதிகாரியாய் சவால்களை சாதனையாக்கிய பிருத்திகா யாசினி, இதுவே அவளின் நாட்டுரிமை விருட்சம். இப்படி பெண்ணுரிமையை பெண்ணே பேணி காத்த சான்றுகள் ஏராளம். அதற்கு இந்த சாதனை பெண்களே ஈடுகட்ட முடியாத ஆதாரம். ஆனாலும் இதயம் கணக்கத்தான் செய்கிறது. என் நுனி நா சற்றே நடுங்குகிறது. நடு இரவில் இளம் பெண்ணின் சிங்க நடை காண அச்சப்படும் சமூகம் இது. பாலியல் கேடுக்கு பசி தீர்த்து வரும் சஞ்சலம் பெற்ற சமூகம் இது. சுதந்திர தாய் வரம் தந்தாள், அந்த வரம் வாழ்வானதா? பெண்மையை போற்ற வேண்டாம், மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்மை வெல்க என்று கூத்திட வேண்டாம், பெண்மை உடல் பொருளாக்காது உள்ளார்ந்து நேசிப்போம். இத்தகு சுதந்திரம் எப்போது கிட்டும்? நமக்கெல்லாம் சுதந்திரம் கொண்டாட மட்டும். சுதந்திர தாய் சுதந்திரம் தந்தாள், பெண்ணுரிமையை எதற்காக வரமாய் தந்தாள்? சுதந்திர தீபம் எரியும் முன்னர் பெண்ணின் நிலைதான் என்ன? இது நம் சுதந்திர தாயின் அழுகுரல். உயர்ந்த பெண்மை உதித்த நாள் தொட்டு கடக்கும் தடைகள் ஏறாள். திண்ணிய மனம் தினமும் அவளை துவண்டு போக விடுவதில்லை. உணர்வுகள் நிறைந்த இந்த உயிர்களின் உரிமையை பறிக்க நீங்கள் யார்? அடிமை என்று அவளை அடக்கி வைக்க அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யார்? வேண்டி பெற உரிமை என்பது விளைபொருள் இல்லை. இதை அறிந்தும் அமைதி காக்க எனக்கு இதயம் இல்லை. மாதவம் செய்திடத்தான் வேண்டும் பெண்ணாய் பிறக்க. காரணம், கருணையற்றவர்கள் கருவிலேயே கலைக்கிறார்கள் அவள் கண்ணி என்பதால். ஒருவேளை

அவள் பிறந்து விட்டால் இலவசம்தானே என்று கணக்கின்றி கொடுக்கிறார்கள் கள்ளிப்பால். தாய்ப்பால் என்று குடித்தாள் நம்பியே. உயிர் தியாகப்பால் என்று அறியுமோ அந்த பிஞ்சு இதழ். இங்கும் மறுக்கப்பட்டது ஏனோ பெண் உரிமை. தப்பி தவறி அவள் பிறந்து விட்டால் தடைகளின்றி அவள் வாழ முடியுமோ? அறுதியிட்டு கூறுகிறார்கள் அவள் எப்படி வாழ வேண்டும் என்று. விடியும் வரை தூங்காதே, வீடு விளங்காது, நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு. விடியும் வரை தூங்காதே, வீடு விளங்காது, நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு. எட்டு முழத்தில் சேலையை உடலில் சுற்றிக்கொள், தலைகுனி தரையை பார், நாணம் கொள், படிதாண்டாதே. பெண்மை பட்டம் பறிபோய்விடும், அடுப்பங்கரையே உனக்கான களம். ஊதுகுழல் உன் தலையெழுத்தை எழுதும் எழுதுகோள். பொம்பளை பிள்ளைக்கு படிப்பதற்கு 20 வயதில் திருமணம். இதயத்திற்கு பிடித்தவனா? இல்லை, இவர்களுக்கு பிடித்தவன். இப்படி ஆயுள் முழுதும் உரிமையை மறுத்து அவள் மனமும் மறத்து வாழ்கிறாள். மன்னிக்கவும், வசிக்கிறாள். சுதந்திர தாயாம் நான் தந்த வரத்தை தட்டி பறிக்க நீங்கள் யார்? போதும், குரல் வளை திறந்து அவள் உரிமைகளை மீட்க துணிகிறாள். பூட்டி வைத்து அழகு பார்க்க அவள் என்ன கூண்டு கிளியா? அகிலம் ஆள புறப்பட்ட பாயும் புலி அவள். உடைத்து விடலாம் என்று எண்ணி கல் வீசாதே. அவள் கல்லையும் கரைப்பாள், கடலையும் கடப்பாள். மலர் போன்ற மென்மை அவள். நான் மறுக்கவில்லை, ஆனால் உரிமை என்று வந்துவிட்டால் மலர் கூட மடியும். அவள் காளியின் உருவெடுப்பாள், தவறை தட்டி கேட்க தங்க வாழெடுப்பாள். மென்மையும் அவளே, மின்னலும் அவளே, உரிமைக்காக போராடும் உன்னத பெண்மையும் அவளே. கடவுள் என கைகூப்பி அவளை வணங்க வேண்டாம். பெண்ணுக்கு பிரியம் போல் வாழ உரிமை உண்டு என வாழவிட்டால் போதும். இவை யாவையும் மனம் புதைத்தே சுதந்திர தாய் எழுந்தாள், பெண் உரிமை ஈந்தாள். மங்கை கால்வதிக்கா துறை என ஏதுமில்லை, கட்டுக்குள் இனியும் அடங்க போவதில்லை. சூறை காற்றாய் சுதந்திர தீயாய் சாதிக்க போகிறோம். காலம் அவளை கடிந்தாலும் காயம் அவளுக்கு பழகியது. நோயை நீக்கிட மருத்துவரானாள், சட்டத்தை நிலைநாட்ட வழக்கறிஞரானாள், வருங்காலத்தை வழிநடத்தும் ஆசிரியரானாள், அவளே நேர்மையான காவலரும் ஆனாள். அவளால் முடியாதது ஏதுமில்லை, அகிலமே போற்றும் அவளை போல யாரும் இல்லை. இருளிலும் மிளிரும் விடிவெள்ளியாய் விண்வெளியிலேயே வளம் வருகிறாள். இமயம் தொட்ட அவளேதான் நம் இதயத்தை தொடுகிறாள் தாயாக. நடன மங்கை, நாட்டிய பேரொலி, நடிகையர் திலகம், எல்லாம் அவளேதான். இப்படி பெண் என்று சொன்னாலே உரிமையை உலகேற்றிய பல சாதனை பிழம்புகள் வெடிக்கும். பெண் என்பவள் வெறும் அம்மா மட்டுமல்ல, இந்த உலகினுடைய இன்னொரு பிரம்மா. கவிதை அரங்கே இன்னும் ஒரு கசப்பான பக்கத்தை புரட்டுவோமா? பெண்ணுரிமை பேசும் நாம் பெண்மையின் இன்னொரு வடிவத்தை மறந்து விட்டோமே. கவிதை அரங்கே இன்னும் ஒரு கசப்பான பக்கத்தை புரட்டுவோமா? பெண்ணுரிமை பேசும் நாம் பெண்மையின் இன்னொரு வடிவத்தை மறந்து விட்டோமே. யார் அவள்? பிறப்பின் பெருநாளை பிரபஞ்சமே கொண்டாடு, ஆண் சிசு வரம் என்று அனைவருமே ஆர்ப்பரிப்பு. காலங்கள் கடந்தன, உணர்வுகள் திசை திரும்பின. புருவவில் தீட்டப்பட்டு சேலை உடுத்த நூலை தேடியது. பெண்ணாய் உருவெடுக்க இதயம் பித்து பிடித்தது. ஏராள நாமங்கள் ஏற்றுக்கொண்டு இயற்பெயர் நினைவிழந்து கனவுகள் சுமந்து காரிகையாக மாறத் துடித்தது. திருநங்கையாய் மருமங்கை மாற்றம் கண்ட அவள் ஓர் ஆச்சரியக்குறிதான். எல்லா துறைகளிலும் பெண் உரிமை பதித்து நிலைத்து நிற்கும் அவள் ஓர் பேராச்சரியக்குறிதான். பேருந்துகளில் கைதட்டி காசு வாங்கியவர்களை இந்த உலகமே கைதட்டி கொண்டாடுகிற அளவிற்கு உயர்த்தியது சுதந்திர தாய் தந்த பெண் உரிமைதான். எது பெண் உரிமை? தாயாய், மகளாய், மனைவியாய், உடன்பிறப்பாய், உறவினராய், தோழியாய், இப்படி அனைத்து வித அவதாரங்களிலும் பெண். தன்னலன் கருதாத தியாகசீலர், இதைத்தான் அவள் இத்துணை காலம் உரிமை என போற்றினாள். தற்காத்து தற்கொண்டான் என்று சொன்ன வள்ளுவனே வியந்து பார்க்கிறான். தன் வார்த்தைகளை வாழ்க்கையாக்கிய பெண்மையை பார்த்து, கணவனை கரம் பிடித்து, கனவுகளை உளம் புதைத்து, குழந்தையை கருத்தரித்து, கோடி குறைகளை காதில் கேட்டு, கொடிகட்டி பறக்கும் காரிகைக்கு கவி எழுத கண்ணீர்தான் கசிந்தது என் பேனாவின் முன்னுணியில். தாய் எனும் பதவியை தட்டி பறித்து
தங்கை எனும் தன்மையில்

0: மங்கை மலிந்து தாரம் எனும் பார்வையில் தாரகை தாழ்ந்து தோழி எனும் துணையில் ஆழிபோல் அரவணைத்து அத்தனை உறவிலும் நித்தமும் உயர்ந்தவள். அந்த பெருங்கடல் பெண்ணை பற்றி இந்த பேரிகையின் சிறு துளியால் கவியை எப்படி நிறைப்பது? சுதந்திர தாய் வெறும் கொடியை மட்டும் தரவில்லை, பெண் இனம் நிமிர்ந்து நிற்க சட்டங்களையும் திட்டங்களையும் கேடயமாய் வழங்கினாள். அதை சரித்திரம் சொல்லும், இந்த கவி மேடையும் சொல்லும். வரதட்சணை தடுப்பு சட்டம், பெண்ணை விளைபொருளாக்கினால் கைகளில் விலங்கு கூட்டும் சட்டம், பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அவள் உழைக்கும் களத்திலும் வாழும் தளத்திலும் அவளுக்கு பாதுகாப்பு சட்டம், பெற்றோர் சொத்தில் சம உரிமை சட்டம், ஆணுக்கு நிகராய் அவளுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று பொருளாதார பலம் தந்த சட்டம், அது மட்டுமா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி அறிவு ஆளும் பெண்களுக்கு வெறும் அடுப்பதற்கு எனும் இந்நிலை பூக்க பிறந்தது புதுமை பெண் திட்டம். சுதந்திர தாயின் வரத்தால் இன்று சட்டங்கள் வந்தன, திட்டங்களும் வந்தன. ஆனால் சமூகமே, உன் புத்தி எப்போது மாறும்? பெண் விடுதலை இல்லாத மண் விடுதலை உரிமை இருந்தும் வெறுமைக்கு சமம். இன்று சுதந்திர தாய் தந்த வரத்தினால் அவள் சட்டங்கள் இயற்றுகிறாள், நீதிமன்றத்தில் வாதாடுகிறாள், விண்ணில் ராக்கெட் ஏவுகிறாள். ஆம் தோழர்களே, பெண் உரிமை என்பது ஆண்களை எதிர்ப்பதல்ல, ஆண்களுக்கு நிகராக நிமிர்ந்து நிற்பது. அவள் கேட்பது சலுகை அல்ல, சம உரிமை. அவள் கேட்பது பச்சாதாபம் அல்ல, பகுத்தறிவு. சுதந்திர தாயே, நீ தந்த பெண் உரிமை எனும் வரத்தை நாங்கள் வெறும் காகித சட்டமாய் வைக்க மாட்டோம், எங்கள் சமூகத்தின் ஒழுக்கமாய் மாற்றுவோம். இனி எந்த ஒரு பெண்ணும் அழமாட்டாள், அவள் அழுது கொண்டே வாழமாட்டாள். அவள் கல்வியால் கற்பாவாள், அறிவால் அவளுக்கு அவளே அரணாவாள், தன் உரிமையால் இந்த உலகையே ஆழ்வாள். திருநங்கையும் பெண்களும் இணைந்து இந்த தேசத்தின் புதிய சரித்திரத்தை எழுதுவார்கள். வானம் அவர்களுக்கு எல்லை இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களின் சிறகுகள் சுதந்திர தாயால் பெண் உரிமை தாய்ப்பால் ஊட்டி வளர்க்கப்பட்டதல்லவா? வாழ்க பெண் உரிமை, வளர்க பாரதம்.
1: பெண்களின் சிக்கலோ பேசவும் பெரிதே, இங்குது தீர்த்திடல் அறிவினும் அரிதே. கற்பு என்பதோர் கருத்தியல் சங்கிலி, எப்படி எப்படி இவர்களை பிணித்தது. கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை, கற்பனப்படுவது சொல் திறம்பாமை, கற்பனப்படுவது கணவனை தொழுதல், கற்பனப்படுவது உயிரினும் பெரிது, கற்பனும் திண்மையை காப்பதே பெண்மை. எத்தனை இலக்கணம் எழுதி வைத்தார்கள், எல்லாம் சிக்கல். பெண்களின் சிக்கல் பேசவும் பெரிதே, கற்புடை பெண்டிரை கடவுளும் தொழுவர், கட்டிய கணவன் கண்கண்ட தெய்வம். கற்பனப்படுவது ஆண்களுக்கு இல்லை, பொன் பொருள் பறித்தால் எடுத்தவன் திருடன், கற்பினை பறித்தால் இழந்தவள் திருடி. என்ன நியாயம், என்ன நியாயம்! பெண்களை சிறைக்குள் அடைத்தவர் படித்தோர், நன்றாய் நீங்கள் நம்புதல் வேண்டும். பெண்களை சிறைக்குள் அடைத்தவர் படித்தோர், அச்சமும் நாணமும் மடமையும் பயிர்ப்பும், நிச்சயம் பெண்களை நெருக்கிடும் விலங்கே. நான்கு பக்கச்சுவர்களாய் கற்பையே கூரையாய் கல்லால் ஆன கூரையாய் சமாதியில் வைத்தனர். சத்தியம் செய்கிறேன், வேலிகள் என்ற பல் விஷச்செடி வளர்த்தனர். பெண்களுக்கு வேலிகள் என்று பல விஷச்செடி வளர்த்தனர். தாலியும் மிஞ்சியும் தடைகளாய் மாறின. பெண்கள் வாழ்க்கை ஓர் பெரும் புதிர், விளங்காது. இணக்கம் இருந்தால் இன்பச் சுரங்கம், பிணக்கம் தொடர்ந்தால் பெருந்துயர் கலக்கம், காதல் மிகுந்தால் ஆரண்ய காண்டம், மோதல் புகுந்தால் உத்தரகாண்டம், மெய்யுறு புணர்ச்சியின் வேட்கை முடிந்தால் ஐயமும் பிரிவும் கோபமும் தோன்றும், குடும்ப சக்கரம் இடும்பையில் சுழலும். ஆண்களுக்கில்லை கருவும் களங்கமும், வீண்பழி ஏளனும் பெண்களை துரத்தும், சில நாள் சுகத்தில் பல நாள் துயரம். பெண்ணாய் பிறப்பதே பெரும்பிழையாகுமா? மண்ணாய் மலராய் மரமாய் கொடியாய் உண்ணத் தருவன அனைத்தும் பெண்ணியல், பெண்ணின் பிறப்பை பேதமை என்பதா? பெண்ணெனப்படுவது பெரும்பேதமைத்தே எழுதியிருக்கிறான் இந்நாட்டு தமிழனும். பெண்ணுக்கு எதிராய் பெண்ணே பேசுதல், எண்ணி பார்த்தால் எத்தனை கொடுமை.

பெண்ணுக்கு அழகு எதிர் பேசாதிருத்தல், தையல் சொல் கேளேல், கைதவம் பெண்மை, பெண்ணுக்கு எதிராய் பெரும்படை திரண்டது. கண்ணை திறந்திட கவிஞர்கள் தோன்றினர், வேதநாயகர் விடியலை காட்டினார், மகாகவி பாரதி வாதிட துணிந்தான், பாரதி தாசனார் வீறு கொண்டெழுந்தார், விடுதலை பெண்களின் விடியலாய் அமைந்தது. பெண்களின் சிக்கல் பேசவும் பெரிதே. நிறைவாக சில சொற்கள். சுதந்திரத்தாயை பார்க்காமலே தூங்கிவிட்ட பாட்டுக்கு ஒரு புலவன் அல்லவா அந்த மகாகவி. மறுபடி பிறந்தால், பாரத வீதியில் வளம் வர நேர்ந்தால் எப்படி இருக்கும், என்னென்ன நினைப்பார்? சுதந்திர கனவுடன் சொர்க்கம் போனவர் மறுபடி பிறந்து மண்ணிடை நடந்தால் சொப்பனம் பலித்ததா, சொற்படி நடந்ததா எண்ணி பார்ப்பார், இரும்பூது கொள்வார். வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், பார்ப்பார், சிரிப்பார், பரவசம் அடைவார், பலே பலே என்பார், துள்ளி குதி

சொப்பனம் பலித்ததா, சொற்படி நடந்ததா, எண்ணி பார்ப்பார், இரும்பூது கொள்வார். வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பார்ப்பார், சிரிப்பார், பரவசம் அடைவார், பலே பலே என்பார், துள்ளி குதிப்பார், ஆயுதம் செய்கிற ஆற்றலை வியப்பார், காகிதம் செய்கிற கருவியை தொழுவார், வானியல் ஆய்வினை வானுர புகழ்வார், மருத்துவம் பொறியியல் வளர்ச்சியை போற்றுவார், வெள்ளையன் இல்லா வியப்பினை உணர்வார், பள்ளி கல்லூரிகள் பார்த்துளம் கழிப்பார், பெண்ணின் பெருமையை எண்ணி சிலிப்பார், பட்டமும் பதவியும் ஆட்சியும் மாட்சியும் கண்ணெதிர் கண்டதும் வாழ்கன வாழ்த்துவார், படையிலும் காவல் துறையிலும் பெண்கள் நீதியின் அரசராய், வழக்குறையாளராய், ஆட்சி தலைவராய், அமைச்சராய் வளம் வரும் பெண்களை கண்டுதன் கண்களை விரிப்பார், பலே பலே என்பார், புலவர்தம் சிலைகளில் பூரித்து போவார். வானுயர் வள்ளுவன், கடற்கரை கம்பன், புலவர்தம் சிலைகளில் பூரித்து நிற்பார் வள்ளுவன், இளங்கோ கம்பரை போற்றும் உள்ளங்கள் எண்ணி உவகையில் திளைப்பார், பள்ளு பாடலை உள்ளுர பாடுவார், பாடிய வார்த்தைகள் பலித்ததை நினைப்பார், நாடிய விடுதலை கூடியது என்பார், சூடிய வாகைகள் தேடிய வெற்றிகள், சுதந்திர தேவி, வந்தே மாதரம், பலே பலே பாண்டியா, பலே பலே இந்தியா, வாழிய வாழிய வாழிய என்பார், சாதியவாதிகள் சதிகளை தகர்த்திடும் நீதியின் போக்கில் நெஞ்சம் நிமிர்த்துவார், வேதியர் ஆயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே, ஆதியில் மானிடம் வாழ்ந்தது போலே அன்புடன் வாழ்வதில் இன்பம் அடைவார், காசியில் தலைவர்கள் பேசிடும் உரைகளை காஞ்சியில் கேட்டிட கண்டுளம் குளிர்வார், பொழுது புலர்ந்தது யாம் செய்தவத்தால் கனவுகள் மெய்ப்பட கண்டுளம் மகிழ்வார், சுதந்திர தேவியின் திருவடி தொழுவார், இன்னும் பலவரம் வேண்டும் என்று அழுவார், வந்தே மாதரம், வாழிய பாரதம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சுதந்திர தாய் தந்த வரம், தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை. சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமை ஏற்றவர் கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். கவிதை வழங்கியவர்கள் மண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி, தன்னுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி, கருத்துரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன், பெண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அபர்ணா. அமைப்பில் உதவி ஏ விக்னேஷ். அமைப்பு என் வி சதீஷ்குமார். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயன்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: வணக்கம் நேயர்களே.
3: நேயர்கள் அனைவரையும் மீண்டும் துலாக்கோல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: நாடக விழாவை பத்தி நிறைய கடிதங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயஸ்ரீ, நீங்க படிங்க.
3: நாடக விழா நாடகங்கள் 2026, இதை பற்றிய ஒரு கடிதம். சென்ற மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 8:30 திருச்சி வானொலி நிலையம் தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகத்தை கேட்டு மகிழ்ந்தேன். நம்முடைய பாரத திருநாட்டிற்கு ராமாயணமும் மகாபாரதமும் பாரத தாயின் இரு கண்கள். இவ்விரு இதிகாசங்களை இந்தியா முழுவதும் மக்களால் பல்வேறு வடிவங்களில் போற்றி வணங்கி விழா எடுத்து வருகின்றனர். இந்நாட்டில் ராமராஜ்யம் வரவேண்டும் என்று கனவு கண்டவர் நம் அண்ணல் காந்தியடிகள். இப்படிப்பட்ட இதிலிருந்து ஒரு சம்பவத்தை இதயத்தில் நிற்கும் வண்ணம் இந்நாடகம் இயற்றப்பட்டிருந்தது. நாடாளும் மன்னன் பரிசுத்தமாக மக்களின் விமர்சனத்தை மதிக்கும் தலைவனாக வாழ வேண்டும் என நம் ராமபிரான் உத்தமியாம் தம் தவத்தால் சீதா பிராட்டியை கர்ப்பிணியாக இருக்கும்போது காட்டில் விட்டுவிட்டு வர கட்டளையிடுகின்றான் தம்பி இலக்கு.

0: உன்னிடம். இது கேட்டு அவன் அனலில் புழுவாய் துடிக்கின்றான். அண்ணனின் ஆணையை மீற முடியவில்லை, அவ்வாறே செய்கின்றான். வால்மீகி குடிலில் லவ குச்சர்களை ஈன்றெடுக்கின்றாள். இவர்கள் வீர வலிமையால் அஸ்வமேத சடங்கிற்காக அனுப்பப்பட்ட குதிரையை கட்டி போட ராமன் இவர்களை வியந்து நோக்க கதை முடிகிறது. நல்ல நாடகம் என்று இந்த கடிதம் எழுதியிருக்கிறார் தெல்லாரிலிருந்து நா பானு என்கிற நேயர்.
1: அதே நேயர் தான் அடுத்த கடிதமும் எழுதியிருக்காங்க. 27/7/2026 திங்கள் இரவு 8:30 மதுரை வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த மாய தூண்டில் நாடகம் கேட்டு மகிழ்ந்தேன். மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நல்ல கருவை நாடகம் கொண்டிருந்தது. ஆசையே துன்பத்திற்கு காரணம், பேராசை பெருநஷ்டம், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து போன்ற பொன்மொழிகளை நாடகம் நினைவூட்டியது. நாடக அமைப்பு அருமை, நடித்தவர்கள் பாத்திரமாகவே மாறி நடித்திருந்தார்கள். பாராட்டத்தக்க கலைஞர்கள். ஏமாறும் நபர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவோர் தோன்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். நாம் தான் எச்சரிக்கையோடு நேர்மையாக வாழ வேண்டும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பார்கள் என்ற சொலவடையை மறக்கவே கூடாது. மூத்தோர் சொல்லும் முற்றிய நெல்லியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்பார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆசை வயப்பட்ட சிவாவை அவனின் தந்தை திருத்தி நல்வழிப்படுத்தியது அருமை, நல்ல நாடகம் என்று எழுதியிருக்கார். இதே நேயர் தான் அடுத்த கடிதமும் எழுதியிருக்காரு.
0: எந்த நாடகத்தை பத்தி?
1: 28/7/2026 8:30 நமது நிலையம் தயாரித்து அளித்த அவளா சொன்னால் துப்பறியும் நாடகம் கேட்டு வியந்தேன். தனியாக வசிக்கும் ரேகா என்ற பெண்ணுக்கு கொலை மிரட்டல் வருகிறது. அவள் காவல்துறையின் உதவியை நாடுகின்றாள். காவல் அதிகாரி பல வகைகளில் விசாரித்து அவள் உயிரை காப்பாற்ற பெருமுயற்சி செய்கின்றார். ஆயினும் ரேகாவின் பிறந்த நாளில் அவள் கொலை செய்யப்படுகின்றாள். யார் அவளை கொலை செய்ய போகின்றார்கள் என நேயர்கள் பல்வேறு வகைகளில் என்னை போல சந்தேகப்பட்டிருப்பார்கள். எவரும் எதிர்பாராத வண்ணம் அவளின் குடும்ப டாக்டரே கொலை செய்து விட்டதை பின் காவலர்கள் கண்டுபிடித்து விடுகின்றார்கள். என்றோ நடந்த ஒரு சம்பவத்தை மறக்காத அந்த டாக்டர் கொலைப்பழி வாங்கி விடுகின்றார். நாடக கலைஞர்களின் நடிப்பும் அபாரம், அற்புதம், அருமை, சிறப்பு என கூறிக்கொண்டே போகலாம். அமைத்தளித்த மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களுக்கும் ஸ்ரீனிவாச முருகன் அவர்களுக்கும் அமைப்பில் உதவியாக இருந்த ஏ ஹதீஜாபி அவர்களுக்கும் நிலையத்தார்க்கும் பாராட்டுகள் என்று எழுதியிருக்கார். அடுத்த கடிதம் யாரு எங்கிருந்து?
0: இதே நேயர் சென்ற மாதம் 29 அன்று ஒலிபரப்பான கோவை வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த மௌன விரதம் நாடகம் கேட்டேன். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுக்கும் மனநிலை இல்லாமல் இருப்பதை உணர்ந்த ஒரு ஜோதிடர் அவர்களை 24 ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று கூறுகிறார். அவர்கள் அதை பின்பற்றி வாழ இருவரின் பெற்றோர்களும் இவர்களின் மௌன விரதம் விஷயம் தெரியாமல் இவர்களுக்குள் பிரச்சனை என்று முடிவு செய்து விவாகரத்து வாங்கும் அளவுக்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள். முடிவில் கணவன் ஜோதிடரை அழைத்து வந்து உண்மையை போட்டு உடைக்கின்றான். இருப்பதை கொண்டு மன நெறிவோடு வாழ வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளோரின் வசதி வாய்ப்பை பார்த்து நாமும் குறுக்கு வழியில் வாழ முயலக்கூடாது என்ற வாழ்வியல் தத்துவத்தை நகைச்சுவைகளோடு நாடகம் எழுதப்பட்டிருந்தது. இதை கேட்டோர் 10 சிரித்திருப்பார்கள் என்பது உண்மை. எல்லா காட்சியிலும் இது நிறைந்திருந்தது. வக்கீலை சந்திக்கும் நிகழ்ச்சியில் சிரிப்பு வசனம் அதிகம் இருந்தது. அதற்காக வீட்டுக்கு வந்த வக்கீலை பிளம்பர் என்று நினைத்தேன் என்பது கொஞ்சம் ஓவர்தான். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு நிறை என்பது பாரதி வாக்கு என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதே நாடகத்தை பற்றி விழுப்புரம் தென்றல் தேரு ஆர் ராமலிங்கம், ஆர் ராஜகுமாரி, ஆர் பத்ரி நாராயணன், பி ஸ்ரீநந்தினி ஆகிய நேயர்கள் பாராட்டி எழுதியுள்ளார்கள். சென்ற மாதம் 29 அன்று 8:30 ஒலிபரப்பிய கோயம்புத்தூர் வானொலி நாடக விழாவின் நகைச்சுவை நாடகமான மௌன விரதம் நாடகம் கேட்டோம். ஒரு குடும்பத்தில் நடந்த காட்சிகளாகவே அமைந்திருந்தது. சம்பந்திகள் பேச்சுவார்த்தைகள், அட்வொகேட் பேசியதும், குடும்ப ஜோசியர் பேசியதும் மிகவும் சிறப்பாக இருந்தது. பொதுவாக இந்த நாடகத்தின் மூலம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவது தவறு என சுட்டி காட்டியது மிகவும் அருமை. இதில் நடித்திருந்தவர்களும் நன்றாக நடித்துள்ளார்கள். நன்றி, பாராட்டுக்கள் என்று எழுதியுள்ளார்.
1: அடுத்த கடிதம் திண்டிவனம் கே குப்புசாரங்கபாணி எழுதியிருக்காரு. அதாவது மௌன விரதம் நாடகத்தை பத்தினதுதான் இது. நகைச்சுவை.

0: மிக உன்னதம், மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது. சிறுவரின் நடிப்பு மிக பொருத்தம். நாடக விழாவில் பல கோணங்களில் நாடகங்களை அமைத்து வழங்கும் நிலையத்தார்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் என்று எழுதி முடிச்சிருக்காரு.
1: சென்ற மாதம் 30ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான நாடகத்தை பற்றிய கடிதம் எதுவும் இருக்கா?
0: இருக்கு. தெள்ளாறிலிருந்து நா பானு அவங்க எழுதியிருக்காங்க. நாடக விழா நாடகங்கள் வரிசையில் 30/7/2026 வியாழன் இரவு 8:30 மணிக்கு திருநெல்வேலி வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த தென்னவன் கண்ட திருக்கோயில் நாடகத்தை மிகவும் உற்று கேட்டு மகிழ வேண்டியதாகிவிட்டது. நாடக ஆசிரியர் நல்ல வசனங்களுடன் எழுதியிருந்தார். இது ஒரு நல்ல வரலாற்று நாடகம். பராக்கிரம பாண்டிய மன்னன் போரிலேயே நாட்டமுடையவனாய் இருமாப்புடன் இருக்கின்றான். அவனை இறை சிந்தனையில் இருக்க பார்க்கிறான் குலகுரு. காலம் கடந்தே இவரின் கனவு நிறைவேறுகிறது. காசியில் இருந்து ஒரு பிடி மண்ணை கொண்டு வந்து தெற்கே உள்ள தன் நாட்டில் கோயில் கட்டுகின்றான் பாண்டியன். இதுவே நாடகத்தின் கரு, அற்புதமான வரலாற்று செய்தி. இது போன்ற நாடகங்கள் தொடரட்டும் அப்படின்னு எழுதியிருக்கார் இந்த நேயர். இதே நாடகத்தை பத்தி திண்டிவனம் கே குப்பு சாரங்கபாணி எழுதியிருக்காரு. தென்காசி விஸ்வநாதர் கோயில் பராக்கிரம பாண்டிய மன்னனார் நிறுவப்பட்டதை பண்டைய மன்னர்கள் மக்கள் நலனும் இறை பக்தியும் குருதேவரிடமும் கொண்டிருந்த அன்பை விளக்கியது வரலாற்று நாடகம். மெய்சிலிருக்கும் கணீர் குரல், எல்லா பாத்திரங்களும் சிறப்பாக இருந்தது. நல்ல நாடகம் என்று எழுதியிருக்கார். வானொலி நாடக விழா 2026 வரிசையில் சென்னை வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகத்தை 31/7/2026 இரவு 8:30 மணிக்கு கேட்டு மகிழ்ந்தேன். வீடு என்றால் அதற்கு பெண்ணே பெருமை சேர்ப்பவள். காலம் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அங்கு வரக்கூடிய பிற விஷயங்களையும் பொறுப்போடு கவனித்துக் கொள்ளும் கலை பெண்களுக்கே உரியது. அதனால்தான் நம் திருவள்ளுவர் வாழ்க்கை துணைநலம் என்ற ஒரு அதிகாரம் ஒதுக்கி குரட்பா பாடியுள்ளார். அதில் ஒரு குரல், தற்காத்து தற்கண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று பெண்ணின் பெருமையை பேசியுள்ளார். இதை அனுசரித்து வாழ தெரியாத ஒரு கணவன் வீட்டு பணிக்காக ஒரு நாள் முழுவதும் தான் பொறுப்பேற்று பலவிதமான சங்கடங்களை அனுபவித்து பின் மனம் மாறும் வகையில் நாடகம் நன்கு எழுதப்பட்டிருந்தது. நடிப்பு அருமை, ஒளிப்பதிவும் நன்று, நாடகம் சுவையாகவே இருந்தது. நன்றி, பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்காரு தெள்ளாரிலிருந்து நா பானு.
1: இதே நாடகத்தை பற்றி திண்டிவனம் கே குப்பு சாரங்கபாணி என்கிற நேயர், நாடக விழா நாடகம் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, சென்னை வானொலியின் படைப்பான இந்த நாடகத்தை 31ஆம் தேதி இரவு 8:30க்கு கேட்டேன். அலுவலகம், வீட்டில் உள்ளவர்களிடம், வீட்டு வேலை செய்வோரிடம், மளிகை சாமான் கொண்டு வந்தவரிடம், செய்தித்தாள் விநியோகம் செய்தவரிடம் நிலவிய உரையாடல் நகைச்சுவைக்குரியனவாக இருந்தது. இந்நகைச்சுவை நாடகத்தை வழங்கிய சென்னை வானொலி நிலையத்தை பாராட்டுகிறேன் என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்கார்.
0: அடுத்த கடிதம் திருவெண்ணை நல்லூர் தட்சிணாமூர்த்தி அவங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதம் 1/8/2026 சனிக்கிழமை காலை 7:02 நினைவலைகள் பிரதி வாசிக்க கேட்டேன். வாசித்த சகோதரியின் குழலொளியும் தேனொலியும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வடிவமுற்று உணர்வுகளாய் உயிர் கொண்டு எந்தன் செவிகளில் புகுந்து என் கடந்த கால நினைவுகளில் என்னை கண்கலங்க செய்துவிட்டன. வாசித்தவரது அழுத்தந்திருத்தமான அழகிய உச்சரிப்பில் எனது நினைவலைகள் மீண்டும் உயிர் பெற்று வானலைகளில் உலாவலம் வந்தன. எனது பிரதியினை ஒளியேற்றிய நிலையத்தாருக்கும் பிரதியினுக்கு உயிரோட்டம் தந்து வாசித்த அருமை சகோதரிக்கும் எனது மனமார்ந்த நன்றி பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்காரு.
1: இம்மாதம் 1ஆம் தேதி அன்று காலை 8 மணிக்கு ஒலிபரப்பான ஒத்துழையாமை இயக்கும் சிற்றுரையை நாகர்கோயில் வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்ய கேட்டேன். உரையளித்தவருக்கு பாராட்டுக்கள். அண்ணல் காந்தியடிகள் மக்கள் தலைவர் நிலைக்கு உயர இவ்வியக்கமே காரணமாக இருந்தது. அகிம்சை முறையில் ஆங்கிலேயனை விரட்டி அடிக்க அவர் அரும்பாடு பட்டுள்ளார். ஆயினும் சில சுயநலவாதிகள் முழுமையாக அவருக்கு ஒத்துழைப்பை தரவில்லை. பாமர மக்கள் அகிம்சையின் பெருமையை, சுதேசியின் அவசியத்தை உணரவில்லை. அகிம்சை என்பது பெரும் தவம், அதில் புத்தரை போல் அண்ணல் காந்தியடிகள் உயர்ந்தார். ஆனால்

0: சாதாரண மக்கள் சொல்லும் அளவுக்கு உயரவில்லை. வெள்ளையன் மக்களின் பலவீனத்தை சுயநலத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டான். அதிகாரம் அடக்குமுறையில் மக்களை வஞ்சித்தான். வ.உ. சிதம்பரனார் அரும்பாடுபட்டு ஏற்படுத்திய சுதேசி கப்பல் நிறுவனம் மூடப்பட்டது. இதனால் ஒத்துழையாமை இயக்கம், காந்தியின் கனவு தவிடுபொடியாக போய்விட்டதை வரலாறு நமக்கு காட்டுகிறது. இந்தியா ஒரே நாடு, உன்னத நாடு, ஆன்மீக நாடு, வேதம் நிறைந்த புண்ணிய பூமி என்று மக்கள் உணர்ந்தால்தான் தேசபக்தி ஏற்பட்டு நாடு நலம் பெறும். அண்ணலின் அரும் கனவு நனவாகும். உண்மையான வரலாற்றை மாணவர்களுக்கு ஊட்டுவோம். ஜெய்ஹிந்த் என்று தெல்லாரிலிருந்து நான் பானு என்கிற நேயர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு.
1: அதே நேயர், நமது நிலையம் தினமும் 12:50 ஒலிபரப்பி வரும் புதின பக்கங்கள் பகுதியில் தாய் என்ற புதினத்தை ஏபி எலிசபெத் அவர்கள் உணர்வு பூர்வமாக தெளிவாக வாசித்து வருவதை கேட்டு மகிழ்கின்றேன். நல்ல புதினங்கள் வாசித்து வருவதும் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. நகைச்சுவையான புதினம் ஒலிபரப்பினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று எழுதியிருக்காங்க தெல்லாரிலிருந்து நா பானு.
0: அதேநேயர், இம்மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 நமது நிலையம் தயாரித்து வழங்கிய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம். சிறுவர் பூங்கா பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தேன். கர்ம வீரர் காமராஜர், மகாகவி பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல உத்தமர்களை பற்றி மாணவர்கள் உற்சாகத்தோடு பேசினார்கள். ஒரு மாணவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கவிதையை நன்கு வாசித்தான். வினாடி வினா நிகழ்ச்சியும் பொது அறிவு வினாக்கள் நிகழ்ச்சியும் அற்புதமாக இருந்தது. வழங்கிய புதுச்சேரி வானொலி நிலையத்தாருக்கு என் பாராட்டுகள். மாணவ கண்மணிகளுக்கும் அப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் என் கனிவான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்று எழுதியிருக்காங்க இந்த நேயர். கடிதங்கள் மூலம் கருத்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு விமர்சனங்களை எங்களுக்கு எழுத விரும்பினால்?
1: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம்.
0: அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கும் அனுப்பலாம். முகநூல் வழியாகவும் நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பாராட்டுதல்களையும் அனுப்பலாம். முகநூல்ல போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்துல நிகழ்ச்சி பற்றி போஸ்டர் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல அந்தந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது விமர்சனங்களை எங்களுக்கு வழங்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி பூங்குழலி,
0: எஸ் ஜெயஸ்ரீ.
1: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் தரசீறு ஹாசன பிரியே. இயற்றியவர் புலியூர் ஸ்ரீ துரைசாமி ஐயர் அவர்கள். ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் எஸ்பி ஸ்ரீரேகா.
2: வணக்கம்.
3: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல என்ன கிருதி சொல்லி தந்துருக்கேன்?
2: சரசீரு ஹாசன பிரியே, கம்போஸ்ட் பை புலியூர் ஸ்ரீ துரைசாமி ஐயர். இன் ராக நாட்டை,
3: ஆதி தாளம். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அதாவது சதா வீணாகான பிரியே, சதானந்த ஹிருதயே, இல்லை அப்படி பாடிண்டே வீணை வாசிச்சுட்டே இருந்தாக்க மனசு எப்போதும் சந்தோஷமாக தானே இருக்கும், வேற எந்த கவலையும் இல்லை. அப்படி இருக்காங்க அந்த சரஸ்வதி தேவி. அதே மாதிரி பாட்டு கற்றுக்கிற நாமளும் அந்த மாதிரி இருக்கணும், சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். பாடலாமா? பல்லவி அனுப்பல்லவி ஒரு முறை பாடிட்டு சரணம் இன்னைக்கு சொல்லித்தரேன். முதல்ல அந்த நாட்டை ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம்.

0: இப்போ சரணத்தோட சாகித்யத்தை ஒரு முறை சொல்லுங்க.
1: சரசீருஹாக்ஷி யுகலே அம்ப சரணாகத தீன வத்சலே அம்ப சரதிந்து சுந்தரவதனே விமலே சரஸ்வதி
0: சாகித்யம்
1: சதித்தே சுரனுத குணஜாலே சததம் வித்யாலோலே சதா சுஷீலே சாமஜ கும்ப ஸ்தனகண யுகலே தவலே சகல சாம்ராஜ்ய பிரதக்கர த்ருத புஸ்தக ஜாலே.
0: இதுவும் இப்ப பல்லவி அனுபல்லவி எப்படி ரெண்டு தள்ளி ஆரம்பிச்சதோ அதே மாதிரிதான் சரணமும்.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல சரணத்தை மீண்டும் விரிவா பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது தரசீரு ஹாசன பிரியே என தொடங்கிய பாடல். இயற்றியவர் புலியூர் ஸ்ரீ துரைசாமி ஐயர் அவர்கள். ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொண்டவர் SP ஸ்ரீரேகா.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நீர்களி, இன்று ஒரு மணிக்கு முதல் 50 ஆண்டுகள் தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலிற்கு 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ப. ரவிக்குமார் அவர்கள். நான்கு மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல்காத்தியன் அவர்கள், பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர், இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு. முருகையன், முனைவர் ரா. விசாலாட்சி ஆகியோர், நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ். ஜானகி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக மாணிக்கம் கட்டி என தொடங்கும் ஆழ்வார் பாசுரம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மக்களின் பங்களிப்போடு கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் படைத்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை

0: எழுதுவதற்கு இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் போது உண்மையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இடம்பெற்றது. பிரதமர் தேசிய கொடியை ஏற்றிய போது விமானப்படைக்கு சொந்தமான 2 MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொண்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திரு விஜய் அறிவித்தார்.
1: தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாபு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் திருவனந்தபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் லக்னோவில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாடுகளில் இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது இன்று தொடங்கி 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் ஊரக பகுதியில் உள்ள சாலைகள் 16,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2,145 சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கிராமங்கள், நகர்ப்புறங்கள் இடையேயான சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். மகளிர் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே மகளிர் கல்விக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி

0: கூறினார். ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பைத்ராணி, புதபலங்கா மற்றும் ஜலகா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாலாசோர், பத்ரக், மயூர்பஞ்ச், கியோஞ்சார் ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே சுந்தர்கர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சில பகுதிகளில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதில் சிக்கிய ராணுவத்தைச் சேர்ந்த 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நியூயார்க் அருகே நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரான் ராணுவம் முற்றிலுமாக வலுவிழந்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் ஈரான் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பங்கேற்றுள்ள 600வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவாகும். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் நத்தானியல் லாமன்ஸ், ஜாக்சன் வித்ரோ இணையை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50, 17:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவர்கள் உன்னை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். ரிப்பன் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவர்கள் என்னை கைது செய்வார்கள், பிறகு விட்டு விடுவார்கள். அதன் பின் நான் என் வேலையை மீண்டும் தொடங்குவேன். மூஜிக்குகளே, உன்னை கட்டி போட்டு விடுவார்கள், சிறையில் தள்ளுவார்கள். நான் சிறைவாசம் அனுபவிப்பேன், பிறகு வேலையையும் வருவேன், மீண்டும் என் வேலையையே தொடங்குவேன். மூஜிக்குகள் என்னை மீண்டும் ஒருமுறை, இருமுறை, பலமுறை கட்டிப்பிடித்து சிறைக்கு அனுப்புவார்கள். அதன் பிறகுதான் என்னை கட்டிப்போட தயங்கி நின்று நான் சொல்வதை அவர்கள் காதில் வாங்குவார்கள், உணரத் தொடங்குவார்கள். என்னை நம்ப வேண்டாம், ஆனால் நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள் என்பேன் நான். அவர்கள் கேட்க மட்டும் தொடங்கிவிட்டால் அப்புறம் என்னை நம்பவும் தொடங்குவார்கள். அவன் மிகவும் அதீதமாக பேசினான். ஒவ்வொரு வார்த்தையையும் எடை போட்டு தரம் பார்த்து நிதானமாக பிரயோகிப்பது மாதிரி தோன்றியது. அண்மையில் நான் நிறைய கேள்விப்பட்டேன், ஏதோ கொஞ்சம் புரிந்து கொண்டேன். மிகாயில் இவானவிச், இத்துடன் நீ முடிந்து தொலையப் போகிறாய் என்று தலையை வருத்தத்தோடு அசைத்து கொண்டு சொன்னாள் தாய். அவன் தனது ஆழ்ந்த கரிய கண்களால் எதையோ வினவுவது போலவும் எதிர்பார்ப்பது போலவும் அவளை பார்த்தாள். அவனது பலம் பொருந்திய உடல்

மிகாயில் இவானவிச், இத்துடன் நீ முடிந்து தொலையப் போகிறாய் என்று தலையை வருத்தத்தோடு அசைத்து கொண்டு சொன்னாள் தாய். அவன் தனது ஆழ்ந்த கரிய கண்களால் எதையோ வினவுவது போலவும் எதிர்பார்ப்பது போலவும் அவளை பார்த்தாள். அவனது பலம் பொருந்திய உடம்பு முன்புறமாக குனிந்தது. அவனது கைகள் நாற்காலியை இருக்க பற்றின. அவனது பழுப்பு முகம் தாடிக்குள்ளாக வெளியேறியதாய் தெரிந்தது. கிறிஸ்துநாதர் விதையை பற்றி சொன்ன விஷயத்தை எண்ணிப்பார். விதையை உற்பத்தி பண்ணுவதற்காக பழைய விதை செத்துதான் ஆக வேண்டும். ஆனால் எனக்கு மரணம் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்துவிடாது. நான் ஒரு சாமர்த்தியமான கிழட்டுக்குள்ள நரிப்பிறவி. அவன் நிலை கொள்ளாமல் அசைந்து கொடுத்தான். பிறகு நிதானமாக நாற்காலியை விட்டு எழுந்தான். நான் சாராய கடைக்கு சென்று அங்குள்ளவர்களோடு சிறிது நேரம் பொழுதுபோக்குவேன். அந்த ஹஹோல் இன்னும் வருகிற வழியாய் காணும். அவன் தன் பழைய வேலைக்கு கிளம்பிவிட்டான் போல இருக்கிறது. ஆமாம் என்று சிறு புன்னகையுடன் சொன்னாள் தாய். நல்லது, நீ அவனிடம் என்னை பற்றி சொல்லு. அவர்கள் இருவரும் ஒருவர் பக்கம் ஒருவராக ஒன்றாகவே சமையற்கட்டுக்கு போனார்கள். ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பார்க்காமலே ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். சரி, நான் வருகிறேன். போய் வா. நீ தொழிற்சாலை வேலைக்கு எப்போது கணக்கு கொடுக்கப் போகிறாய்? ஏற்கனவே கொடுத்தாயிற்று. எப்போது போகிறாய்? நாளைக்கு அதிகாலையில். சரி, வருகிறேன். போகவே மனமற்றவனைப் போல் அவன் தயங்கி தயங்கி தடுமாறி வாசல் நடையை கடந்தான். ஒரு நிமிஷ நேரம் அவனது ஆழ்ந்த காலடி ஓசையை காதில் வாங்கியவாறே வாசலில் நின்றாள் தாய். அதே சமயம் அவளது இதயத்தின் சந்தேகங்களும் அவள் காதில் ஒலி செய்து கொண்டிருந்தன. அவள் அமைதியாக திரும்பி அடுத்த அறைக்குள் வந்தாள். ஜன்னல் திரையை தூக்கி கட்டினாள். ஜன்னலுக்கு வெளியே இருள் அசைவற்ற மோன சமாதியில் ஆழ்ந்து கிடந்தது. நான் இருளில் வாழ்கிறேன் என்று அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள். அந்த பலமும் திடமும் நிறைந்த கௌரவமான அந்த முஜிக்குக்காக அவள் வருத்தப்பட்டாள், அனுதாபப்பட்டாள். அன்றே ஒரே குதூகலத்தோடு திரும்பி வந்தான். தாய் அவனிடம் ரிப்பினை பற்றி சொன்னாள். அதை கேட்டுவிட்டு அவன் சொன்னான், போனால் போகட்டும். கிராமங்கள் தோறும் அலைந்து திரிந்து நியாயத்தை பற்றி அவன் கூச்சல் போடட்டும். அங்குள்ள மக்களை அவன் தட்டி எழுப்பட்டும். நம்மோடு ஒத்துழைப்பதென்பது அவனுக்கு கொஞ்சம் சிரமம்தான். முஜிக்கின் கருத்துக்கள் தான் அவன் மூளை நிறைய இருக்கின்றன. நம்முடைய கருத்துக்கள் அவன் மண்டையில் ஏறாது. அதற்கு இடமும் கிடையாது. அவன் படித்த சீமான்களை பற்றி பேசினான். அவன் சொன்னதில் ஏதோ கொஞ்சம் உண்மை இருப்பது போல்தான் தெரிகிறது என்று மிகவும் பதமாக சொன்னாள் தாய். அவர்கள் உங்களை ஏமாற்றி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அம்மா, அவர்கள் உங்களை ஏமாற்றி கெடுக்க பார்க்கிறார்கள் என்று கூறி சிரித்தான் ஹஹோல். அம்மா, நம்மிடம் பணம் மட்டும் இருந்தால் இன்னும் நாம் பிறர் தரும் பணத்தை கொண்டுதான் நம் காரியங்களை செய்கிறோம். உதாரணமாக நிக்கலாய் இவானவிச்சுக்கு 75 ரூபல்கள் மாத சம்பளம். அதில் அவன் நமக்கு 50 ரூபல்களை நன்கொடையாக தருகிறான். அவன் மாதிரிதான் மற்றவர்களும் அரை பட்டினி கால் பட்டினியாக கிடந்து படிக்கும் கல்லூரி மாணவர்கள் கூட காலும் அறையுமாக வசூலித்த காசுகளை நமக்கு நன்கொடையாக அனுப்பி வைக்கிறார்கள். சொல்ல போனால் சீமான்களில் எத்தனையோ ரகம். சிலர் விட்டு பிரிவார்கள், சிலர் ஏமாற்றுவார்கள். அவர்களில் மிகவும் நல்லவர்கள்தான் நம்முடனே சேர்ந்து நமது கொள்கைக்காக பாடுபடுவார்கள். அவன் தன் இரு கைகளையும் தட்டிக்கொண்டு ஆர்வத்தோடு பேச ஆரம்பித்தான். நம்முடைய இறுதி வெற்றிக்கு நாம் எவ்வளவோ தூரம் போயாக வேண்டும். எனினும் மே தின விழாவை சிறிய அளவிலாவது கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாயிருக்கும். ரிப்பினுடைய பேச்சினால் தாயின் உள்ளத்தில் ஏற்பட்டிருந்த கவலை அவனது உற்சாகத்தினால் துடைத்தெறியப்பட்டது. அந்த ஹஹோல் தன் தலைமயிரை கலைத்து கோதியபடி தரையையே பார்த்தவாறு மேலும் கீழும் நடந்தான். சமயங்களில் இதயத்தில் ஏதோ ஒரு புதுமை உணர்ச்சி நிரம்புகிறது. தெரியுமா உங்களுக்கு, எங்கெங்கு சென்றாலும் அங்குள்ள மனிதர்களெல்லாம் தோழர்கள் என்று தோன்றும். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே நெருப்பாய் எரிவார்கள். அவர்கள் அனைவரும் நல்லவர்களாகவும் குதூகலமும் அன்பும் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். வாய்ப்பேச்சின் உதவியின்றியே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் கோஷ்டி கானமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனினும் ஒவ்வொருவரின் இதயமும் அவரவர் பாட்டை பாடிக்கொண்டிருக்கும்.

0: அந்த கீதநாதமெல்லாம் சிற்றாறுகளைப் போல் ஒரே ஜீவநதியில் சங்கமமாகும். அந்த ஜீவநதி விரிந்து பெருகி சுதந்திர வேகத்துடன் செல்லும். இறுதியாக புதிய வாழ்க்கை என்னும் சந்தோஷ சாகரத்தோடு கலந்து சங்கமித்து ஒன்றாகிவிடும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேர்களே, சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் இன்று காலை புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி ஆற்றிய சிறப்பு உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: பிரச்சனை மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:00.

0: கேட்கவிருப்பது முதல் 50 ஆண்டுகள் தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலிற்கு 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ப. ரவிக்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார். சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கீங்க. விருதுக்கு அப்பாற்பட்டது தான் எழுத்து, மக்களுடைய பணிதான் முக்கியமானது என்று நீங்கள் கருதினாலும் அந்த விருது பெற்ற தருணத்தை நீங்கள் எவ்வாறு உணர்ந்தீர்கள்?
2: அதாவது எழுத்தாளர்கள் மத்தியில் அல்லது வாசகர்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கிற அங்கீகாரங்கிறது ஒன்று. நேருஜி போன்ற மகத்தான தலைவர்கள் உருவாக்கிய இது போன்ற அமைப்புகள் நம்முடைய ஒரு புத்தகத்தை அங்கீகரித்து விருது வழங்குகிறார்கள்ங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று தான். இன்னும் இளமையான வயதில் கிடைச்சிருந்தால் இன்னும் மகிழ்ச்சி. அது நம்முடைய வேலைக்கே ஒரு உந்துதலை கொடுப்பதாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு ஒரு மன நிறைவு ஏற்பட்டிருக்கு.
1: ஒருவேளை வெயிலோடு போய் வாளின் தனிமை அந்த மாதிரி கதையெல்லாம் எழுதும் பொழுது அப்பொழுது ஏதாவது விருது கிடச்சிருந்தாக்கா ஒருவேளை உங்களுடைய எழுத்துலக வாழ்க்கை மாறியும் இருந்திருக்கலாமா?
2: மாறியிருக்கும்னு சொல்ல முடியாது. கூடுதலான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட லட்சியத்தோடு இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்துட்டோம். 50 ஆண்டுகளாக எழுதிக்கிட்டு இருக்கோம். 50 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். ஸோ நம்ம

0: லட்சிய பாதையை இந்த விருது எந்த விதத்திலும் அது தாக்கத்தை செலுத்தப் போவதில்லை. நம்முடைய லட்சிய பாதை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். சின்ன வயசுல கிடைச்சிருந்தா இன்னும் ஒரு நாலு குதி குதிச்சிருப்போம். அதுதான்
1: தமிழை வந்து இயல் இசை நாடகம் என்று முத்தமிழ்னு சொல்லுவாங்க. முத்தமிழுக்கும் பணி செய்த குடும்பம் உங்களுடைய குடும்பம், குறிப்பாக உங்கள் தாத்தா மதுரகவி பாஸ்கர தாஸ், அதே போல் உங்கள் தம்பி கோணங்கி ஆகட்டும் அல்லது முருகபூபதி அப்பா, அவருடைய நாவலெல்லாம் படித்து தான் நீங்கள் எழுத்துலக வாழ்க்கைக்கு வந்திருப்பதாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. எனக்கு முதல்ல மதுரகவி பாஸ்கர தாஸ் அவர் இந்த நாட்டிற்கு ஆற்றிய பணி, அவருடைய பங்களிப்பு, அதிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
0: அம்மாவுடைய அப்பா அவர் மதுரகவி பாஸ்கர தாஸ். அவர் வந்து 1952 இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் எழுதிய நாடகங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை திரட்டுவதில் ஒரு முக்கியமான பங்காற்றியிருக்கு. பிச்சைக்கு ஒரு பாஸ்கரதாஸ் அப்படின்னு ஒரு அடைமொழியை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் 26 முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில். இவர் எழுதிய நாடகங்கள், இவர் எழுதிய பாடல்களை பாடியதற்காக விஸ்வநாத தாஸும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே நாடகத்துக்காக கைது செய்யப்படுவாங்க. அவரை நான் பார்த்ததில்லை, ஆனால் அவருடைய வீட்டில் அவருக்குன்னு ஒரு அறை இருக்கும். அதை வந்து எல்லோரும் வந்து ரேடியோ ரூம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ரேடியோ வச்சு அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அவருக்கு அங்கே உட்காந்து எழுது வரான். அது ஒரு கம்பி அழி போட்டு அவர் ரூமாக தடுத்துருப்பாங்க ஒரு பெரிய ஹாலில். அந்த ரூமுக்குள்ளே ஏராளமான புத்தகங்கள் அவர் வச்சுருந்தார். ஆபராம் பண்டிதருடைய காணாமிருத சாகரம், பெரிய பெரிய சைஸில் இருக்கும் அந்த புத்தகங்கள். நாங்கள்லாம் ஏறி விளையாடுவோம் அந்த புத்தகத்துக்கு மேலே. அப்படி புத்தகங்களோடு ஒரு உறவை உருவாக்கியது தாத்தாவினுடைய அறை. அப்புறம் என்னுடைய கடைசி தம்பி முருகபூபதி அவருடைய டைரிகளையெல்லாம் தேடி எடுத்தான். இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் இவன் பல ஊர்களுக்கு போய் தேடி எடுத்து வந்தான். அதெல்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய கலை வாழ்வு வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இது நல்லா தெரியுது நமக்கு. அதே சமயத்தில் எளிய மக்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. பாட்டை தேடி சலவை தொழிலாளியுடைய வீட்டில் போய் உட்காந்து பாட சொல்லி கேட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ராகத்தில் பாட்டு எழுதுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் டைரியில் அதெல்லாம் எழுதியிருக்காரு. அதே போல் MS சுப்புலட்சுமிக்கு பாட்டு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பல இடங்களில் டைரியில் வருது. ஏன்னா மதுரையில் தான் MS இருந்தாங்க முதல்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமையாக இருந்திருக்காருங்கிறது நமக்கு பின்னாடி தெரிய வருது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது தெரியாது எனக்கு. முருகபூபதினால் அவரை முழுமையாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் பெரிய கலை வாழ்வு வாழ்ந்திருக்காருன்னு தான் நமக்கு தெரியுது.
1: உங்கள் அப்பாவுடைய நாவல்கள் அதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் எழுத்துலக வாழ்க்கைக்கு வந்தீங்களா?
0: இல்லை
1: எப்படி எழுத்துலக வாழ்க்கைக்கு வந்தது எப்படி?
0: அது வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் என்னுடைய கல்லூரியில் இருந்த நண்பர்கள் வட்டம், அது நவீன இலக்கியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு செட்டு 10 பேருக்கு மேலே எங்கள் கல்லூரி என்னுடைய சீனியர்ஸ் மாணவர்கள், மூத்த மாணவர்கள் கவிஞரில் இருந்தாங்க. அறியப்பட்ட தேவதச்சன் என்னுடைய கல்லூரியில் எனக்கு ஒரு ஆண்டு முந்தி படித்தவர். அவர் 3rd ஆண்டு படிக்கும்போது நான் 2nd ஆண்டு படிக்கிறேன். அவங்க கல்லூரிக்குள்ளே இந்த இதை பேசுவாங்க. அதே போல் ஆங்கில பேராசிரியர் இருந்த ராஜகோபால், நவீன கவிதையில் ஒரு முக்கியமான ஆள், பசப்பல்னு அவருடைய புதுக்கவிதை தொகுப்பே வந்திருக்கு. இவங்கெல்லாம் அந்த ஒரு புதுக்கவிதை சூழலை எங்கள் கல்லூரிக்குள்ளே உருவாக்கியிருந்தாங்க. கோயில்பட்டியில் நான் படித்தது GVN கல்லூரியில் இந்த சூழல் இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான காரணம். அதனால் நான் அந்த சூழலுக்குள்ளேருந்து புதுக்கவிதைக்குள்ளே வந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து அவருடைய மாணவ பருவத்தில் எழுத ஆரம்பித்து தொடர்ந்து எழுதியிருக்காரு. அவர் திராவிட இயக்க இதழ்களில் தொடர்ச்சியாக எழுதியிருக்காரு. பெரியாருடைய வழியில் போகக்கூடியவராக இருந்திருக்காரு. அப்புறம் அவர் திருமணம் அந்த மாதிரி லௌகிக வாழ்க்கையை வந்து அவர் எழுதிருச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப எழுதலை. அவர் நில அளவைத்துறையில் பணியாற்றினார். அந்த துறை சார்ந்து மாநாடுகள், அங்கே கவிதை வாசிக்கிறது இதோட நிறுத்திட்டார். பணி ஓய்வுக்கு பிறகுதான் அவர் நாவல் எழுத ஆரம்பித்தார். ஸோ அது நாங்கள்லாம் அதுக்குள்ளே வளர்ந்து எழுத்தாளர்கள் ஆகிட்டோம். இந்த எழுதுறது முக்கியம் அப்படிங்கிற ஒரு வீட்டு சூழலை உருவாக்குனது அப்பா தான். அம்மாவும் எழுத்தாளருடைய பொண்ணாக இருந்ததுனால எழுதுறது ஒரு நல்ல காரியம்தான் அப்படின்னு ஒரு உணர்வை வீட்டில் வச்சுருந்தது. அதுவே ஒரு பெரிய இதானே, நல்ல தட்பவெப்ப நிலையை இருந்தால் தானே செடிகள் வளரும். நாங்கள்லாம் வளர்கிறதுக்கான ஒரு தட்பவெப்பத்தை அப்பாவும் அம்மாவும் உருவாக்குனாங்க.
1: தொடக்கத்தில் கவிதை எழுதினாலும் எப்பொழுதுமே நீங்கள் சிறுகதை பக்கம்தான் அப்படின்ற மாதிரி சிறுகதைக்கு வந்துட்டீங்க. ஆனால் கவிதைக்கு அந்த வாசிப்பு அப்படின்றது உங்களுக்கு தொடர்ந்து இருந்ததா, இல்லை கவிதை வாசிப்பையே விட்டுட்டீங்களா?
0: எல்லாரையும் போல் கவிதை தான் முதல்ல எழுதுனது. கணையாளி போன்ற பத்திரிகைகள்லாம் அப்போ வந்திருக்கு கவிதைகள். நான் எதையும் சேகரிக்கலை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுதுறது கவிதை இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணிடுச்சு. கவிதைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நாம் போய் அதில் போய் உழைப்பிட்டு கிடக்கிறோங்கிற மாதிரி தோணிடுச்சு. அதனால் நான் கவிதையை நான் விட்டேன்.

0: கவிதை என்னை விட்டுச்சு. ஆனால் கவிதைகளை வாசிக்கிட்டு இருந்தேன், இடையில கொஞ்சம் விட்டுட்டேன். அப்புறம் மீண்டும் கலாப்பிரியா அவரோட சொன்னார், ஐயா எழுதலை என்ன என்ன வாசிக்கிறதுமா விடணும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் எனக்கு கேள்வி சரிதான்னு சொல்லி நான் திரும்பவும் தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நவீன கவிஞர்கள் வரைக்கும் தொடர்ந்து வாசிக்கிறத வச்சுருக்கேன். கவிதை வந்து ஒரு கலைகளின் அரசி, கவிதைன்னு சொன்னாமே புதுமை பித்தன். இப்போ சிறுகதைங்கிறது எனக்கான வடிவம் அப்படிங்கிறது மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால் சிறுகதையை வாசித்து, சிறுகதையை சாப்பிட்டு, சிறுகதையை குடித்து, சிறுகதையை சுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு ரொம்ப. அது ரொம்ப தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஆழமாக இருக்குது.
1: கோணங்கியுடைய எழுத்தையும் அல்லது முருகபூபதியுடைய நாடகங்களையும் பார்க்குறீங்களா? அவங்க ரெண்டு பேரை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? உங்களுடைய பார்வை அப்படின்றது வாழ்க்கை குறித்த பார்வையே கூட வேறு, இலக்கியம் குறித்த பார்வையும் வேறு, ஆனால் அவங்களுடைய பார்வை வேறு. அப்போ அவங்கள எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க?
0: இல்லை, ரெண்டு பேருமே மிக கடுமையாக உழைத்து அவங்கவுங்களுடைய படைப்புகளை உருவாக்குறாங்க. நான் அந்த உழைப்பை நாங்கள் நேரம் இருந்து பார்க்குறேன். அவங்க வாழ்கிற இடம் வேறு, நான் வாழ்கிற இடம் வேறு. சந்திப்புங்கிறது எப்போவாக தான் நடக்கும் எங்களுக்குள்ளே, ரொம்ப அபூர்வமாக தான் எங்களுக்குள்ள உரையாடல் நடக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் எப்பவும் கூட இருக்கிறவங்க, அதனால் ஒருத்தர் ஒருத்தர் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தை எழுத்தில் பயன்படுத்துகிற படிமங்கள் இது மாதிரியான ஒரு மொழி தான் முருகபூபதியுடைய நாடகங்களையும் பயன்படுத்துகிறாரு. ரொம்ப வந்து ஒரு நம்முடைய மூதாதையர்களுடைய சடங்குகள், அதுக்குள்ளேருந்து ஒரு கலை வடிவத்தை நவீன விஷயங்களை சொல்கிறது அப்படிங்கிற பாணியில் முருகபூபதி ஒரு தனிப்பாதையில் பயணிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே தனித்துவமான பாதையில் போகிறாங்க. அப்படி கோணங்கியுடைய எழுத்துக்கள் வந்து வாசிக்கிறதுல வாசகர்களுக்கு ஒரு பெரிய சிரமம் இருக்குது. மொழியை வந்து ரொம்ப முறுக்கி முறுக்கி முறுக்கி எழுதுறதுனால அது ஒரு நெகிழ்ச்சி தன்மை இல்லாதனால பெருவாரியான வாசகர்கள் வந்து வெளியில் நிற்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது அவருடைய பாணியாக இருக்குது, அது நம்ம ஒன்றும் அது கமெண்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு கொஞ்சம் வாசகர்கள் இருக்காங்க, அவங்க அதை கொண்டாடுறாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப முழுசாக அது உள்ளே இறங்கி பண்ணுறதுல ஒரு சிரமம் இருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் இருக்குது. அவருடைய மதுரைமார்கள் கதை, கொல்லனின் ஆறு பெண் மக்கள், இந்த ரெண்டு தொகுப்பும் வந்து ரொம்ப அருமையான தொகுப்புகள்.
1: தொடக்க காலத்தில்
0: அந்த தொகுப்பு, அதுக்கப்புறம் தான் அந்த மொழி முருகல்ங்கிறது வந்துருச்சு. இந்த ரெண்டு தொகுப்புகள் வந்து இன்றைக்கும் ஒரு மதிக்கத்தக்க தொகுப்புன்னு தான் நினைக்கிறேன் நான்.
1: எத்தனையோ சிறுகதை எழுத்தாளர்கள் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப போற்றுவது என்னுடைய ஞானகுரு, அந்த அளவுக்கு பேசுவது நீங்கள் கு அழகிரிசாமியை. என்ன காரணம்? ஏன்னா கு அழகிரிசாமியை விட, இது என்னுடைய பார்வையில், கீரா வந்து இன்னும் வாழ்க்கையுடைய ஆழத்துக்குள்ளெல்லாம் போயிருக்கிறார். அவருடைய கனிவு போன்ற கதைகள்லாம் சொல்லலாம். நான் இதில் யார் பெரியவங்க அப்படிலாம் நான் கேட்கல. நீங்கள் எத்தனையோ எழுத்தாளர்களை, சிறுகதைகளை படித்திருந்தாலும் கு அழகிரிசாமியை ரொம்ப போற்றுவதாக நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். அவங்களுடைய பதிவுகளில் இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் வாசகர்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
0: அதாவது கு அழகிரிசாமியினுடைய மடியில் உட்கார்ந்து தான் நான் இந்த உலகத்தையே பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு படிமம் என்னை பற்றி எனக்குள்ளே இருக்குது. நான் ஒரு மடியை விட்டு இறங்கவே இல்லை இன்னும். அதனால தான் ஆறு கேட்டாலும் முதல்ல வாயில் வர்றது கூலகிரிசாமி தான் அப்படின்னு வரும். முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் நான் யோசிக்கிறேன்னா, அவர் எங்கள் கரிசக்காட்டுக்காரரு. எங்கள் நாங்கள் வாழ்கிற நிலப்பரப்பினுடைய வாழ்க்கையை அவருடைய எழுத்தில் பாதி கரிசல்காட்டு வாழ்க்கை, பாதி சென்னை, ரெண்டு மூணு கதைகள் மட்டும்தான் சிங்கப்பூர். அதான் அவருடைய மொத்த உலகத்தையும் சொல்லுவோம், மூணு தான். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, ரொம்ப வெள்ளந்தியான மனிதர்களை இவ்வளோ அற்புதமாக கொண்டு வந்தது அவர். நம்மளும் வெள்ளந்தியான ஆள் தான் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் அது வெள்ளந்திகளுக்கு இடையிலான உறவு, அது வந்து அவர்கிட்ட எந்த விதமான தந்திரமும் கிடையாது. கோளரசாமிகிட்ட எழுத்துலையும் சரி, உழைப்புலையும் சரி, அவருடைய கருத்துக்களையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலையும் சிறு அளவு கூட ஒரு பணத்துக்காகவும் எதுக்காகவும் இது, அதாவது எந்த தந்திரமும் கற்றுக்கொள்ளாத பிளைனான ஒரு ஆள். அதுவே எனக்கு வந்து அவரை தாண்டி யோசிக்க முடியல, அவரை மாதிரி ஆக முடியலையே. நமக்கு இத்தனை வயசாகியும் குழந்தை மாதிரி ஒரு மனசு நமக்கு வாய்க்கலையேன்னு தான் நினைக்கிறேன்.
1: இப்போது நீங்களாகட்டும் அல்லது பூமணி ஆகட்டும், பா ஜெயபிரகாசம் கூட சேர்த்துக்கலாம், கீராவை பின்பற்றினீங்களா இல்லை அழகிரிசாமியா?
0: இல்லை, நான் வந்து கீராவை பின்பற்றலை. கரிசல் எழுத்தாளர்கள் அவர் பட்டியல் போட்டார், அதில் எங்களை சேர்த்துட்டார். என்னுடைய தன்னுணர்வில் நான் ஒரு கரிசல் எழுத்தாளங்கிறதே என்கிட்ட இல்லை, நான் ஒரு முற்போக்கு எழுத்தாளன். அதுதான் என்னுடைய அடையாளமாக நான் நினைக்கிறேன். பெரியவர் சொல்லிட்டாருக்குன்னா நாங்கள் யாரும் மறுக்காமல், அவர் வாழ்கிற வரைக்கும் அதை மறுக்க வேண்டாம்னு விட்டுட்டான்.
1: ஆனால் இப்போ மறுக்கிறீங்க.
0: பூமணியும் மறுத்துட்டார். பூமணியும் அவருடைய நேர்காணல், உதயசங்கர் கொடுத்த நேர்காணலில் நம்ம எல்லாரும்

0: கந்தசாமியை பின்தொடர்ந்து போயிருக்கணும், நம்ம காட்டுக்காரன்னு எழுதிட்டு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு அவர் பூமணி சொல்கிறாரு. அகம்புறம் ரெண்டையும் இணைச்சி எழுதுகிற எழுத்தில் அவரை மிஞ்சி ஆள் கிடையாது. நான் சமுச்சிரதி தடங்களில் கீராவுக்கு தான் அதிக பக்கம் எழுதியிருக்கேன்,
1: 60 பக்கம்
0: எழுதியிருக்கேன். ஆனால் அவருடைய சொல்லப்படாத பகுதிகளை சொல்லணுங்கிற ஆசையில் நான் அது கூடுதலாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். அதை எழுதி முடித்து புத்தகம் வரும்போது தான் பார்த்தேன், ஏன் இவருக்கு
1: முன்னாடி
0: இவ்வளோ எழுதிட்டோமே அப்படின்ட்டு. அது அன்கான்சியஸாக நடந்த விஷயம்தான். எனக்கு முன்னாடினா அது அழகுசாமி தான்.
1: தமிழ்ச்சிறுகன் தடங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் இலக்கிய வரலாற்றுலேயே எத்தனையோ பேர் சிறுகதை பற்றி எழுதியிருந்தாலும், சீசு செல்லப்பா முதல் கொண்டு எழுதியிருந்தாலும் கூட, இதை வந்து ரொம்ப ரசனையோடவும் ஒரு ஆய்வு ரீதியாகவும் சில இடங்களில், குறிப்பாக மௌனியை பற்றி நீங்கள் எழுதும்போது எனக்கு தெரிந்து அந்த கட்டுரையில் தான் விமர்சனங்களை வச்சுருக்கீங்க. அந்த தமிழ் சிறுகதையின் தடங்களில் அதை பற்றியே 2-3 கேள்வி கேள்வியிருக்கு. சில எழுத்தாளர்கள், குறிப்பாக அஸ்வகோஷ் என்கின்ற ராஜேந்திர சோழனை பற்றியோ வேறு சில எழுத்தாளர்கள், எனக்கு சடன் ஞாபகம் வரல, ஆனால் அவங்களெல்லாம் எழுதாமல் விட்டதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா?
0: இல்லை, வரிசையாக எழுதிக்கிட்டு இருக்கேன், அடுத்த வால்யூமில் அவங்களாம் வருவாங்க. அஸ்வகோஷ் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையிலும் நெருக்கமான படைப்பாளி. இயக்கத்தில் என்ன எனக்கு வழிகாட்டி அவர் தான், அவரை பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு.
1: எனக்கு அதனால தான் ஆச்சரியமாக இருந்தது.
0: ஆமாம்,
1: எப்படி அவரை வந்து
0: அதை நல்லா செய்யணுங்கிறதுக்காக, அதை இந்த புத்தகத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு அவசரப்படாமல் செய்யணுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வால்யூமில் முதல் ஆளாக அவர் வருவார்.
1: அதே போல் எஸ் பொன்னுத்துறை, ஒருவேளை இலங்கை எழுத்தாளர்,
0: இலங்கை எழுத்தாளர் யாருமே தொடவே இல்லை, இன்னும்
1: தொடலை,
0: இன்னும் தொடலை, அது தனியாக அது வரும். முத்துலிங்கம் பெருமாளன் கதைகள் படிச்சுட்டேன், குறிப்பெல்லாம் எடுத்துட்டேன், முடிக்க முடியல. கடையில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனால இப்போ அதை தொட்ட அவசர அவசரமாக முடிக்கிற மாதிரி ஆயிரும். அதை ஒழுங்காக செய்யணுங்கிறதுனால முத்துலிங்கம், யுவகர்ணன், இது போன்ற இலங்கை எழுத்தாளர்கள், புலம்பெயர் எழுத்தாளர்கள் பலதையும் படித்து வச்சுருக்கேன். தானாசுரதில், நகுலன் எழுதலை, சேந்தன் எழுதிட்டேன், எழுதுனதை தூக்கும்போது எப்படியோ தொலைச்சிட்டேன், அதை இப்போ திரும்ப தேடி எடுத்துட்டேன், அதனால் அது விட்டு போச்சு. அதனால் மேலாண்மை பொன்னிச்சாமி எழுதலை.
1: ஆமாம், மேலாண்மை பொன்னிச்சாமி முக்கியமான, ஏன்னா நீங்கள் விட மாட்டீங்க.
0: ஆமாம், ராஜம் கிருஷ்ணன், ஆர் சூடாமணி, இவங்க எல்லாமே என்ன எழுத வேண்டியிருக்கு. முதல் 50 ஆண்டுகள் அதனுடைய பிற்சேர்க்கை அப்படின்னு, அல்லது அதனுடைய தொடர்ச்சின்னு ஒரு வால்யூம் போட வேண்டியிருக்கு.
1: ஆனால் எழுதின வரைக்கும் என்னுடைய பார்வையில் கொஞ்சம் நேர்மையாகவும் இருக்குது. ஏன்னா முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்து கொண்டு ராஜாஜியை யாரும் தொடமாட்டாங்க, அல்லது கல்கியை விட்டுடுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பற்றிய பதிவு ஆகட்டும், அல்லது பெரும்பாலும் கலை கலைக்காகவேன்னு பேசுகிறவங்க அண்ணாதுரையுடைய சிறுகதைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களெல்லாம் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்கள் அந்த சிறுகதை எழுத்தாளர்களுடைய செய்திகளை பார்க்குறீங்களா, அல்லது அது எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற விதம்? ஏனென்றால் நான் தனிப்பட்ட முறையில் உங்களை மதிப்பீடு செய்யும்பொழுது அழகியலுக்கும் முக்கியத்துவம் தரீங்க, ஆனால் அதே சமயத்தில் மக்களுக்கான கதையாக அது இருக்கிறதா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது ராஜாஜி கல்கியெல்லாம் எழுதணும் அப்படின்னு எவ்வாறு தோன்றியது? ஏன்னா ராஜாஜியை பற்றி உங்களுக்கு விமர்சனம் உண்டு.
0: அதாவது நான் முதல்ல உண்மையாக இருக்கிற சிறுகதைக்கு, அவர் யாராக வேண்டாமல் இருக்கட்டும், அவருக்கு என்ன அரசியல் சார்புடையவராக இருந்தாலும், சிறுகதைக்கு அவருடைய பங்களிப்பு இருந்தால் அவரை நாம் அட்டன் பண்ணணும், அவரை பற்றி எழுதி ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டேன் நான். அதனால் யாரையுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். திராவிட இயக்க எழுத்தாளர்களும் நான் ஒரு தனி அத்தியாயமே இதில் எழுதியிருக்கேன். அதில் வந்து பிரச்சாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். எழுதி அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தாலே அது பிரச்சாரம் தான். பிரச்சாரங்கிறது என்ன, அடுத்தவர்களுக்கு சொல்லுவது தானே.
1: ஆமாம்,
0: நீங்கள் என்ன டைரி எழுதிட்டு இருக்கீங்க, எல்லாருமே எழுதி மக்களை தான் இது பண்ணுறீங்க. கரச்சாங்குஞ்சியுடைய ஒரு கதையை அதுக்காக தான் மெனக்கெட்டு அதை தேடி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சகுனம் தானாங்கிற கதை 100% பிரச்சாரம். சீரியஸ் இலக்கிய வகையில் சொல்லக்கூடிய யாருமே அதை விமர்சனமே பண்ணலை. ஏன், கரச்சாங்குஞ்சியை சொல்லுங்களேன், நீங்கள் அவர் அப்பட்டமாக எழுதுறாரு. குத்தகை விவசாயிகளுக்கு குத்தகையை கூட்டி கொடுத்தது 75-25 60-40 ஆக்கினீர்களே, அப்போ நாங்கள் ஏதாவது சொன்னோமா, எங்கள் சமூகம் வந்து நாட்டுக்கு ஒன்றும் செய்யலையா, எவ்வளோ பெரிய அறிவார்ந்த பங்களிப்பு நாங்கள் செஞ்சுருக்கோம், நாங்களாம் வருத்தப்படும்படியாக இப்படிலாம் நீங்கள் நடத்துகிறீங்களே, இதெல்லாம் நல்ல சகுனம் தானா அப்படின்னு அந்த கதை எழுதுறாரு. அப்பட்டமான உயர் சாதியினருக்கு ஏற்பட்ட இந்த தாக்கங்கள், தமிழக இயக்கத்தாலும் பொது உடைமை இயக்கத்தாலும் ஏற்பட்ட தாக்கங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உளவியலிருந்து அது கதை எழுதியிருக்காரு. அது பிரச்சாரம், 100% பிரச்சாரம்.
1: அதே போல் புதுமை பித்தனும், புதுமை பித்தன் கிட்ட இருக்கின்ற அந்த அரசியலை யாரும் தொடாத ஒரு சூழலில் நீங்கள் அதை ஒரு தொகுப்பாகவே போட்டீங்க.
0: எதை சொல்வது எதை சொல்லக்கூடாதுங்கிறது தான் அலைகள்ங்கிற ஒரு வார்த்தையால் பூசி முழுகிறாங்கன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. எதையுமே படிக்காமலே சில முன் முடிவுகளோடு இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு சார்ந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு

0: அவங்கக்கிட்ட வந்து கலை கம்மியாக இருக்கும் அல்லது கலை இருக்காது, வெறும் பிரச்சாரம் தான் இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது அவங்களுக்கு. இது கானாசு காலத்திலிருந்து இந்த கருத்து உருவாக்கப்பட்டு அது ஒரு கானாசு பள்ளி சிந்தனை அப்படின்னு சொல்லலாங்க. அது இப்போ வரைக்கும் நாஞ்சிலாளர் வரைக்கும் அது வந்து வந்திருக்கு, சோதர்மன் வரைக்கும் இருக்குது. இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி வேறு வேறு மொழியில் சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கதையிலிருந்து இந்த இடங்கள்லாம் பிரச்சாரமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சவாலாக தான் கேட்டேன், இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லலையே என் கதையில் இந்த பகுதி பிரச்சாரமாக இருக்குன்னு.
1: இப்போ இதை வெயிலோடு போய் சுப்புத்தாய் அல்லது பொன்ராசின் காதல் இதெல்லாம் வந்து அவங்க அழகியில் பேசுகிறவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, அல்லது இதை பற்றி பேசாமல் மௌனமாக இருந்துட்டாங்களா?
0: இல்லை, படிக்காமலே பிரச்சாரம்னு சொல்கிறாங்க அதான். அதாவது மௌனமாக இருந்தால் கூட நான் கும்பிடுவேன் அவங்களை, மௌனமாக இல்லை அவங்க
1: படிக்கல,
0: எதையும் படிக்காமலே இவங்கெல்லாம் பிரச்சாரமாக எழுதுகிறவங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க.
1: முன்கூட்டிய முடிவுகள் அப்படின்ற
0: முடிவுகள் தான்,
1: முன்முடிவுகள் தான்.
0: புத்தகத்தில் ஜாஞ்சில் நடனை பற்றி என்னுடைய கட்டுரையில் நான் எழுதியிருக்கேன். அவர் வந்து ஒரு ஆன்லைன் கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, தமிழ்ச்செல்வன் மேலாண்மை பழனிசாமி போன்றவர்கள்லாம் பிரச்சாரத்தை தான் செய்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. மேலாண்மை பழனிசாமி இறந்துட்டார், அவர் கேள்வி கேட்க மாட்டார். நான் இருக்கேன், நான் கேட்குறேன். நான் மொத்தம் எழுதுனதே 32 கதை தான்,
1: அவ்வளோதான்.
0: ஸோ அந்த 32 கதையில் எந்த கதை பிரச்சாரம் சொல்லுங்கள், நீங்கள் படிக்காமலே சொல்கிறீங்க அப்படின்னு நான் வந்து சேலஞ்சு தான் பண்ணுறேன்.
1: அற்புதம், ரொம்ப அற்புதமாக எழுதி கொண்டு வந்த நீங்கள். அதுக்கப்புறமா ஆண்டு வரிசை எனக்கு தெரியாது, நினைவில் இல்லை. ஆனால் அறிவொளி இயக்கத்துக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய படைப்பு அப்படின்றது குறைந்து விட்டது அப்படின்றது தெரியுது. அப்போது படைப்பை காட்டிலும், ஒரு சிறுகதையை காட்டிலும், இந்த மாதிரி கட்டுரைகளை எழுதுவது, பெண்மை என்னும் கற்பிதம், அல்லது வாவுசியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கீங்க, 1947 ஒரு புத்தகம், வீர சுதந்திரம் வேண்டி, இப்படி இந்த கட்டுரைகள்லாம் எழுதணும் அப்படின்னு, அந்த கட்டுரைகள் நான் குறையாக சொல்ல, அதற்கான தேவையும் இருக்குது அப்படின்றது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு வாசகனுக்கு வெயிலோடு போய் போன்ற ஒரு கதை, அந்த மாதிரி நீங்கள் இன்னும் பல கதைகளை எழுதியிருக்கலாம், ஆனால் அறிவொளி இயக்கம் பக்கம் வந்துட்டீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
0: அதாவது ஒரு பாசி படர்ந்த ஒரு குளத்தில் ஒரு கல்லை எரிஞ்சால் அது அப்படியே ஒரு பாசியெல்லாம் விலகிட்டு அப்புறம் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப கூடும். அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அறிவொளி இயக்கம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கல், அது வந்து விழுந்தது. அந்த அனுபவம் வந்து ஒரு 7-8 ஆண்டுகள் அனுபவம் தான், நேரடியாக மக்களிடம் சென்ற அனுபவம். அது என்னுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்தையே அது மாற்றிடுச்சு. அதுவரை வாழ்க்கையை பார்த்த விதம், மக்களை பார்த்த விதம், மக்கள் இலக்கியம்னா என்ன, இலக்கியம்னா என்னன்னு நான் ஏற்கனவே வைத்திருந்த என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாயிடுச்சு. நான் அதிலிருந்து அந்த அந்த பாசி மீண்டும் கூடுவதற்கான கால அவகாசம்தான் இந்த 30 எழுதாமல் இருந்த காலம்னு நான் நினைக்கிறேன். சிலருக்கு உடனடியே கூடிடும், எனக்கு கூடுறதுக்கு 30 ஆயிருக்கு. அதனால் இப்போ வந்து ஒரு தொகுப்பு வரப்போகுது, இது முற்றிலும் வேறு ஒரு தொகுப்பாக தான் அது இருக்கும். நிச்சயமாக வந்து அது வெயிலோடு போய் வாழ்நிலைமையை வாசித்த என்னுடைய வாசகர்களுக்கு இந்த தொகுப்பும் நிச்சயமாக பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
1: வெயிலோடு போய் கதை, பூ அப்படின்ற ஒரு திரைப்படமாச்சு, சிறந்த கதாசிரியர் அப்படின்ற அந்த விருது கிடச்சிது. அதற்கு பிறகு நீங்கள் திரைப்படத்தில் போகணும் அப்படின்ற அந்த ஆசை எதுவும் இல்லையா? ஏன், திரைப்படங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன, எந்த மாதிரி படங்கள் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வெகுசன படங்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் அடூர் கோபால் கிருஷ்ணன் மாதிரியோ அல்லது ஜான் ஆப்ரஹாம் மாதிரியோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வித்தியாசமான படங்கள் எடுத்தாங்கன்னு தெரியும், பேரலல் சினிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு முயற்சியை நீங்கள் ஏன் மேற்கொள்ளவில்லை?
0: அதாவது நான் வந்து ஒரு சிறுகதை எடுத்தாலும் சினிமா எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு படம் எடுப்பாங்க. அந்த படங்களை பற்றி நம்ம நல்ல படம் எடுத்தால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், படங்களின் மீது விமர்சனங்களை வைக்கணும், அவங்களுக்கும் நமக்குமான ஊடாட்டம் அதிகமாகணும், எழுத்தாளர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும். அது செய்கிறோம் தொடர்ந்து. நான் வந்து கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக வந்து உலகத்தின் சிறந்த திரைப்படங்களை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட திரையிடுறோம்.
1: ஆமாம்,
0: அதுக்கு திருத்தருவாக கூட போட்டிருக்கோம், சின்ன கிராமங்களில் கூட போய் பதேர் பாஞ்சாலியை கொண்டு போய் கிராமங்களெல்லாம் திரையிட்டுருக்கேன். எப்போன்னா அது 16mm ப்ரொஜெக்டரில் அந்த ஃபிலிம் படப்பெட்டியை பெங்களூரு திரைப்பட ஆவண காப்பகத்திலிருந்து வாங்கி ப்ரொஜெக்டர் வாடகை எடுத்துகிட்டு ரெண்டையும் தூக்கிட்டு போய் பஸ்ஸில் ஏறி போய் அந்த ஊர்களில் போய் படம் போட்டிருக்கேன். அந்த வேலையினுடைய தொடர்ச்சி தான் இப்போ இங்கே புதுச்சேரியில் நடக்கிற திரைப்பட விழா, தாமேசர் நடத்தக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாக்கள், ஆவணப்பட விழாக்கள் எல்லாமே அதனுடைய தொடர்ச்சி தான். மக்களுக்கும் அசலான சினிமாவுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்த வேணும், மக்களுடைய சினிமா ரசனையை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாரும் கவிதை படிக்கிறது இல்லை, ஆனால் கவிதை வந்து பாடத்தில் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாரும் சிறுகதை படிக்கிறது இல்லை, ஆனால் சிறுகதை தமிழில் பாடமாக இருக்குது. எல்லோரும் சினிமா பார்க்குறாங்க, ஆனால் அது பாடமாக இல்லை.

0: கற்றுக் கொடுக்கப்படவில்லை. மிகப்பெரிய இடைவெளியை நாங்கள் வந்து எழுத்தாளர்களாக கூடி இதை மக்கள் திரையிடுறோம். இப்படிலாம் சினிமா இருக்குதுன்னு பார்த்து பார்த்து தான் நமக்கு சினிமா என்னென்னு ஒரு கருத்து உருவாகிருக்கு. இந்த வணிக சினிமா வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது தான் சினிமான்னு எஜுகேட் பண்ணிட்டுருக்கு மக்களை. அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. படம் எடுக்கிறதுங்கிறது அவங்க வேலை. பூ படத்துக்கு கதை அவர் ஆசைப்பட்டு கேட்டார், அதனால் கொடுத்தேன், அவ்வளோதான். அது நான் அந்த பக்கமே எட்டி பார்க்கல. ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங்கு போனேன் நான். அதுவும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடத்தினார். அதனால் அவர்கிட்ட வச்ச ஒரே கண்டிஷன், நீங்கள் ஷூட் பண்ணுறது கரிசல் காட்டில் பண்ணணும், வேறு ஏதாவது செட் போட்டெலாம் பண்ணக்கூடாது, கரிசல் நிலப்பரப்பில் நீங்கள் பண்ணணும்னு சொன்னேன். அது முடிஞ்ச அளவுக்கு அவர் கடைப்பிடிச்சார். திரைப்படத்துக்கு நமக்கும் அதுக்கு மேலே இல்லை, எனக்கு இப்போவும் அந்த எண்ணம் இல்லை. நம்ம வேலை எழுதுகிற வேலை, அதை ஒழுங்காக செய்வோம். திரைப்படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போவோம், அது இயக்கமாக ஆக்குவோம் அப்படிங்கிறது தான்.
1: நீங்கள் உங்கள் பதிலில் ஒரு மிக சரியான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினீங்க. கல்விக்கூடங்களில் திரைப்படங்கள் குறித்த ஒரு பாடம், அதை எப்படி பார்ப்பது அப்படின்ற ஒரு பயிற்சி அளிக்கப்படுவதில்லைன்னு. பொதுவாக இன்றைய கல்வியுடைய நிலைமை பல்கலைக்கழகமாகட்டும் கல்லூரிகளாகட்டும் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதா, அல்லது சமூகத்திற்கு பயன்படும்படியான கல்வி திட்டம் இன்றைக்கி இருக்கா? குறிப்பாக நீங்கள் முற்போக்கு தன்மை உடையவர் அப்படின்றதுனால ரெண்டு கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். கல்வியுடைய சூழல் எப்படி இருக்குது? இன்னொன்று, மொழி குறித்த பார்வை எப்படி இருக்குது? வேறு வகையாக பேசணும் அப்படின்னா அது தமிழ் தேசியம் அந்த மாதிரிலாம், அதை பற்றிய ஒரு பார்வை எப்படி இருக்குது? தாய்மொழி வழி கல்வி என்பது எந்த வகையில் அவசியமாக இருக்கிறது? அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன?
0: அது பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்வி வரையிலையும் அது அந்த ரொம்ப பலவீனமான நிலைமையில் நம்ம இருக்கிறோம். குழந்தைகளை மையப்படுத்திய கல்வின்னு சொல்கிறாங்க உலக அளவில், அது நம்மகிட்ட இல்லை. ரெண்டாவது வந்து ஆங்கில வழி கல்விக்கு வந்து இடையில தான் நம்ம மாறினோம். தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி காலத்தில் தான் அந்த மாற்றம் நடந்துச்சு, 75 தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே, இன்றைக்கி இருக்கிற அத்தனை அறிஞர்களும் அத்தனை விஞ்ஞானிகளும் மூத்த விஞ்ஞானிகள் எல்லாருமே தமிழ் வழியில் படித்தவங்க தான். அப்துல் கலாம் உட்பட எல்லாருமே தமிழ் வழி கல்வியில் வந்தவங்க தான். அதில் செய்த சாதனைகள் அளவுக்கு ஆங்கில வழியில் வந்த பிறகுலாம் ஒன்றும் நடக்கலை. சொல்லப்போனால் இப்போ வந்து அறிவியலே இல்லை. இப்போ வந்து அப்ளைடு சயின்ஸ் தான் இருக்குது, அதாவது டெக்னாலஜி தான் இருக்க வழிய சயின்ஸ் இல்லை. அடிப்படை அறிவியல் என்பதே இன்றைக்கி இல்லாமல் போயிருக்க நம்முடைய கல்விச்சூழலில். பள்ளிக்கல்வித்துறையில் இன்றைக்கி உலகத்திலே சிறந்த இடம் ஃபின்லாண்டு தான்.
1: ஃபின்லாண்டு
0: போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் மிக குறைந்த நேரம்தான் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கோம் நாங்கள், அதுதான் எங்கள் வெற்றிக்கு அடிப்படைன்னு சொல்கிறாங்க. அவங்கள குழந்தைகளாக வாழ நாங்கள் அனுமதிக்கிறோம். மற்ற நாடுகளில் குழந்தைகளாக வாழ அனுமதிக்காமல் அவங்கள போட்டு தலையில் ஏற்றுற வேலையை செய்கிறாங்க. நம்ம அதை தான் செய்கிறோம். மனப்பாடம், பாடச்சுமை, ஜனநாயகமற்ற வகுப்பறை, உரையாடலுக்கு இடம் இல்லாத ஒரு வழிப்பாதையாக இருக்கக்கூடிய கற்பித்தல் முறை, இதெல்லாம் வந்து நம்முடைய பலவீனங்களுக்கான பல காரணங்களை மிகப்பெரிய பட்டியலை நம்ம இட முடியும். மகிழ்ச்சியான வகுப்பறைகளே இல்லை. கணிதம்னா அது தமிழ்நாடு பூரா கஷ்டமாக இருக்குது, ஆங்கிலம்னா தமிழ்நாடு பூரா கஷ்டமாக இருக்குது. அதில் 30 மார்க் குறைஞ்சாதான் என்ன, இப்போ 35 மார்க் 40 மார்க் வாங்கினா தான் பாஸுங்கிறத ஏன் வச்சுருக்கணும்? அதில் 25 வாங்குறான், இன்னொன்று 80 வாங்குறான், 104 வருஷம் போனால் அதையும் கற்றுட்டு போகிறான். அது ஒரு பேசிக்காக வச்சு அவன் ஃபெயிலியன் ஆக்கி, ஃபெயிலான குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகிறது வந்து குற்றம் உணர்வு உள்ள மனிதர்களை நான் வெளியே அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்துலேருந்து. நான் இதுக்கு லாய்க்கு இல்லாதவன், நான் வந்து எதையும் கோரி பெறக்கூடிய லெவலில் இல்லை, கிடைப்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய லெவலில் தான் என் படிப்பு இருக்குது, எனக்கு படிப்பு வரல.
1: ஒரு தாழ்வு மனப்பான்மை,
0: தாழ்வு மனப்பான்மை. அப்போ தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் கூடிய ஃபேக்டரிகளாக நம்முடைய கல்விச்சாலைகள் இருக்கணும். தாழ்வு மனப்பான்மை உள்ள குழந்தைகள் வெளியே மனிதர்களாக வெளியே வரும்போது அவன் தன்னுடைய உரிமைக்காக நிற்க மாட்டான். உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற, சமத்துவத்தை நிஜ வாழ்வில் மண்ணில் கொண்டு வரக்கூடிய தைரியமுள்ள மனிதர்களை நாம் உருவாக்கவில்லை. இப்போ கல்வி வந்து ஒரு மனிதனை உருவாக்கவில்லை. அப்போ நம்ம இதில் ரொம்ப தலைகீழ் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்.
1: ஒருவேளை உலகமயமாக்கல், நுகர்வு கலாச்சாரம், பணம் பணம் அப்படின்னு ஓடுகின்ற அந்த மனப்பான்மை, இதெல்லாம் வந்து நடுத்தர வர்க்க மனிதர்களை இப்படி வைத்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியம்.
0: ஏற்கனவே இருக்கிற இந்த கல்வி குறித்து அக்கறை இல்லாத ஒரு போக்கினுடைய போக்கை இன்னும் துரிதப்படுத்தி இருக்கிறது இந்த உலகமயம், தாராளமயம். இதெல்லாம் நடுத்தர வர்க்கம் மட்டும் குற்றவாளி இல்லை. நடுத்தர வர்க்கம் இப்படியான ஒரு கல்வி குறித்த புரிதலுக்குள்ள போக வைக்கிறதுக்கு காரணம் வந்து அரசுகளுடைய கல்வி கொள்கைகள். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, இது யாரும் தப்பிக்க முடியாது. பொதுவாகவே மொத்தத்தில் கல்வி குறித்த எந்த புரிதலும் நம் சமூகத்துக்கு இல்லை. அதை கொண்டு வரணும். கல்வியாளர்கள் மத்தியிலையும் இல்லை, கல்வி சாலைகளுக்குள்ளும் இல்லை, கல்வி புலத்துக்குள்ளேயும் இல்லை, பெற்றோர்களிடத்துலையும் இல்லை. குழந்தைகள் ரொம்ப பரிதாபம். இந்த கல்வி சிஸ்டத்து

0: உள்ள மாட்டியிருக்கிற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அத்தனை பேரும் பரிதாபத்துக்குரியவர்கள். எல்லாருமே விக்டிம்ஸ், ஆசிரியர்களும் விக்டிம்ஸு, மாணவர்களும் விக்டிம்ஸ், பெற்றோரும் விக்டிம்ஸு. அப்போ வந்து யாரை குற்றம் சொல்வது இதை அப்படிங்கிறத எல்லாரும் சேர்ந்து பேசி யாரை குற்றம் சாட்டணும் அவன் குற்றம்.
1: அப்போது என்னுடைய ஒரு கேள்வி, இத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, இத்தனை எழுத்தாளர்கள், இத்தனை சிந்தனையாளர்கள், அவங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பெண்களை நாம் பார்க்கின்ற ஒரு பார்வை அப்படின்றது மாற வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் முதல்ல உங்களுக்கு எப்படி, ஏன்னா நீங்களும் ஆண் எழுத்தாளர், எப்போ இந்த மாற்றம் உங்களுக்கு வந்தது? பெண்மை எனும் கற்பிதம்னு எழுதணும், இல்லைனா வெறும் புரட்சி பற்றி அல்லது பெண் விடுதலை பற்றி பேசுவதால் எந்த பயனும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து எப்போ வந்தது? ஏன் இதை எழுதுனீங்க அப்படின்றது?
0: சாதி எடுத்துக்கிட்டால், ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த மக்களை திரட்டி வைத்து அவர்களிடமே விடுதலை பற்றி பேசுவதால் பயனில்லை. ஒடுக்குகிற சாதிகளில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் உரையாட வேண்டும். அவன் மாறினாத்தான் ஒரு உண்மையான மாற்றம் நடக்கும். அதே போல் பெண்ணடிமைத்தனத்தை குறித்து பெண்களை வீறு கொண்டு எழுதியர்னு நம்ம பெண்கள்கிட்டே பேசிகிட்டு இருந்தால், ஒடுக்குறவன் ஆண் தானே, ஆணை நோக்கி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஆண் வந்து இறுகி போன மனநிலையோடு இருக்கிறான், எதை எந்த மாற்றத்தையும் சந்திக்க தயாராக இல்லை, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பெண்களை பொறுத்தவரை அத்தனை ஆண்களுமே மனநோயாளிகளாக இருக்காங்க. இந்த மனநோயினுடைய கூறுகள் வித்தியாசப்படலாம், மனிதனுக்கு மனிதன் சதவீதம் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் எல்லா ஆண்களுமே பெண்களை பொறுத்தவரை மனநோயாளிகள் நான் நினைக்கிறேன். ஆகவே ஆண்களுடைய அந்த இறுகி போன மனநிலையை நோக்கி தாக்குதல் தொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் எனக்கு தோணுது. மேலும் மேலும் அது உறுதிப்படுது இந்த முடிவும் இந்த கருத்தும்.
1: நீங்கள் ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க, எனக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு, இந்த நூலுடைய நான் பேச விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு நூலில் ஐந்து கலை ஆளுமைகளை, குறிப்பாக லிவ் உல்மன் அப்படின்ற அந்த பெண்ணாகட்டும், மற்ற இவங்களெல்லாம் பெர்க்மன் பற்றிலாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இந்த ஐந்து ஆளுமைகளை எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? இன்னும் ஒரு கேள்வி, ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் தான், ஒருவேளை அந்த லீவ் உல்மனுடைய கணவனாகவோ அல்லது தந்தையாகவோ நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இது எல்லாமே மேலை நாட்டு கலை இலக்கிய ஆளுமைகள், அந்த ஆளுமைகளுக்கும் நம்முடைய தமிழ்ச்சூழலில் உள்ள கலை இலக்கிய ஆளுமைகளுக்கும் உள்ள ஒரு வேறுபாடாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் விரிவாகவே பதில் சொல்லலாம் இதுக்கு.
0: இந்த ஆண் பெண் உறவு சிக்கல் என்பது இந்தியாவுக்கே பிரத்யேகமான சிக்கல்கள் பல இருக்குது. இந்திய ஆண் மனம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதுக்குன்னு சில பல குணநலன்கள் அதெல்லாம் இருக்குது. மேற்கத்திய நாடுகளில் இந்திய ஆண் அப்படிங்கிற இந்த இதை விட ஒரு பெட்டரான ஆண்கள் அங்கே இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். தந்தை பெரியார் கூட அதை பற்றி எழுதியிருக்காரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு குழந்தை பெற்றா அவள் வீரமுள்ள பெண்ணாக இருக்கா, அவள் பிள்ளைகளை வீரமாக வளர்ப்பா. இந்தியாவில் இருக்கிற பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு அவளுக்கு எந்த ஆளுமையும் இல்லாமல் வச்சுருக்காங்க. இவள் பிள்ளை பற்றி வளர்த்தான்னா அது பலவீனமான பிள்ளை தான் வளர்ப்பான்னு பெரியாரை சொல்லியிருக்காரு. அது 100% உண்மை. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்கானிக் இன்டலெக்சுவல், அவர் பெரியார், அவர் வந்து பெரிய கல்விச்சாலைகளில் படித்து வந்த மேதை இல்லை, மக்களிடமிருந்து உருவாகி வந்த ஒரு அறிஞர் அவர். அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். அப்போ இந்த ஆண் பெண் உறவு சிக்கலை டிஸ்கஸ் பண்ணணும். அதை நம்ம ஒரு கருத்தாக டிஸ்கஸ் பண்ணால் நம்ம வாசகர்களுக்கு அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகாததுனால இந்த ஆளுமைகளுடைய லைஃப்லேருந்து எடுத்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. லிவ் உல்மன் மட்டும்தான் நான் படிச்சிருந்தேன், சேஞ்சிங் அப்படின்னு அவங்களுடைய புத்தகம், லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதியிருந்தாங்க. இப்போ இது மாதிரி வேறு பெண் ஆளுமைகள் பார்க்கலன்னு பார்க்குற போது ஃப்ரைடா காலோ, இங்கிரிட் பெர்க்மன், அவங்க லைஃப் எடுத்து பார்த்தோம். எல்லாம் புகழ்பெற்ற நடிகைகள், புகழ்பெற்ற ஓவியராக இருந்தவங்க, உலகளவில் அறியப்பட்டவர்கள். அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க, இதுவரை ரீமேரேஜ் பண்ணுறாங்க, ரெண்டு மூணு திருமணங்கள் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு டைவர்ஸின் போதும் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிட தோணுச்சுன்னு அங்கே லீவ் உல்மன் எழுதுவாங்க. நம்முடைய இந்திய மனநிலைக்குள்ளே இந்த ஒரு டைவர்ஸுங்கிறது ஃப்ரீயாக பண்ணுறாங்க இல்லையா, அது இங்கே இருக்காது. மிகப்பெரிய மன உளைச்சலும் மன அழுத்தம், சமூக அழுத்தம் இதெல்லாம் இருக்கும். ஒரு டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணால் கூட, நம்ம தமிழ் நடிகைகள்லேயே சில பேர் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய மனப்போராட்டங்கள்லாம் யாரும் எழுதலை. நம்ம வெளியே இருக்கிறவங்க எழுதிட்டுருக்காங்க, அவங்க யாரும் எழுதலை, இவங்க தான் எழுதுகிறாங்க. அவங்க தன்னுடைய லைஃப்பை
1: வெளிப்படையாக
0: எழுதுகிறாங்க. புரா இதாண்டா நமக்கு தேவைன்னு நான் பிடிச்சேன், அதை நான் படிச்சுட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஆண் பெண் உறவு சம்மந்தமானது. ஒரு பெரிய கலை ஆளுமை, கலையே அவங்களுக்கு குடும்ப வாழ்வுக்கு இப்படி இடைஞ்சலாக இருக்குங்கிறதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளை எடுத்து நம்ம முன் வச்சு அதை விவாதத்துக்கான பொருளை

0: பண்ணலாம், அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு நினச்சி நான் இதை எழுத தூங்கினேன். அதுக்கு விசைங்கிற
1: புது விசைங்கிற
0: பத்திரிகை நாங்களே நடத்தினோம் நண்பர்களாக சேர்ந்து. அதில் காலாண்டிதழ்னால எவ்வளோ பக்கம்னா எழுதலாங்கிற ஒரு சுதந்திரம் இருந்ததுனால நான் பாட்டுக்கு எழுத ஆரம்பித்தேன். அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் அறகுறையாக எழுதி இருக்குது, அதெல்லாம் சேர்த்து இன்னும் விரிவான ஒரு பதிப்போடு கொண்டு வரலாம். ஸோ அது டிஸ்கஷன் பண்ணுறதுக்காகத்தான் இது எழுதப்பட்டது. ஆண் பெண் உறவு குறித்த ஒரு ஆரோக்கியமான விவாதம் தமிழ்ச்சூழலில் நடக்கவில்லை, தூண்டுவதற்கு இது உதவியாக இருக்கும் இந்த வாழ்க்கைகள் அப்படிங்கிறனால இது எழுதினேன்.
1: ஒரு உரையாடலை ஏற்படுத்தணும் அப்படின்றத ஒரு அது பிரஜைபூர்வமாகவே திட்டமிட்டே எழுதப்பட்டது.
0: ஆமாம், அது அறிவு.
1: ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் எதையும் திட்டமிட மாட்டீங்க.
0: ஆமாம், அதாவது அறிவொளி இயக்கம் கொடுத்த அடியில் வந்த அறிவு அது. அறிவொளி இயக்கத்துக்கு பிறகு தான் இதை எழுதினேன். அறிவொளி இயக்கத்தில் என்ன கிடச்சிதுன்னா மக்களோடு உரையாட வேண்டும், அது ரொம்ப அடிப்படை. உரையாடல்கள் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும்ங்கிற அறிவு அது. மக்களோடு நாங்கள் பேசி பேசி அது கிடச்சிது. அதனால் சிறுகதை தான் இதுவரைக்கும் எழுதின சிறுகதை, அது உரையாடல் தூண்டியிருக்காங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்ததுனால இனிமேல் வேறு மாதிரி எழுதணும். அதை மாதிரி தான் இது வந்து உரையாடலுக்கான விஷயமாக எழுத்து மாற வேண்டும்ங்கிற ஒரு கருத்து உருவாயிருச்சு எனக்கு.
1: உலக கலை இலக்கிய ஆளுமைகளை பற்றியெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க, அதே போல் உலக சிறுகதைகளையும் படிச்சிருப்பீங்க. அந்த உலக சிறுகதைகளுக்கும் தமிழ் சிறுகதைகளுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு நீங்கள் எதை முன்வைக்க விரும்புகிறீங்க? தமிழ் சிறுகதைகளில் சாதனை படைத்தவர்கள் இருக்கிறாங்க, புதுமைப்பித்தன் இருக்கிறாரு, ஜானகிராமன் இருக்கிறாரு, ஜெயகாந்தன், இவங்க இந்திய அளவிலேயே பேசப்பட்டார்களா, பிற மொழிகளில் பேசப்பட்டாங்களா? ஒரு நாடக ஆசிரியர்னா கிரீஷ் கர்னாட் பேசப்பட்ட அளவிற்கு, ஒரு நாவல் ஆசிரியர்னா வைக்கம் முகமது பஷீர் பேசப்பட்ட அளவிற்கு, அல்லது இந்தியில் பிரேம்சந்த் பேசப்பட்ட அளவிற்கு தமிழ் எழுத்தாளர்களை இந்திய சூழல்லையும் நாம் முன்னிறுத்த தவறிவிட்டோமா, அல்லது உலக அரங்களை முன்னிறுத்த தவறிவிட்டோமா? கரிசல் மண்ணை எழுதினாலும் அவங்களுடைய கதையை வந்து யூனிவர்சல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ எதனால் நம்ம தமிழ் எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள், குறிப்பாக சிறுகதைகள் உலக அரங்கில் பேசப்படவில்லை?
0: அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்குறது தமிழ் சமூகமே கொண்டாடலை. தமிழ் சமூகம் எழுத்தை கொண்டாடக்கூடிய சமூகமாக இல்லை. கேரள சமூகம் கொண்டாடுவதைப் போல, கன்னட சமூகம் கொண்டாடுவதைப் போல, வங்க சமூகம் கொண்டாடுவதைப் போல தமிழ் சமூகம் எப்போதுமே இந்த நவீன இலக்கியவாதிகளை, குறிப்பாக நவீன இலக்கியவாதிகளை கொண்டாடுறதே இல்லை. நம்மளே கொண்டாட போது இதை தூக்கி கொண்டு அடுத்த நிலப்பரப்பில் கொண்டு எங்கே போட போகிறாங்க, அந்த காரணம் இதே இல்லை. இந்த சமூகம் உருவாக்குகின்ற பெரிய மனிதர்கள், பெரிய பொறுப்புகளில் வரக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் இலக்கியம் தெரியாது, இலக்கியம் வாசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாசித்தவங்கள இருந்தால் அவங்க போகிற இடங்களில் இது நமக்கு ஒரு இடம் வேணுமேன்னு அங்கே அவர் பேசுவாங்க. நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் தான், எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் வேறு எதையோ பேசிக்கொண்டு வந்து ஒரு 50 ஆண்டு காலத்தை கழிச்சிட்டோங்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் நினைக்கிறேன்.
1: இப்போ நவீன இலக்கிய சூழலில் கூட இந்த குழு மனப்பான்மை இன்னமும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
0: குழுவாக இயங்குவது என்பது அது ஆரோக்கியமான விஷயம்தான். அது வந்து ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு எழுத்தாளர்களோட உரையாடலை நடத்துவது, பலம் பலவீனங்களை சுட்டி காட்டுவது, இதெல்லாம் நடக்கும். அந்த குழு கூட இருக்கும்போது அவங்களுக்குள்ள நடக்கும். அது வந்து ஒரு எழுத்தாளரை வளர்வதற்கான தேவையான விஷயம் கூட தான். ஆனால் இன்னொரு குழுவில் இருக்கிறவனை படிக்காமலே விமர்சிப்பது அல்லது அதை புறக்கணிப்பது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இங்கே வந்துருச்சு. அதுதான் ஆபத்தானதாக இருக்குது, அதுதான் அழிவுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் குழுவாக இயங்குங்க, சந்தோஷமாக இயங்க, அவங்கவுங்க குழுவோடு அவங்க இருங்க, எல்லாத்தையும் படிங்க, எல்லாத்துலேயும் இருக்கிற நல்லது எல்லாருக்கும் பரவலாக கொண்டு சொல்லுங்கள். இந்த மாதிரியான மனப்பான்மை வளரணுங்கிறத நினைக்கிறேன்.
1: நானும் இந்த தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் அந்த நூலில் நீங்கள் நிறைய பெண் எழுத்தாளர்களை முன்னிறுத்தியிருக்கீங்க. பெரும்பாலான விமர்சகர்கள் கூட வைமு கோதை நாயகி நீங்கள் பேசுகிற அளவுக்கு எத்தனை பேர் பேசியிருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐயம். பெண் எழுத்தாளர்களுடைய எழுத்து குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இன்னைக்கு பாமா வரைக்கும் கூட எப்படி எழுதி கொண்டு வருகிறார்கள்? திறனாய்வாளர்கள் அவர்களை மிகச்சரியாக அடையாளம் காட்டுகிறார்களா?
0: இதை பற்றி பத்மினி ஒரு புத்தகமே எழுதிட்டாங்க, மறக்கப்பட்ட படைப்பாளிகளை பற்றி ஒரு 300 பக்கத்துக்கு ஒரு பெரிய ஆய்வை பண்ணிட்டாங்க பத்மினி. அதான் உண்மை. அது தமிழில் வந்து மிக முக்கியமான ஆய்வாளராக நான் மதிக்கின்ற கா சிவத்தம்பி கூட தமிழில் சிறுகதையின் தோற்றம் உணர்ச்சிகிற புத்தகத்தில் பெண் படைப்பாளிகளை பற்றி பெருசாக ஒன்று எழுதலை. அது வந்து மொத்தத்தில் வந்து இந்திய சமூகம், தமிழ் சமூகம் வந்து பெண்களையே மறந்துடுறாங்க. பெண் வந்து ஆணினுடைய மறதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிரியாக இருக்காங்க. அதுதான் இலக்கியத்திலையும் அப்படியே பிரதிபலிக்குது. பெண் படைப்பாளிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ நிவேதிதா லூயிஸ் வந்து கண்டுபிடிச்சி அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போவே லேடிஸ் மேகசின்னு

0: நடத்திருக்காங்க. அந்த அம்மாவெலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ வந்து எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. வைமு கோதநாயகி அம்மாள் வந்து நடத்தின ஜெகன் மோகனி பத்திரிகையில் 200 பெண் எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க யார் பேரே தெரியாது நமக்கு.
1: ஆனால் இலக்கிய வரலாறுல இதெல்லாம் பதிவு செய்யப்படவே
0: இல்லை. வரல இலக்கிய வரலாற்றை எழுதிய ஆண்கள் இதை எழுதிட்டாங்க, பெண்கள் யாரும் இலக்கிய வரலாறு எழுதலை பெருசாக. அதனால் அது அடுத்தடுத்த தலைமுறைகளையும் அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது. முதல்ல செட் ஆகிற ஒரு கல்ச்சர் வந்து இலக்கிய உலகத்துக்குள்ளே அப்படியே தொடர்றது மாதிரி பெண்களை அப்படியே கைவிட்டானும். ஆனால் வந்து எந்த விதத்திலும் ஆண்களுக்கு சளைக்காமல் எல்லா காலங்கள்லேயும் எந்த ஒரு 10 எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் பெண் படைப்பாளிகள் இருக்காங்க. அதை நாம் வந்து வாசிக்கலை கொண்டாடலைங்கிறது தான் இந்த சமூகத்தினுடைய குற்றம் தான். தவிர பெண் படைப்பாளிகள் இருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க, பவர்ஃபுல்லாக எழுதுகிறாங்க, அதனால சந்தேகமே இல்லை.
1: அதனால தான் வந்து ஆண்கள் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி புத்தகம்.
0: ஆமாம், நீங்கள் ஆண்கள் சமைக்க நீங்கள்
1: எனக்கு தெரிந்து நவீன இலக்கியவாதிகளில் சிறுகதை எழுதுபவர்களில் யாரும் இந்த கருத்தியலுக்காக ஒரு புத்தகத்தையே எழுதுன மாதிரி எனக்கு தெரியல.
0: ஆண்களுக்கான சமையல் குறிப்புகள், ஆண்கள் சமைப்பது அதனிடம் இனிது, ஒரு சாப்பாட்டுராமன் நினைவலைகள், எசப்பாட்டு, பெண்மை என்ற கற்பை தான் இப்படி ஒரு தொடர்ந்து எழுதுகிறேன். அதாவது பெண்கள் பொதுவெளிக்கு வரணும்னா அவங்க முதல்ல அடுப்படியை விட்டு வெளியே வரணும். அவங்க அடுப்படி விட்டு அவங்களும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் பிள்ளைகளுக்கு யார் சோறு போடுவா? நீ உள்ளே போகன்னு சொல்கிறேன். நான் ஆண்கள் அடுப்படிக்குள்ளே போங்க. 12,000 வருஷமாகத்தான் பெண்கள் அடுப்படிக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. விவசாய புரட்சின்னு சொல்லக்கூடிய விவசாய வாழ்க்கைக்குள்ள மனித சமூகம் வந்தது 12,000 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வேட்டைக்கு போனாங்க. சொல்லப்போனால் 7 பெண்கள் வேட்டைக்கு போனாங்க, 1-2 தான் ஆண்கள் வேட்டைக்கு போயிருக்காங்க. எல்லா நாளும் வேட்டைக்கு போனவள் பெண் தான் வரலாறு சொல்லுது. அப்படி இருந்த சமூகத்தில் இப்படி சொத்துன்னு உருவானதுக்கப்புறம் பெண்கள் அடுப்படிக்கும் ஆண்கள் வெளி உலகத்துக்கும் என்ற ஒரு பெரிய சுவர் எழுப்பி விட்டுட்டாங்க. இப்போ பெண்கள் வந்து 12,000 வருஷமாக அடுப்படியில் இருக்காங்க. சரி, இன்னொரு 12,000 வருஷம் வேண்டாம், இன்னொரு 1,000 வருஷமாவது நீங்கள் போய் சமைங்க, அவங்க பொது வாழ்க்கை வரட்டும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சியத்தை வேணும்ல.
1: அப்போ வந்து பெண் எழுத்தாளர்களை
0: நம்பிக்கை இல்லை, ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் மாசம் பெண்களுக்கான சிறுகதை பயிலரங்கு நடத்தினோம். 1 விடாமல் 12 நடத்தினோம். 30 பெண்கள் தொடர்ந்து வந்தாங்க, 17 பேர் எழுதிட்டாங்க. எழுதி அவங்களுடைய சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கோம். அது ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. அப்படியே எழுதுகிறாங்க அவங்க, எப்படி எழுதுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முன்ன பின்ன இலக்கியமே தெரியாது. இந்த 12 வந்தது தான் தெரியும் அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இலக்கிய கூட்டங்கள் கேட்டதில்லை, வாசிப்பில் போனதில்லை. என்னென்னா ஒரு மன அழுத்தங்கிறது ஒன்று அவங்களுக்குள்ளே இருக்குது. வாழ்க்கை முழுவதுமே ஒரு அழுத்தத்தோடையே இருக்காங்க. அவங்க வயசுக்கு வந்த நாளிலிருந்து பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்குது. உடல் ரீதியாகவும் இந்த சமூகம் பார்க்குற பார்வை ரீதியாகவும் பார்வையாலேயே அவங்கள வந்து சுதந்திரம் இருக்க விடாமல் பண்ணக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கோம். நீங்கள் சிறுகதைனா என்னென்னு நம்ம லேசாக சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்க டடக்கணும் அதை தங்கள் பிரச்சனைகளை எழுதுறாங்க. எழுதுனா அது ஒரு அற்புதமான இதுவரை சொல்லப்படாத கதையாக இருக்குது. அதனால் அது நடக்கும். பெண்களை இலக்கிய உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தாலே இப்போ இருக்கிறதெல்லாம் மாதிரி பல மடங்கு தமிழ் நவீன இலக்கியம் வளமை பெறும். அதுக்கு நம்ம தடையாக இருக்கும்.
1: இப்போ எல்லாருமே இளைஞர்கள், ஐடி அங்கேருந்து வந்துட்டு எழுதுகிற இளைஞர்கள் அவங்களுடைய எழுத்துக்கும் நம்ம முன்னோடின்னு நாம் கொண்டாடி கொண்டிருந்த தி ஜானகிராமன் ஆகட்டும், அசோகமித்திரன் ஆகட்டும், அல்லது கந்தர்வன் ஆகட்டும், இவங்களுடைய எழுத்துக்கும் இப்போ எழுதி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய எழுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்க்குறீங்க?
0: அவங்கவுங்க காலத்தை தான் எழுதுகிறாங்க. ஜானகிராமன் எழுதின காலத்தில் எது புதுமைப்பித்தன் காலத்தில் எது பிரச்சனையோ அது பார்த்திங்கன்னா 30-40 எழுதின எழுத்தாளர்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கதையாவது விதவைகளுடைய திருமணம் குறித்து எழுதியிருக்காங்க, அவங்களுடைய பாலியல் இச்சைகள் குறித்து எழுதியிருக்காங்க. அது அன்னைக்கு ஒரு பேசுபொருள், அன்னைக்கு சமூகத்தில் அது ஒரு கொந்தளிப்பான ஒரு பேசுபொருள். சுயமரியாதை இயக்கம் போன்ற இயக்கங்கள் இதை பேசுகிறாங்க. பொது வெளியில் அந்த பேச்சு நடக்குது. பொது வெளியில் எது பேச்சாக இருக்கிறதோ அதுதான் இலக்கியத்தில் வந்திருக்கு. 20களில் பாரதியும் வாவி செய்கிறோம் ஆ மாதவையாவும் எதை எழுதுகிறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து அன்னைக்கு மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எழுதுகிறாங்க. குளத்தங்கரை அரசமரமே வரதட்சணைக்கு எதிரான பாலிய விவாகத்துக்கு எதிரான கதை தான். அதே மாதவையாவுடைய கதைகளில் உயர் சாதியினரனுடைய பிற்போக்கான அம்சங்களை பூரா தோல் ருச்சி தான் எழுதுகிறாரு. ஸோ என்ன சமூகத்தில் இருக்கக்கூடியது தான் அவங்க எழுதுகிறாங்க. அப்போ எந்த ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த காலத்தை தான் எழுத்தால் எழுதுகிறாங்க. இப்போ ஐடியில் வேலை பார்க்குற இளைஞர்கள் கதை எழுத வர்றாங்கன்னா அவங்க அதில் இருக்கிற உளவியல் சிக்கலை தான் இப்போ எழுதுகிறாங்க. காலந்தோறும் காலத்தை எழுதுகிறவர்களாகத்தான் படைப்பாளிகள் இருக்காங்க. காலத்தை எழுதினால் மட்டும்தான் அது படைப்பாகவும் வருகிறது.
1: முக்கியமாக இன்னொரு ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுடைய நூல்களில் ரொம்ப முக்கியமானது தொழிற்சங்கங்கள் குறித்து உங்களுடைய பதிவு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
0: அதாவது தொழில் நிலைமைகள் மாறிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு ஆலை இருக்கு.

0: அந்த ஆலையில் சங்கு ஊதும்போது ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சு தொழிலாளி வெளியே வருவாங்க. 1000 பேர் வெளியே வருவாங்க, 1000 பேர் உள்ளே போவாங்க. வெளியே வரக்கூடிய 1000 பேரை நிறுத்தி வச்சு கேட்டு வாசலில் டூல் போட்டு நின்று ஜீவா பேசுவார். இன்றைக்கி ஆலையில் சங்கே ஊதுறதில்ல, ஆலைக்குள்ளே தொழிலாளியே இல்லை, ஒரு எந்திரமயமாயிருச்சு, எல்லாம் மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தொழிலாளியுடைய எண்ணிக்கைங்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. தொழிலாளிகள் இல்லாமல் எங்கே தொழிற்சங்கத்தை நடத்த முடியும்? இப்போ இருக்கிற தொழிலாளிகளுக்கு நடுவில் என்ன பிரச்சனையோ அதை எடுத்து போய் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தொழிற்சங்கங்கள் தள்ளப்பட்டிருக்கு. இருக்கிறவங்களும் வந்து வேலைவாய்ப்பை இழந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு வர்றதுலேயே தேக்கம் இருக்குது. இதெல்லாமே இப்போ மாறி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்நிலையாக இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த உலக மைய ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லார் கையிலையும் ஃபோனை கொடுத்து பிரச்சனைகளை பார்க்காம, வாழ்க்கை பிரச்சனையை பார்க்காம இதை பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய திரை, சின்ன திரை, இது அதை விட கைத்திரையாக ஆயிடுச்சு இன்றைக்கி. இது வந்து அவங்கள திசை திருப்புது. தொழிலாளிகளை வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு உள்ளிருந்து பேசுவதற்கு பதிலாக கற்பனையாக இவர்கள் கட்டமைக்கின்ற பிரச்சனைகளை பேசுகிறவர்களாக தொழிலாளிகளை மாற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பண்பாட்டு அடிமைத்தனம் தான். இது பண்பாட்டு தளத்தில் தொழிற்சங்க இயக்கங்கள் தீவிரமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு புதிய நிகழ்ச்சி நிரல் இன்றைக்கி வந்துருச்சு. அதை உணர்ந்த தொழிற்சங்கங்கள் குறைவாக இருக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான பிரச்சனை நான் பார்க்குறேன்.
1: எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்திரிகையிலையும் நிறைய செயல்பட்டிருக்கீங்க. அது செயல்படும் பொழுது, குறிப்பாக செம்மலர் அதெல்லாம் செயல்படும் பொழுது அதில் வந்த சவால்கள் என்ன? ஏன்னா அதில் நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருந்திருக்கும். அல்லது பத்திரிகைக்கு சரியான கதைகள், நீங்கள் எதிர்பார்க்கின்ற கதைகள் வந்து சேர்ந்திருக்காது. இந்த பத்திரிகை நடத்துறதில் இருக்கின்ற சிரமங்கள் என்ன? அதே சமயத்தில் அந்த பத்திரிகை நடத்தி முடித்த பிறகு, ஒரு இதழ் வெளிவந்த பிறகு உங்களுடைய மன உணர்வு எவ்வாறு இருந்தது?
0: பத்திரிகை அனுபவங்கிறது எனக்கு அதிகம் இல்லை, குறைவு தான். புது விசை பத்திரிகையை முதல் ஏழுதல்கள் நான் தான் கொண்டு வந்தேன். அது ஒரு அது கோளாண்டிதழ். ஸோ அதற்குரிய அவகாசம் நமக்கு இருந்தும் எடுத்து செய்யலாம், நேரம் எடுத்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்ததுனால இருந்து, இருந்தாலும் ஒரு கனமான இதழாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தது. குழுவில் இருந்த எல்லாருமே நாமும் கற்றுக்கொண்டு பத்திரிகையும் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு பாதையை தான் நாங்கள் தேர்வு செய்தோம். நாங்களும் கற்றுக்கிட்டோம், நாங்களும் எழுதணும். அது மாதிரி வருவதையெல்லாம் படிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோதனை. குறிப்பாக கதைகள், நான் ஒரு சிறுகதை எழுத்தாளனாக இருக்கும்போது வரக்கூடிய சிறுகதைகளை படித்து தேர்வு செய்கிற அந்த வேலை செய்யும்போது மொழியே நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. வாக்கிய அமைப்புகள், உரிமை பண்மையிலிருந்து பல பெரும்பாலும் வந்து அதை நம்ம திருத்தாமல் போட முடியாது. கதையினுடைய தன்மை எப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி ஆயிடுது. எழுத்துப்பிழை இல்லாமல் அது வந்து ஒரு நல்ல தமிழ் அது இருக்காங்கிறத சரி பண்ணி கொண்டு வர்றதே பெரும்பாடாக இருக்குது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சமகால பிரச்சனைகள் குறித்த கட்டுரைகளை கேட்டு வாங்குறது அது இருக்குது. அது ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய பணி. அது
1: குறிப்பிட்ட மௌனியும் இப்படி தானே எழுதினார் தமிழில், அது நீங்கள் கட்டுரையிலையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் சிறுகதையின் திருமூலர் என்று புதுமைப்பித்தன் சொல்கிறாரு. அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடானதா, அல்லது புதுமைப்பித்தன் கருத்தை நாம் ஏற்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? மௌனியை வந்து புதுமைப்பித்தன் சொன்னது பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன?
0: இல்லை, முதல்ல வந்து திருமூலரை பற்றி என்ன கருத்து எனக்கு இருக்குங்கிறது முக்கியம். புதுமைப்பித்தன் திருமூலரை உயர்வாக வச்சுருக்காரு, அந்த இடத்துக்கு மௌனியை உயர்த்தி பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் தெரியுது நமக்கு. இப்போ நான் திருமூலரை எப்படி பார்க்குறேனாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நான் வந்து இந்த மதம் சார்ந்த, பக்தி இயக்கம் சார்ந்த, அது பக்தி இயக்கம் என்று ஒன்று உருவாகுவதற்கு முன்பே வந்த திருமூலர், அவர் வச்ச கருத்துக்கள் எல்லாம் எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுலாம் விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ அது ஒரு ஐக்கான் மாதிரி வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுறதே அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். மௌனிக்கு என்ன இடம் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. இப்போ கேள்விக்கு அப்பாற்பட்ட இடத்த புதுமைப்பித்தன் கொடுத்துட்டார், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது வெளிப்படையாக நான் எழுதிட்டேன் புத்தகத்தில் எழுதிட்டேன். மௌனியிடம் இவ்வளவு பலவீனங்கள் இருக்குது. தமிழ் மொழி எனக்கு போதவில்லைன்னு சொல்கிறார் ஒருத்தர். அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? சங்க இலக்கியத்தினுடைய அகம் புறம் இவ்வளவு இருக்குது. திருக்குறளினுடைய காமத்துப்பாலுக்கு இணையாக ஒரு இலக்கியம் ஏதாவது உலகத்தில் இருக்கா? அது எவ்வளவு பெரிய அகம் சார்ந்த விஷயமா இருக்குது. அதையெல்லாம் சொல்ல முடிந்திருக்கிற ஒரு மொழி போதாத அளவுக்கு என்ன கருத்தை அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி.
1: அந்த இடத்துல நீங்கள் ஜெயமோகனை கோட் பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஜெயமோகனை.
0: ஆமாம், இல்லை ஜெயமோகன் என்ன நமக்கு எதிரியா? எந்த கருத்துங்கிறத பார்க்கணும். பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அது வந்து ஜெயமோகன் சொல்லியிருந்தேன். நான் பல பேருக்கு ஜெயமோகன் கோட்டை எடுத்து போட்டிருக்கேன். நான் காணாசு கோட்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒட்டு மொத்தமாக யாரையும் நிராகரிப்பதுங்கிறது நம்முடைய பார்வை இல்லை. அப்படி யாரையும் நிராகரிக்கக்கூடாது. இல்லை எந்த இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறது தான்.

0: இறக்கணும், எடுத்துக்கொள்ளும்.
1: உங்களுடைய அடுத்த புத்தகத்தில் ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன்,
0: ஆமாம், எல்லாரும்
1: எழுத்தாளர்கள் எல்லாருமே
0: எல்லாரும் வருவாங்க.
1: பாவண்ணன்,
0: ஆமாம் ஆமாம், எல்லாமே
1: எல்லாருமே வருவாங்க.
0: எல்லாருடைய
1: விடுபட்டவர்கள்
0: அல்ல, வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. 70 முந்தியுமே இன்னும் எழுத வேண்டி இருக்கு. ஒரு ரயில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்கேன், இன்னும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு, என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது நீ எழுத்தா வந்து புத்தகமாக வரும். யாரையும் விடணுங்கிறது நமக்கு நோக்கம் இல்லை, ஒருத்தரை விடாமல் எழுதிடணுங்கிறது என்ன நோக்கம் இல்லை. ஏன்னா ஒருத்தரை விடாமல் எழுதுறதுங்கிறது வந்து எனக்கு அது ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் மாதிரி அது பண்ணுறது, அதுவும் எனக்கு இது இல்லை. ஏதாவது ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணணும், அல்லது சிறுகதைக்கு ஒரு பங்களிப்பு இருக்கணும், இருந்தால் அவரை விட மாட்டேன். அப்படி தான் நான் ஒரு அடிப்படையை வச்சுட்டு தான் இந்த வேலையை நான் ஆரம்பித்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு செழுமையான பாரம்பரியமிக்க நம்ம சிறுகதையை படிங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அது. என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் தான் இந்த புத்தகம். அதற்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து, அதுக்கு ஒரு ஆய்வு அந்தஸ்துங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது. நான் அது எனக்கு அந்த மாதிரி நோக்கம் எதுவும் இல்லை. அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு, எதுவுமே விடுறதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை.
1: பிடிவாதமாக இருக்கீங்களா நாவல் எழுதக்கூடாது அப்படின்ட்டு? ஏன்னா நாவல் வந்து அது இன்னொரு பெரிய பரந்த உலகம். நாவல் வாசிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஜானகிராமனுடைய மோகமுள்ளாகட்டும், அசோகமித்திரனுடைய கரைந்த நிழல்கள் நினைவுக்கு வர்றதை நான் சொல்கிறேன். இப்போது ஏன் நாவலை முயற்சி பண்ணக்கூடாது? இது பல பேர் கேட்டிருப்பாங்க.
0: அது கவிதை எனக்கு வரல, அது என்னை கை விட்டுருச்சு, நான் விட்டுட்டேன். நாவல் நான் இன்னும் முயற்சியே பண்ணலை, முயற்சி பண்ணால் வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம்.
1: சிறுகதையும் நாவலும் சிறுகதை வேற அப்படின்னாலும் கூட
0: புனைகதை
1: அப்படின்ற சொல்லப்போனால் நான் அதையும் கூட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்து நீங்கள் சாதித்ததெல்லாம் என்ன தெரியும்? ஆனால் வாசகர்களுக்காக இந்த கேள்வியை கேட்குறேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்குங்களா?
0: நிறைவுங்கிறது எந்த வேலையிலையுமே எப்போதுமே இருந்ததில்லை. அது வந்துட்டான்னு நம்ம காலியாகிடும். தொடர்ந்து அது மனக்குறைகளோடு அதை செஞ்சிருக்கலாம், இதை செஞ்சிருக்கலாம், இதை செய்யாமல் விட்டோமேங்கிற தான். இப்போ சிறுகதையிலேயே ஏன் நிற்கிறோம்னா, சிறுகதையிலே நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது இன்னும். அது இன்னும் நான் எழுதி முடிக்கலை. அதுக்கப்புறம் நாவல் எழுதுவோம்னு தள்ளித்தள்ளி போயிட்டு இருக்கு. வயசு 72 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து சிறுகதையில் நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கே, அதெல்லாம் எழுதிட்டு நாவல் எழுதுவோம் அப்படி தான் மனசு இருக்குது. அதனால் எதுவுமே நிராகரிப்பு தள்ளுறதெல்லாம் இல்லை. கவிதை மட்டும் தான் நமக்கு வரலன்னு விட்டுட்டேன். அது இன்னும் அது பெரிய காரியமாக தெரியுது எனக்கு. ரொம்ப கஷ்டமான வேலை கவிதை எழுதுறது தான். சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நவீன இலக்கிய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகால தொடர்ச்சி இருக்குது நமக்கு கவிதைக்கு. ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே அவ்வளவு வரலாறு இருக்குது. அது ரொம்ப பெரிய ஒரு கனமான வேலையாக தெரியுது எனக்கு. இது அது கனத்த வேலையை கையில் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சத்துக்கு அது பெரிய கனத்த வேலையாக தெரியுதுனால நான் அது அதுக்குள்ளேயே போகலை. நான் ஆரம்பித்து அப்படி விட்டுட்டேன். பட் நாவல்லாம் எழுதிடலாம் தான் நினைக்கிறேன். அது ஒன்றும் நான் சிறுகதியில் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டு நாவல் எழுதலாம்.
1: உங்களுக்கு பிடித்த தமிழ் நாவல் அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? நான் ஏன்னா நீங்கள் சிறுகதையா
0: இருக்கு
1: பதிவு பண்ணிட்டீங்க, அதனால் நாவல்கள் பற்றி கேட்குறேன்.
0: நாவல்களில் நிறையா இருக்குது. உலக நாவல்கள்லேருந்து தமிழ் நாவல்கள்லேருந்து எத்தனையோ நாவல்களை ஆரம்பத்தில் படித்து படித்து படித்து, அசோகமுத்திரனுடைய 18 அச்சக்கோடு, அவனுடைய தண்ணீர், கரைந்த நிழல்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நாவல்கள். ஜானகிராமனுடைய மோகமுள், அம்மா வந்தாள், எல்லாமே அவருடைய எல்லா நாவலுமே, செம்பருத்தி, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நாவல்கள். லாசாராவுடைய அபிதா பற்றி நான் ஏற்கனவே இதுலேயே எழுதியிருக்கேன், சிறுகதையின் தடங்கள்லேயே. பல நாவல்கள் வந்து என்னை அலக்கழித்த நாவல்கள் இருக்குது, இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ முளைப்பருப்பில் யாத்வசியம்ங்கிற ஒரு நாவல் வந்து என்னை வந்து பயங்கரமாக பைத்தியமாக்கிடுச்சு. எழுதுனா இப்படி எழுதுங்கடான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ரைட்டர்ஸ்க்கான சவாலாக நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு கன்னட நாவல், நேமிச்சந்திரா எழுதியது. நல்லதம்பி தமிழில் மொழிபெயர்த்துருக்காரு. அவருக்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கூட அவருக்கு கிடச்சிது. அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சவால். ரைட்டர்னால் இன்றைக்கி இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சவாலாக அந்த நாவல் இருக்குது. ஸோ நாவல் தொடர்ந்து நான் வாசிச்சுட்ருக்கேன். இந்த நாவல்கள் புதுமா நாவல் வந்து கொண்டே இருக்குது.
1: எனக்கு இதுதான் முக்கியமான கேள்வியாகப்படுது. இடதுசாரி தன்மை உண்டு, ஆனால் நீங்கள் லாசாராவை ரசிக்கிறீங்க. அதே சமயத்தில் சிறுகதை ஆசிரியர் இல்லை அப்படின்ட்டு மற்றவர்கள் ஒதுக்குகின்ற இன்குலாபியும் பேசுகிறீங்க. ஒரு முறை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நல்ல படைப்பு அப்படின்னு இருந்தாலே அது இடசாரி தன்மை உடையது தான் அப்படின்றீங்க. அப்படி தான் லாசாரா போன்றவர்களையும் பார்க்குறீங்களா?
0: லாசாராவுடைய கட்டுரையில நான் எழுதியிருப்பேன். அவருடைய அந்த ஒரு கதை தரிசனம்னு நினைக்கிறேன். அந்த கதை திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மன அழுத்தத்தை ஒரு இசை மாதிரி அதில் எழுதியிருப்பார். அது ஒரு சோசியல் இஷ்யூ. நீங்கள் தத்துவ ரீதியாக பார்த்தா அவர் கருத்து கொள்வது

0: லாசரா பூரா முருகா முருகான்ட்டு எக்கச்சக்கமாக எழுதியிருப்பார். ஆனால் அவர் இந்த இப்படி ஒரு கதை எழுதிட்டாருன்னா எழுதுறாருன்னா அவர் அசலான கலைஞர்னு அப்படி தான் இருப்பான். அவன் ஒரு சோசியல் இஷ்யூ கலந்து போக மாட்டான், எப்படியாவது எழுதிடுவான். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். இசையை ரசிக்கிறோம் இல்லையா, இசைக்கு வந்து என்ன வர்க்கம்னு இருக்கா, எந்த வர்க்கம் வந்து அந்த கையாண்டாலும் கூட கர்நாடக இசையை நம்ம ரசிக்கிறோம் இருக்கிறோமா, இந்துஸ்தானி இசையா அல்லது சிம்பனியா, எந்த இசையாக இருந்தாலும் நம்ம ரசிக்கிறோம் இல்லையா. அது வர்க்கங்களை கடந்த மனித குலத்துக்கான ஒரு கலையாக இருக்குது இல்லையா. நான் இலக்கியத்தையும் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு இசையை நாம் ரசிப்பதற்கு அது என்ன யாரிடமிருந்து வருகிறது, அது எந்த வர்க்கத்தினுடைய கையில் இருக்கிறதுங்கிறத பார்க்கக்கூடாது, அது இசையாக இருக்கிறதாங்கிறத தான் பார்க்கணும் நம்ம. அப்படி தான் இலக்கியத்தையும் நான் பார்க்குறேன். சிறுகதைனா அது சிறுகதையாக இருக்கா, என் கூட இருக்கிற என்னுடைய சக தோழன் எழுதினா கூட அது சிறுகதையாக இல்லைன்னா நம்ம அதை கொண்டாட முடியாது. நேராச்சும் எழுதிடுவேன், புதுசாக எழுதுகிறவங்களாக இருந்தால் தட்டி கொடுப்போம், ரெண்டாவது தொகுப்புக்கு தட்டி கொடுக்க மாட்டோம். யாருக்கு எப்படி செய்கிறதுங்கிறதான், எல்லாத்துக்கும் ஒரே அடி அடிக்கக்கூடாது. படைப்பாளி யார், அவருடைய லெவல் என்னங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த முடிவு கொள்ளணும்.
1: உங்களுக்கு திரைப்பட பாடல்கள் கேட்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறதா? தொடக்க காலத்தில்

0: நம்ம அதை கொண்டாட முடியாது. நகராட்சி எழுதிடுவேன், புதுசாக எழுதுகிறவங்களாக இருந்தால் தட்டி கொடுப்போம், ரெண்டாவது தொகுப்புக்கு தட்டி கொடுக்க மாட்டோம். யாருக்கு எப்படி செய்கிறதுங்கிறதான், எல்லாத்துக்கும் ஒரே அடி அடிக்கக்கூடாது. படைப்பாளி யார், அவருடைய லெவல் என்னங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த முடிவு கொள்ளணும்.
1: உங்களுக்கு திரைப்பட பாடல்கள் கேட்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறதா? தொடக்க காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், கவியரசர் கண்ணதாசன் அப்படி எழுதியவர்களைப் போல இன்றைக்கு பாடலாசிரியர்கள் எழுதுகின்றார்களா, அல்லது அவங்க எழுத முடியாமல் போனால் அதற்கான சூழல் சரியாக அமையவில்லையா, அல்லது திரைப்படத்துடைய போக்கு மாறிவிட்டதா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: இப்போ திரைப்பட பாடல்களை நான் வந்து ரொம்ப கேட்பேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அது ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். குறிப்பாக வந்து பழைய பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்பேன். ஹிந்தி பாடல்கள் நிறைய கேட்பேன். நான் எல்லா மொழி பாடல்களையும் கேட்பேன், கன்னடம், மலையாளம், தெலுங்கு பாடல்கள், ஒரியா பாடல்கள், பஞ்சாபி பாடல்கள். ஏன்னா மொழியெல்லாம் கடந்தது தானே இசை அப்படின்னா அது கேட்பேன். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்ங்கிறத பார்க்கணும். அப்போ அதில் வந்து சமூக கருத்துக்களும் புரட்சிகரமான எண்ணங்களும் கொண்ட பாடல்கள் உள்ளே வாங்கி கொள்ளக்கூடியதாக தமிழ் சமூகம் இருந்த ஒரு காலம். அந்த காலம் இன்று இல்லை. இன்றைக்கு வந்து ஏராளமான குறுக்கீடுகள் எல்லாம் வந்து பல நதிகள் வந்து பாய்ந்து புரட்டி எடுத்து இன்றைக்கி வேறு ஒரு சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து அந்த மாதிரி பாடல் வருது. இப்போ யுகபாரதியினுடைய சில பாடல்கள்லாம் ரொம்ப காத்திரமான இது வந்திருக்கு. நா முத்துக்குமாருடைய பாடல்கள், பல தரப்பட்ட மக்களையும் கவர்ந்தக்கூடிய பாடல்கள்லாம் வந்திருக்கு. சூழல் வந்து அன்னைக்கு இருந்த காலத்தில் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் எல்லாத்தையுமே. இப்படி ஒரு படைப்பை பார்க்குறோமோ அதே போல் தான் திரைப்பாடல்களையும் பார்க்கணும். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு, இதற்கேற்றபடி வேணால் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு.
1: அண்மையில் பல இலக்கியவாதிகளுடைய மரணங்கள், குறிப்பாக திடீர்னு பூமணி அவர் மறைந்து போகிறார். பூமணி கூடலாம் உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், அல்லது புவியரசு, இவங்களுடைய அண்மை கால மரணங்கள் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன்.
0: பூமணி வந்து நீண்ட காலமாக உடல் நோயுற்று ஒரு நலிவுற்ற நிலைமையில் இருந்தார். அதனால் அந்த மரணம் வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் அதை நான் அதை ஏற்றுக்கொண்டேன். புவியரசும் அதே மாதிரி தான், நீண்ட காலமாக அவர் சிகிச்சையிலேயே இருந்து கொண்டிருந்தார். அது வந்து நமக்கு வாழ்க்கை வந்து அப்படி நமக்கு எடுத்து கொடுத்துரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நாமளே வந்துடுறோம். நம்ம குடும்பங்கள்லேயே அதானே, ரொம்ப நாளாக வீட்டில் படுத்துருக்கக்கூடிய தாத்தா இருந்து அப்போ இப்போவோ அப்போ இருக்காருங்கிற வரைக்கும் நம்ம பேசுகிறோம். அப்புறம் அதை இறந்துடோன்னு அதை இயல்பாக ஏற்றுக்கிறோம். குழந்தை பிறப்பை எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே போல் இறப்பையும் ஏற்றுக்கொள்கிறதுங்கிற இடத்துக்கு வாழ்க்கையை நம்மளை தயாரிச்சிருது. ஆனால் வைகிறவனுடைய மரணம் நான் எதிர்பாராதது, நான் எதிர்பார்க்கல. திடீர்னு அவருடைய மரண செய்தி வந்தோன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன் நான். ஏன்னா அவரோடு நான் ரொம்ப நீண்ட காலம் பழகியிருக்கேன். என்னுடைய முதல் தொகுப்பை அச்சிட்டதே அவர் தான். நான் அப்போ அவர் கூட தங்கியிருந்து அவர் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்து டக்குன்னு அவர் இறந்ததாங்கிறது நம்ம எதிர்பார்க்காத ஒரு மரணம் தான் நம்மளை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கும். சில மரணங்கள் வந்து நமக்கு மனம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது எதிர்பார்க்குறதுனா எப்போ சாவாருங்கிற அர்த்தத்தில் இல்லை, மரணம் வர்றது இயல்பு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்றோம் இல்லை. அப்போ வந்து அது இயல்பாக எடுத்துக்கிறோம். முற்றிலும் அது சம்மந்தம் இல்லாமல் என்ன இவர் இருந்தாரே அப்படிங்கிற வரும்போது அது அதிர்ச்சியாக இருந்தது.
1: போக்கு எழுத்தாளராக இருந்து கொண்டு நிறைய செயல் தளத்திலும் செயல்படுகின்ற உங்களுடைய எழுத்துக்கள் இன்னும் மேன்மேலும் இந்த மக்கள் சமுதாயத்தை மேம்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது முதல் 50 ஆண்டுகள் தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலிற்கு 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ப. ரவிக்குமார் அவர்கள்.

0: ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30 க்கு

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும்.

நேர்களே, இன்று 4 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பண்டிகை பண்றோம். தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள், பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர், இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை, தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: monitoring showed no significant sea level changes. Power outages and communication disruptions hampered rescue and damage assessments, while hospitals evacuated patients and moved equipment outdoors. And in sports, in men's cricket, India were 106 for 1 against hosts Sri Lanka in the first test of the two-match series at Galle International Cricket Stadium. Earlier, India won the toss and elected to bat. The IMD has forecast very heavy rainfall today at places over Arunachal Pradesh and Uttarakhand, parts of northeast India, Chhattisgarh, East Rajasthan, Gangetic, West Bengal, Gujarat, Haryana, Chandigarh, Delhi, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Maharashtra, Odisha, Punjab, Uttar Pradesh and Vidarbh are also likely to receive moderate to heavy rainfall during the day. And now before we end the bulletin, the headlines once again. Nation celebrates its 80th Independence Day today with enthusiasm. Prime Minister Narendra Modi leads the nation by hoisting the national flag at Red Fort in Delhi. Vande Mataram rendered for first time at the Red Fort. In his address, Prime Minister announces free online coaching for poor and middle-class families and training in AI skills to 1 crore youth in next 1 year. Prime Minister says India is emerging as a trusted global partner in critical minerals, with agreements being signed with several countries. Mr. Modi expresses dismay over some nations trying to weaponize resources to flaunt their dominance, crediting India's spirit of Atmanirbharta in meeting the challenge. Indian missions abroad celebrate Independence Day with patriotic fervor. At least 20 people killed in Indonesia after a 7.7 magnitude earthquake hits its eastern coast. And in cricket, India were 106 for 1 against host Sri Lanka in first test of the two-match series at Galle. And with that, we end the midday news.
1: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள்.
3: ஆண்டவன் கண்களுக்கு அற்பமானது என்று எதுவுமில்லை. அவன் அனைத்தையும் ஒன்று போலவே நேசிப்பான் என்றும், ஒரு பேரரசை நிறுவுவதை விட ஓர் எறும்பின் உயிரை காத்தல் மேலானது என்றும், கருணை உள்ளத்தோடு பல அரிய ஆன்மீக கருத்துக்களை முன்வைத்து மக்களிடையே ஆன்மீக எழுச்சியை உருவாக்கிய மாபெரும் ஞானிதான் மகான் ஸ்ரீ அரவிந்தர். சுதந்திர போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், உளவியலாளர், பத்திரிகையாளர், கல்லூரி முதல்வர், ஆன்மீக ஞானி என பன்முகத்தன்மைகளுடன் பரிணமித்தவர் மகான் ஸ்ரீ அரவிந்தர். இன்றைய கல்கத்தா நகரில் 1872 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 நாள் கிருஷ்ணதனகோஸ் சுவர்ணலதா தேவி ஆகியோருக்கு 3வது மகனாக பிறந்தார். அவருக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் அரவிந்த் அக்ராய்டு கோஷ். அரவிந்தம் என்றால் அன்றளர்ந்த தாமரை என்று பொருள். பெயருக்கு ஏற்றபடியே எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பார் அரவிந்தர். அரவிந்தர் தனது தொடக்க கல்வியை டார்ஜிலிங்கில் உள்ள லோரட்டா கான்வென்ட்டில் பயின்றார். பிறகு 1879 ஆண்டு தனது 7வது வயதில் அவர் தனது 2 அண்ணன்களுடன் கல்விக்காக இங்கிலாந்து அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு 14 ஆண்டுகள் வாழ்ந்தார். கிருஷ்ணதனகோஷுக்கு தனது மகன் அரவிந்தன் அரசு துறையில் உயர்ந்த பதவி வகிக்க வேண்டும் என்றே ஆசை. அதன் பொருட்டுதான் அரவிந்தரை லண்டன் வரை அனுப்பி படிக்க வைத்தார். முதலில் மான்செஸ்டரில் ஒரு ஆங்கில குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட அவர் 1884 ஆண்டு லண்டனில் உள்ள புனித பவுல் பள்ளியில் சேர்ந்தார். 1890 ஆண்டு அங்கிருந்து கல்வி உதவித்தொகையுடன் கேம்பிரிட்ஜில் உள்ள கிங்ஸ் கல்லூரிக்கு சென்று அங்கு 2 ஆண்டுகள் படித்தார். 1890 ஆண்டில் அவர் இந்திய குடிமை பணிக்கான போட்டியிலும் தேர்ச்சி பெற்றார். ஆனால் 2 வருட தகுதிகான் காலத்தின் முடிவில் குதிரையேற்ற தேர்வில் கலந்து கொள்ள தவறியதால் அப்பதவிக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் படித்த காலத்திலேயே பல்வேறு புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டிருந்தார் அரவிந்தர். வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், லத்தீன்,

பிரெஞ்சு, கிரேக்கம், ஜெர்மன் உட்பட பல மொழிகளை கற்றார். கல்வி கற்கும் போதே புரட்சிகர சிந்தனைகள் இவருக்குள் கிளை விரித்தன. 1893 நாடு திரும்பினார். இங்கிலாந்தில் நீண்ட காலம் தங்கியிருந்த பிறகு இந்திய மண்ணில் காலடி வைத்த கணமே ஒரு மாபெரும் அமைதி அவரை ஆட்கொண்டது. இந்த அமைதி அவரை சூழ்ந்து கொண்டு அதன் பிறகு பல மாதங்கள் நீடித்தது. மேலும் 1893 ஒரு விபத்தின் அபாயத்தில் இருந்தபோது தனக்குள் இருந்த தெய்வீகம் பொங்கி எழுவது போன்ற ஒரு தரிசனத்தை அரவிந்தர் பெற்றார். ஆனால் விபத்தில் அவர் இறந்ததாக கிடைத்த தவறான தகவலால் அவரது தந்தை இறந்தார், தாய் மனநோய்க்கு ஆளானார். இந்தியா திரும்பிய பிறகு பரோடா சமஸ்தானத்தில் பணிபுரிந்தார் அரவிந்தர். இந்து பிரகாஷ் என்ற இதழில் கட்டுரைகள் எழுதினார். பின்னர் கல்கத்தா சென்று வங்க தேசிய கல்லூரியின் முதல்வரானார். 1904 பிராணாயாமம் பயின்றது இவரது சிந்தனை போக்கை மறுவடிவம் பெறச் செய்தது. யோக நெறியில் நாட்டம் கொண்டார். இந்த நிலையில்தான் 1905 வைஸ்ராய் கர்சன் பிரபு வங்க பிரிவினையை ஏற்படுத்தினார். பிரிவினைக்கு எதிராக 1906 மிகப்பெரிய அளவுக்கு கலவரங்கள் வெடித்தன. கல்கத்தாவில் உள்ள வங்காள தேசிய கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த அரவிந்தரை விடுதலை போராட்டத்துக்கு இழுத்துச் சென்றது கர்சன் பிரபுவின் இந்த பிரிவினை கொள்கைதான். வந்தே மாதரம் இதழில் ஆங்கிலேய அரசு மற்றும் வங்க பிரிவினைக்கு எதிராக விடுதலையை தூண்டும் பல்வேறு கட்டுரைகளை எழுதி மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார். பாலகங்காதர திலகர் சகோதரி நிவேதிதியுடன் ஆழமான நட்பு கொண்டிருந்தார். ஜதீந்திரநாத் பானர்ஜிக்கு பரோடா இராணுவத்தில் இராணுவ பயிற்சி பெற வைத்து புரட்சி இயக்கத்தில் இணைத்தார். திலகருடன் இணைந்து புரட்சி படையினரை வழிநடத்தினார். பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு தேசிய விழிப்புணர்வு, சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை, தேசிய கல்வி இயக்கங்களுக்கு ஆதரவு திரட்டினார். அரவிந்தர் பாரத தேசத்தை தன் தெய்வமாக கருதினார். தான் வழிபடும் கடவுள் கண்ணனின் இன்னொரு வடிவமே இந்திய நாடு என எண்ணினார். அவரின் பேச்சுக்கும் எழுத்துக்கும் இருந்த மக்கள் செல்வாக்கை கண்டு ஆங்கிலேய அரசு திகைத்தது. அவரது சக்தியை ஒடுக்க முயன்றது. எனவே செய்யாத குற்றத்திற்காக அரவிந்தர் சிறையில் அடைக்கப்பட்டார். அலிப்பூர் சிறையில் 9 அடி நீளம் 5 அடி அகலம் உள்ள சிறிய அறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அனைத்தையும் வாசுதேவனாக கண்டார். சர்வம் கல்விதம் பிரகமம் என்ற மகத்தான அனுபூதியை பெற்றார். ஒரு நாள் அவர் உடல் தரையிலிருந்து மேலே சிறிது எழும்பியது. அந்த நிலையில் கைகளையும் உயர்த்தினார். எப்படி முயன்றாலும் அடைய முடியாத ஒரு விசித்திரமான நிலையில் அவர் உடல் இருக்கவே அதை பார்த்த சிறைவாடன் அரவிந்தர் இறந்து விட்டதாக மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்க அவர்கள் ஓடோடி வந்து பார்த்தபோது அரவிந்தர் இயல்பான நிலையில் இருந்து சிரித்தார். அரவிந்தருக்காக வாதாடிய சித்தரஞ்சன் தாஸின் அபாரமான வாதத்திறமை கண்டு உலகமே வியந்தது. எதிர்காலத்தில் தெய்வம் என்று மக்கள் தொழப்போகின்ற ஒருவர் மீதான பொய்யான கொலைப்பழியை சுமர்த்தி இந்த நீதிமன்றம் விசாரித்து கொண்டிருக்கிறது என சித்தரஞ்சன் தாஸ் முழங்கிய போது நீதிமன்றம் வியப்போடும் மரியாதையோடும் அமைதி காத்தது. எதிர்பார்த்தபடியே குற்றம் நிரூபிக்கப்படாததால் 1909 சிறையிலிருந்து அரவிந்தர் விடுதலையானார். வெளியே வந்ததும் கர்மயோகி என்ற ஆங்கில இதழையும் தர்மா என்ற பெங்காலி இதழையும் தொடங்கினார். சிறையிலிருந்த காலத்தில் அவர் படித்த நூல்கள், உபதேசங்கள், கீதை ஆகியவை அவரை ஆன்மீகத்தை நோக்கி இழுத்தன. தான் தொடங்கிய கர்மயோகி தர்மா இதழ்களில் ஆன்மீகம் குறித்து தனது கருத்துக்களை தொடர்ந்து எழுதினார். பரமனின் ஆட்சியை பூமியில் நிலைநிறுத்துவதற்கு ஆன்மீக விடுதலை ஒன்றே தீர்வு என்று கண்டுகொண்டார். ஆன்மீக நெறியில் சென்றுவிட்டாலும் அரவிந்தரை ஆங்கிலேய அரசு தொடர்ந்து கண்காணித்து அச்சுறுத்தி கொண்டிருந்தது. 1910 ஷாம்சுல் ஆலம் கொலை வழக்கில் அரவிந்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதனால் மாறுவேடமிட்டு பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார் அரவிந்தர். சிறையில் இருந்தபோது அவருக்கு உள்ளிருந்து குரல் ஒன்று கிளம்பி அவர் செய்ய வேண்டியதை பணித்தது. அது எந்த காரணத்தையும் சொல்லாமல் இதை செய் அதை செய் என்று மட்டும் பணித்தது. மற்றவர்கள் எல்லாம் அவரை பிரான்சுக்கு செல்ல ஆலோசனை தந்தபோது அவரது உள்ளார்ந்த குரலோ அவரை புதுச்சேரி செல்லுமாறு கூறியது. 31/3/1910 கல்கத்தாவிலிருந்து கப்பலில் கிளம்பிய அரவிந்தர் 4/4/1910 3 மணிக்கு புதுவை வந்து சேர்ந்தார். அங்கு மகத்தான யோக சாதனையை செய்தார். எதற்காக புதுவைக்கு செல்ல சொன்னதோ அந்த மகாசக்தியின் விருப்பப்படி
அரவிந்தர் ஆசிரமம் உருவானது. ஆங்கிலேய அரசுக்கு எதிரான கொந்தளிப்பிலிருந்து முற்றாக விலக்கிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து யோக நெறியில் தன்னுடைய கவனம்

முழுவதும் செலுத்தி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார் அரவிந்தர். ஆர்யா என்ற ஆன்மீக மாத இதழை 1914 தொடங்கினார். அதே ஆண்டில் புதுச்சேரி வந்த பின்னாளில் அன்னை என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட மிர்ரா அல்ஃபாசா இவரது ஆசிரமத்தில் இணைந்தார். புதுவை வந்த அன்னை ஆசிரமத்தின் பெரும் சக்தியாக மாறினார். அரவிந்தர் ஆசிரமம் நிறுவப்பட்டவுடன் அன்னை ஆசிரமத்தை நிர்வகிக்கும் பணிகளை மேற்கொண்டு அன்பர்களுக்கு உற்ற வழிகாட்டியாகவும் ஆனார். அன்னையின் பல்வேறு அபூர்வ சக்திகளையும் அரவிந்தர் எளிதில் உணர்ந்து கொண்டார். அன்னையின் பார்வை சகல வல்லமை படைத்தது என்பதை அரவிந்தர் அறிந்து வைத்திருந்தார். ஒருமுறை அன்னையின் பார்வை ஆற்றலை பற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சிறு வயதில் அன்னைக்கு இருளில் கூட பார்க்கும் சக்தி இருந்தது. எங்கும் பார்க்கும் ஆற்றலை அவர் வளர்த்து கொண்டார். இப்போது கூட தனக்கு பின்னால் உள்ள அனைத்தையும் அவரால் பார்க்க முடியும். அவர் கண்களின் பார்வையை விட இந்த பார்வை இன்னும் துல்லியமாக இருக்கும். கண்களை மூடிக்கொண்டாலோ அது இன்னும் நன்றாக வேலை செய்யும். 1926 ஆசிரமம் அமைத்து தியானத்திலும் யோகத்திலும் அரவிந்தர் ஈடுபட்டார். 1926 நவம்பர் மாதம் 24 கண்ணன் பூ உலகில் அவரது உடலில் கலந்ததை அவர் உணர்ந்து அறிவித்தார். அது இன்றளவும் சித்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. சூப்பர் மைண்ட் எனப்படும் அதி மானுட மனமும் ஆனந்தமும் பெரும் பணியை நிறைவேற்ற வந்திருப்பதை அனைவரும் அறிந்து மகிழ்ந்த அன்றைய தினத்தில் அரவிந்தர் தனிமையை நாடி தன் பெரும் பணியை மேற்கொண்டார். அதன் பின்னர் வருடத்திற்கு சில குறிப்பிட்ட தினங்களே அவரை தரிசிக்கும் பாக்கியம் அன்பர்களுக்கு கிடைத்தது. பாரதியுடன் நட்பு கொண்டது இந்த காலத்தில்தான். மகாகவி பாரதியாரும் வாவேசு ஐயரும் அரவிந்தரின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டார்கள். வேதங்கள் பற்றி அரவிந்தர் செய்து வந்த ஆராய்ச்சிகளை அறிந்து பாரதியார் வியப்படைந்தார். அரவிந்தர் பாரதியார் ஆகிய இரு மகாசக்திகள் இணைந்த திருத்தலமாக மாறியது புதுச்சேரி. அரவிந்தர் புகலிடம் தேடி புதுச்சேரிக்கு வந்தபோது அவருக்கு வீடு பார்த்து கொடுத்தவரும் பாரதியார்தான். அரவிந்தர் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் மொழிபெயர்க்கும் போது தெய்வம் என்றே கருதத்தக்க ஒருவரின் கவிதையை மொழிபெயர்க்கிறோம் என்ற உணர்வோடு மொழிபெயர்த்ததாக பாரதியார் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில்தான் அரவிந்தர் தனது ஒப்பற்ற காவியமான சாவித்திரியை படைத்தார். பல ஆண்டுகள் தொடர்ந்து எழுதிய அவரது சாவித்திரி காவியம் 1950 நிறைவு பெற்றது. 1943 மற்றும் 1950 நோபல் பரிசுக்காக அரவிந்தர் பரிந்துரை செய்யப்பட்டார். தேசியம் தெய்வீகம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கலந்து அதையே தன் வாழ்க்கையாக்கி மனிதகுலத்தை வேதநெறியில் உயர்த்த அவதரித்த மகரிஷி அரவிந்தர். ஒரு மாபெரும் சக்தி அவரை வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தி வந்தது. அந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களோ ஏராளம். தேநீரை அவர் விரும்பி அருந்திக் கொண்டிருந்த காலத்தில் தனது மைத்துனர் எப்போது தேநீர் கொண்டு வருவார் என்று அவர் எண்ணிய சமயத்தில் எதிரே இருந்த சுவரில் தேநீர் வரும் சரியான நேரம் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. சரியாக அதே நேரத்தில் தேநீரும் வந்தது. அன்று முதல் தினமும் தேநீர் வரும் நேரம் சுவரில் எழுதப்படுவதைக் கண்டேன் என்று அரவிந்தர் பின்னால் தன் அனுபவங்களை கூறினார். அரவிந்தரின் ஆன்மீக தத்துவம்தான் என்ன என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள அதை சுருக்கமாக இப்படி கூறலாம். மின்சக்தியை தாமிரம் கடத்துகிறது, ஆனால் மரம் கடத்தாது. அதுபோல் தெய்வ சக்தி என்ற கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டமான சக்தியை இறக்கிக் கொள்ளும் தாமிர கம்பியாக நாம் நம் உடலை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தூய எண்ணங்களை நினைக்க வேண்டும், அன்பால் உள்ளம் நிறைய வேண்டும், தியானம் பயில வேண்டும். பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி மனித சமுதாயம் நகர வேண்டும் என்றும் அதிமனிதன் தோன்ற வேண்டும் என்றும் அரவிந்தர் கனவு கண்டார். அதிகமான சக்தியை மண்ணில் இறக்க தன் தவ வலிமையால் முயன்றார். மனிதகுல பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை விரைவுபடுத்தவே வாழ்நாளை அர்ப்பணித்த மகான் ஸ்ரீ அரவிந்தர் 1950 டிசம்பர் மாதம் 5 தனது 78 வயதில் முக்தியடைந்தார். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமாக நிறைய கட்டிடங்கள் புதுச்சேரியில் இருந்தாலும் அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்த இல்லமே ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆசிரமத்தின் உள்ளே ஒரு மரத்தாலான நிழல் முற்றத்தில் மலர் மூடப்பட்ட சமாதி உள்ளது. இந்த வெள்ளை பளிங்கு சன்னதியின் 2 தனி அறைகளில் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னையின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. நாள்தோறும் ஏராளமான மக்கள் வருவது அவர்களது சமாதியை பார்த்து அருள் பெறுவதற்கே ஆகும். இன்றும் நூலகம், சாப்பாட்டு அறை, புத்தகம், புகைப்படம் அச்சிடுதல், பட்டறைகள், விளையாட்டு மைதானம், கலைக்கூடம், மருந்தகம், செவிலியர் வீடு, பண்ணைகள், மலர்த்தோட்டங்கள், விருந்தினர் இல்லங்கள், சலவை, பேக்கரி என பல துறைகளை கொண்டு ஆசிரமம் பெரு வளர்ச்சி பெற்று வருகிறது. அவரது வாழ்க்கை வரலாற்றை

0: சில ஆசிரியர்கள் முயற்சி மேற்கொண்ட போது அவர் அதில் திருத்தங்களையும் செய்தார். அதனால் தெய்வீக ரகசியத்தை மறைத்திருந்த திரை சற்றே விலகியது. அரவிந்தரின் யோகம் அவருக்காக மட்டும் செய்யப்படவில்லை. அவரே ஒருமுறை முக்தியையும் பரிபூரண தத்துவத்தையும் எனக்கு மட்டும் பெற எண்ணி இருந்தேன் என்றால் எனது யோகம் நெடுங்காலத்திற்கு முன்னரே முடிந்திருக்கும், எனது சித்தியானது மற்றவர்கள் அதை அடைவதற்கு ஒரு முன்னோடிதான் என்று குறிப்பிட்டார். ஆக அன்பர்களுக்கு அவர் எப்போதும் உற்ற துணையாக இருந்தார், இருந்தும் வருகிறார். அரவிந்த யோகம் என்றால் என்ன என்பதை கவியோகி சுத்தானந்த பாரதியார் அழகுரை இப்படி விளக்குகிறார். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லோரையும் சமமாக காணும் சர்வாத்ம சித்தி எல்லாம் ஒருங்கே சேர்ந்தது அரவிந்தரின் பூரண யோகம். அரவிந்த யோகம் உலகை உயர்த்துகிறது, அழகில் தெய்வத்தை காண்கிறது, அழகை ஆத்ம பரிபூரணத்திற்கு ஒரு வழியாக்குகிறது, வாழ்வை குறுக்கி ஒடுக்காமல் விரிந்து பொழியச் செய்கிறது. உலக வாழ்வையே தெய்வ சித்தி பெற்ற ஒரு அகண்ட சமரச யோகமாக்குகிறது.
1: இதுவரை ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள்.

0: நேரம் 2:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி மாநில மக்களுக்கு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் விடுக்கும் சுதந்திர தின செய்தி.
1: எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த 80வது சுதந்திர தின நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய வேளையில் நம்முடைய நாட்டிய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் தங்களுடைய உடைமைகளையும் இன்னுவரையும் இருந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த வளர்ச்சியை நம்முடைய ஆட்சியில் கொண்டு வந்திருக்கின்றது. தனி நபர் வருமானம் சுமார் 3,00,000 ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. என்னுடைய தலைமையிலான ஆட்சியை மீண்டும் வர வேண்டும் என்று எண்ணி வாக்களித்த புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு புதிய தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் புகுத்துவதற்கு நம்முடைய விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி அதற்கான மானிய உதவியும் அரசு வழங்கி வருகின்றது. விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்து அவர்களை கடன் சுமையிலிருந்து காத்திருக்கின்றது நம்முடைய அரசு. அதனால் விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் கவனம் செலுத்தி நம்முடைய உணவு உற்பத்தியை பெருக்கி வருகின்றார்கள். கால்நடைகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு மானிய உதவி வழங்குவதன் வாயிலாக நம்முடைய அரசானது பால் உற்பத்தியை பெருக்குவதில் கவனம் செலுத்தியிருக்கின்றது. மேலும் நம்முடைய அரசானது பால்லே மூலமாக புதிய ஐஸ்கிரீம் பார்லர் அமைப்பதற்கு மானிய உதவி வழங்கி அதன் மூலமாக பாண்டியனுடைய லாபத்தை உயர்த்துவதற்கு தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகின்றது. நம்முடைய அரசானது வேலை வாய்ப்பினை இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அரசு பணியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து சுமார் 5,000 இளைஞர்களுக்கு வேலை வழங்கியிருக்கின்றது என்று எண்ணும் பொழுது இளைஞர் நலனில் அக்கறை உள்ள ஒரு அரசாக நம்முடைய அரசு இருக்கின்றது. ஒரு நேர்மையான

0: வெளிப்படையான தன்மையில் நம்முடைய ஆட்சியானது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வருகின்றது. மேலும் வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்துகிறது. நல்ல மருத்துவ வசதி நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார அனைத்திலும் அனைத்து வசதியும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் புதிய தொழில்நுட்பங்களை நம்முடைய மருத்துவமனைகளில் புகுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மருத்துவ கருவிகள் வாங்கப்பட்டு அவையெல்லாம் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றது. நம்முடைய அரசானது தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான நிதியை முழுமையாக செலவிட்டு வருகின்றது. சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிட்டு வருகின்றது என்று கூறிக்கொள்ள இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பது நம்முடைய அரசானது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. காவல்துறையில் அதிக காலி பணியிடங்கள் நிரப்பி நம்முடைய சட்டம் ஒழுங்கை நிலை நிறுத்துவதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. நம்முடைய மத்திய அரசானது பிரசிடென்ட் கலர் என்று சொல்லக்கூடிய வண்ணக்கொடி வழங்கினமை கௌரவித்திருக்கின்றது என்று எண்ணும் பொழுது நம்முடைய காவல்துறை செயல்பாடு பாராட்டக்கூடிய நிலையில் இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. மேலும் நம்முடைய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சி அக்கறை கொண்டு பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதற்கும் தொழில்துறையில் சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் 80 ஏக்கர் நிலத்தை சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவித்து வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க அதற்கான பணியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஐடி பார்க் என்று சொல்லக்கூடிய நிலையில் மேட்டுப்பாளையத்தில் 35 ஏக்கர் மற்றும் சுயேசி பாரதி ஏஎஃப்டிமெல் ஆகிய இடங்களில் புதிய ஐடி பார்க் தொழில் முனைவோருக்கான ஒரு நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்படி நம்முடைய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் புதுச்சேரி மாநில மக்களுக்காகவும் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வாறு இந்த அரசு செயல்பட்டதோ அதே போன்று வருகின்ற காலங்களிலும் வெளிப்படையான ஒரு நல்ல நிர்வாகத்தை இந்த அரசு வழங்கும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் நம்முடைய சுதந்திர தின நல்வாழ்த்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி மாநில மக்களுக்கு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் விடுத்த சுதந்திர தின செய்தி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தொடர்ந்து திரையை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் பி. மார்ட்டின் ஜோசப் அவர்கள், மாணவி எம். மெர்சிபா.
2: Bonjour, merci ba.
3: Bonjour, monsieur.
2: Comment allez-vous?
3: Oui, ça va.
2: Oui, இன்னைய பிரெஞ்சு வகுப்புல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, துணை வினை சொற்கள் அதனுடைய பயன்பாடுகளை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். வினை சொற்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. அந்த வினை சொற்களை நம்ம பயன்படுத்துறது பிரெஞ்சு மொழியில துணையா இரண்டு வினை சொற்களை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த இரண்டு வினை சொற்கள் என்னதுன்னா, ஒன்னு வந்து என்னது,
3: ஏத்ரு
2: அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏத்ரு அப்படின்னா என்னிடம் இருக்கிறது அல்லது நான் இருக்கிறேன் அப்படின்ற பொருள்ல அதை சொல்றாங்க. இன்னொன்னு வந்து
3: அவ்வார்
2: அவ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்னு வந்து ஏத்ரு, இன்னொன்னு வந்து அவ்வார். இந்த இரண்டு வினை சொற்களையுமே வந்து துணை வினை சொற்கள் சொல்றாங்க. துணை வினை சொற்கள் அதாவது ஒரு வினை சொற்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு துணையா பயன்படக்கூடிய இன்னொரு வினை சொற்களை அப்படி சொல்றாங்க. பிரெஞ்சு மொழியில இது ரெண்டு வந்து துணை வினை சொற்கள் அப்படின்ற பயன்பாட்டுல வருது. இப்ப இதுல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஏத்ரு அப்படின்ற வினை சொல்லதான் வந்து பார்க்க போறோம். அந்த ஏத்ரு வினை சொல் எப்படி நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்றத நீங்க வரிசையா சொல்ல முடியுமா?
3: Je suis.
2: Je suis. அருமையா சொன்னீங்க. Je suis. அதாவது ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா முதல் மனிதர், இரண்டாவது மனிதர், மூன்றாவது மனிதர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல் மனிதர் யாருன்னா பேசக்கூடிய நான் தான். எனக்கு முன்னாடி இருக்கிற நீங்க இரண்டாம் மனிதர் அதாவது செகண்ட் பர்சன். நம்ம ரெண்டு பேருமே அடுத்து மூணாவதா இருக்கிறவங்கள தேர்ட் பர்சன் மூன்றாவது மனிதர்கள் சொல்லிட்டு சொல்றோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனிதர்ல ஒருமை பன்மைன்னு வரும். ஒருமையில என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன அந்த Je suis. Je suis அப்படின்னா தமிழ்ல என்ன?
3: நான்.
2: நான். அப்ப Je suis அப்படின்றத நான்ன்ற பொருள்ல நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதுக்கடுத்து எனக்கு முன்னாடி இருக்கிறது நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதான் நீங்கள் இல்லை, ஒருமையில நீன்னு சொல்லுவோம். அது என்ன வரும் பிரெஞ்சு மொழியில?
3: Tu es.
2: அதாவது நீ என்பதை tu es அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது படிங்க.

0: இல் ஏ அல்லு
1: இல்லே அல்லே, அதாவது அவன் அல்லது அவள் அப்படின்றது சொல்றோம். அடுத்தது
0: நுசோம்.
1: நுசோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்மையில் வரக்கூடியது, அதாவது நான் என்பது ஒருமை, பண்மைன்றது நாங்கள். அப்ப நாங்கள் அப்படின்றது பிரெஞ்சில நுசோம் அப்படி சொல்றோம். அதே போல நீன்றது இறைவனு நீங்க சொன்னீங்க, கியூஏ அது வந்து ஒரு ஆளை குறிக்கும். பல ஆட்கள் இருந்தாங்கன்னா பண்மை வந்து நீங்கள்ன்றது தமிழ் மொழியில சொல்றோம். பிரெஞ்சில அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா உசேத், அருமை சொன்னீங்க உசேத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல பலர் இருக்கிறாங்க பண்மையில மூன்றாவது மனிதர்கள், ஆண்கள் மட்டுமே வந்து கும்பலாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களை என்னன்னு சொல்லுவோம்னா அப்படின்னு சொல்றோம். அதுவே பெண்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அப்படி சொல்றோம். அப்ப இது வந்து பண்மையில நம்ம வந்து பயன்படுத்துறோம். மறுபடியும் ஒரு தடவை படிக்க முடியுமா? அருமையா படிச்சீங்க. இதுல வந்து ஜெஸ்வின்றது எதை குறிக்கிறது? நான் என்றது குறிக்கிறது. இப்ப வந்து நீங்கள் யாரு? நீங்கள் ஒரு
0: பெண்.
1: நீங்கள் என்ன பண்றீங்க? மாணவியா இருக்கிறீங்க. அப்ப நான் ஒரு மாணவி அப்படின்றத பிரெஞ்சு மொழியில யாத்ரன்ற வினையை சொல்ல பயன்படுத்துறீங்க. அப்ப நான் ஒரு மாணவியாக இருக்கிறேன் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க?
0: Je suis une étudiante.
1: Je suis une étudiante. நான் ஒரு மாணவி. நீங்கள் வந்து மாணவி பெண் என்றனால étudiante அதை வந்து அழுத்தமா வந்து நீங்க வந்து சொல்றீங்க. Je suis une étudiante. சரி, இது வந்து முதல் மனிதருக்கு சொல்லியிருக்கிறீங்க. இரண்டாம் மனிதர் யாருன்னா முன்னாடி நீ வச்சு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா?
0: சுயே மோன் அமி.
1: சுயே மோன் அமி. அமினா என்ன?
0: தோழி.
1: தோழி. அப்ப துயே மோன் அமி இதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவோம்?
0: நீ என் தோழி.
1: ஆமா, நீ என் தோழி அப்படின்றத துயே மோன் அமி அப்படின்ற பொருளை நம்ம சொல்றோம். இது வந்து ஜெ சுயி துயே முதல் பால், இரண்டாம் பால் போட்டுச்சு. அடுத்து மூன்றாவது மனிதர் இல்லே அல்லே சொல்லிருக்கிறேன். இப்போ வந்து அவர் ஒரு ஆசிரியர், நம்ம துணை வினை சொல்லாம் யாத்ரன்ற வினை சொல்ல பயன்படுத்துறோம். அப்ப எப்படி சொல்லுவீங்க?
0: இல்லே ப்ரொஃபசர்.
1: ப்ரொஃபசர் அப்படி சொல்றாங்க. அப்ப இல்லே ப்ரொஃபசர். சரி, அடுத்தது அவனுக்கு சொல்லிட்டீங்க அவள் பெண்பாளுக்கு. இப்ப வந்து ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க, அவங்கள வந்து பிரெஞ்சு மொழியில ஒரு மருத்துவர். அப்ப எப்படி சொல்லுவீங்க பிரெஞ்சு மொழியில?
0: அல்லே மெசான்.
1: மெசான். அல்லே மெட்சன். மெட்சன்னா மருத்துவர் அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல்லது. அதே போல பள்ளிக்கு பொதுவாகவே நீங்க வரக்குள்ளலாம் ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு கதைகள் சொல்லுவீங்க. என்னது தாமதமா வர்றதுக்கு? அப்ப அவர்கள்லாம் தாமதமா வந்திருக்கிறார்கள். தாமதம் அப்படின்றத ஆ ரெத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்றத பிரெஞ்சு மொழியில எப்படி சொல்லுவீங்க?
0: நுசோம் ஆ ரெத்தார்.
1: நுசோம் ஆ ரெத்தார். சரியா சொன்னீங்க. சரி, அடுத்தது இப்ப வந்து ஒரு பன்னாட்டு கலந்துரையாடல்லாம் கலந்துருக்கிறீங்க. பல நாட்டை சேர்ந்தவங்கலாம் வந்திருக்கிறாங்க. இலங்கை, சிங்கப்பூர், அங்க வாழ தமிழர்கள் அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல நீங்க வந்து தமிழரா அப்படின்றத பிரெஞ்சு மொழியில நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழரா அப்படின்றத பிரெஞ்சு மொழியில எப்படி கேட்பீங்க? உசேத் தமிழ். அருமையா சொன்னீங்க. அதே போல அவர்கள் கும்பலாக மக்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் பிரெஞ்சுக்காரர்கள். அப்ப அவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எப்படி சொல்லுவீங்க? அருமையா சொன்னீங்க. அதே போல பெண்களா இருந்தாக்கா என்ன வேறுபாடு? ஒரு எஸ் இ எஸ் சேர்க்கிறோம், அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கறோம். என்ன சொல்லுவோம்? சொன்னீங்க. இப்போ நீங்க சொன்ன உதாரணத்தெல்லாம் ஒரு முறை வரிசை சொல்ல முடியுமா மறுபடியும் பிரெஞ்சு மொழியில?
0: Je suis une étudiante. Tu es mon ami. Il est professeur. Elle est médecin. Nous sommes en retard. Vous êtes tamoul. Ils sont français. Elles sont français.
1: அருமையா படிச்சீங்க. சரி, இது வந்து ஏத்ரு என்கிற வினைச்சொல்லோட பயன்பாடு தான்.

0: வந்து பார்க்குறோம். சரி, இது வந்து இரண்டு துணை வினை சொல் இருக்குன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒன்று பார்த்துருக்குறோம். அடுத்தது இது கூட இன்னொரு ஒரு துணை வினை சொல் இருக்கு, அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்.
1: அவ்வார்.
0: அவ்வார், அவ்வார் அப்படின்னா என்னிடம் இருக்கிறது அப்படின்ற பொருள் நம்ம சொல்லுவோம். அதாவது இருத்தல் வேற, இருக்கிறது அப்படின்றது வேற. அப்போ இருக்கிறதுன்றத ஃப்ரெஞ்சு மொழியில் அவ்வார் சொல்கிறோம். இப்போ அந்த அவ்வார் அப்படின்றத கான்ஜிகேஷன் சொல்லுவோம். கான்ஜிகேஷனை எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படின்றத என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா?
1: சொன்னீங்க.
0: அதாவது முதல்ல ஜெய் அப்படின்னு சொல்லுவோம். ஜெய்னா என்னது?
1: என்னிடம்.
0: என்னிடம், அப்ப ஜெய் அப்படின்னா என்னிடம். ஏத்ரு அப்படின்ற வினை சொல்லுக்கு நீங்க தியூஏ வரும். இதுக்கு ஆமா, அதுக்கு தியூஏ, இதுக்கு வந்து தியூஆ. அதே போல தேர்ட் பர்சன் சொல்றோம், மூன்றாம் மனிதர். என்ன சொல்லுவோம்னா அவனிடம், அவளிடம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன சொல்லுவீங்க?
1: இல்லான்னா
0: அவனிடம், அல்லா அவளிடம் அப்படின்னு சொல்றோம். அதே போல நம்மிடம் என்ன சொல்லுவீங்க?
1: நுசவும்.
0: நுசவும், நூசாவோன்னா நம்மிடம் அப்படின்ற பொருளை சொல்றோம். அதே போல உங்களிடம் எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லுங்க. உங்களிடம் இருக்கிறது அப்படின்ற பொருளை சொல்லுவோம். அதே போல தேர்ட் பர்சன் ப்ளூரல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மூன்றாம் மக்கள், அதாவது பன்மையில எப்படி சொல்லுவோம்? அப்படி சொல்லுவாங்க. சரியா? இப்ப மறுபடியும் சரியா அதை சொல்ல முடியுமா? சரி, இது ஒவ்வொன்றத்துக்குமே நீங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமான்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு புத்தகம், புத்தகம்ன்றத பிரெஞ்சு மொழி என்ன சொல்லுவோம்?
1: லீவர்.
0: லீவர். இப்போ ஜெயின்னு சொன்னீங்க, ஜெயின்னா என்னிடம். இப்ப என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை வந்து பிரெஞ்சு மொழியில எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. இதுல வந்து அவ்வார் என்ற வினை சொல்ல நம்ம வந்து பயன்படுத்துறோம். சரி, அதே போல தியா அப்படி சொன்னீங்க. இதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது என்னிடம் ஒரு எழுதுகோள் இருக்கிறது. எழுதுகோள் என்ன வரும் பிரெஞ்சு மொழியில?
1: ஸ்டிலோ.
0: ஸ்டிலோ. சரி, உன்னிடம் ஒரு எழுதுகோள் இருக்கிறது, இது எப்படி சொல்லுவீங்க பிரெஞ்சில?
1: டுவா உ ஸ்டிலோ.
0: டுவா அ ஸ்டிலோ. இப்ப ஜெய் டுயா சொன்னீங்க. இப்ப அவனிடம் என்ன இருக்கிறது, அவளிடம் என்ன இருக்கிறது சொல்லுவோம். இப்ப அவன் அப்படின்றதுக்கு இல்லா அப்படி சொன்னீங்க. இப்ப அவர் வந்து ஒரு மகிழுந்து வச்சுக்கிறார். மகிழுந்துனா கார். அவரிடம் ஒரு மகிழுந்து இருக்கிறது. காருக்கு என்ன பிரெஞ்சு மொழியில?
1: வாத்தியூர்.
0: வாத்தியூர். சரி, அவர் ஒரு கார் வச்சிருக்கிறார். பிரெஞ்சு மொழியில சொல்லுங்க.
1: இல்லா ஆ வாத்தியூர்.
0: ஆமா, வாத்தியூர் என்று பெண்பாள்றனால உயின்னு சொல்லணும். அப்ப இல்லா உயின் வாத்தியூர் அப்படின்னா அவளிடம் ஒரு மகிழுந்து இருக்கிறது அப்படின்ற பொருளை நம்ம சொல்லலாம். சரி, பெண்பால எடுத்துக்கோ. அல்லா அவள் என்ன வச்சிருக்கிறா? அவங்க வந்து ஒரு பூனை குட்டி, பூனை வச்சிருக்கிறாங்க. பூனை பிரெஞ்சு மொழியில என்ன சொல்லுவோம்?
1: ஷா.
0: ஷா. அப்போ அவங்க வந்து ஒரு பூனை வச்சிருக்கிறாங்க, அத எப்படி பிரெஞ்சு மொழியில சொல்லுவீங்க?
1: அல்லா ஆஷா.
0: அல்லா ஆஷா, அருமையா சொன்னீங்க. சரி, அதே போல நமக்கு வந்து நாம், அதாவது முதல்ல மனிதன் பண்மையில நம்ம சொல்றோம். அதை எப்படி சொல்லுவோம்னா நமக்கு வந்து ஒரு தேர்வு இருக்கிறது. அப்ப தேர்வு அப்படின்றத பிரெஞ்சு மொழியில சொல்லுவோம்
1: எக்ஸாமன்.
0: எக்ஸாம். அப்ப நமக்கு ஒரு தேர்வு இருக்கிறது, பிரெஞ்சு மொழியில சொல்லுங்க.
1: நூசவோ ஆ எக்ஸாம்.
0: நூசவோ ஆன் எக்ஸாம், அருமையா சொன்னீங்க. சரி, இப்ப வந்து பன்னாட்டு கலந்துரையாடல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோழர்கள், தோழிகள் அப்படின்றத பிரெஞ்சு மொழி என்ன சொல்லுவோம்?
1: நுசவும்.
0: இல்ல, தோழர்கள், தோழி அப்படின்றத அமீன் சொல்லுவோம். சரியா? அப்போ வந்து உங்களுக்கு பாரிஸில் தோழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த அவ்வார் என்ற துணை வினைச்சொல் பயன்பாட்டை

0: வச்சு சொல்ல முடியுமா?
1: நொசவி தேசாமி அபாரி.
0: ஊசவே தேசாமி அபாரி, அதாவது உங்களுக்கு பாரிஸில் தோழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, அதே போல அவர்கள் ஆண்பால் மட்டும் எடுத்துக்கோம். அவர்களிடம் என்ன இருக்கிறது? இப்போ வந்து அவர்களிடம் ஒரு அழகான ஒரு வீடு இருக்கிறது. அப்ப வீடு பிரெஞ்சு மொழியில் என்ன சொல்லுவோம்? மேசன். அப்ப அவர்களிடம் ஒரு வீடு இருக்கிறது, பிரெஞ்சில் சொல்லுங்க.
1: Ils sont une maison.
0: Ils sont

0: வீடு பிரெஞ்சு மொழியில் என்ன சொல்லுவோம்?
1: மேசன்.
0: மேசன். அப்ப அவர்களிடம் ஒரு வீடு இருக்கிறது. பிரெஞ்சில் சொல்லுங்க.
1: Ils ont une maison.
0: Ils ont une maison. மிக அருமையா சொன்னீங்க. இன்னைய பாடத்துல, பிரெஞ்சு மொழி பாடத்துல, நாம வந்து துணை வினை சொற்களுடைய பயன்பாட்டை பத்தி தெரிஞ்சிருக்கிறோம். அதாவது ரெண்டு துணை வினை சொற்கள், ஒன்னு வந்து ஏத்ர, இன்னொன்று வந்து அவ்வான்னு சொல்றோம். சரி, அடுத்த வகுப்புல நாம வந்து வேற ஒரு பாடத்தை படிக்கலாம். அவ்வார் மெர்சிபா.
1: அவ்வார் மெர்சி.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் முனைவர் பி. மார்டின் ஜோசப் அவர்கள், மாணவி எம். மெர்சிபா. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

ஆகாஷ்வாணி. நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழையும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: நாகப்பட்டினம் 12 சென்டிமீட்டர், அரியலூர் தாலுகா அலுவலகம், அரியலூர் பிடிஓ, திருவாரூர், நன்னிலம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர், அரியலூர் ஏடபிள்யூஎஸ் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் சோலையார், சேலம், ஏற்காடு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் சின்னக்கலார், சேலம் எடப்பாடி, புதுக்கோட்டை மலையூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிகளவு வெப்பநிலையில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிகளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளியில் 39.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 21.6 கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நிவானிலை முன்னறிவிப்பு: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் வீசக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை

0: 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: சிந்து சமவெளி அங்கு சிந்தும் மழை துளி, சத்தமிட்டு சொல்லும் இந்தியன் நான் என்று. கன்னியாகுமரி கரை அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும் இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தெண்டலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும், இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.

0: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆனை முகத்தோனை போற்றுகின்ற பாடல்.
1: முந்தி முந்தி விநாயகனே உக்கண்ணர் தன் மகனே

0: பருப்புருண்ட தேங்காணியும்
1: பாலும் பழவகையும் பருப்புருண்ட தேங்காணியும்
0: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி விநாயகர்க்கே
1: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி விநாயகர்க்கே
0: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி நுழ விநாயகர்

சர்ப்புத்தர வருமையா ஐயா அருள்மிகு தாரியங்கள் குழுந்தளமல் மகரே அன்னை குழுந்தாளில் மகனே இங்கே குணமுடன் வாருமையா விநாயகனே குணமுடன்

0: கண்டேருக்கும் பிறந்த கணபதியே வாருமையா, கணபதியே
1: பிறந்த கணபதியே வாருமையா,
0: கணபதியே ஐயா கணபதியே வாருமையா.

ஏற ஆக்கி அங்கே அகன்றிட சிறையில் சித்திரவதை செக்கிலித்தார் சிதம்பரனார் சிறையில் சித்திரவதை

0: வேலும் மயிலும் துணையாக இருக்கும் என முருகப்பெருமானை வணங்கி பாடும் பாடல்.
1: ஆறுமுகம் பனிரண்டு கையும் வேலும் மலங்கார ஆபரணம் அணிந்த மார்பும் திருமுகம் வெந்நீரும் புனைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா சுப்பிரமணியா முருகா சரவண பவனே கார்த்திகேயா முக்கன்னார் புத்திரனே அரோ

உழவு தொழிலே உயிராகும். உழுதால் நன்றாய் பயிராகும். உண்ணும் உணவு எல்லாமே உழவு தொழிலால் கிடைத்தவை என விவசாயத்தின் பெருமையை எடுத்துக் கூறும் பாடல்.

வாடி வெளியே கதிரவனும் உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம். கதிரவனும் உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம். தனநானா தானானா தானானா தன்னானா தனநானா.

விவசாயம் செழித்திடவே வேணு செல்வம் புடிந்திடவே, விவசாயம் செழித்திடவே வேணு செல்வம் புடிந்திடவே, காட்ட வெட்டி கழனியாக்கி காலம் முழுக்க பாடுபடுவோம், காட்ட வெட்டி கழனியாக்கி காலம் முழுக்க பாடுபடுவோம்.

ஒற்றுமையே உயர்வு நமக்கு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒற்றுமையே உயர்வு நமக்கு, விவசாயம் செழித்திடவே வேர்வை சிந்தி பாடுபடுவோம். விவசாயம் செழித்திடவே வேர்வை சிந்தி பாடுபடும்.

0: இந்திய ராணுவத்திற்கு முதன் முதலில் வித்திட்டவர். தலைவர் என்னும் பொருள்பட நேதாஜி என்று இந்திய மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். அவர் எங்கே என கிளியை அழைத்து கேட்கும் பாடல்.
1: வங்காள சிங்கம் எங்கே நேதாஜி.

இந்தியானேதாஜி எங்கள் குல தெய்வம்மா, இந்தியானே தீரமா நேதாஜி எங்கள் குல தெய்வம்மா, சந்தித்தார் சொல்லடி

0: mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa mangala singa.
1: ஆயுதங்கள் ஏந்தி தேசத்தை அடிமையாக்கிய ஆங்கிலேயரால் மக்களின் எண்ணங்களை அடிமைப்படுத்த முடியாது என கூறிய சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமைகளை விளக்குகின்ற பாடல்.
0: அடிமையானது நம் இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் நமது இந்திய மக்கள், இந்திய

0: அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.
1: அடிமையானது இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.
0: அடிமையானது இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.
1: ஆங்கிலேயர் சூழ்ச்சியாலும் அராஜக ஆட்சியாலும், ஆங்கிலேயர் சூழ்ச்சியாலும் அராஜக ஆட்சியாலும்,
0: ஆங்கிலேயர் சூழ்ச்சி

0: வீரபாண்டி கட்ட பொம்மன்,
1: வீர திருமகனாம் வீரபாண்டிய கட்ட பொம்மன்,
0: வீர திருமகனாம் வீரபாண்டி கட்ட பொம்மன்,
1: வீர திருமகனாம் வீரபாண்டிய கட்ட பொம்மன்.
0: வரி கொடுக்க மறுத்த தாட வாடி வதங்கினாரே ஆங்கில ஏராட்சியிலே, அடிமையானது ஐயா அடிமையானது அன்று அடிமையானது இந்திய தேசம், அடு
1: அவதிப்பட்டது இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்,
0: அடிமையானது இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்,
1: அடிமையானது இந்திய தேசம், அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.

0: புகழிடப்பட்டாரையா தூய வரான் கட்ட பொம்மன்,
1: புகழிடப்பட்டாரையா தூய வரான் கட்ட பொம்மன்,
0: ஐயா தூய வரான் கட்ட பொம்மன்,
1: தூய வரான் கட்ட பொம்மன்,
0: அருமையானது அன்று அருமை.

0: தமிழ் தலை நிமிர தரணியில போர் புரிந்தார்.
1: தலை நாடு தமிழ் நிமிர தமிழ் நாட்டில் போடுந்தார்.
0: அடிமையானது அன்று அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்தியம்.

0: வெள்ளையரில் வாழ் வீச்சால் வீழ்ந்தார தாய்மண்ணில்,
1: வெள்ளையரில் வாழ் வீச்சால் வீழ்ந்தார தாய்மண்ணில்,
0: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை ஜான்சி ராணி,
1: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை ஜான்சி ராணி,
0: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை ஜான்சி ராணி,
1: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை ஜான்சி ராணி.
0: அடிமையடது ஐயா, அடிமையடது இந்திய

0: வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் என பல சிறப்புகளை கொண்டது எங்கள் பாரதம் என நம் தேசத்தை கொண்டாடும் பாடல்.
1: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்.

மனக்குணமிகும் வீரம் அறமும் பெரும் புகழுமாக வாழ்கவே.

0: தற்பெரும் மோசம் தராதரமும் வீழ்கவே,
1: தற்பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
0: தற்பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
1: தற்பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
0: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
1: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
0: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
1: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே.

0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் அலைவரிசைகளோடு. கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிக் கொண்டிருக்கும் சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள்.
1: ஆடி பெருக்குக்குத்தான் எங்க ஆத்துல தண்ணி வரும், ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்க எல்லாம் வித விதைக்க ஆரம்பிப்போம். ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழை மெட்டு கட்டி பாடுவோம், எங்க நாட்டுப்புற மகிமையத்தான் பாடுவோம், எங்க நாட்டுப்புற மகிமையத்தான் பாடுவோம். ஆடி

0: அஹிம்சை என்ற வார்த்தையை புன்னகையோடு ஏந்தி உலகையே தன் பக்கம் ஈர்த்த அண்ணல் மகாத்மா காந்தியை போற்றி வணங்கும் பாடல்.
1: சுதந்திரம் பொன்மலை செம்மலையா அறப்போர் வழியில் அள்ளும்.

0: மகாத்மா காந்தி புகழை பாடுவோம். சுதந்திரம் அடைந்த வெற்றியை எங்கும் பாடுவோம். சுதந்திர தியாகி ஐயா பொம்மழை செம்மழையா,
1: சுதந்திர தியாகி ஐயா பொம்மழை செம்மழையா,
0: சுதந்திர தியாகி ஐயா பொன்மழை செம்மழையா,
1: சுதந்திர தியாகி ஐயா பொன்மழை செம்மழையா.
0: அறப்போர் வழியினிர அறப்போர் வழியினிரே

சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். இந்த அகில மதில் சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். அகில இந்தியா வானொலியிறேன், அகில இந்தியா வானொலியிறேன், சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். கோலாட்டம் ஆடிய கோலாட்டம் ஆடிய சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். இந்த அகில இந்தியா

வெள்ளையரு இயக்கத்திலே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில பாடுபட்ட மகாத்மா காந்தி வழி நடப்போம். அந்த மகாத்மா காந்தியின் வழி நடப்போம், வழி நடப்போம், கொண்டாடுவோம்.

சுதந்திர தியாகி ஐயா பொன்மன செம்மலையா, சுதந்திர தியாகி ஐயா பொன்மன செம்மலையா, அறப்போர் வழியிலே அறப்போர் வழியிலே அண்ணல் காந்தி எங்கள் ஐயா, அறப்போர் வழியிலே அண்ணல் காந்தி எங்கள் ஐயா. அள்ளும் பகலுமாக அள்ளும் பகலுமாக அயராது உழைத்த அண்ணல் காந்தி பதம்பலரை வணங்குவோம், இந்த அகில இந்தியா வானொலியில் வணங்குவோம். சுதந்திரம் கொண்டாடுவோம், சுதந்திர இனத்தினிடே சுதந்திரம் கொண்டாடுவோம். சுதந்திரம் அடைந்தது சுதந்திர விழா.

0: அடிமைப்பட்டு உடன்று கிடந்த நாட்கள் போய் எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் நிலை வந்துவிட்டது. பாரத நாடு பழம்பெரும் நாடு என்றும் வேறெதுவும் இதற்கு ஈடில்லை என்றும் அழுத்தமாய் சொல்லும் பாடல்.
1: கொண்டாடி கும்மி கொட்டியாடே செம்மொழி கண்ட நம்ம நாடே.

கொஞ்சம் நிலவோடு தங்கத்தை.

செம்மொழி கண்ட நம்ம நாடு தந்தானே தந்தை பாடு தானே ரங்கனா.

0: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், நவீன இந்தியாவின் சிற்பி பாரத ரத்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் ஆபரணம், ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி என பல சிறப்பு பெயர்கள் பெற்றவர். அவர் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து எம்பும் பாடல்.
1: பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் புகழை பாடுவோம், பாரில் புகழை பாடுவோம். பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் புகழை பாடுவோம்,

காதிரியில் புகழ்பறவே பட்டப்படி பை படித்தார். அண்ணல் காந்தி வழி தண்ணில அற போராட்டம் கண்டார். அண்ணல் காந்தி வழி

திகழ்ந்தார் என் திசையும் எகிழ்ச்சி மிக்க வீரராய் பிறந்தார் இந்திய விடுதலைக்காக அரும்பாடுபட்டார் சுதந்திர பெறவே அரும்பாடுபட்டார்

0: நிகழ்ச்சியின் நிறைவாக வானொலிக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லும் பாடல்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் அங்கே. வானொலியில் பாட்டு கேட்கும் அன்னைக்கும் தந்தைக்கும், அருமையுள்ள சகோதர சகோதரிக்கும், அரும்பெரும் தலைவருக்கும் வணக்கம், வணக்கம் அங்கே.
2: ஐயா வந்தன வந்தன வந்த

0: தலை வருந்து மறக்கொண்டானுங்க.
1: நாட்டுப்புற கிழக்கே நல்லா நாட்டு

0: ஐயா கோடி வணக்கம். இந்த குப்புசாமி மகன் ஜெகநாதன் வணக்கம்.
1: அங்க வந்தா

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிய சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். தொகுப்பு ஆர். ரேவதி. அமைப்பு கு. அடைக்கலராஜ். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியா. அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயன்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

நினைவூட்டுகிறேன் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றுதல் குறித்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் ல வினோத்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து விதைப்பு காலமும் விதை தேர்வும் குறித்து நீலகிரி மாவட்ட

0: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா, சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். நடுவராக பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களை என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், மற்றும் இளைஞர்களை என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்கின்றனர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களா இளைஞர்களா, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வானொலி நேய அன்பர்கள், மதிப்பிற்குரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். 79 ஆண்டுகள் முழுமையாக சுதந்திர தினத்தை நிறைவுற்று 80வது சுதந்திர தினத்தை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விடுதலை போராட்ட வீரர்கள் தங்கள் வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி அரும்பாடுபட்டு அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டார்கள். மாபெரும் தலைவர்களான மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோர்களின் உதவியோடு விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஈடுபட்ட போது உயிரை துச்சமென மதித்த தலைவர்களின் வீரத்தையும் மக்களின் தியாகத்தையும் கண்ட ஆங்கிலேய அரசு நமக்கு சுதந்திரத்தை வழங்கியது. இந்த நன்னாளில் தேசத்தின் ஒற்றுமையை காப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று எல்லோராலும் உறுதி ஏற்கப்படுகிறது. மகாத்மா காந்தி அகிம்சை முறையில் போராடினார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீரத்துடன் எதிர்த்து நின்றார், பகத்சிங், வாஞ்சிநாதன், பாரதியார் போன்ற பலரினுடைய தியாகத்தால் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அவர்களின் தியாகத்தை நாம் எப்போதும் மறக்க கூடாது. சுதந்திரத்தை பாதுகாப்பது நமது முக்கிய கடமை. நல்ல கல்வி கற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். ஒற்றுமையுடன் வாழ்ந்து இந்தியாவை வலிமையாக்குவோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று பாடினார். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு, இப்படியாக நம்முடைய முன்னோர்களெல்லாம் பாடி குவித்த வைர வரிகள்தான் ஒவ்வொருவருடைய பெரியோர்கள் இளையோர்கள் மக்களுடைய மனதிலே தைத்து சுதந்திர உணர்வு ஊட்டப்பெற்று எல்லாராலும் கிடைத்திருக்கக்கூடிய அரிய பொக்கிஷம்தான் இந்த சுதந்திரம். இந்த தாய் நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலை இந்த சுதந்திர தினம்தான். இன்று நாம் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய ஒன்றுதான் இன்றைய தலைப்பு, தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள்.

பெரியோர்களா இளைஞர்களா என்பதுதான் இந்த தலைப்பு. எல்லாராலும் காலம் காலமாக விவாதிக்கப்பட்டு வந்த விஷயம், அருமையான தலைப்பு. இன்று எல்லோருடைய இதயங்களிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய சிந்தனை இந்த சுதந்திர உணர்வு தான். இந்த தியாக பூமியில நாம் எல்லோரும் இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திர தாகத்தை எல்லாம் பெற்று தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், தேச தலைவர்கள், தேசத்தில் இழந்த இளைஞர்கள், இவர்களெல்லாம் பெற்று தந்த சுதந்திரம்தான். இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை எளிமையாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்று தடியடிபட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், உண்ணக்கூட வழியில்லாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார்கள், உயிரை மாய்த்து விட்டார்கள். அப்படிப்பட்ட பெரியோர்கள் இளைஞர்களெல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில இன்னைக்கு இந்த தலைப்பை பற்றி நம்ம சிந்திக்க வந்திருக்கிறோம். ஒரு நாடு வாழ்கிறது என்றால் அதற்கு இரண்டு கண்கள் உண்டு. ஒன்று நேற்றை பார்க்கும் பெரியோர்கள், மற்றொன்று நாளையை பார்க்கும் இளைஞர்கள். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய விஷயம் கண்கள் அல்ல. இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய எண்ணம்தான் தேசபக்தி. தேசபக்தியில் சிறந்தவர்கள் யார் என்பதைத்தான். ஒரு பக்கம் வரலாற்றை படைத்த பெரியோர்கள், மறுபக்கம் வரலாற்றை சாதித்து கொண்டு புதிய பாரதத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர்கள். இவர்களில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் கேட்டு மகிழலாம். இவர்கள் சொல்லுகின்ற இந்த அரிய கருத்துக்கள் மக்கள் மனதிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அருமையான சுதந்திர உணர்வுகளை உங்களுடைய இதய பெட்டிக்குள் கூட்டி வைக்க வேண்டிய ஒரு செய்தியாகும். பாரதியார் சொன்னார், செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த பாட்டு நம்ம ஒரு வரிதான், ஆனால் நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஊட்டிய கவிஞர், தேசிய கவிஞர், முண்டாசு கவிஞர் பாரதியார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பெறாத பொழுதே பெற்றதாக கனவு கண்டார். கனவு காணுங்கள் என்று இன்று அப்துல் கலாம் சொல்லுகின்றார். ஆனால் அன்றே பாரதியார் கனவு கண்டார், சுதந்திரம் பெற்றதாக கனவு கண்டார். அகிம்சை வழியிலே, காந்திய வழியிலே நின்றவர் நாமக்கல் கவிஞர். அவர் பாடுகின்றார், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று பாடுகின்றார். இப்படிப்பட்ட அருமையான இந்த தேச உணர்ச்சி மிகுந்த இந்த பாடல் வரிகளெல்லாம் நாமெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். தேசபக்தி என்பதுதான் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய முத்தாய்ப்பான வரி. தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம் என்று பாரதியார் பாடுகின்றார். தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்று மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி ஒவ்வொரு இளைஞன், சிறுவன், குழந்தை எல்லோருடைய நெஞ்சிலும் இந்த தேச உணர்வு இருக்கிறது. அது இன்றைய தலைமுறையிடத்திலே செவிகளால் கேட்டு நுகரக்கூடிய இந்த செய்தி வருகின்ற தலைமுறையையும் காக்கக்கூடியதாக இந்த சிந்தனை பட்டிமன்றம் இருக்கிறது. அழகா சொல்லும் பொழுது பார்த்தா இந்த ரெண்டு அணிகளும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்கள் என்று அணியிலே பேச வந்திருக்கக்கூடியவர்கள் இருவர். முதலாம் அவர் செந்தமிழ் செம்மல் தலைமை ஆசிரியர் சீனு வேணுகோபால் ஐயா அவர்கள். அவருடைய அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வேல்ஸ் பல்கலைக்கழகத்து தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வேல் மகேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேசபக்தியில் சிறந்து விளங்குவது இளைஞர்களே என்ற அணிக்கு வாதிடுவதற்காக புதுவை பல்கலைக்கழகத்து சமுதாய கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அரங்க மு முருகையன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய அணியை வலு சேர்க்கும் பொருட்டும் இந்த இளைஞர்கள்தான் சாதிக்க கூடியவர்கள், புதிய பாரதத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற அணியை வலு சேர்ப்பதற்காக இந்திரா காந்தி அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் இரா விசாலாட்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள்.

0: இவர்கள் இப்பொழுது அறிமுகமாகிவிட்டார்கள். ஒரு பக்கம் பெரியவர்கள், இடது பக்கத்திலே இளைஞர்கள் இருக்கிறார்கள். பெரியவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து சென்றால்தான் இந்த சமுதாயம் சிறக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, தேசம் என்பது நாம் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு தேசம் என்பது வெறும் எல்லைகளால் ஆனது அல்ல. இங்கிருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தூரத்தில் கன்னியாகுமரி இருக்கு, வடக்கே வேங்கடம் இருக்கிறது என்று வெறும் எல்லைகளால் ஆனது கிடையாது. இந்த தேசம் என்பது தியாகத்தால் வளர்க்கப்பட்டது, பெரியவர்களின் கனவுகளால் கட்டப்பட்டது. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய விவாதிக்கக்கூடிய தலைப்பு மிகவும் நுட்பமானது, உணர்வு பூர்வமானது. தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களா இளைஞர்களா என்ற இந்த இரண்டு சிந்தனைகளை உங்கள் முன்னே பகிர வருகை தெரிந்திருக்கிறார்கள். அவர்களை முதலாவதாக தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களே என்ற தலைப்பில் வாதிடுவதற்காக அணித்தலைவராக இருக்கக்கூடிய செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் ஐயா வருக கருத்துக்களை தருக.
1: வாழிய செந்தமிழ், வாழ்கிற தமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. நம்முடைய தாய் திருநாட்டினுடைய விடுதலை இன்றைக்கு 79 ஆண்டுகள் முடித்து 80வது ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் தேசபக்தியிலே சிறந்தவர்களாக இருப்பதால் தான் என்பதை கண்டிருக்கிறோம். தேசபக்தியிலே நாம் வலுவிழந்திருப்போமே ஆனால் 80 நம் பக்கம் வந்திருக்காது. ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த பட்டிமன்றம் நிச்சயமாக ஏற்கனவே நிரம்பி ததும்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய தேசபக்தியினுடைய எழுச்சியை, அதனுடைய உணர்ச்சி பெருக்கை மேலும் கூட்டும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த இனிய பட்டிமன்றத்தை பெருமைக்குரிய பட்டிமன்றமாக மாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் எல்லா அன்பர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தையும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அன்பு இளவல் திரு வேல் கார்த்திகேயன் அவர்கள் வருகை தந்து சிறப்பானதொரு தலைமை உரையை வழங்கியிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பாரத திருநாட்டை பற்றி பாரதி பாடிய பெருமிதமான வரிகளை பதிவு செய்தீர்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, வீரத்திலே தீரத்திலே மோனத்திலே கல்வியிலே எல்லாவற்றிலும் சிறந்து நிற்கக்கூடிய நாடு பாரத நாடு என்பதிலே இருவேறு கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அதனாலதான் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர், கொஞ்சம் கூட மறந்துடாத. பாரத நாட்டிலே பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுவார், ஒரு பெண்ணாக பிறப்பது மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு ஒரு வரி வரும். நான் இப்படி திருப்பி பார்க்கிறேன், இந்தியாவிலே பாரத குடிமகனாக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திருந்தால்தான் இந்திய குடிமகனாக பிறக்க முடியும் என்கின்ற பெருமைக்குரிய நாடு நம்முடைய நாடு. அதனாலதான் இந்த நாட்டிலே சுதந்திரம் ஏதோ சுக்கா மிளகா கடையில் விற்றதா? எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தார்கள் தெரியுமா? அத்தனை வீரர்களுடைய தியாகமும் உழைப்பும் இந்த உன்னதமான பாரதத்திற்கு விடுதலையை பெற்று தந்தது. அதனாலதான் பாரதி பாடுகின்ற பொழுது இந்த நாடு சாதாரணமான நாடு அல்ல, எப்படி வளர்ந்தது தெரியுமா, எந்த கட்டுக்கோப்போடு மேலோங்கி வருகிறது தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடுவான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடேன்னா என்ன காரணம் தெரியுமா? என்னை பெற்றவர்கள், எனக்கு மூத்தவர்கள், என்னை வளர்த்தெடுத்தவர்கள், அவருடைய அனுபவ பெட்டகங்களை எங்களுக்கு வாரி வழங்கினார்கள். அதனாலே அவருடைய சிந்தனையில் தோன்றிய வழிமுறையை நாங்கள் சென்றோம். எங்கள் பாரத நாடு இன்று பாருக்கே தலைமை தாங்கக்கூடிய நாடாக இருக்கிறது. பாரதி சொன்னானே வைய தலைமை கொள் என்று சொன்னார். இந்த உலகத்திற்கே தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் இந்திய திருநாட்டிற்கு உண்டு என்று பிரகடனப்படுத்தியவன் மகாகவி பாரதி. மறந்துவிடக்கூடாது, நாம் இளைஞர்களை குறை சொல்ல வரையில்லை. எங்களுடைய எண்ணம் அதுவாக இருந்திருந்தால் எங்கள் பாரதி பாடி இருப்பானா? இளைய பாரதத்தினாய் வா வா வா என்று அழைத்தானே, என்ன காரணம்? மூத்தோர்களாகிய நாங்கள் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை நீங்கள் அப்படியே கட்டி காவந்து பண்ணி இந்த வையகத்திற்கு ஒரு மேன்மையான நாடாக இந்தியாவை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கூப்பிடுகிறான். இளைய பாரதத்தினாய் வா வா வா. ஆனால் இளையவர்களை மதிப்பு குறைவிடு செய்வது எங்கள் நோக்கமல்ல. இளையவர்களுக்கு அந்த உணர்வு இன்னும் சென்று சேர்ந்து இன்னும் உத்வேகமாக அவர்கள் இந்திய திருநாட்டை உயர்த்த வேண்டும் என்கின்ற என்ற காரணத்தினாலே அவர்கள் தேசபக்தியிலே குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் அந்த இளைஞர்களுக்கு அனுபவம் என்கின்ற ஒரு அற்புதமான மருந்தை கொடுத்தது யாருடைய பொறுப்பு? மூத்தவர்கள் பொறுப்பு அல்லவா? அதனாலே தானே பாரதி அப்படி சொன்னான். ஆகவே மூத்தோர்கள்

இருந்தவர்கள் நமக்கு கொடுத்த அந்த உழைப்பு, தியாகம் எல்லாமே இன்றைக்கு இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு அடித்தளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைகாலை மறைந்துவிட்டு கட்டிய கோபுரத்தின் கலசத்தை வணங்குவது போலாகிவிடும். கடைகால் உறுதியாக இருந்தால்தான் மேலே கட்டப்பட்ட கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த புனிதமான கலசத்திற்கு மரியாதை உண்டு. மரியாதைக்குரிய அந்த கலசம் நின்று ஒளி வீச வேண்டுமே ஆனால் அடித்தளமாக இருக்கக்கூடிய மூத்தவர்கள் போட்ட உழைப்பை, தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த திருநாளிலே அவர்களுக்கு இருந்த தேசபக்தி அப்படிப்பட்டது. அதனால் தான் அவர்கள் அந்த தேசபக்தியை பற்றி பாடும் பொழுது பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மாடு, மனை, வீடு இது எல்லாம் சதமல்ல. எவ்வளவு சங்க நிதி, பதும நிதி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. என்ன பாடான் தெரியுமா? இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகுந்த அழிவுற்றாலும், எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, இடர் மிகுந்த அழிவுற்றாலும், பதம் திரு இரண்டும் மாறி பழி வந்து அழிவுற்றாலும், என்ன மாதிரி வார்த்தை போடுறேன் பாருங்க, எனக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய தாய் திருநாட்டை நான் காத்தாக வேண்டும், தாய் திருநாட்டினுடைய பெருமையை உயர்த்தியாக வேண்டும் என்று மார்பை நிமிர்த்தி பாடியவன் பாரதி. பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்த அழிவுற்றாலும், கடைசியில சொல்றதுதாங்க உயிர்ப்பான வார்த்தை. என்ன சொன்னான் தெரியுமா? சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. எந்த நிலையிலே போனாலும் சரிதான், எந்த நிலையிலே என்னை தள்ளினாலும் சரிதான், அந்த இடத்திலே சுதந்திர தேவி என்னுடைய திருவடியை தொழுவதற்கு நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னது யார்? மகாத்மா காந்தி, லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், எப்படிப்பட்ட மகான்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், காமராஜர், இன்னும் எத்தனை எத்தனை. அதனாலதான் பாரதிதாசன் முன்னர் எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ இந்த வேரியிலேன்னு பாடினான். தொழிலாளருக்கு பாடினது ஒரு பக்கம், இந்த பாரதம் என்கின்ற இந்த பெரும் மரம், இந்த பெரிய கட்டமைப்பு இப்படி உருவாகி இருப்பதற்கு காரணமாக சாதாரணமாக விளைந்ததல்ல மகனே, இது எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்ததால் வந்தது தெரியுமா? ஆகவே பெரியோர்கள் செய்த தியாகம், பெரியோர்களுடைய உப்புயர்வற்ற தேசபக்தி, நான் சொன்ன பார்த்தீங்களா, பழி வந்தாலும் பரவாயில்லை, இடர் வந்தாலும் பரவாயில்லை, என் மனைவி என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகுந்து அழிவுற்றாலும், என்ன வார்த்தை பாருங்க, எவ்வளவு சுதந்திர அந்த போராட்ட பெரு வெறி அவனுடைய உள்ளத்திலே இருந்திருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்கும், தாய் நாட்டை பிரிய மாட்டேன்றான். அந்த நம்பிக்கை இருந்ததால் தான் மகாகவி பாரதியாரால் பாட முடிந்தது, சுதந்திரம் வருவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டாமா? மூத்தவர்களால் அது முடியுமா? மூத்தவர்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் செப்பமாக செய்து விட்டார்கள். இனி அதை தொடர்ந்து கையெடுத்து தோளில் ஏந்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இளைஞர்களுக்கு உண்டு. அந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தேசப்பற்றிலே கொஞ்சம் நெளிவு சுழிவோடு நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற வேதனை என் மனதிலே உண்டு. அவர்களுக்கு தேசப்பற்றை காட்டிலும் வேறு வேறு பற்றுக்கள் நிரம்ப இருக்கக்கூடிய காலத்திலே இப்பொழுது இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை தாழ் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், அவர்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், இளைய பாரதத்தினாய் வா வா என்று சொன்ன பாரதிக்கு மரியாதை கொடுப்பதாக இருந்தால், இந்த பாரத திருநாட்டினுடைய பெருமகன் என்கின்ற நெஞ்சை உயர்த்தி பார்க்க வேண்டுமேயானால், தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் உள்ளத்திலே இல்லாத உணர்வல்ல, அது இருக்கிறது, அதை கொஞ்சம் தூண்டிவிடுங்கள், அதை கொஞ்சம் ஒளிர விடுங்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, இன்றைக்கு அனுமானிக்கக்கூடிய பார்வை, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கின்ற பொழுது மூத்தோர்களுடைய தேசபக்தி தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, மூத்தோர்களுடைய தேசபக்தி தான் சிறந்ததாக இருக்கிறது, மூத்தோர்களுடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு உலக நாடுகளிலேயே இந்தியாவை உயர்த்தி பிடித்து எல்லா நாடுகளும் இந்தியாவை பார்க்க வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே அந்த அடிப்படையிலே இளைஞர்களை நாம் வரவேற்போம், அவர்களுடைய உழைப்பை நாம் மதிக்கிறோம், அவர்களுடைய நல்ல ஆற்றலை நாம் போற்றுகிறோம். தயவு செய்து உண்மையான உணர்வோடு, எப்படி ஒரு மகாத்மா காந்திக்கு, ஒரு லாலா ஜபதி ராய்க்கு, வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களுக்கெல்லாம் இருந்ததோ அந்த உணர்வோடு உங்களுடைய நடையை நீங்கள் வீறு நடை போடுங்கள். அப்படி நீங்கள் போடுவீர்களேயானால் அதுதான் நாம் இந்திய திருநாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும், பணியாக இருக்கும் என்பதாக சொல்லி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு அறிவு நிறைய கொடுத்துருக்கிற வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, இந்த நாடு சிறந்து வாழ்வதற்காக எனக்கு சக்தியை கொடு, சக்தியை கொடு என்று இளைஞர்கள் துடித்து எழ வேண்டும். அதற்கு உங்களுக்கு நிறைய கொட்டி கொடுத்திருக்கிறோம் அனுபவங்களை, உங்களுக்கு நிறைய மூத்தோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய சிறந்த தேசபக்தியை உங்கள் சிறமேற்கொண்டு உரமேற்கொண்டு உரமான ஒரு பாரதத்தை உருவாக்கி உயர்த்தி காட்டி
உலகத்திற்கே ஒப்புயர்வற்ற

0: ஒரு திருநாடு, பாரத திருநாடு, பாரத நாடு, பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கின்ற அந்த உண்மையான வார்த்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 30 கோடி முகமுடையால் எனினும் உயிர் மொயம்புற ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதி பாடினானே, அதுபோல அந்த கூற்றின்படி சிறந்து விளங்கியவர்கள் எது போனாலும் கவலை இல்லை என்று நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மூத்தவர்கள். இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த மூத்தவர்களுடைய வழிகாட்டுதலினாலே தான் இந்திய திருநாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய ஆற்றலை கைவசம் வைத்துக் கொண்டு அதை மறந்துவிடக்கூடாது. இளைஞர்களை நான் முதலிலே சொல்லிட்டேன், இளைஞர்களை நான் புறந்தல்ல இல்லை, ஆனாலும் கூட உங்கள் கைபிடித்து அழைத்து செல்லக்கூடிய சக்தியை இந்த சமுதாயம், சந்தர்ப்பம், போராட்ட களம் மூத்தவர்களுக்கு கொடுத்திருப்பதனாலே மூத்தவர்களுடைய தேசபக்தியே எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருந்து இளைஞர்களையும் அழைக்கிறது என்பதாக கூறி, அன்றைக்கும் மூத்தவர்களுடைய தேசபக்தி சிறந்திருந்தது, இன்றைக்கும் மூத்தவர்களுடைய தேசபக்தி சிறந்திருக்கிறது, நாளைக்கும் அதுதான் சிறந்திருக்கும். ஏன் தெரியுமா? வருகின்ற சமுதாயத்தை அருமையாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட சமுதாயத்தினாலே பாரத திருநாடு, அந்த பாரத திருநாட்டினுடைய மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்கின்ற பெரிய உணர்வு மூத்தவர்களுக்கு அதிகம் என்பதனாலே தேசபக்தியிலே சிறந்தவர்கள் மூத்தோர்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அருமை ஐயா, பாரதி பாடிய வைர வரிகளுள் வையத்தலைமைகள் என்றும் மூத்தோர்கள் வழிகாட்டி என்றும் சிறப்பித்திருக்கிறார். பெரியோர்கள் என்ற தலைப்பில் பேசுகின்ற பொழுது அவர் கூற வந்த செய்திகள், பெரியோர்கள் தங்கள் உயிரையும் உடமையையும் கொடுத்து நாட்டை மீட்டார்கள், தாய் நாட்டிற்காக உயிர் தருவதே உண்மையான தேசபக்தி என்பதை பெரியவர்கள் நாங்கள் வாழ்ந்து காட்டினோம், தேச விடுதலையை கனவாக காட்டி நின்றோம் என்று சொன்னார்கள். ரொம்ப அற்புதமான வரி. இன்றைய இளைஞர்களிடத்தில் இந்த உணர்வு கொண்டு போய் சேர வேண்டும் என்று அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார். பெரியோர்களின் வரலாறு இன்று வருகின்ற தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டுகின்ற பாடமாக இருக்கிறது. ஒற்றுமையில் சிறந்து விளங்க வேண்டும். ஜாதி மதம் கடந்து நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமையை பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தை தெரிவித்து இடம் அமர்ந்திருக்கின்றார் சீனி வேணுகோபால் ஐயா அவர்கள். ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. பெரியோர்கள் தந்த அனுபவம், தியாக உணர்வு, இதையெல்லாம் பெரியவர்களாகிய நாங்கள் தந்தோம். ஆனால் இன்றைய தலைமுறையினர் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையோடு அவர் சொன்ன பதிலை தருமாறு பேராசிரியர் அரங்க முருகையனை மேடைக்கு அழைக்கிறேன்.
2: நடுவர் அவர்களே, நீங்கள் பேசும்பொழுதே ஒரு நாடு என்பது எது, ஒரு தேசம் என்பது எது என்பதை கோடிட்டு காட்டினீர்கள். ஒரு நாடு என்பது ஒரு கட்டிய வீடு, ஆனால் ஒரு தேசம் என்பது அந்த கட்டிய வீட்டிலே குடியிருப்பவர்கள், வாழ்க்கை நடத்துபவர்கள், அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு, பண்பாடு, நம்பிக்கை, இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பை கொண்டதுதான் ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்த தேசம் என்பது உலகத்தால் போற்றப்படும் என்பதற்கான அடையாளம்தான் நாம் கண்டிருக்கக்கூடிய வரலாறு, இன்றைக்கு வாழ்பவர்கள் கண்டுகொண்டு இருக்கக்கூடிய வரலாறு. நடுவர் அவர்களே, கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதையிலே சொல்லுவார், பொய்யான கற்பனை போக்கிலே போனவன் புகழையும் இழப்பதுண்டு, புகழேனும் போதையில் உண்மையை மறப்பவன் புத்தியை இழப்பதுண்டு, மெய்யான ஞானியும் விதிவிட்ட காத்திலே விளையாகி போவதுண்டு, விவரமே இல்லாதார் காலத்தின் போக்கிலே வீணராயாவதுண்டு என்று சொல்லுவான். அப்படி அந்த கவிதை அடிப்படையிலே இந்த தேசத்தை அணுகுகின்ற பொழுது இன்றைக்கு இந்த வாழ்வியல் சிந்தனை என்பது எங்கே போய்கொண்டிருக்கிறது? எதிரணியிலே பேசிய எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா சீனு வேணுகோபால் அவர்கள் பெரியோர்களே என்கின்ற கருத்தை சொல்லுகின்ற பொழுது பல இடத்திலே வந்து இளையோரே என்று ஒத்துக்கொண்டார்கள். உண்மையிலேயே நான் மனமாற அவர்களை வணங்கி அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றேன். விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் கண்டு இருந்த வரலாற்றிலே அது ஆன்மீக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இன்றைய நிலையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்ற அறிவியல் யுக புரட்சியாக இருந்தாலும் சரி, இளையவர்களுடைய தலையீடு இல்லாமல் இளையவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இதுவரையிலே தேசத்திலே நடந்த விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வளர்ச்சி

போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட ஐந்து புரட்சிகள் உருவாகி அந்த ஐந்து புரட்சிக்கும் அடிப்படையாக அமைந்தவர்கள் யார் என்று சொன்னால் இளைஞர்கள் தான். நான் இதை மூன்று அடிப்படையிலே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். விடுதலை போராட்ட காலத்திலே இந்த விடுதலைக்காக பெரியவர்கள் போராடினார்கள், உண்மைதான், ஏற்றுக்கொள்கின்றோம், மறுக்கவில்லை. ஆனால் யார் இந்த போராட்டத்திலே களம் கண்ட பிறகு அது வரலாறாக மாறியது என்று பார்த்தால் அங்கேதான் இளைய உள்ளங்கள் தலைமை ஏற்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். விடுதலை போராட்டம் வீறுகொண்டெழுந்த பொழுது இங்கே தமிழகத்திலே கொடிகாத்த குமரன் வரலாறு என்ன சொல்கிறது? நம்முடைய இந்திய தேசத்தினுடைய இந்த மூவர்ண கொடி பூமியிலே விழுந்துவிடக் கூடாது என்று இறக்கின்ற தருவாயிலும் அந்த கொடியை ஏற்றி பிடித்து வரலாற்றிலே இடம்பெற்றது யார்? கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன். நாம் மறந்துவிட முடியுமா? அங்கே ஜாலியன் படுகொலை நடந்த பிறகு இங்கே மிகப்பெரிய எழுச்சியோடு ஆஷ்துரையை கொல்ல திட்டம் தீட்டப்படுகின்றது. அப்பொழுது திருமணம் ஆகி மிக குறைவான நாட்களே வாழ்ந்த இந்த வாழ்க்கையை சந்தித்த இளைஞன் சபதம் ஏற்று அந்த ஆஷ்துரையை கொன்றானே, அது யார்? இளைஞன். வடநாட்டிலே அந்த வரலாற்றை எடுத்துக்கொள்வோம். இது தமிழகத்திலே நடந்த வரலாறு. இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது அந்நிய தேசத்திற்கு எதிராக நீதான் கப்பல் ஓட்டிவையா, எங்களாலும் முடியும் என்று கப்பல் ஓட்டி காட்டிய நம்முடைய வாவுசு சிதம்பரனார் இளைஞன். யார் எல்லாம் வந்து அந்நியனுடைய அந்த கொடுமைகளை எதிர்த்து நின்று களம் கண்டார்களோ அவர்களுடைய பெரும்பகுதி அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்கள் தான் என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். வடநாட்டிலே தூக்கு கயிறை துச்சமாக நினைத்து என்னுடைய உயிர் இந்த தேசத்திற்கு போகும் என்று சொன்னால் அதைவிட எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி தூக்கிலே வந்து தன்னுடைய நண்பர்களோடு உயிர் நீத்தாரே பகத்சிங் இளைஞர். இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயத்திலே வரலாற்றிலே இடம் பிடித்திருப்பவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நடுவர் அவர்களே, தேசம் முழுவதும் விடுதலை போராட்டம் வீறுகொண்டு எழுகிறது. இன்றைக்கும் வந்து பீகார் மாநிலத்திலே இருக்கின்ற தலைநகர் பாட்னாவுக்கு செல்கின்றவர்கள் அங்கே மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்திலே களம் கண்ட பிறகுதான் இந்த விடுதலை போராட்டம் என்பது வீறுகொண்டு வேறு ஒரு திசையிலே நோக்கி அந்நியனே பார்த்து இந்த தேசத்திற்கு இதற்கு பிறகு நாம் இருக்க முடியுமா என்கின்ற சந்தேகத்திலே விடுதலைக்கு வித்திட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் வரலாறாக பல்வேறு இடங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதற்கு அடிப்படையை வகுத்து தருவது பாட்னாவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞர்களுடைய சிலை, மாணவர்களுடைய சிலை. இப்படி எதிர்கால சமுதாயத்திற்கு சிந்தனையோடு களம் கண்ட அந்த இளைய பட்டாளம்தான் அந்த சமுதாயத்தை மிக நல்ல முறையிலே படைப்பதற்கு வழிவகுத்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போலத்தான் இன்றைக்கு புது புரட்சி, புது எழுச்சி யாரால் வித்திடப்படுகிறது? கணிப்பொறி எழுச்சியை நாம் பார்த்தோம். அதை அமைத்தவர்கள், அதை பற்றி சிந்தித்தவர்கள், அதை செயல்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இளைய சமுதாயம்தான். அதனால தான் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி என்று திரைப்படத்திற்கு பாடல் எழுதியவர்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் பெரியவர்களை இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய அறிஞர் ஒருவர் வந்து சொல்வார், நேற்றைய கருவி கொண்டு இன்றைய உலகை அளப்பதை விட இன்றைய கருவி கொண்டு நாளைய உலகை அளப்பது மேல் என்று அறிஞர் வாசே குழந்தைசாமி அவர்கள் வந்து சொன்ன கருத்து. முன்னோர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு என்பது நேற்றைய கருவி, அதை கொண்டு இன்றைய வரலாற்றை படைக்கலாமே தவிர எதிர்கால வாழ்வியலை நாம் படைக்க முடியாது. ஏனென்றால் தேசபக்தி என்பதே ஒரு காலத்திலே வந்து அந்நியர்களை எதிர்த்து போராடுவது நமக்கு நோக்கமாக இருந்தது. அன்றைக்கு இருந்த பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு துணையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? விடுதலை அடைந்த இந்தியாவிலே அந்த விடுதலையை தூக்கி பிடிப்பதற்கு, அந்த விடுதலையை காப்பாற்றுவதற்கு, அந்த விடுதலையை மிக சீராக வந்து உலகம் போற்றுகின்ற வகையிலே கொண்டு செல்வதற்கு புதிய புதிய சித்தாந்தங்களை படைத்து, புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து, புதிய சிந்தனைகளோடு இந்த வாழ்வியலை மாற்றி வளருகின்ற தலைமுறையும் வளமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அது இளைஞர்கள் தான். எனவே எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் வாழ்வியல் சிந்தனைகளை மாற்றி அமைப்பது. இன்றைக்கு இந்தியாவை போன்ற தேசங்கள் எல்லாம் பல்வேறு மொழிவழி தேசியங்களை அடிப்படையாக வைத்து வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை கொண்டிருக்கிறது. பல்வேறு சமயங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது.
அப்படி இந்த நாடு சமயம் கல்வி மொழி என்கின்ற எல்லா நிலையிலும் ஒரு புதிய சித்தாந்தத்தை படைத்து எதிர்கால வாழ்க்கையை தூக்கி பிடித்து இந்த பாரத தேசத்தினுடைய தேசிய கட்டமைப்பை ஒருங்கிணைத்து புதிய யுக வரலாறு படைப்பதற்கு அடிப்படை சிந்தனைகளை வளர்ப்பவர்கள், அடிப்படை சிந்தனையை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்திலே இளைஞர்கள். அந்த அடிப்படையிலே இந்திய தேசியத்தினுடைய

0: விடுதலையை தேசப்பற்றோடு வாழ்வியல் பற்றோடு கொண்டு செல்லக்கூடியவர்கள் இளைஞர்களே, இளைஞர்களே என்று சொல்லி இடம் சாருகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி.
1: மிக அருமையாக அரங்க மு முருகையன், இளைஞர்களின் பங்குதான் தேசபக்திக்கு விதையாக இருக்கிறது என்று பேசி அமர்ந்திருக்கிறார். ஒரு நாட்டினுடைய கடைசி கோடு என்றால் அது இளைஞர்கள் தான். பாரதியார் சொல்றார், எங்கள் தாயே பராசக்தி என்ற தலைப்புல பாடும்போது இளைஞர்களை பார்த்து புது வெள்ளம் என்று பாடுகின்றார். இந்த தேசத்தை மீட்டெடுக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நவீன யுகத்துல ஐயா, உங்களுடைய வரலாறெல்லாம், நீங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க கொடி காத்த குமரனை சொன்னீங்க. இன்னைக்கு அல்லைய காக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்துல இருக்கு? 22 வயது இளைஞனிடத்துல இருக்கு. நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவனிடத்துல இருக்கு. பெரியோர்கள் பேசினார்கள், ஆனால் இன்றைய இளைஞர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள். பெரியோர்கள் எல்லாம் துப்பாக்கி ஏந்திய நிலையிலே அவர்கள் எல்லாம் போரிட்டார்கள். ஆனால் இன்று இளைஞர்கள் டெக்னாலஜியால வென்று கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயரே பெரியோர்கள் எல்லாம், தேச தலைவர்கள், தியாகிகள் எல்லாம் விரட்டினார்கள். ஆனால் இன்று வறுமையை விரட்டி கொண்டிருக்கின்றோம், ஊழலை விரட்டி கொண்டிருக்கின்றோம். இதுவும் தேசபக்தி தான், ஆயுதம் மட்டுமே மாறியுள்ளது. பெரியோர்களே, இன்றைய இளைஞர்கள் ஒரு புதிய பாரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். விவேகானந்தர் அழகாக சொல்றார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், ஒரு புதிய பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு பெரிய சமூக சீர்திருத்தம் பண்ணணும்னாக்கா அதுக்கு காரணம் இளைஞர்கள் தான். இளைஞர்களால தான் இந்த புதிய பாரதத்தை உருவாக்க முடியும். கட்டிக்காத்த இந்த சுதந்திரத்தை, பெற்றெடுத்து தந்த இந்த ஞான பெட்டகமாக இருக்கக்கூடிய சுதந்திரத்தை வருகின்ற தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது நாங்கள் தான் என்று மார்தட்டி பேசி அமர்ந்திருக்கின்றார் இளைஞர்கள் அணி. அவரை மறுத்து பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் வேல் மகேஸ்ரீ அவர்கள் வருகிறார்கள்.
2: வாழிய செந்தமிழ், வாழிய நம் பாரத நாடு. இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. தேசப்பற்றில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா, இது எப்படி எடை போடுறது? தராசு தட்டில் பெரியவர்களையும் உட்கார வைக்க முடியாது, இளைஞர்களையும் உட்கார வைக்க முடியாது. இதை எப்படி அணுகுவது? நிச்சயமாக எடை போட முடியாது, ஆனால் இதயபூர்வமாக அணுக முடியும். எதிரணியில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சொன்னாங்க திருப்பூர் குமரனை பற்றி. திருப்பூர் குமரன், குமரன் சொல்கிறாரு இல்லையா, கொடிக்காத்த குமரன் சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்வாதாரமே இல்லாமல் பிழைப்பிற்காக ஈரோடு நோக்கி வந்தவர் தான் நமது அவர் சொல்லக்கூடிய கொடிக்காத்த குமரன். அவர் வரும்பொழுது அவருடைய இயற்பெயர் விரும் குமரேசன். குமரேசன் என்ற பெயரை கொடிக்காத்த குமரனாக மாற்றியது அவரை போன்று இருக்கக்கூடிய இளைஞரோ எதுவும் இல்லை. யார் தெரியுமா? பெரியவர்களாக நாங்கள் வாதிட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த அணியின் தலைவராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்திஜி அவர்கள்தான். 1932 மகாத்மா காந்தி அடிகள் மும்பையில் கைது செய்யப்படுகிறார். நமது கொடிக்காத்த குமரன் என்று சொல்லுகின்ற இந்த குமரேசன் காந்தியின் சிந்தனையில் ஈர்க்கப்பட்டவர். அங்கே தலைவர், நமது பெரியவர் கைது செய்யப்பட்டார் என்றால் நமக்கு இங்கே என்ன வேலை? கொடி எடுப்போம், இந்த நமது அந்நிய தேசத்திலிருந்து வந்து நம்மை ஆட்கொண்டிருக்கக்கூடியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மூவர்ண கொடியை ஏந்தி கொண்டு போர்க்களத்தில் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கொடி தூக்கக்கூடாது என்று கூறுகின்றார். அதெல்லாம் முடியாது, என் கொடி விண்ணை நோக்கி பறந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று கூறி கோஷமிடுகிறார். ஆங்கிலேயர்கள் அவர் தலையில் ஓங்கி அடித்து அவரை வீழ செய்கின்றனர். வீழும் பொழுதும் தலையில் ரத்தம் பெருகி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் என் தாய் நாடுதான் முக்கியம் என்று சாய்ந்தார் அல்லவா. அவரின் தலைவர் யார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவரின் தலைவர் தான் பெரியவராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அடிகள். ஆக குமரேசன் என்ற ஒரு தனி நபரை கொடிக்காத்த குமரன் என்று எல்லாராலும் வணங்கும்படியாக செய்தவர் யார் என்றால், எங்கள் அணியினாக நாங்கள் வாதிட வந்திருக்கக்கூடிய பெரியவரே என்று அந்த கருத்துக்களை ஐயா அவர்களுக்கு முன்வைக்கின்றேன். அடுத்ததாக வாவுசி ஐயா அவரை பற்றி சொன்னார், ஏற்றுக்கொள்கிறோம். வாவுசி கப்பலோட்டிய தமிழன், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 2 கப்பல்களை சுதேசியாக இயக்கினார், ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்கவில்லை. அவர் வழக்குரைஞராக இருந்தார். மிகுதியான செல்வ வளத்தோடு இருக்கக்கூடியவர் தான் அவர்.

0: ஆனால் நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம், என் குடும்ப வளர்ச்சி முக்கியம் அல்ல என்று குடும்ப தொழிலாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டு போர்க்களத்திற்கு வந்தார். அவருக்கு துணையாக வாவேசு ஐயரையும் அழைத்து வந்தார். இவர்களாகவே வந்துவிடவில்லை, அவர்களுக்கு தலைமையாக அதர் அருகிலே இருக்கக்கூடிய பாரதியார் இருந்தார். அவருக்கு கருத்துக்களோடு அணுக்கமாக இருந்தவர் மகாத்மா காந்தியடிகள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இளைஞர் இளைஞர் என்று கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லக்கூடிய வாவுசி அவர்களும் இந்த கப்பலோட்டி தமிழ் என்று பெயர் வாங்கும் பொழுது முதியவர் அல்ல, சற்றேற ஒரு இளைஞர் அணியில் சேர்க்கலாம் அவர் இருந்தாரும். இவர்களுக்கான ஊக்கத்தை ஏற்படுத்தியவர் ஒரு பெரியவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக, எங்கள் அணியின் சார்பாக நாங்கள் பேச வந்தது, இளைஞர்களுக்கு தேசப்பற்று இல்லை என்று சொல்லவில்லை, தேசப்பற்றின் அளவு குறைவாக உள்ளது என்று பேசுகின்றோம். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், விவேகானந்தரை பற்றி நடுவர் அவர்கள் கூட சொன்னார்கள், இளைஞர்கள் தினம் என்று கொண்டாடுவது நமது சுவாமி விவேகானந்தர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் தான், ஜனவரி 12 நாள் தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இளைய வயது தான். அவர் வந்து வெளிநாட்டில் சென்று அவரை விவேகானந்தர் என்று சொல்லும் பொழுது ஐயா சொன்னார், 100 இளைஞர்களை எங்களிடம் தாருங்கள், புதிய பாரதத்தை உருவாக்குகின்றோம், எல்லாம் சரி. ஆனால் வெளிநாடு அனுப்பினது வந்துட்டு ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரியவர் தான் அனுப்பி வைத்தார். அங்கு சென்றுதான் அவர் சகோதரர்களே சகோதரிகளே என்று சொல்லி அந்த எழுச்சி உரையின் மூலமாக இவர் யார், எந்த நாட்டை சார்ந்தவர் என்று எல்லோரும் பார்க்கும்படியாக திரும்பி பார்க்க வைத்தவர். அதற்கு காரணம் யார் தெரியுமா? அவரை வழி நடத்தியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய ஆன்மீக குருவாக இருந்து அவருடைய கருத்துக்களை ஆன்மீகத்தின் அடிப்படையில் தேசப்பற்றி மிக அழகாக எடுத்து சென்றார். அதை நாம் மறந்துவிட முடியுமா? இளைஞர் இளைஞர் என்று அவரை இளைஞர்கள் தினம்தான் அவர் இளைஞர் தான் அவர் இருந்தாலும் அவருக்கு காரணமாக இருந்த பரமஹம்சரை நாம் மறந்துவிட முடியாது அல்லவா? அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். தேசப்பற்று பற்றி சொல்லும் பொழுது, தேசிய கொடி என்பது இளைஞர்களின் தேசப்பற்று என்று காற்றில் பறக்கக்கூடிய கொடியை போன்றது. காற்றில் பறக்கின்றது கொடி, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கொடியை தாங்கி நிற்கக்கூடிய கம்பம் போன்றவர்கள் தான் இந்த பெரியவர்கள். பெரியவர்களின் அடித்தளம் இல்லாமல், எங்களுடைய தாங்கும் தன்மை இல்லாமல் எந்த கொடியும் பறந்துவிட முடியாது. நாங்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த தேசிய கொடியும் கயிறால் ஏற்றிவிட முடியாது. பல உயிர்களினுடைய தியாகத்தால் ஏற்றப்பட்டது அங்கு. அங்கு சிந்துவது பூக்கள் அல்ல, பல இன்னுயிர் தந்தவர்களுடைய கண்ணீர் மலர்கள். அவர்கள் குடும்பம் நமக்காக ஈந்தார்கள் அந்த உயிரை, அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று இளைஞர்கள் பெரிய அளவில் பேசுறீங்க, நாங்கள் தான் தேசப்பற்று இருக்கிறோம், எங்களை மாதிரி யாருமே இல்லை, பெரியவர்கள்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை, அவங்களாம் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராணுவத்துக்கு நீங்க தான் போறீங்க, உங்களை தான் நாங்கள் எடுக்கிறோங்க, உங்களை தான் உங்களுடைய உடல் பலம் வேணும் மனோபலம் வேணும் அப்படியெல்லாம் உங்களை தான் முன்னுரிமை கொடுக்கிறோம். உங்களை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய உயர் அதிகாரி யாரு? அனுபவம் நிறைந்தவர்கள், அந்த அனுபவம் தான் நாங்கள். அடுத்ததாக, உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் தனியாக போய்விட்டீர்களா இராணுவத்திற்கு? உங்கள் அப்பாவினுடைய கண்ணீர் இல்லையா அங்க? அம்மாவினுடைய வேதனை எல்லாம் வாங்க, என் நாட்டிற்கு என் மகனை அனுப்ப வேண்டும் என்று அனுப்பியவர் யார்? உங்களுக்கு மட்டுமே இந்த தேச உணர்வு இல்லை, அங்கு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் தேச உணர்வு இருக்கு. அதைத்தான் நாங்கள் வாதாடுகின்றோம். அடுத்ததாக, இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் தான் உள்ளது என்று கூறுகின்றனர், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய அனுபவத்தை கொண்டு நிகழ்காலத்தை மிக பொறுப்புணர்வோடு கொண்டு செல்வது நாங்கள். எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டுமானால் நிகழ்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த நிகழ்கால அனுபவம் தான் பெரியவர்கள். ஆக இந்திய தேசத்திற்கு இளைஞர்களின் தேசப்பற்று எத்தனை முக்கியமோ, எத்தனை சிறப்புடையதோ, அதை விடவும் பெரியவர்களின் அனுபவமும் தேசப்பற்றும் தியாகமும் மிகவும் முக்கியமானது என்று கூறி எங்கள் அணிக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நடுவர் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: அருமை, அருமை, அருமை. பெரியோர்கள் உயிர் கொடுத்து வாங்கி கொடுத்த சுதந்திரம் என்று சாதாரணமாக இளைஞர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு கூறினார். சாதாரண குமரேசன் கொடி காத்த குமரனாக மாறியது பெரியோர்களுடைய வழிகாட்டல் தான் என்பதாக சொல்லி அமர்ந்திருக்கிறார் மகேஸ்வரி அவர்கள். இளைஞர்களுடைய அணிதான் தேசபக்திக்கு வலு சேர்க்கிறது, சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்று பேச வருகை தருகிறார் முனைவர் இரா விசாலாட்சி அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களே என்ற அணியில் பேசியவர்கள் பெரும்பாலும் பெரியவர்கள் வழி நடத்தினார்கள், அதை இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு சிறந்த முறையில் சாதனை புரிந்தார்கள் என்று கூறினார்கள். வழி நடத்துதல் என்பது அது எளிதுதான், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இறங்கி செயல்பட்டு சாதனையில் தங்களுடைய உயிர் மூச்சு

பெரிதாக பாராமல் சாதித்திருக்கிறார்களே அவர்கள் இளைஞர்கள் என்றுதான் எங்களுடைய அணிக்கு நாங்கள் வலு சேர்க்கிறோம். காந்தியடிகள் வழி நடத்தினார் என்று சொல்கிறார்கள், நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் இளைஞராக இருந்தபோது ஏற்றுக்கொண்ட கொள்கைதான் அவரை அந்த முதிய பருவத்தில் அப்படி வழி நடத்த செய்தது என்பதையும் நாம் வந்து உணர வேண்டும். அப்போ அவர் வழி நடத்தினார் அல்லவா, அந்த வழி நடத்துகின்ற போதும் அவர் இளைஞர்களை புகழ்ந்தார். அந்த பண்பு மிக சிறந்த பண்பு. கள்ளுக்கடை மறியலின் பொழுது எல்லோரும் கைது செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் காந்தியடிகளிடம் சென்று கேட்கிறார்கள், கள்ளுக்கடை மறியலை இப்பொழுது நிறுத்திவிடலாமா என்று கேட்டபோது அதற்கு காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? ஈரோட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களின் கைகளில் இருக்கிறது என்று சொன்னார். பெரியாரினுடைய மனைவி நாகம்மையார், தங்கை கண்ணம்மாள், அவர்களிடம் கையில் இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு சொன்னார். அவர்கள் களத்தில் இறங்கி போராடினார்கள். அப்போ நீங்க பாருங்க, அவங்க தங்களுக்கு முழு ஆற்றல் இருந்தாலும் கூட இளைஞர்களை புகழக்கூடியவர்களாக, அதுவும் பெண்களை புகழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது அந்த இடத்தில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தந்தால்தான் அவர்களுடைய செயல்பாடு அதிகமாகும். அப்படி செயல் வீரர்களாக அவர்கள் களத்தில் போராடும் பொழுதுதான் அந்த சுதந்திர போராட்டம் வெற்றியடையும் என்பதை நன்கு அந்த பெரியவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அப்படி அவர்கள் வழி நடத்தினார்கள் என்று பார்க்கும்போது அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு பல முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருந்த போது கூட இருவரும் அவர்கள் பரஸ்பரம் அன்பு உடையவர்களாக, அவர்களுடைய செயலை வாழ்த்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலும் காந்தியடிகள் இளையவர்களினுடைய அந்த வீரத்தை ரசித்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். அது மட்டுமல்ல, முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மருத்துவ துறையில் மிக சிறந்த புகழ் பெற்றவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்களுடைய அந்த மருத்துவ சேவைக்காக கொடுக்கப்பட்ட சட்டமன்ற மேலவை உறுப்பினர் அந்த அதிகாரத்தை காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார் என்றவுடன் அதை புறக்கணிக்கிறார், எனக்கு வேண்டாம் அந்த பதவி என்கிறார். அப்போ இளைஞர்கள், அந்த பெரியவர் ஒருவர் அவருடைய கொள்கைகள் புறக்கணிக்கப்படும் போது வீறு கொண்டு எழுந்து அவர்களுக்காக போராடினார்கள். அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படக்கூடிய இன்னல்கள் எல்லாவற்றையும் தாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி, அந்த மனநிலை, இதெல்லாம் இளைஞர்கள் கொண்டிருந்தார்கள். இன்றும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எதிரணி வந்து பேசிய பேராசிரியை அவர்கள் குறிப்பிட்டார்கள், பெற்றோர்கள் வழி நடத்துகிறார்கள், தங்களுடைய குழந்தைகளை இராணுவத்திற்கெல்லாம் அனுப்புகிறார்களே என்று கேட்டார்கள். பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் தான், ஆனால் நாம் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும், அந்த இளைஞனுக்கும் எவ்வளவு அந்த இல்லறத்தின் மீது ஒரு பற்று இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவர்களுக்கும் மனைவி குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விடுத்து அவர்கள் இராணுவத்தில் கடும் குளிரில் நம்முடைய எல்லையில் நின்று நமக்காக தினம் தினம் அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்களே, அந்த இளைஞர்களினுடைய துடிப்பு தான் தேசபக்தியில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று எங்களுடைய கருத்தை நாங்கள் வைக்கிறோம். விவேகானந்தர் மிக சிறந்த முறையில் உரையாற்றினார். அவருக்கு துணையாக இருந்தார் ராமகிருஷ்ண பரமாம்சர் என்று சொன்னார்கள். துணையாக இருந்தார், ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம் நாங்களும் ராமகிருஷ்ண பரமாம்சரை. விவேகானந்தர் அன்று மேலை நாடுகள் எல்லாம் வியக்கும் அளவுக்கு சிகாகோவில் உரையாற்றினார் அல்லவா, அதை கண்டு பலர் அவருடைய சீடர்களாக ஆனார்கள். நிவேதிதா தேவி தன்னுடைய கொள்கையாக நம்முடைய விவேகானந்தருடைய கருத்துக்களை பின்பற்றி நம்ம இந்தியாவிற்கு வருகை புரிந்து பல தொழுநோயாளர்களுக்கு சேவை செய்து பல பெண்களுக்கு கல்வி புகட்டி எவ்வளவு சமூக முன்னேற்றத்திற்காக போராட முடியுமோ அவ்வளவு தொண்டுகளையும் செய்தார்கள். இதெல்லாம் அவரை பின்பற்றி அடுத்த சீடர்கள் வருகிறார்கள் என்னும் போது அந்த விவேகானந்தரினுடைய செயல் ஆற்றல் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெர்னார்ட் ஷா சொல்லுவார், அனுபவம் ஒரு கடுமையான உபாத்தியாயர், ஏன்னா பரீட்சைக்கு அப்புறம்தான் பாடமே நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அனுபவம் வந்து பெரியோர்களிடம் இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை முன்பே அவர்கள் உணரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த அறிவினுடைய கூர்மை தன்மையை வைத்துக்கொண்டு அவர்கள் பல சாதனைகளை அறிவியல் உலகத்திலும் வேளாண் உலகத்திலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கூகுள் சுந்தர் பிச்சை, நம்மளுடைய மைக்ரோசாப்ட் சத்யா நாதல்லா, இவர்கள் எல்லாம் இந்தியாவை எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுடைய திறமையை நாம் சாதாரணமாக நினைத்துவிட முடியாது.

0: அது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அடுத்து நம்மளுடைய தேச பக்தி என்று பார்க்கும்போது, நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்ல நம்மளுடைய இந்திய கொடியை பறக்க விட்டார். அவர் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் பருமனா இருந்தாரு. எல்லாரும் அவரை வந்து நகையாக பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த பயிற்சியில அவர் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்டு அப்படி ஒரு மிக சிறந்த வீரராக அவர் வலம் வருகிறார் என்று பார்க்கும்போது, அவருடைய மனசுல எழுந்த அந்த துடிப்பு, அதனால இந்தியா தேசத்திற்கே அவர் முதன் முதல்ல 2020 ஈட்டி எறிதல்ல தங்கம் வென்று நம்முடைய தேசத்திற்கே பெருமை சேர்த்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போது அவருக்கு வயது 23. அப்போ அவருக்கு பயிற்சியாளராக எல்லாம் இருந்திருப்பாங்க முதியவர்கள், அப்படிலாம் நீங்க சொல்லலாம். எவ்வளவோ பயிற்சியாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்துல ஜாதி மதம் இந்த பேதம்லாம் இல்லாமல் இருப்பவர்கள் யார்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வணங்கி நம்ம சொல்ல வேண்டியது இளைஞர்கள் தான். நம்மளுடைய பாரதி சொல்லுவார், ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே, வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோமே என்று பாரதி அந்த கூக்குரலை ஏற்றுக்கொண்டு இன்றும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்று வழி நடத்துகிறார். இன்று பல இடங்களில் இளைஞர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிறுவனத்தையும் இளைஞர்கள் வழி நடத்துகிறார்கள். ஒவ்வொரு இயக்கத்தையும் இளைஞர்கள் வழி நடத்துகிறார்கள். வெற்றிகரமாக வெற்றி அடைகிறார்கள். எந்த ஒரு பிரச்சாரத்தையும் பெரியவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இன்று நாம் கடந்து விட்டோம். இளைஞர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற மனநிலைக்கு இன்று பெரியவர்களே வந்து விட்டார்கள். ஏன் என்றால் இன்றைய சூழல் அப்படிப்பட்டது. வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்றாரே பாரதி. அப்படி வயிற்றுக்கு சோரிடணும்னா எப்படி? இன்றைய புதிய முறையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துபவர்களாக இளைஞர்கள் வேளாண் துறையில இருக்கிறாங்க என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அனுபவமும் தேவை, அறிவும் தேவை. அதை தான் வள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லுவார், உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை என்று சொல்வது என்னவென்றால் ஊக்கம்தான். அந்த ஊக்கம் இருந்தால் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. உள்ளம் என்பதே ஊக்கம் என்று வள்ளுவர் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த ஊக்கம் இயல்பிலேயே அதிகமாக இருப்பவர்கள் இளைஞர்கள் தான். இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கேலே துன்பம் துடை தூன்றும் தோன். தூணாக அவன் இருக்கிறான் என்றால் தன்னுடைய இன்பத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவன் வருகிறார் என்றால் அப்படிப்பட்டவர்கள் இளைஞர்கள் தான். எனவே தேசபக்தியில் அன்றும் தோல் கொடுத்து பல்லாயிரம் இளைஞர்கள் தங்களுடைய பிரம்மச்சரிய விரதத்தோடு பல போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்றாலும் இளைஞர்கள் தான். அதுபோலவே இன்றும் பல சாதனைகளில் உலக அரங்கில் நம்மளுடைய இந்தியாவை பெருமைப்பட செய்பவர்களும் இளைஞர்கள் தான் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை அளித்தவர் அன்பு நெஞ்சங்கள் அப்துல் கலாம் சொல்லுவார், கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள் இளைஞர்களே என்பார். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இளைஞர் பற்றி நான் பேசிய கருத்துக்களையும் செவிமடுத்த இந்த நிலையத்தாருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
1: மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார். இளைஞர்கள் தான் நாட்டின் எல்லையில் நிற்கும் வீரம் பொருந்தியவர்கள், உலக அரங்கில் பெருமை தேடி தந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள். இளைஞர்கள் மட்டுமல்ல, உலகமே இந்திய மூளை என்று வியக்கத்தக்க நிலையில் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். இன்றைய இளைஞர்கள் புதிய சிந்தனையும் தொழில்நுட்பம் ஆற்றலும் கொண்டவர்கள், மாற்றத்திற்கான உந்து சக்தியை கொண்டு வருபவர்கள் இளைஞர்கள்தான் என்று பேசி அமர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். அன்பான நேயர்களே, மதிப்பிற்குரிய பேச்சாளர் பெருமக்களே, தேசபக்தியில் சிறந்தவர்கள் யார் என்று இரு அணியினரும் அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். ஒருவர் தியாகத்தின் வரலாற்றை பேசினார், இளைஞர்கள் சாதனையின் நிகழ்காலத்தை பேசினார்கள். பார்வையாளராக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களின் சார்பாகவும், நான் இங்கே நடுவராக அமர்ந்து கேட்கிற பொழுது ஒன்றை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். தேசபக்தி என்பது கணக்கு அல்ல, அது கண்ணீர். தேசபக்தி என்பது இளைஞர்களா பெரிய

முன்னோர்களா என்ற போட்டி அல்ல, அது பாரம்பரியம். தேசபக்தி என்பது வெறும் கோஷம் அல்ல, அது ரத்தம், அது வியர்வை, அது கனவு. ரத்தத்தில் கலந்த உணர்வோடு சிந்திய கண்ணீர் துளிகள் தான் தேசபக்தி. பெரியவர்களின் பக்கம் வாதிட்டவர்கள், பெரியவர்களின் அனுபவம், பெரியவர்களின் பொறுமை, பெரியவர்கள் தேச தலைவர்கள், தியாகிகள், மக்களுடைய தியாக உணர்வு என்று முன்வைத்தார்கள். ஆலமரம் போல ஆழ வேரூன்றியவர்களே நாட்டை காக்க வல்லவர்கள் என்று அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பக்க இளைஞர்கள் பக்கம் வாதிட்டவர்கள் துணிச்சல், புதுமை, உற்சாகம், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி என்றெல்லாம் அருமையாக பேசினார்கள். இளமையின் வேகமே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ரெண்டு தரப்பு வாதங்களையும் நான் ஒப்பு நோக்கி பார்க்கிறேன். பெரியவர்கள் பக்கம் பேசுகிற பொழுது அவர்களுடைய சிந்தனையும் சிறப்பாக இருக்கிறது, இளைஞர்கள் பக்கம் பார்க்கிற பொழுது இளைஞர்கள் பேசிய கருத்தும் சிறப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல தேசபக்தி என்பது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தேசபக்தி என்பது வயதை சார்ந்தது அல்ல, மன உறுதியை சார்ந்தது. அது பெரியவர்களிடத்திலும் இருக்கிறது, இளைஞர்களிடத்திலும் இருக்கிறது. இந்த சிந்தனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் தோணுது. ஆனால் பெரியவங்க பக்கம் பார்க்கும்போது அவர்கள் சரின்றாரு, இளைஞர்கள் பக்கம் பேசும்போது சரின்னு சொல்றாரு. நேயர்களே, பல நூறு ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட தியாகிகளின் இரத்தத்தால் விளைந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் புனித பூமியில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்தை பெற்று தந்ததும் அதை பேணி காப்பதும் ஒவ்வொரு தலைமுறையின் பொறுப்பாகும். போன தலைமுறை பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சு, வருகின்ற தலைமை நமக்கு அது கிடையாது என்று விட்டுவிட முடியாது. ஒவ்வொரு தலைமுறையினருடைய கடமையாகும். இப்படிப்பட்ட அருமையான செய்திகளை நமக்கு வழங்கி இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது தேசபக்தி என்பது வெறும் கடந்த கால பெருமை அல்ல, அது நிகழ்கால கடமை, எதிர்கால கனவு என்பது சொல்லி முடித்து விடலாம். இருந்தாலும் தீர்ப்பு கூற வேண்டிய நிறைவு நேரத்தில் நாம் இருக்கிறோம். பெரியோர்கள் இல்லை என்றால் விவேகானந்தர் எழுமின் விழுமின் உழைமின் என்று சொல்லி இருக்க மாட்டார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொல்லி இருக்க மாட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரத்தம் கொடு என்று இன்றைய பாரத இளைஞர்களிடத்தை நோக்கி கேட்டிருக்க மாட்டார். வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை இவர்கள் மானம் பெரிது என்று வாழ்ந்து காட்டியிருக்க மாட்டார்கள். பெரியவர்கள் நமக்கு அடித்தளம் போட்டிருக்கிறார்கள். இளைஞர்களை பார்க்கிற பொழுது இன்று நாட்டினுடைய எல்லையில் நின்று கொண்டு நாட்டை காக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரோவில் சந்திரனை யார் தொடுவார்கள்? இன்றைய இளைஞர்கள் தான் தொட முடியும். இன்னைக்கு டிஜிட்டல்ல தேசபக்தி வந்து விட்டது. இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரத்தத்தால் சிந்தியதெல்லாம் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய இளைஞர்கள் புது புது எண்ணங்களால், புதுமைகளால், புதிய சிந்தனைகளால் வடிவம் கொடுத்து வருகின்றார்கள். அதனால் அந்த அடித்தளத்தின் மேல் எழுப்பப்பட்ட கோபுரமாக இளைஞர்கள் திகழ்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கிற பொழுது பெரியவர்கள் சொன்ன பழமொழிதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தேசபக்தி என்ற நதிக்கு மூலம் பெரியோர்கள் தான். அந்த நதியில் இன்று படகோட்டி நாட்டை கரை சேர்ப்பது இளைஞர்கள். ஆகையால் நாம் பெரியவர்கள் என்று முடிவெடுத்து விடலாமா, அல்லது இளைஞர்கள் என்று கூறிவிடலாமா? இவர்கள் இருவருமே நான் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் விஞ்சி நின்றாலும் நிறைவான தீர்ப்பாக இருக்க வேண்டும். பெரியோரின் இரத்தமும் இளைஞரின் வியர்வையும் கலக்காமல் பாரதம் வல்லரசாக முடியுமா? வல்லரசாக. பெரியோர்கள் நமக்கு சுதந்திரம் என்ற பரிசை தந்தார்கள். இளைஞர்கள் அந்த பரிசை கௌரவமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்கள் விதையை விதைத்தார்கள், இளைஞர்கள் விருட்சமாக வளர்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பெரியவர்கள் அடித்தளம் போட்டார்கள், இளைஞர்கள் அதன் மேல் கோபுரம் எழுப்பினார்கள். ஆம், பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள்,
இப்போது இளைஞர்கள் அந்த வழியில் நடக்கிறார்கள். அதுதான் நம் கடமை. பாரதி சொன்னது எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது.

இளைஞர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது தேசத்தை மீட்டெடுக்க வந்த சக்தி என்று குறிப்பிடுகின்றார். இளைஞர்களை புதுவெள்ளம் என்று குறிப்பிடுகின்றார். இளைஞர்கள் நாட்டின் துடிப்பு என்றால் பெரியோர்கள் நாட்டின் இதயம். இதயம் இல்லாமல் துடிப்பு இல்லை, இதயம் இல்லாமல் துடிப்பு இல்லை. நேற்று பெரியோர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள், இன்று நாம் அவர்களுக்காக வாழ வேண்டும். அதுதான் உண்மையான நன்றி கடன். பெரியோர்கள் வாழ்ந்த பாதையில் இன்றைய

0: நமக்காக வாழ்ந்தார்கள், இன்று நாம் அவர்களுக்காக வாழ வேண்டும். அதுதான் உண்மையான நன்றி கடன். பெரியோர்கள் வாழ்ந்த பாதையில் இன்றைய இளைஞர்கள் நடந்து செல்ல வேண்டும், இந்த உலகை கடக்க வேண்டும். வரலாற்றை படைத்தவர்கள் பெரியவர்கள், வரலாற்றை படிப்பவர்கள் இளைஞர்கள். பெரியோர் இல்லையென்றால் இளைஞர் இல்லை, வேர் இல்லையென்றால் மரம் இல்லை. இன்னைக்கு நம்மெல்லாம் மரத்தை பார்த்து காய் கனி பூ பழம் இவற்றையெல்லாம் கண்டு மகிழ்கின்றோம். ஆனால் அந்த மரத்தின் மீது இருக்கக்கூடியதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கின்ற ஆணிவேரை நாம் மறந்திருக்கிறோம். ஆக பெரியவர்கள் ஆணிவேராகவும் அந்த கிளையாக இளைஞர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே நேயர்களே, இந்த இடத்தில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் இளைஞர்களா பெரியவர்களா என்று தீர்ப்பளிப்பதற்கு நான் புதிய உத்தியை பயன்படுத்துகின்றேன். பெரியவர்களின் கனவை இளைஞர்களின் கையால் நனவாக்குவோம் என்று சொல்லி, இந்த பெரியவர்கள் கண்ட கனவு இளைஞர்கள் கையில் இருக்கிறது, இளைஞர்கள் நனவாக்குவார்கள் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறேன். இரு அணிக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். நடுவராக பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களை என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், மற்றும் இளைஞர்களை என்ற அணியில் முனைவர் அரங்கு மு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் இன்று காலை புதுடில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய சிறப்பு உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இன்றிரவு 8:30 புதுச்சேரி மற்றும் நெய்வேலியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து திரு இசை கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற

0: மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம். எழுதியவர் ஸ்ரீராம் திருவரங்கம் அவர்கள். நடிப்பு ராமசாமி சுதர்சன், வி தாசரதி, டி வேலுச்சாமி, கே பி குமார், கே நேதாஜி, புயல் கணேஷ், இ எம் எஸ் முரளி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம்.

வரலாறு என்பது அதிகாரத்தால் எழுதப்பட்ட பதிவுகள் மட்டுமல்ல, அது காலம் வரைந்த பதிவுமாகும். ஆம், காலம் தனக்காக பதிந்து கொண்டதொரு நாயகரைத்தான் இன்று நாடகத்தின் வழியே நாம் சந்திக்கப் போகின்றோம். அது 18ஆம் நூற்றாண்டின் இறுதிக்காலம். பாரதத்தின் தென்பகுதி. ஒருபுறம் வாணிபம் என்ற பெயரில் நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனி தன் இரும்பு கரங்களை மெல்ல மெல்ல இந்த மண்ணின் மீது இறுக்கிக் கொண்டிருந்தது. மற்றொரு புறம் இந்த மண்ணின் மானத்திற்காக, சுதந்திர வேட்கைக்காக உயிரையே ஆயுதமாக மாற்றிய மகாரதர்கள் எழுந்தனர். அவர்களில் சிலரின் பெயர்கள் வரலாற்று பக்கங்களில் பதியப்பட்டன. ஆனால் தங்களையும் மீறி மக்களின் மனதில் கோலோச்சிய பற்பல நாயகர்களை வரலாற்றிலிருந்தே அழித்து மறைத்து போனார்கள். அன்று இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த அந்நியர்கள். நூற்றாண்டு காலமாக மறைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் மீண்டும் தலை தூக்க துவங்கும் காலம் இது. அப்படி தலை தூக்கிய வரலாற்று நாயகிதான் வேலு நாச்சியார். அந்த பெண்ணரசியின் வீர வரலாற்றை பின்தொடர்ந்து நடந்த ஆய்வு பயணத்தில் வெளிப்பட்டதுதான் மறைக்கப்பட்ட மற்றொரு சிங்கத்தின் காலடி சுவடுகள். ஆர்.எஸ். மங்கலம் எனப்படும் ராமநாதபுரம் ராஜசிங்க மங்கலத்தில் பிறந்த அந்தணராம், 18ஆம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம், அந்த சிம்மத்தின் வீர தியாக வரலாறு மயிர்கூச்சறிய செய்தன. அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, விருபாட்சி கோபால நாயக்கரின் உற்ற நண்பனாக, முத்துராமலிங்க சேதுபதியின் ஆலோசகராக, அமில்தாராக, மருது சகோதரர்களின் உற்ற துணையாக, வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆயுத கொள்முதல் தூதராக, வெற்றி வாளேந்திய குதிரை வீரனாக, பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டோர் பட்டியலின் 4வது கைதியாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர். வீரம், தீரம், பாசம், பராக்கிரமம், தியாகம் நிறைந்தது நியோகி ஜெகநாத ஐயரது வரலாறு. இப்போது 18ஆம் நூற்றாண்டில், குறிப்பாக 1790ல் ராமநாதபுரம் மண்ணின் எல்லைக்கு செல்வோம். அங்கு அவருக்காக காத்திருக்கும் இரண்டு ஒற்றர்களை சந்தி

0: ஹுசைன், நமது மன்னருக்கு புது ஆலோசகர் வரப்போகிறாராம். சேது சீமைக்கு பெரிய பலம் வந்து சேரப்போகிறது.
1: ஆமாம் வயலுமுத்து, நமது மன்னரின் வேண்டுகோளை ஏற்று விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் அவரது உற்ற தோழரான நியோகி ஜெகநாத ஐயரை சேது சீமைக்கு ஆலோசகராக அனுப்ப சம்மதித்திருக்கிறார்.
0: நியோகி ஜெகநாத ஐயர் புறப்பட்டு விட்டதாக அதிகாலையிலேயே விருபாட்சி அரண்மனையிலிருந்து செய்தி வந்து விட்டது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமது எல்லையை தொட்டு விடுவார். கொஞ்சம் காத்திருப்போம்.
0: தெரியுமா, ஆற்காட்டு நவாபின் காவலர்கள் நேற்று இரவு இந்த வனமெங்கும் சுற்றியதாக செய்தி வந்தது.
1: நவாபின் கண்கள் ஒரு பக்கம், கம்பெனியின் காதுகள் இன்னொரு பக்கம். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
0: ஆமாம், அதனால்தான் அவரை நேரடியாக அரண்மனைக்குள் அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று உத்தரவு வந்திருக்கிறது.
1: ஆமாம், முதலில் கண்மாய்க்கரையில் இருக்கும் பழைய மண்டபம், அங்கேயே சந்திப்பு, அதற்கு பிறகுதான் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும்.
0: அதோ குதிரை ஒன்று வரும் சத்தம் கேட்கிறது.
1: ஆமாம் ஆமாம் வயலுமுத்து, வரப்போவது ஒரு அந்தனர் என்று தானே சொன்னார்கள்.
0: ஆமாம்,
1: ஆனால் குதிரை மீது வருபவர் நெடும் தோற்றம் கொண்டவராக தெரிகிறது. ஆஜானுபாகுவான அவரது தோற்றம் சத்திரியர்கள் போலல்லவா இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த முகமும் கண்களும் ஒளிர்கிறதே, யாராக இருப்பார் வயலுமுத்து? அருகில் வரட்டும், தெரிந்து கொள்வோம்.
2: வணக்கம் நண்பர்களே. சேது நாட்டின் எல்லையா இது?
0: ஆம் ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: நீங்கள் யார் என்று என்னால் அனுமானிக்க முடிகிறது. இருந்தாலும் கேளுங்கள், எனக்கு தெரிந்த பதிலை சொல்லுகிறேன்.
1: ஐயா, விருபாட்சி மலையில் இன்று காலை சூரியன் எந்த நிறத்தில் உதித்தான்?
2: பார்ப்பவனுக்கு அது பொன்னிறம், போராடுபவனுக்கு அது செந்நிறம். அதுபோக சூரியன் வானத்தில் மட்டும் உதிப்பதில்லை, தாயக மண்ணுக்காக போராடும் ஒவ்வொரு வீரனின் நெஞ்சிலும் உதிக்கின்றான். அதனால்தான் விடுதலை வீரர்களின் இரத்தம் மண்ணில் சிந்தப்படுவதில்லை, மாறாக அது வரலாற்றின் வளாகங்களில் விசிறியடிக்கப்படுகிறது. சேது சீமையின் சாமர்த்தியமான ஒற்றர்களே, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நீங்கள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று.
1: ஆஹா ஆஹா, சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை. மரியாதைக்குரிய நியோகி ஜெகநாத ஐயர் அவர்களை சேது சீமை தலைவணங்கி வரவேற்கிறது.
2: நண்பர்களே, உங்களது உடல் மொழியை பார்த்தால் நீங்கள் மாறுவேடத்தில் இருக்கும் அரசாங்க பணியாட்கள் போல எனக்கு தோன்றுகிறது. அப்படித்தானே?
1: ஆம் ஐயா, நாங்கள் சேது சீமையின் அரண்மனை ஒற்றர்கள். என் பெயர் ஷேக் ஹுசைன், இவரது பெயர் வயலுமுத்து.
0: வணக்கங்க.
1: விருபாட்சி அரண்மனையில் இருந்து தங்கள் வருகை குறித்து முன்னரே எங்களுக்கு ஓலை வந்துவிட்டது. தங்களை பாதுகாப்பாக மன்னரிடம் அழைத்துச் செல்ல எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முதலில் கண்மாய் மண்டபத்திற்கு செல்வோம்.
2: நல்லது, அப்படியே ஆகட்டும்.
0: ஐயா, இந்த மண்ணில் கும்பினியாரின் சந்தேக நிழல்கள் படிந்திருக்கிறது. வழியெங்கும் அவர்களின் ஆட்கள் உளவு பார்க்கக்கூடும்.
2: தெரியும், சேதுபதியின் மண்ணில் கும்பினியார் சூழ்ச்சியின் விதைகளை தூவத் துவங்கிவிட்டார்கள். அதனால்தான் விருபாட்சி மன்னர் என்னை அனுப்பியிருக்கின்றார்.
1: ஐயா, கண்மாய் கரையை தாண்டிவிட்டால் கண்கள் குறையும், காதுகள் குறையும், நம்மவர்கள் அதிகரிப்பார்கள். அதுவரை சிரமம் பார்க்காமல் இந்த மூட்டையை உங்கள் தோளில் சுமந்து கொள்ளுங்கள். வெளியூர் வியாபாரிக்கு வழிகாட்டி அழைத்து செல்வது போல உங்களை ஊருக்குள் அழைத்து சென்று விடுவோம்.
2: நண்பர்களே, பழுதூக்கி பழகியவை எனது தோள்கள். நாட்டையே சுமக்க துணிந்தவனுக்கு இந்த மூட்டை ஒரு பாரமா? கொடுக்கலாம், வழி நடக்கலாம்.
3: அது ராமநாதபுரம், தென்னகத்தின் வீரச்சீமைகளில் ஒன்று. அரியணையில் அமர்ந்திருந்தார் வீரதீரமிக்க மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. அந்நியரின் சூழ்ச்சிகளை எதிர்கொள்ள அவருக்கு ஒரு ஆலோசனை துணை தேவைப்பட்டது. தனது ஆலோசகர் ஆழ்ந்த அரசியல் அறிவும் பன்மொழி புலமையும் அஞ்சாத நெஞ்சமும் தியாக மனப்பான்மையும் கொண்டவராக அமைய வேண்டும் என விரும்பினார் சேதுபதி.

0: மன்னர் நியோகி ஜெகநாத ஐயர் வாளால் போரிடத் தெரிந்தவர், வார்த்தைகளால் வெற்றி பெறத் தெரிந்தவர், ஐந்து மொழிகளில் புலமை பெற்றவர், விருபாட்சி கோபால நாயக்கரின் நம்பிக்கைக்குரிய நண்பர். நியோகி ஜெகநாத ஐயர் இப்போது ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியை சந்திக்கப் போகிறார் என்பதை விட இரண்டு வரலாற்று மனிதர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்பதுதான் சரியாக இருக்கும்.
1: மாட்சுமை தாங்கிய மன்னருக்கு வணக்கம். விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் அனுப்பியதன் பேரில் நியோகி ஜெகநாதர் என்பவர் தங்களை காண வருகை தந்திருக்கிறார்.
2: ஆஹா, தெனாலிராமர் பரம்பரையில் வந்த நியோகி ஜெகநாத ஐயர் நம் அரண்மனைக்கு வந்துள்ளது நமக்கெல்லாம் பெருமை. உடனே அழைத்து வா.
1: விருபாட்சியிலிருந்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய எமது விருந்தினர் அரசவைக்குள் வரலாம். மன்னர் ஆணை.
3: அந்நியருக்கு சிம்ம சொப்பனமாய், தாயகத்தின் தகதகக்கும் சூரியனாய், எட்டு திக்கும் ஒளி வீசி நிற்கும் எனது போற்றுதலுக்குரிய ராமநாதபுரம் மன்னர் ரிபெல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு அன்பான வணக்கம். அடியே நியோகி ஜெகநாத ஐயன்.
2: வருக வருக. ஐந்து மொழி அறிந்த அந்தனரே, பண்டித குலத்தில் பிறந்தும் குதிரை மீதேறி சண்டை மாறுதும் செய்பவரே, வில் வாழ் வேல் வீசத் தெரிந்த மாவீரரே, உங்களை ராமாயணத்து அனுமனுக்கு நிகரான மதியூகி மந்திரி என விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் ஒருமுறை உங்களை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறார். தங்கள் வருகை எமக்கு பெருமை.
3: மாட்சிமை தங்கிய விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் சில செய்திகளை சொல்லி அனுப்பியுள்ளார்.
2: வாருங்கள், முதலில் உங்களுக்காக சேது சீமையின் அறுசுவை விருந்து காத்திருக்கின்றது. அதன் பிறகு ஆலோசனை மண்டபத்திற்கு செல்வோம்.
0: மன்னர் சேதுபதி நியோகி ஜெகநாத ஐயரை ராமநாதபுரத்தின் அமில்தாராக நியமித்தார். அமில்தார் என்றால் வரி வசூலிப்பவர் என்று பொருள். அதாவது, தன் குடிமக்களிடம் வரி கேட்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நியோகியை நிறுத்தினார் சேதுபதி மன்னர். சுற்றிச் சுழன்றார் நியோகி ஜெகநாத ஐயர். மக்கள் அவரது அன்பான அணுகுமுறைக்கு மயங்கினர். அவர் வசம் ஈர்க்கப்பட்டனர். கிழக்கிந்திய கம்பெனி திகைத்தது, திணறியது. செய்தி மதராஸ் பட்டின கோட்டைக்கு சென்றது. அங்கிருந்தொரு கொடிய ஆணை பிறந்தது.

0: ஆண்டு அது 1772. அந்நியரின் அடாவடிகளால் ராமநாதபுர மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி கைது செய்யப்பட்டார்.
1: மிஸ்டர் முத்துராமலிங்க சேதுபதி, உங்களை மதராஸுக்கு அழைச்சி வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. உடனே எங்களோட நீங்கள் கிளம்புங்கோ.
2: என்ன உளறுகிறீர்கள்? கம்பெனியின் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதாக அல்லவா ஓலை அனுப்பியிருந்தீர்கள்? அதற்காக தானே அனுமதி அளித்திருந்தேன். இப்படி படைகள் சூழ வந்திருப்பது ஏன்?
1: உங்கள் அனுமதி எங்களுக்கு எதுக்கு மேன்? பேச்சுவார்த்தைன்னு சொன்னாதான் நீங்கள் அரண்மனை கதவை திறப்பீங்க, இல்லைன்னா படைங்களை திரட்டி வச்சுக்கின்னு பிரச்சனை பண்ணுவீங்க, சண்டை பிடிப்பீங்க.
2: உங்கள் சூது போரினை நீங்கள் நிறுத்தப் போவதே இல்லை, அப்படித்தானே?
1: நிறுத்துங்கள் உங்கள் கிண்டல் பேச்சு. பதில் சொல்லுவோம் மேன். உங்ககிட்ட வரி வசூல் செய்யும் உரிமையை நவாப்கிட்டே இருந்து நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கு பின்னாலும் நீங்க வரி செலுத்த மறுக்கிறது ஏன்?
2: நன்றாகத்தான் இருக்கிறது நீங்கள் பேசும் குள்ளநரி நியாயம். எங்களை உங்களிடம் விற்க நவாப்புக்கு என்ன உரிமை உள்ளது? இங்கே உலகமெங்கும் சுற்றி வியாபாரம் செய்யும் உங்களுக்கு சொந்த நாட்டினருக்கும் மந்தேரிகளுக்கும் வித்தியாசம் தெரியாதா?
1: போதும் நிறைய பேசிட்டோம். இப்பவே உங்களை நாங்கள் கைது செய்யறோம். அதிகம் பேசக்கூடாது. மதராஸ் வர நாம போகணும்.

0: இல்லைன்னா எங்க பீரங்கிக்கு உங்க ஜனங்கள்லாம் அழிஞ்சு செத்து போவாங்க.
1: மண்ணை விட்டு கொடுக்காதே ஜெகநாதா, மறைந்திருந்தாடி மறைந்திருந்தாடி.
0: யார் மேன் அந்த ஜெகநாதன்? Who is that? யார் அந்த ஜெகநாதன்?
2: ஐயா துரை, ஜெகநாதங்கிறது ஒரு சாமி பேருங்க. பதட்டத்தில் கடவுள்கிட்ட முறையிடுறார் போல் இருக்கு சேதுபதி பண்ணரு.
0: நீங்க அமைதியா அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணும்ன்றதுக்காக நாங்க அங்க ஜெயில் கட்டி வச்சிருக்கிறோம். வாங்க என்ஜாய் பண்ணுங்க.
3: மன்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். போர் என்பது வாளால் மட்டும் நடத்தப்படுவதில்லை. மக்களின் மனதில் தீ மூட்ட முடிந்தால் அதுவே மிகப்பெரிய ஆயுதமாகிவிடும் என எண்ணிய நியோகி ஜெகநாத ஐயர் புதிய திட்டம் ஒன்றை வகுத்தார். அரசனின் குரல் இனி அரியணையிலிருந்து அல்ல, அன்ன வயல்களிலிருந்து பிறக்கட்டும் என முடிவெடுத்தார். ஒரு சித்திரை பௌர்ணமி நாளில் ஊரோர வாழை தோட்டத்தில் விவசாயிகளுக்காக மட்டும் அரண்மனை சார்பில் ஒரு மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். விவசாயிகளை ரகசியமாக ஒன்று திரட்டினார். வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார்.
1: புனிதமிகு இந்த சித்ரா பௌர்ணமியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை இந்த வாழைத் தோட்டத்தின் அருகே சந்தித்து மன்னரின் சார்பாக விருந்தளிப்பது எனக்கு உணர்வெழுச்சியை தருகின்றது. வந்திருக்கும் உங்களை மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களின் சார்பாக மனதார வரவேற்கிறேன். வாழ்க நமது
4: மன்னர்.
1: மாட்சிமை தங்கிய நமது அருமை மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் இப்போது மதராஸ் பட்டினத்தின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் பாதாள சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிறார். அவர்களிடம் துப்பாக்கிகள், பீரங்கிகள் போன்ற பேரழிவு செய்யும் ஆயுதங்கள் உண்டுதான். ஆனால் விடுதலை தாகத்தோடு கூடியிருக்கும் நமக்கென்றும் சில ஆயுதங்கள் உள்ளன. அதை இப்போது நாம் பயன்படுத்துவோம்.
5: என்ன செய்யணும்னு சொல்லுங்க நியோகி ஐயரே.
1: கேளுங்கள். தன்னிடம் இருக்கும் கூலிப்படைகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் லண்டனில் இருந்து இறக்குமதி செய்திருக்கும் அவர்களின் அந்த புற வெள்ளை நாயகிகளுக்கு அத்தர் வாங்குவதற்கும் வெயிலோடும் மழையோடும் மண்ணோடு போராடி பயிர் வளர்க்கும் விவசாயிகளின் வரிப்பணம் கேட்கிறதோ அந்த கும்பினிக்காரனுக்கு. எனதருமை விவசாயிகளே, நாளை முதல் நாம் கும்பினி அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க மாட்டோம் என முடிவெடுப்போம். வாருங்கள் விவசாய நண்பர்களே, இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வரிகுடா இயக்கத்தை அறிவிப்பதை முன்னிட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து விருந்துண்போம். இது உணவுக்கான விருந்தல்ல, உரிமைக்கான விருந்து.
3: நியோகி ஜெகநாத ஐயர் தலைமையிலான விவசாயிகளின் வரிகொடா இயக்கத்தால் எங்கும் புரட்சி வெடித்தது. அந்த 18ஆம் நூற்றாண்டின் புரட்சியில் பெரும் பங்கு வகித்தது பாஞ்சாலங்குறிச்சி. ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பெருங்கலகங்கள் செய்து அந்நியரை அச்சுறுத்தி கொண்டிருந்தார். பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களிடம் வில், வாள், வேலோடு அடங்காத மன உறுதியும் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்களிடம் துப்பாக்கியும் பீரங்கியும் இருந்தன. அவர்களை விரட்ட துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் தேவைப்பட்டன கட்டபொம்மனுக்கு. அந்த பொறுப்பு மொழிகளை ஆயுதமாக கொண்ட மாவீரரான நியோகி ஜெகநாத ஐயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கட்டபொம்மனின் வேண்டுகோளை விரும்பி ஏற்றுக்கொண்ட நியோகி ஜெகநாத ஐயர் ஆயுதங்களை வாங்க தேர்ந்தெடுத்தது மன்னார் வளைகுடாவை. அது அமாவாசைக்கு முந்தைய தினம், நள்ளிரவு நேரம். கடற்பாசிகளோடு உரசி உரசி மன்னார் வளைகுடா கடல் நீல நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு சிறிய மரக்கலம்

அதில் ஒரே ஒரு பயணியாக அறிவே ஆயுதமாக கொண்டு இலங்கை கடலை நோக்கி புறப்பட்டார் நியோகி ஜெகநாத ஐயர். அது ஒரு வணிகப் பயணம் அல்ல, இந்திய விடுதலை போராட்டத்தின் மறைக்கப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்றாக மாறப்போகும் வரலாற்று பயணம். அவரது வருகைக்காக நடுக்கடலில் கப்பலில் காத்திருந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனின் எதிர்காலப் போருக்கான ஆயுதங்களை விற்கப் போகும் டச்சு தேசத்து ஆயுத வியாபாரிகள்.

0: வணக்கம் கேப்டன் வாண்டர்மேர். பெருமை மிக பாஞ்சாலங்குறிச்சியின் மண்ணில் இருந்து வந்திருக்கிறேன்.
1: ஓ, அப்படி என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன்?
0: ஆம், அவருடைய பாளையத்தில் இருந்துதான்.
1: அவரை பற்றி ஆங்கிலேயர்கள் அடிக்கடி புகார் கூறுகிறார்களே.
0: மண்ணின் மீது முழு உரிமை கொண்டவர் எங்கள் கட்டபொம்மன். வரி சுமத்த பார்க்கும் கனவான்கள் அவர் மீது புகார் அளிப்பது விந்தையானது, அபத்தமானது.
1: சரி, விஷயத்துக்கு வாருங்கள். நீங்கள் எங்களிடம் உதவி கேட்க வந்திருக்கீங்களா?
0: இல்லை, உதவி கேட்க வேண்டும் என்றால் உங்களை நான் கரையில் சந்தித்திருப்பேன். இந்த நடுநிசி நேரத்தில் தன்னந்தனியாக உங்களை சந்திக்க நான் கடலுக்குள் வந்திருப்பது உதவி கேட்க அல்ல, உங்களிடம் இருக்கும் ஆயுதங்களின் விலையை கேட்க வந்திருக்கிறேன். புரிந்துணர்வோடு கூடிய வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன். இன்னொன்றையும் கேட்க வந்திருக்கிறேன். இந்த நீள்கடல் பிரித்தானியர்களின் நிழலில் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? மரபார்ந்த டச்சு வணிகர்களாகிய நீங்கள் தயங்கி தயங்கித்தான் இந்த கடலை சொந்தம் கொண்டாட வேண்டுமா?
1: மிஸ்டர் நியோகி ஜெகநாதாயோ, நாங்கள் டச்சுக்காரர்கள், வணிகர்கள். ஆங்கிலேயர்களோடு நேரடியாக மோதல் நாங்கள் விரும்பவில்லை.
0: தேவையில்லை, அதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோமே. வியாபாரம் செய்வது வணிகர்களின் தொழில், அதை நீங்கள் செய்யுங்கள். போர் செய்வது விடுதலை வீரர்களின் தொழில், அதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். இரண்டையும் போட்டு குழப்பிக் கொண்டதால்தான் கிழக்கிந்திய கம்பெனி இன்று ஒரு வணிக நிறுவனமாக மட்டும் இல்லாமல் பேராசை மிக்கதொரு அரசாக மாறி அடி வாங்கி கொண்டிருக்கிறது.
1: ஆமாம், நீங்கள் அங்கனர் என்று கேள்விப்பட்டோம். எவ்வளவு ஆக்ரோஷமான அரசியல் உங்களுக்கு எதுக்கு?
0: கேப்டன் வாண்டர்மேர், என் முன்னோர்கள் வேதம் படித்திருக்கலாம், ஆனால் நியோகி அந்தணனான நான் கணக்கு படித்தவன். ஒரு நாட்டின் செல்வம் வெளியேறும் போது அதன் சுதந்திரமும் வெளியேறுகிறது என்னும் அர்த்த சாஸ்திரத்தை படித்தவன். ஒரு நாட்டின் வரிகள் வெளிநாட்டு கப்பல்களில் ஏறத் தொடங்கினால் அந்த நாட்டின் கொடி மெல்ல மெல்ல கீழிறங்கும் என்று எச்சரிக்கும் சாணக்கிய நீதியை படித்தவன். அது மட்டுமல்ல, 15ஆம் நூற்றாண்டில் தென்னகத்தின் சக்கரவர்த்தியாக விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரின் அவையை அலங்கரித்த ஆதி நியோகியாம் தெனாலிராமனின் வழிவந்த நான் ஆயுத பயிற்சியும் பெற்றவன்.
1: ஓ, அதனால் தான் இவ்வளவு துணிச்சலா நடுக்கடலுக்குள் தனியா வந்திருக்கீங்களா?
0: நான் தனியாக வரவில்லை கேப்டன், என்னுடன் என் மண்ணின் நம்பிக்கை வந்திருக்கிறது, பாஞ்சாலங்குறிச்சியின் வீரம் வந்திருக்கிறது.
1: உங்கள் தோரநிலை அது தெரிகிறது. ஆமாம், இங்கிலீஷ்காரங்க மேலே உங்களுக்கு ஏன் அவ்வளவு வெறுப்பு?
0: வாண்டர்மேர், ஆங்கிலேயர்கள் அல்ல, யாராக இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு வணிக பத்திரங்களோடு வரலாம், வியாபாரம் செய்யலாம், லாபம் பெறலாம். ஆனால் அடிமை சாசனத்தோடு வர துணிந்தால் இந்த பாரத திருமண்ணில் அவர்கள் எதிர்பாராதது எல்லாம் நடக்கலாம். எங்கள் தாயகத்தை அடிமைப்படுத்த எண்ணுபவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம். எங்கள் எதிரி எதன் மீதேறி வந்தாலும் விடமாட்டோம், எந்த விலை கொடுத்தும் மோதுவோம்.
1: மன்னிக்கணும், நாங்கள் அரசியல் பேசவில்லை.
0: நானும் அரசியல் பேச வரவில்லை, விலை பேசத்தான் வந்திருக்கிறேன்.
1: சரி, என்ன ஆயுதங்கள் வேணும்?
0: 300 ஃபிளிண்ட்லாக் துப்பாக்கிகள், 50,000 ஈய குண்டுகள், 30 பீப்பாய் வெடிமருந்து, 200 வாள்கள், 500 ஈட்டி தலைகள், துப்பாக்கி பழுதுபாக்கும் கருவிகள்.
1: இல்லை இல்லை, இவ்வளவு பொருளும் ஒரே முறையில் கிடைக்காது.
0: அப்படியானால் 2 தவணைகளாக தாருங்கள், அது போதும்.
1: பாதி தொகை முன்பணமாக தரணும், மீதம் பொருள் ஏற்றும் போதே தரணும்.
0: பாதி தொகை முன்பணம் என்பது சரி, ஆனால் மீதம்

0: மட்டும் பொருள் ஏற்றும் போது அல்ல, எங்கள் களஞ்சியத்தை வந்து அடைந்த பிறகுதான் முழுமையாக தர சாத்தியப்படும்.
1: உங்களை நான் எப்படி நம்பறது?
0: மிஸ்டர் கேப்டன், கடந்த 3 ஆண்டுகளில் உங்கள் கப்பல்களில் இருந்து தூத்துக்குடி, மன்னார், நாகப்பட்டினம் வழியாக வந்து இறங்கிய சரக்குகளின் பட்டியல் என்னிடம் இருக்கிறது. உங்கள் வழித்தடம் எங்களுக்கும் தெரியும். விடுதலை வேட்கையை சாக்காக வைத்துக்கொண்டு கடற்கொள்ளையர்களாக மாறும் இனமில்லை எங்கள் இனம். அரும்பாடுபட்டு சேர்த்த பொருளை கொண்டு விலை பேசி வாங்க வந்திருக்கிறோம். உங்களை எனக்கு தெரியும், எங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியும். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்ற முடியாது. எப்போதுமே நாங்கள் கணக்கு விளக்கில் கராராக இருப்போம்.
1: அப்படி என்றால் ஆங்கிலேயர்கள் கடலில் சோதனை செய்தால்?
0: அதனால் தான் இந்த பொருட்கள் நேரடியாக இந்திய கரைக்கு வரக்கூடாது. முதலில் இலங்கை, அங்கிருந்து மீன்பிடி படகுகள் மூலமாக சிறிய சிறிய தோணிகளில் ஏற வேண்டும். ஒவ்வொரு தோணியிலும் குறைந்த அளவு மட்டுமே இருக்க வேண்டும். அவற்றையும் கூட ஒரே இடத்தில் இறக்கக்கூடாது. அதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம்.
1: நியோகி ஐஹரே, நீங்கள் இந்த வேலைக்கு புதியவர் போல தெரியவில்லையே.
0: இது தாய்மண் பற்றால் தானாக பிறக்கும் ஞானம் கேப்டன். அந்த தேசப்பற்றுதான் நியோகி வம்சத்துக்கான பரம்பரை சொத்து கேப்டன். எம்மை சுமந்த தாயின் கருவறைக்கு ஒவ்வொரு நொடியும் நாங்கள் மரியாதை சேர்க்க துடிக்கிறோம். அதனால் எம்மை ஆளாக்கி வளர்த்த தாய்மண்ணுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம்.
1: ஆஹா, இப்போது புரிகிறது அந்நியர்கள் ஏன் உங்களை கண்டு பயப்படுகிறார்கள் என்று. வாத்துக்கள்.
0: நன்றி
1: மிஸ்டர் நியோகி ஐயரே. உங்களுக்கு பீரங்கி வேணுமா? பொதுவா பீரங்கிகளை நாங்கள் தனியாருக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் நேர்மைக்காக இந்த சலுகையை நாங்கள் கொடுக்கிறோம்.
0: உங்கள் பெரிய மனதை வாழ்த்துகிறேன். ஆனால் பெரிய பீரங்கி வேண்டாம், நகர்த்த முடியாது. 2 சிறிய களபீரங்கிகள் போதும். அதற்கான குண்டுகளையும் சேர்த்து கொடுத்தால் நலம். அதையும் கூட பெரிய வியாபாரத்துக்கு பிறகான சிறிய அன்பளிப்பாக அளிக்க தாங்கள் முன்வந்தால் டச்சுக்காரர்களுக்கு பாஞ்சாலங்குறிச்சி என்றென்றும் நன்றி சொல்லும்.
1: கடைசியில் நீங்கள் வியாபாரத்தை வென்று விட்டீர்கள் ஐயரே. ஆகட்டும், 3 வாரங்கள் அவகாசம். அடுத்த அமாவாசை ராத்திரி ராமநாதபுர சீஷோரில் உங்கள் ஆயுதங்கள் இருக்கும், சரியா?
0: நன்றி. பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரமிகு கட்டபொம்மன் அவர்கள் சார்பாக அடியேனின் நெஞ்சார்ந்த நன்றி.
2: அன்று மன்னார் வளைகுடாவில் நடந்தது ஒரு வணிக ஒப்பந்தம் மட்டுமல்ல, தென்னகத்தின் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்னால் இருந்த அறிவும் நம்பிக்கையும் விசுவாசமும் ஓங்கி எழுந்த தருணம் அது. சில வரலாறுகள் போர்க்களத்தில் எழுதப்படும், சில வரலாறுகள் இப்படிப்பட்ட அமைதியான உரையாடல்களிலும் பிறக்கும்.

0: நவீன ஆயுதங்களோடும் வீரதீரத்தோடும் போரிட்டும் கூட அந்நியரின் சூது போரினால் பாஞ்சாலங்குறிச்சி விழுந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டார். 1796 நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்ந்த சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் இயற்கையாக மரணத்தை தழுவினாலும் அவர் ஏற்றி வைத்த சுதந்திர தீபம் மட்டும் அணையவே இல்லை. அந்த விடுதலை கனலை தங்கள் கரங்களில் ஏந்திக் கொண்டனர் மாமன்னர்கள், மருது சகோதரர்கள். சிவகங்கை சீமை மீண்டும் போர் முரசு கொட்டியது. அந்த போராட்டத்திற்கு அனுபவமும் தேவை, அறிவும் தேவை, அரசியல் நுண்ணறிவும் தேவை என்பதை உணர்ந்த தென்னகத்து போராளிகளின் ஒருங்கிணைப்பாளரான விருப்பாட்சி மன்னர் கோபால நாயக்கரின் பார்வை ஒரு மனிதரை நோக்கி திரும்பியது. வேறு யார், அதே நியோகி ஜெகநாத ஐயர்தான்.
1: மாட்சிமை தங்கிய விருப்பாட்சி மன்னருக்கு வணக்கம். தாங்கள் அவசரமாக என்னை அழைத்ததாக சொன்னார்கள். சொல்லுங்கள், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்?
2: எனதருமை நண்பரே, நியோகி ஜெகநாத ஐயரே, அந்நியர்களின் நெருக்குதல் முன்பை விட இப்போது மிக அதிகமாகிவிட்டது.

0: ஆங்காங்கே நவாபுகள் கையெடுத்து கும்பிட்டு கும்பினி படைகளிடம் சரணடைந்து விட்டதாக தெரிகிறது. மான தமிழ் மன்னர்களை மண்டியிட வைக்க முடியாது என்பதால் பெரும்படை திரட்டிக் கொண்டிருக்கிறான் அந்நியன் என்கின்ற செய்தியும் வந்த வண்ணமாயிருக்கிறது.
1: ஆம் மன்னரே, உண்மைதான். மற்ற சமஸ்தானங்களில் ஆங்காங்கே இருக்கும் நமது ஒற்றர்களும் அப்படித்தான் எனக்கு தகவல் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். கும்பினியால் படைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்பதால் சமஸ்தானங்களை சூறையாட எத்தனித்திருப்பதாக தெரிகிறது.
0: ஆம், பேராசை பிடித்த பித்தர்கள். ஐயா நியோகி, உங்களிடம் நான் வேண்டுகோளாக அல்ல, உத்தரவாகவே சொல்கிறேன்.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: ராணி வேலு நாச்சியார் அரும்பாடுபட்டு மீட்டெடுத்த சிவகங்கை மீண்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. வீர தீரமிக்க மருது சகோதரர்கள் அந்நியர்களை தாக்க அங்கே படைகளோடு தயாராக இருக்கிறார்கள். நியோகி ஐயரவர்களே, நீங்கள் ஆலோசகர் மட்டுமல்ல, நடக்கவிருக்கும் போர்களின் அமைதியான மூளையாக இருக்க வேண்டியவர். இனி மருது சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாக தோழனாக இருக்க வேண்டும். அந்தன குலத்தில் உதித்த நிகரற்ற வீரரே, எனது ஆருயிர் நியோகி ஜெகநாத ஐயரே, உடனே புறப்படுங்கள் சிவகங்கைக்கு.
1: என் உயிருக்கினிய விருபாட்சி மன்னரே, ஐயா கோபால நாயக்கரே, தென்னகத்தின் புரட்சி மன்னர்களெல்லாம் தங்கி இளைப்பார கிடைத்த தருநிழலே, உங்கள் வாக்கு எனக்கு வேத வாக்கல்லவா? இதோ இப்போதே கிளம்புகிறேன் சிவகங்கைக்கு.
2: நியோகி ஜெகநாத ஐயர் மருதிருவர்களோடு இணைந்தார். வியூகங்கள் தீட்டப்பட்டன. ஒன்றன்பின் ஒன்றாக போர்கள் வெடித்தன. காடுகள் போர்க்களங்களாயின, கிராமங்கள் கோட்டைகளாயின, மக்கள் படை வீரர்களாயினர். மருது சகோதரர்கள் பொங்குமாங்கடலன் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் ஆங்கிலேய பேரரசு தனது முழு படையுடனும் தென்னகத்தை நோக்கி இறங்கியது. இறுதியாக நடந்த அந்த திருப்பத்தூர் போரில் இந்த தமிழ் மண் வீரத்தின் சாட்சியாகவும் வலிகளின் சாட்சியாகவும் மாறியது. முதலில் அந்நியர்கள் தங்கள் சூது வலையினை வீசி நியோகி ஜெகநாத ஐயரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதன்பின் நடந்த சூது போரில் மருதிருவர்கள் கைது செய்யப்பட்டு 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். அடுத்து வந்த நவம்பர் 20 விருபாட்சியில் கோபால நாயக்கரும் தூக்கிலிடப்பட்டார். அந்த நேரத்தில் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த எஃகு போல் உறுதியான மனம் படைத்த நியோகி ஜெகநாத ஐயரே செய்தி கேட்டு சுக்கு நூறாக உடைந்து போய் துடிதுடித்து கதறினார்.
3: ஓ மருது சகோதரர்களே, என் ஆருயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா? கோபால நாயக்கரே, எங்கள் விருபாட்சி மன்னரே, வேலுநாச்சி உட்பட அத்தனை ஆளுமைகளுக்கும் வழிகாட்டிய தென்னகத்தின் துருவ நட்சத்திரமே, உங்களையா ஏற்க முடியவில்லையே. எத்தனை இரவுகள் நாம் ஒன்றாக அமர்ந்து இந்த நாட்டின் விடியலை பற்றி பேசினோம். வெள்ளையன் வெளியேறும் நாள் தூரத்தில் இல்லை என்று நம்பிக்கையோடு சிரித்தோமே, அந்த சிரிப்பு நின்று விட்டதா? கோபால நாயக்கரே, என் உயிர் நண்பனையும் தொட்டு விட்டார்களா? நாயக்கரே, ஒரு முறையாவது உங்கள் திருமுகத்தை எனக்கு காட்டியிருக்கலாமே. அந்த கயவர்கள் உங்கள் கையை பிடித்தபடி, நான் நண்பா மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கலாமே. அந்த வாய்ப்பை கூட இந்த கொடூரர்கள் பறித்து விட்டார்களே. இறைவா, என் வயதை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே. என் தம்பிகள்

0: வாழ்ந்திருக்கலாமே, என் நண்பன் வாழ்ந்திருக்கலாமே. கண்ணா, கிருஷ்ணா, அன்று நீ குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹிம் என்றாயே. தர்மத்துக்கான போரில் கலந்து கொண்டு வீர மரணம் அடைந்தால் சொர்க்கமுண்டு என்று சொல்லி வைத்தாயே. என்னை போல போராட முடியாமல் சிறையில் உயிரோடு இருந்து கொண்டு நண்பர்களின் மரணத்தை காண்பவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லாமல் போனாயே கேசவா. ஐயோ, எல்லோரையும் அனுப்பிவிட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறான் இந்த ஜெகந்நாதன் என்று என்னை ஈன்ற நியோகி வம்சமே பழிக்குமே. ராஜசிங்க மங்கலமாம் எங்கள் ஊர் பெரிய கண்மாயின் மேல் பறக்கும் நாரைகள் எல்லாம் என் வீரத்தை பழித்து பழித்து ஏசுமே. கண்மாய் ஓர மரங்கள் எல்லாம் நியோகி மட்டும் உயிரோடு திரும்பி விட்டானாம் என்று என்னை நையாண்டி செய்யுமே. ஹே பரந்தாமா, கர்மண்யேவாதிகாரஸ்தே என்றாயே. கடமையை செய் என்று சொன்னாயே, செய்தேனே. கண்ணா, உயிரை பணயம் வைத்து செய்தேனே. ஆனால் என் தம்பிகளையும் என் நண்பனையும் நீ காப்பாற்றாமல் விட்டு விட்டாயே. தாயம் ஜெயித்ததே, என் தாய் மண் வீழ்ந்ததே. இல்லை இல்லை, நான் அழப்போவதில்லை. எனது கண்ணீர் மருது சகோதரர்களின் வீரத்தை காயப்படுத்திவிடக்கூடும். கலங்குவது வீரனுக்கு அழகா என கோபால நாயக்கரின் ஆன்மா, அவர் தொங்கிய புளிய மரத்தின் விளாராலேயே என்னை அடிக்கக்கூடும். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். நீங்கள் யாரும் இறக்கவில்லை, இந்த மண்ணை விட்டு போகவில்லை. இந்த நியோகியின் இதயத்திற்குள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வீரத்தை தியாகத்தை இந்த நியோகி என்றென்றும் மறக்க மாட்டான். என் கடைசி மூச்சு இருக்கும் வரை உங்கள் தியாகத்தை நான் சுமந்து செல்வேன். அதுதான் உங்களுக்கு நான் செலுத்தும் இறுதி மரியாதை. ஆம், இறுதி மரியாதை.
1: அன்றந்த 18ஆம் நூற்றாண்டில் மேலும் கலகம் பரவிவிடக் கூடாது என எண்ணிய கம்பெனிக்காரர்கள் மிக முக்கியமான 73 நபர்களை நாடு கடத்த முடிவெடுத்தனர். அவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு, தாய் மண்ணாம் தமிழ் மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டு மலேசியாவின் பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். அவர்களுள் ஒருவராக மிக மிக கனமான விலங்குகள் பூட்டப்பட்ட நிலையில் ஆஜானுபாகுவாக நியோகி ஜெகந்நாத ஐயரும் நின்றிருந்தார். எங்கோ இருக்கும் ஒரு தீவை நோக்கி அவர்கள் கடல் வழியாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். செய்வதறியாது அநாதைகளாக திரண்டிருந்த தமிழர்கள் மத்தியில் கர்னல் ஜேம்ஸ் வெல்ஷ் கொக்கரித்தபடி அந்த பட்டியலை படித்துக் கொண்டிருந்தான்.
2: ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கலவரம் செய்த எனிமீஸ் எதிரிகள் 73 அக்யூஸ்டுகள் மலேசியா பினாங் தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அக்யூஸ்ட் நம்பர் 1, சிவகங்கை வேங்கம் பெரிய உடையாத்தேவர். அக்யூஸ்ட் நம்பர் 2, மருது பாண்டியன் மகன், அதாவது சின்ன மருதுவின் மகன் துரைசாமி. அக்யூஸ்ட் நம்பர் 3, வேலாபூர் பொமா நாயக்கர். அக்யூஸ்ட் நம்பர் 4, ராமநாதபுரம் அவில்தார் நியோகி ஜெகந்நாத ஐயர். அக்யூஸ்ட் நம்பர் 5, ஆண்டியப்ப தேவன். அக்யூஸ்ட் நம்பர் 6, சடமாயன். அக்யூஸ்ட் நம்பர் 7, கோன்யாம்பி தேவன். அக்யூஸ்ட் நம்பர் 8, பாஞ்சாலங்குச்சி தல்வாய் குமார் சாமி நாயகன்.

பினாங்கு தீவில் சிறைவாசம். கடலை கடந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் தங்கள் தாயக நினைவுகளையும் நம்பிக்கையையும் கூடவே இதயத்தில் சுமந்து சென்றார்.

0: அவர்களுள் ஒருவன் சின்ன மருதுவின் இளம் மகன் துரைசாமி. தந்தையை இழந்த வேதனை, தாய் நாட்டை இழந்த வலி, எதிர்காலம் தெரியாத அச்சம் துரைசாமி எனும் அந்த சிறுவனின் மனதை நொறுக்கி சிதைத்துக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் பிரம்மச்சாரியான நியோகி ஜெகந்நாத ஐயர் ஒரு வரலாற்று தந்தையாக மாறினார். அன்று அவர் துரைசாமிக்கு வாளை பிடிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக நம்பிக்கையை பிடித்துக் கொள்ள கற்றுக் கொடுத்தார். காலம் நகர்ந்தது. காலம் எழுதும் திரைக்கதையை யாராலும் அனுமானிக்க முடியாது. அப்படித்தான் ஒரு நாள் நியோகி ஜெகந்நாத ஐயருக்கு ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு முன்பு தீவாந்தரமாக தங்களை தூத்துக்குடியில் இருந்து கப்பலேற்றி அனுப்பிய அதே ஜெனரல் ஜேம்ஸ் வெல்ஷ் வந்து நின்றார். விடுமுறையை கழிக்க மலேசியா வந்தவர் கண்களில் நியோகி ஜெகந்நாத ஐயர் பட்டதும் அடையாளம் கண்டுகொண்டார். ஆனால் துரைசாமியை அவருக்கு தெரியவில்லை. அந்த கணத்தில் நியோகி அறிந்திருந்த செழிப்பான ஆங்கில மொழி ஒரு பாலமாக மாறியது. சில வெற்றிகள் போர்க்களத்தில் கிடைப்பதில்லை, அவை ஒரு மனிதனின் உள்ளத்தை வெல்வதில்தான் கிடைக்கின்றன.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யூ மிஸ்டர் நியோகி ஜெகநாத் ஐயர்?
2: அப்சல்யூட்லி ரைட், ஜெனரல் வெல்ஷ். 20 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இந்தியனை நினைவில் வைத்திருக்கிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு.
1: ஹவு குட் ஐ ஃபார்கெட் யூ மிஸ்டர் ஐயர்? சம் ஃபேஸஸ் நெவர் ஃபேட் ஃப்ரம் மெமரி. உங்களை போன்ற மனிதர்களை என்னை போன்ற ஜெனரல்களால் மறக்கவே முடியாது. யூ ஹவ் லாஸ்ட் எ கிரேட் டீல் ஆஃப் வெயிட், பட் த ஃபயர் இன் யுவர் ஐஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. That's how I recognize you. I never imagined we would meet again here in Malaya.
2: Life is full of strange scripts, General. என்ன செய்வது? கனவிலும் நினைக்காத திரைக்கதைகள் தான் காலத்தால் எழுதப்படுகிறது. நாம் எல்லோரும் ஏமாந்த பொம்மைகளாகி போகிறோம்.
1: மிஸ்டர் ஐயர், There is something I have wanted to tell you for many years. I owe you an apology. Tuticorin Harbor la ungala kappal la yetti Tiruvandra dandanai kanupe naal, yes, that day innu en nenavila urthikitte irukku. I was only obeying the orders of the British crown.
2: No, general, please don't apologize. ஒரு வீரனுக்கு கடமை முக்கியம். யூ பர்ஃபார்ம்ட் யுவர் டியூட்டி. வரலாறு அதன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான்.
1: மிஸ்டர் ஐயர், ஈவன் டுடே யூ ஸ்பீக் வித்வுட் பிட்டர்னஸ். நான் மீட் பண்ண இந்தியர்களில் யூ ஆர் ஸ்டில் த ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன். டெல் மீ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ?
2: ஃபார் மீ? நத்திங் ஜென்ரல். எனக்காக நான் எதையும் கேட்கப் போவதில்லை. ஆனால் ஒரு சிறுவனுக்காக ஐ ஹாவ் எ ரிக்வெஸ்ட். ஐயா துரைசாமி, இங்கே வாயா.
1: மிஸ்டர் ஐயர், ஹூ இஸ் திஸ் யங் மேன்?
2: ஜெனரல், ஹிஸ் நேம் இஸ் துரைசாமி, த சன் ஆஃப் சின்ன மருது. மருது பாண்டியர்களோட வாரிசு, ஒரு நாட்டோட இளவரசன், இன்று ஒரு நாடற்ற அகதி. Another forgotten exile.
1: How old is he?
2: வயது சிறியது, ஆனால் அவன் பட்ட வலிகள் அதிகம். ஜெனரல் வெல்ஷ், அவன் செய்த குற்றம் ஒன்றே ஒன்றுதான். He was born in the family of freedom fighters.
1: Okay, what you want me to do?
2: ஜெனரல், இந்த குழந்தை, it has already suffered enough. தாய் தகப்பன் இல்லாத இந்த குழந்தை பட்ட துன்பங்கள் போதும். அவனை அவன் பிறந்த மண்ணுக்கு திரும்ப அனுமதியுங்கள். ப்ளீஸ் அலோவ் ஹிம் டு ரிட்டர்ன் டு இந்தியா. இனி அவன் தாய்நாட்டின் மண் வாசனையோடு வாழட்டும்.
1: மிஸ்டர் நியோகி,

0: You ask me to undo what the British Empire ordered 20 years ago? Do you realize what you are asking?
1: Yes, General. I know exactly what I am asking. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு அதிகாரியாக உங்கள் பேரரசின் உத்தரவை நிறைவேற்றினீர்கள். இன்று உங்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: And you? Don't you wish to return?
1: My journey is almost over, General. ஆனால் his life is just beginning. என் கனவுகள் முடிந்து விட்டன. அவனுடைய கனவுகள் இன்னும் தொடங்கவே இல்லையே.
0: மிஸ்டர் நியோகி ஜெகநாத் ஐயர், யூ சர்ப்ரைஸ் மீ ஒன்ஸ் அகைன். மோஸ்ட் மென் ஆஸ்க் ஃபார் தேர் ஓன் ஃப்ரீடம், பட் யூ ஆஸ்க் ஃபார் சம்ஒன் எல்ஸ்.
1: பார்டன் மீ ஜென்ரல், ப்ளீஸ் டூ நாட் சே சம்ஒன் எல்ஸ். துரைசாமி, த சன் ஆஃப் சின்ன மருது, இஸ் நாட் சம்ஒன் எல்ஸ். ஹீஸ் ஆ பிரின்ஸ், the son of our soil, the rightful heir to a noble legacy. General, I stood beside Muthuramalinga Sethupathi, I stood beside Gopala Nayakar, I stood beside the Marudhu brothers. Today, let me stand beside their son. எங்கள் அரச குடும்பத்தின் வாரிசுக்காக வாதாடுவது எனது கடமை, கௌரவம், பாக்யம். ஆம், ராஜாங்கத்தின் மேன்மையை காப்பது எங்கள் குலக்கடமை, எங்கள் குலக்கடமை.
0: வெரி குட், வெரி குட் மிஸ்டர் நியோகி ஐயர். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், யுவர் லாயல்ட்டி வாஸ் நெவர் டு எ மேன், இட் வாஸ் டு எ நேஷன். Mr. Iyer, I cannot send only the boy and leave the man behind. This letter of permission is for Duraiswamy. And this one is for Mr. Niyogi Jagannath Iyer. Both of you are hereby permitted to return to India.
1: Sir, General, I never asked for this.
0: I know. That's why you deserve it. வரலாறு உங்களுக்கு கொடுத்த தண்டனை போதும் மிஸ்டர் ஐயர். லெட் ஹியூமனிட்டி ஸ்பீக் ஃபார் ஒன்ஸ்.
1: தேங்க்யூ சென், தேங்க்யூ. இன்று நீங்கள் 2 அனுமதி கடிதங்களை மட்டும் தரவில்லை. யூ ஹாவ் ரெஸ்டோர் 2 லைவ்ஸ் டு தேர் மதர்லேண்ட். துரைசாமி, துரைசாமி, நம்முடைய நாடு கடத்தல் இன்றோடு முடிகிறது. வா, வா. உன் தந்தை ஆண்ட மண்ணை, அங்கு அவர் செய்த பராக்கிரமங்களை எல்லாம் உனக்கு சுற்றி சுற்றி காட்டுகிறேன் கண்ணா.

ஏறத்தாழ 22 ஆண்டுகளுக்கு பிறகு நியோகி ஜெகநாத ஐயர் மீண்டும் தாய் மண்ணில் காலடி எடுத்து வைத்தார். இனி அவருக்கு போர் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஒரே ஒரு ஆசை. தன் வாழ்வின் திசையை மாற்றிய தன் நண்பனும் அரசியல் வழிகாட்டியுமான விருபாட்சி கோபால நாயக்கருக்கு மனதார இறுதி மரியாதை செலுத்த வேண்டும். அவ்வளவுதான். விருபாட்சி கோபால நாயக்கர் தூக்கிலிடப்பட்ட அந்த புளிய மரத்தின் நிழலில் மூடிய விழிகளில் நீர் சோர ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து விட்டார் நியோகி. நியோகி ஜெகநாத ஐயர் திரும்பி வந்துவிட்டார் என்ற செய்தி காற்றை விட வேகமாக பரவியது. அந்த மண் அவரை மறந்திருக்கவில்லை. வயல்களில் இருந்தும் வீடுகளில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் மக்கள் திரள் திரளாக ஓடி வந்தனர். அவர்கள் ஓடி வந்தது ஒரு மனிதரை

0: பார்த்து விட அல்ல, ஒரு காலத்தை தரிசித்து விட, ஒரு தலைமுறையின் நினைவுகளை பார்த்து விட ஓடி ஓடி வந்தார்கள். பரந்த தோள்களோடு ஆஜானுபாகுவாக சென்ற நியோகி ஜெகநாத ஐயர் பினாங்குத்தீவு சிறையில் உணவின்றி உறக்கமின்றி நைந்து மெலிந்து திரும்பி வந்த கோலத்தில் கண்டு கைகூப்பிக் கொண்டு கதறினார்கள் மக்கள். மக்கள் கண்களில் இப்போது அவர் ஒரு முன்னாள் போராளி அல்ல, இன்னும் உயிரோடு இருக்கும் புரட்சி. அதைக் கண்டுதான் அஞ்சியது ஆங்கில அரசும். வாள் ஏந்திய வீரனை விட மக்களின் இதயத்தில் வாழும் வீரனே அதிக பயத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அதனால் கலக்கமடைந்த கலெக்டரே நேரில் வந்தார், கேள்விகள் கேட்டார்.
1: மேஷர் நியோகி ஜெகநாத ஐயர், ஏன் வந்தீர்கள், என்ன நோக்கம்?
2: எனது பால்ய நண்பனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன்.
1: 20 ஆண்டுகள் கழித்தா?
2: கலெக்டர் அவர்களே, விருப்பாட்சி மன்னரை தூக்கிலிடும் போது நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். அதன் பின் அப்படியே நாடு கடத்தப்பட்டு விட்டேன். எப்போதுதான் நாடு திரும்பும் வாய்ப்பு அமைந்தது, ஓடோடி வந்திருக்கிறேன் எனது அரசியல் வழிகாட்டிக்கு அஞ்சலி செலுத்த.
1: பிறகு
2: மீதமுள்ள நாட்களை பழனி மலையில் இறைவனை நினைத்து கழிக்க விரும்புகிறேன். அதற்கும் அனுமதி பெற வேண்டுமானால் சொல்லுங்கள், மெட்ராஸுக்கு எழுதி கேட்கிறேன்.
1: தேவையில்லை, தேவையில்லை. அதற்கான அனுமதியை என்னாலேயே கொடுக்க முடியும். இன்று ஒரு நாள் முழுவதும் நன்றாக அஞ்சலி செலுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பழனிமலைக்கு சென்று தங்குவதுதானே உங்கள் நோக்கம்? நாளை வந்து நானே உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்கிறேன்.

0: அது ஆண்டு 1823. விடியல் இருளை மட்டுமல்ல, சில நேரங்களில் மனிதர்களின் முகமூடியையும் கிழித்து காட்டுகிறது. உங்களை பழனிமலை வரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறோம் என்று உறுதியளித்த அந்த ஆங்கிலேய அதிகாரி வழியிலேயே தன் உண்மையான முகத்தை காட்டினான். விருபாட்சி மேடு, அங்கே அமைதியாக நின்றிருந்தது ஒரு புளிய மரம். அதன் நிழல் இன்னொரு வரலாற்று தியாகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. விசாரணை இல்லை, நீதிமன்றம் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, கேள்விகளும் இல்லை. ஒரே உத்தரவு, அந்த உத்தரவு நியோகியின் காதில் விழுந்த மறுகணம் அவரது இளமை காலம் இடுக்கு திடுக்கென அவரது உடலுக்குள் புகுந்து கொள்ள முறுக்கேறிக்கொண்டு நின்றார். புளிய மரத்தை நோக்கி நடந்த அந்த முதிய போராளியின் காலடிகளில் பயம் இல்லை, பதட்டமும் இல்லை. நான் என் கடமையை முடித்து விட்டேன் என்ற பேரமைதி அவரது முகத்தில் தவழ்ந்திருந்தது. அதிகாலை வானம் மெல்ல வெளிச்சம் பெற்றது. தூக்கு கயிறை அவரது கழுத்தில் மாட்ட வந்தார்கள்.
1: Hang him now! நிறுத்துங்கள், இந்த கயிற்றை என் கழுத்தில் மாட்டுவதற்கு முன் என் தாய் மண்ணை நெடுஞ்சான்கடையாக வீழ்ந்து வணங்க ஒரு கணம் அனுமதியுங்கள். ஆஹா, இந்த மண் என் தாயின் கருவறையை விட புனிதமானது, என் தாய்ப்பாலை விட இனிமையானது, என் உயிர் மூச்சை விட உயர்வானது. ஆம், இந்த மண்ணுக்காகத்தானே என்னை என் அன்னை ஈன்றெடுத்தாள். இந்த மண்ணுக்காகத்தானே என் தோழர்கள் உயிர் கொடுத்தார்கள். இந்த மண்ணுக்காகத்தானே இன்று நானும் சிரித்த முகத்தோடு மரணத்தை சந்திக்கிறேன். மிஸ்டர் கலெக்டர், என் கழுத்தை நீங்கள் இருக்கலாம், என் குரலை நீங்கள் நிறுத்தலாம், என் உடலை நீங்கள் தூக்கிலிடலாம், ஆனால் இந்த மண்ணின் விடுதலை வேட்கையை இந்த மக்கள்

தேசத்தின் வீர உணர்வை, இந்த தேசத்தின் உயிரோசையை உங்களால் ஒருபோதும் தூக்கிலிட முடியாது. 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து என் அன்னை மண்ணில் கொக்கரிக்கும் கனவான்களே, கும்பினியர்களே, இன்றில்லை ஒரு நாள் இந்த மண்ணின் மானத்துக்கு முன் உங்கள் சாம்ராஜ்யம் தலைகுனிந்தே தீரும். இன்று நீங்கள் என் கைகளை கட்டி இருக்கலாம், என் கால்களை கட்டி இருக்கலாம், என் கழுத்தில் கயிற்றையும் மாட்டி இருக்கலாம், ஆனால் இந்த தேசத்தின் ஆன்மாவை எந்த கயிற்றால் கட்டப்போ

கால்களை கட்டி இருக்கலாம், என் கால்களை கட்டி இருக்கலாம், என் கழுத்தில் கயிற்றையும் மாட்டி இருக்கலாம், ஆனால் இந்த தேசத்தின் ஆன்மாவை எந்த கயிற்றால் கட்டப் போகிறீர்கள்? எங்கள் மக்களின் மனசாட்சியை எந்த சங்கிலியால் பூட்டப் போகின்றீர்கள் சொல்லுங்கள்? இந்த மண்ணின் தியாக உணர்வை எந்த சிறைக்குள் உங்களால் அடைக்க முடியும்? கேளுங்கள் மிஸ்டர் கலெக்டர், இதே ராமநாதபுர கடலில் எங்கள் விடுதலை சூரியன் ஓர் நாள் உதிக்கத்தான் போகின்றான். உங்கள் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும் இடம் தெரியாமல் சிதைந்து அழியத்தான் போகின்றது. அதுவரை இந்த நாட்டின் ஒவ்வொரு கிராமமும் பாசறைகளாகும், ஒவ்வொரு வயலும் போர்க்களமாகும், ஒவ்வொரு தாயும் சிங்கத்தை பெற்றெடுப்பாள், ஒவ்வொரு குழந்தையும் இரத்த திலகமிட்டுக் கொண்டே பிறக்கும். இதோ இந்த கயிறு என் கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கும் மரணத்தின் கயிறு அல்ல. வருங்காலத்தில் உங்கள் சாம்ராஜ்யத்தின் சாவுமணியை சுமந்தாடப் போகும் தாம்பு கயிறு. இன்று விடப்போவது நியோகி ஜெகநாத ஐயர் அல்ல, ஒரு விடுதலைக்கான விதை. இந்த விதை உறங்காது விழித்துக் கொள்ளும், தளிராக முளைக்கும், மரமாக வளரும், உயர்ந்து உயர்ந்து ஆலமரமாய் விண்ணைத் தொடும். அதன் விழுதுகள் ஆயிரம் ஆயிரம் வீரர்களாக மண்ணை தொடுகின்ற காட்சியை உங்கள் கம்பெனி கண்டு கதிகலங்கி போகும். ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் நியோகிகள் இந்த மண்ணிலிருந்து எழுவார்கள். ஓ என் இந்திய தாயே, என் தாய் திருமண்ணே, இதோ வருகிறான் உன் மகன், ஏற்றுக்கொள் என்னை. மிஸ்டர் கலெக்டர், இனி உங்கள் விருப்பம் போல நீங்கள் என்னை தூக்கிலிட்டுக் கொள்ளலாம் என ஒரு இந்தியனாக உங்களுக்கு உத்தரவிடுகிறேன். வாழிய தமிழகம், வாழிய சுதந்திரம், வாழிய பாரதம் அணி திருநாடு.

0: இவற்றில் சில பெயர்கள் கல்வெட்டுகளில் அல்லாமல் மக்களின் இதயங்களில் பொறிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்டதொரு வீரதீர தியாகிதான் நியோகி ஜெகநாத ஐயர். 18ஆம் நூற்றாண்டின் மாவீரரான அவர் மக்களின் இதயத்துக்குள் பதிக்கப்பட்டு விட்டார். அவர் ஒரு அரசர் அல்லர், அவர் ஒரு பேரரசை உருவாக்கவில்லை, ஆனால் ஒரு தலைமுறையின் மனதில் சுதந்திரம் என்ற எண்ணத்தை உயிரோடு வைத்திருந்தார். அவரை போன்ற எண்ணற்ற மாவீரர்களின் தியாகத்தின் மேல்தான் இந்திய திருநாட்டுக்கான சுதந்திரத்தின் கோட்டை எழுப்பப்பட்டது. அவர்களை நினைவு கூர்வது கடந்த காலத்தை போற்றுவதற்காக மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைக்கு உத்வேகம் அளிக்கவும் தான். ஆம், வேர்கள் ஆழமாக செல்ல செல்ல மரம் ஒன்று உயர்வது போல, வரலாற்றுக்குள் ஆழமாக செல்ல செல்ல ஒரு தேசம் உயரமாக வளரும் என்பதை அழுத்தமாக பதிய வைக்கவே இந்த வரலாற்று நாடகம் வாழிய தமிழகம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.
1: இதுவரை நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஸ்ரீராம் திருவரங்கம் அவர்கள். நடித்தவர்கள் நியோகி ஜெகநாத ஐயராக ராமசாமி சுதர்சன், தளபதி மார்டின் மற்றும் ஒற்றன் ஷேக் ஹுசைனாக டி வேலுச்சாமி, ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி மற்றும் கலெக்டராக இஎம்எஸ் முரளி, விருபாட்சி மன்னர் மற்றும் ஜெனரல் ஜேம்ஸ் வெல்ஸாக கே நேதாஜி, டச்சு ஆயுத வியாபாரி வான் டெர்மீராக கே பி குமார், ஒற்றன் வயலமுத்து மற்றும் வாயில் காப்பாளனாக புயல் கணேஷ் ஆகியோர். நாடக வர்ணனை வி தாசரதி. அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேர்களே, சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை புதுடில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய சிறப்பு உரையின் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசையில் நேரம் 6 மணி. திரைசை கேட்கலாம். அதற்கு முன் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி திரைசையில் முதல் பாடலாக ஐ லவ் இந்தியா என்ற படத்திற்காக ஜானகி குரலில்.

0: இதுவரை திரையிசை கேட்டீர்கள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன

0: அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். கடந்த 10 ஆண்டுகளில் 70% ரயில் வழி தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற

30% சதவிகித ரயில் வழித்தடங்கள் மட்டுமே மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் 70% ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் கூறினார். மேலும் ரயில்வே மின்மயமாக்கலால் டீசல் இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். 5 புதிய அணு உலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், அடுத்த 10 ஆண்டுகளில் இவற்றை தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2047 ஆண்டிற்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி என்ற இலக்குடன் நாடு முன்னேறி வருவதாகவும் பிரதமர் கூறினார். குழாய் எரிவாயு இன்று 1.75 கோடி வீடுகளை அடைந்துள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், மாற்று எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக பெட்ரோல், டீசல், எல்பிஜி கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்ட போதும், நமது நடவடிக்கைகளால் இன்று நாட்டில் எரிபொருள், எரிவாயு

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் தமது உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்களை அறிவித்துள்ளதையும் சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நெய்வேலி NLC இந்தியா நிறுவனம் சார்பில் பாரதி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிலக்கரி அமைச்சக கூடுதல் செயலரும் நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான திரு சனோஜ்குமார் ஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிலும் NLCயின் வளர்ச்சி பயணம் தொடர்கிறது என்று கூறினார். முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் மின் உற்பத்தி 25% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அங்குள்ள முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சாலை, குடிநீர், மின்சாரம், தொழில், கல்வி, சுகாதாரம், மீன்வளம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் வளர்ச்சிப் பணிகளை வேகப்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே அரசின் முக்கிய நோக்கம் என்று கூறினார். பிரதமரின் சூரிய வீடு மின்சார திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் இதுவரை 4,896 வீடுகளில் சூரிய மின் தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கென 31.57 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் மின்சார கட்டமைப்பை வலுப்படுத்த புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். அங்கன்வாடி மையங்கள் மூலம் குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஆண்டு முழுவதும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறிய முதலமைச்சர், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டங்களால் 633,912 பேர் பயனடைந்து வருவதாகவும், இதற்காக 16.23 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது சுதந்திர தின உரையில் தெரிவித்த கூடுதல் தகவல்கள்.
2: புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாள் 1க்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட கணினிமயமாக்கப்பட்ட புதிய பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை விரைந்து மேற்கொள்ள நவீன உயிர் வேதிவியல் பகுப்பாய்வு கருவிகளும் முழு தானியங்கி மின்னியக்க பிரிப்பாய்வு கருவிகளும் நிறுவப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவை அர்ப்பணிப்பு, தொழில்முறை திறன் மற்றும் தொடர் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் காவல்துறைக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் வண்ணக் கொடியினை அண்மையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இப்பெருமைமிகு வண்ணக் கொடியை பெறும் 18வது மாநிலம் என்கிற பெருமையை புதுச்சேரி பெற்றுள்ளது.
0: புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்தார். அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் பரிசுகளை வழங்கினார். விழாவில் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநிலம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காரைக்கால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வேளாண் துறை அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு வினயகுமார் கட்ஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏனாமில் GMC பாலயோகி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாஹேயில் உள்ள கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து கலந்து

கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார், காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு நாளை காலை 8:45 மணியளவில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக புதுச்சேரி கீழூர் நினைவு மண்டபத்தில் மரியாதை செலுத்துகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். கடந்த 10 ஆண்டுகளில் 70% ரயில்வழி தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு கீழூர் நினைவு மண்டபத்தில் தியாகிகளுக்கு நாளை அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சமயமாவும் இருக்கு, எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை, நேரம் 6:20. நேர்கள் இல்லங்களில் இனி காற்றலையில் பக்தி மனம் வீச வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக TL மகாராஜன், உஷாராஜ் அவர்கள் குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜாலியா அப்ரஹாம், ஸ்வர்ணா, டிவிஆர் சேகர் ஆகியோர் குரலில் ஒரு பாடல்.

இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்கும் பாடல் ஆர் ராதா. நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் ஆடுவோமே என தொடங்கும் பாடல் கேட்கலாம்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் ஆர். ராதா, ஆர். ஜெயலட்சுமி ஆகியோர் இணைந்து பாடியது காந்தியின்

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
2: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இதுவரை காற்றலையில் பக்தி மனம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை நேரம் 6:50. இனி இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு.

சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய சிறப்பு உரையின் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். 7 மணிக்கு திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றுதல் குறித்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் லா வினோத்குமார் அவர்களுடன் உரை, விதைப்பு காலமும் விதை தேர்வும் குறித்து நீலகிரி மாவட்ட விதை சார்பு சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்புத்துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். சென்னை அஞ்சல் 8:00 முதல் 8:15 வரை திரை இசை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 புதுச்சேரி மற்றும் நெய்வேலியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் வானொலி தொகுப்பு தொடர்ந்து திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி ஜுனைன் கான் அவர்கள் வாசித்துள்ள சிதார் டெல்லி அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9 மணிக்கும் 11:05 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 7:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் 102.8 ரெயின்போ ஒளிபரப்பில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய சிறப்பு உரையின் தமிழாக்கம் இன்று 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். 6:20 முதல் 7 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 7:02 முதல் 7:15 வரை புதுச்சேரி மற்றும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இன்று

காலை நடைபெற்ற 80வது சுந்தர தின விழா கொண்டாட்டத்தின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 9:30 வரையிலும், 10 11 மணி வரையிலும் தேன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9 மணிக்கும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி நாளை காலை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் உயிரியல் சமநிலையின் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். இதில் புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர விழா கொண்டாட்டத்தின் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழா. 7:25 நலமாய் வாழ புரோஸ்டேட் கேன்சர் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு

காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழா. 7:25 நலமாய் வாழ புரோஸ்டேட் கேன்சர் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை டாக்டர் என் ராஜம் சங்கீதா சங்கர் ஆகியோரின் இரு வயலினிசை கேட்கலாம். ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், செல்வகணேஷ் அவர்கள் கஞ்சிரா. 10:02 கேட்டாலே எனக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அற்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனிவை. 2:40 தாளத்தரங்கம் நாரையூர் என்எஸ் குமரகுரு அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது தாளம் கண்டசாபு. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதசாரர் டாக்டர் எம் எல் வசந்த குமாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி கம்பளிக்காரன் குப்பம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஆர் கண்ணையன் அவருடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையில் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் திசு வளர்ப்பு வாழையின் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவரவியல் தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுனர் முனைவர் எம் சிவாஜி அவர்களுடனான அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணைச் செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள். தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி. அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 10:00 ரவிவாசிரிய அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ரைத்தோம் சர்க்கார் அவர்களின் கிதார் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கட்டா டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00-3:05 இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 7 மணி. நேர்கள் கேட்க இருப்பது திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அபியும் நானும் என்ற படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசையின் திரை இசை. திரை இசையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் விஸ்வாசம் என்ற படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி

நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பல்லாண்டுகளாக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் நிலையான அரசும் உயிரோட்டம் மிக்க ஜனநாயகமும் நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்புச் சட்டமும் உறுதியான நீதி கட்டமைப்பும் நாட்டு மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்திச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலோங்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், உலகின் முக்கிய நாடுகளுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க இது பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலகச் சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்த உற்பத்தி செலவில் தரமான பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உள்நாட்டு தேவைக்கான இறக்குமதியை குறைத்து மக்களுக்கு தரமான பொருட்களை அளித்திட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற ஆர்வமும் திறனும் நாட்டு மக்கள் மனதில் வேரூன்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் பணி கலாச்சாரம், சிந்தனை மற்றும் செயல்திறனில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதையும் அவர் கூறினார். கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருப்பதால் நமது பெரிய கனவுகளை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கதிசக்தி திட்டத்தின் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே, ஸ்லோவாக் அதிபர் பீட்டர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் அதில் கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் வெளியிட்டுள்ள செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். மாலத்தீவு தேசிய கட்சித் தலைவர் திரு முகமது நாசிம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் வளர்ச்சி மூலம் மாலத்தீவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தூதர் ரெவான், அர்ஜென்டினா தூதர் மரியானோ, இலங்கை தூதர் மகிசினி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் தூதரக அலுவலர் ஷில்பாக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தூதர் விக்ரம் துரைசாமி இந்திய தூதரகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். ஹாங்காங்கில் துணை தூதர் ராஜேஷ் நாயக் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு சிவபிரதாப் சுக்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஏற்றி வைத்தார். பின்னர் கொல்கத்தா ஆகாஷ்வாணி மூலம் சுதந்திர தின உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ஷியாமபிரசாத் முகர்ஜி, குதிராம் போஸ் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பஞ்சாப் எல்லை மாவட்டமான ஃபெரோஸ்பூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி, அம்மாநிலத்தில் கல்வி, முதலீடு, கட்டமைப்பு, வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். ஒடிசாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என அந்த வாரியம் கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறையின் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் ஃப்ளோரஸ் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 ஆக பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்தோனேஷியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன. ஃப்ளோரஸ் பகுதியில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசையில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மிக்க குறுந்தானியங்கள் சாகுபடி குறித்து, சத்து மிகுந்த குறுந்தானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம்

அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் குறித்து பார்க்கலாம். முதலில் குதிரைவாளி. இதன் ரகங்கள் MTU 1, அத்தியேந்தல் 1, CO 2. இதற்கான காலநிலை குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்ப வெப்பநிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. 2 முறை உழுது சமன்படுத்த வேண்டும் இதற்குண்டான நிலம் தயாரிக்கும் போது. இதற்கு தேவையான விதை அளவு 3 முதல் 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு. பருவமழை துவங்கியவுடன் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள் விதைக்க வேண்டும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3 அல்லது 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இடைவெளி வேண்டும். நிலம் தயார் செய்யும் போதே ஒரு ஏக்கருக்கு 2 முதல் 4 டன் தொழு உரம் இட்டு உழ வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16:12:20 என்ற விகிதத்தில் ஒரு ஏக்கருக்கு என்ற விகிதத்தில் அடியுரமாக இட வேண்டும். பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். விதைத்த 25 முதல் 30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இனி சாமை. இதன் ரகங்கள் அத்தியந்தல் 1. இதற்கு தேவையான விதை அளவு வரிசை நடவுக்கு 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு, விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திரம் அல்லது கார்பன்டேசியம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 அல்லது 3 முறை நன்றாக உழ வேண்டும். இதற்கு அடியுரமாக தொழு உரம் 1 ஏக்கருக்கு 5 டன், தழைச்சத்து 1 ஏக்கருக்கு 18 கிலோ, மணிச்சத்து 1 ஏக்கருக்கு 9 கிலோ என்று இட வேண்டும். இதற்கான இடைவெளி வரிசை நடவு செய்யும்போது 25:10 சென்டிமீட்டர் என்ற விகிதத்திலும், நேரடி விதைப்பு செய்யும்போது செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர். களை எடுத்தல் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது தினை. இதன் ரகங்கள் CO 6, CO 7. இதற்கு தேவையான விதை அளவு வரிசை நடவு செய்யும்போது 1 ஏக்கருக்கு 4 கிலோ, விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 1 ஏக்கருக்கு 5 கிலோ. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திரம் அல்லது கார்பன்டேசியம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். இதற்கு அடியுரமாக தொழு உரம் 1 ஏக்கருக்கு 5 டன், தழைச்சத்து 1 ஏக்கருக்கு 18 கிலோ, மணிச்சத்து 1 ஏக்கருக்கு 9 கிலோ என தேவைப்படும். இதற்கான இடைவெளி வரிசை நடவு செய்யும்போது 22:20 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி தேவைப்படும். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஏதாச்சும் வேலையா இருக்கியா என்ன?
6: வா செல்வி, இதோ இந்த திண்ணைய பாரு, எப்படி தூசும் தும்புமா இருக்கு. அதான் இத கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு கேக்குற?
5: இங்க கழனி விஷயமா நம்ம வேளாண் அலுவலகம் போயிருந்தேன். இன்னைக்கு அங்க சிறப்பு கூட்டம் இருக்குன்னு எழுதி வச்சிருந்தாங்க.
6: அப்ப கூட்டத்துக்கு போகதான் என்ன துணைக்கு கூப்பிட வந்திருக்கியா?
5: நம்ம ஊர்ல எங்கேயும் போக இந்த செல்விக்கு துணை தேவையில்லை. இன்னைக்கு கூட்டத்துல மீனை வளர்க்குறவங்க லாபம் பாக்குற வழிமுறைகளையும் எடுத்து சொல்ல போறாங்களாம். நீங்க தான் மீன் வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கும் உதவியா இருக்குமேனு உனக்கு கூப்பிட்டு போக வந்தேன்.
6: அட செல்வி, இத வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. இதோ இப்பவே வீட்டையும் பூட்டிட்டு மச்சானுக்கும் தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன். மத்த வேலைகளை வந்து பாத்துக்கிறேன்.
5: வா வா, வெரசாவா போவோம்.
6: பரவாயில்ல, வேக வேகமா வந்ததால கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடிஞ்சது.
5: வள்ளி, இங்க கவனி, மீன் கழிவுகளை செல்வமாக மாத்திர வழிமுறைகளை தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் லா வினோத்குமார் அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. விவரங்களை கவனமா கேட்டுக்க.
7: நாம் அனைவரும் அறிந்தது போல், கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளிலிருந்து தினமும் 1000 கணக்கான டன் மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. அதிலிருந்து சுமார் 30-50% வரை தலையோடும் எலும்பு, தோல், குடல் போன்றவை கழிவாக பெறப்படுகிறது. இந்த மீன் கழிவுகள் சரியாக கையாளாவிட்டால் துர்நாற்றம், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். ஆனால் இப்போது உலகம் முழுவதும் கழிவை செல்வமாக மாற்றுதல் என்ற எண்ணம் வளர்ந்து வருகிறது. ஏற்கனவே மீன் கழிவிலிருந்து சில மதிப்புள்ள பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த கழிவுகள் யாதெனில், மீன் மாவு, மீன் எண்ணெய், மீன் புரதம், கைட்டின் மற்றும் கைட்டோசன். இவை பெரும்பாலும் சிறு வணிக ரீதியில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மீன் மாவும் பெரும்பாலும் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மீன் எண்ணெய், இவை ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒமேகா-3 கொழுப்பு சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது. மீன் புரதம், இதில் உணவு, மருந்து மற்றும் விலங்கு தீவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கைட்டின் மற்றும் கைட்டோசன், இவை பெரும்பாலும் இறால் மற்றும் நண்டு ஓடிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இதில் இருந்து மருந்து, அழகு சாதன பொருட்கள், நீர் சுத்திகரிப்பு போன்ற துறைகளில் பெரும் தேவைப்படுகிறது. தற்போதைய காலத்தில் உயிரியல் உரம், இவை பயோபெட்டிலைசர் என்று அழைக்கப்படுகிறது. இவை மீன் கழிவுகள் இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டு நிலத்தின் சத்துக்களை மேம்படுத்தப்படுகிறது. மீன் கழிவிலிருந்து உயிர் சத்து உரம் தயாரிப்பது எப்படி என்று விரிவாக பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் மீன் கழிவுகள், சர்க்கரை, நீர், நுண் உயிரியல், பிளாஸ்டிக் ட்ரம். செயல்முறை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். மீன் கழிவுகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி வைக்க வேண்டும். பின்பு பிளாஸ்டிக் குடுவில் நீரை நிரப்பி அதில் சர்க்கரையை கலக்க வேண்டும். நறுக்கிய மீன் கழிவுகளை இதில் சேர்க்க வேண்டும். உதாரணமாக 3% மீன் கழிவுகளும், 1% சர்க்கரையும், 10% நீரும் என்ற விகிதத்தில் சேர்க்க வேண்டும். இதில் இயற்கை நுண்ணுயிரியான லாக்டோபேசிலஸ் என்னும் நுண்ணுயிரை இதில் சேர்க்கவும். இதன் பின் நன்றாக கலக்கி ட்ரம்மை மூடி வைக்கவும். இதன் மூடியை முழுமையாக காற்று புகாதபடி வைத்தாலும் சிறு வாயு வெளியேறும்படி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இதனால் வாயு அழுத்தம் ஏற்படாமல் இருக்கலாம். இதன் செயல்முறை 15-20 நாட்கள் வரை இந்த காலத்தில்

0: நுண்ணுயிர் மீன் கழிவை உடைத்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அமினோ அமிலங்கள், புரதங்கள் போன்ற சத்துக்களை வெளியிடும். இவை 2 நாட்களுக்கு ஒரு முறை கலக்கினால் நன்றாக பாசனம் நடைபெறும். பின்பு 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு வடிகட்டியை சேகரித்தல். இதுதான் மீன் அமில உரம். இதில் திரவ நிலையில் கிடைக்கும் திரவத்தை எடுத்து அதில் நாம் பயிர்களுக்கு உயிர் உரமாக கொடுக்கலாம். 1% திரவமும் 100% நீரும் சேர்த்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இதில் கிடைக்கும் திட எச்சங்கள், இவை மீதமுள்ள திட கழிவுகளை மண்ணில் கலந்து உரமாக பயன்படுத்தலாம். இதனால் மண் நுண்ணுயிர் செயல்பாடு அதிகரித்து மண் வளம் மேம்படும். மீன் கழிவு என்பது பெரும்பாலும் சிறிய வகை மீன் மற்றும் கழிவுகள், அதாவது பெரிய வகை மீன்கள் பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சிறிய வகை மிகவும் குறைவான எடை கொண்ட மீன்கள், இவைதான் மீன் கழிவுகள். இதனை சுத்தம் செய்யும்போது பெரும்பாலும் 30 முதல் 50% வரை கழிவாக பெறப்படுகிறது. பெரும்பாலும் இதன் கழிவுகளை சாலை ஓரத்திலோ இல்லை பொது வெளியிலோ நாம் வீசுகிறோம். இதனால் துர்நாற்றம், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாசுபாட்டை நாம் குறைத்து எப்படி நம் சமூகத்தை முன்னேற்றலாம் என்ற அடிப்படையில் இந்த மீன் கழிவுகளை நாம் உலகம் முழுவதும் இந்த கழிவுகளை செல்வமாக மாற்றுவதற்கு பெரும்பாலும் வசதிகள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. உதாரணத்திற்கு மீன் மாவு, மீன் எண்ணெய், இது போன்ற மீன் கழிவு பொருட்கள் சில நிறுவனங்களில் மட்டுமே செய்கின்றோம். இதற்கு பெரும்பாலும் நம் வீட்டிலிருந்தோ இல்லை சாதாரண ஒரு இடத்திலிருந்தோ நாம் செய்வதில்லை. முதன்மையாக நாம் மீன் உரம் நமக்கு செய்வதற்கு பெரும்பாலும் உபகரணங்களோ எதுவும் தேவைப்படுவதில்லை. இதனால் மீன் உரம் நம் வீட்டிலோ இல்லை நம் செயல்படும் இடத்திலோ நாம் இதை செய்யலாம். இது விவசாயத்திற்கும் நாம் வாழும் மண்ணிற்கும் முதன்மையாக பயன்படுகிறது. இந்த கழிவுகளை செல்வமாக மாற்றும் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்றால், எதிர்காலத்தில் மீன் கழிவு மேலாண்மை துறை உலகளவில் வளர்ச்சி பெறக்கூடிய பசுமை தொழிலாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அரசாங்கங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொழில் நிறுவனங்கள் இணைந்து இந்த துறையை மேம்படுத்தினால் இது வேலைவாய்ப்பும் வருமானமும் உருவாக்கும் முக்கிய துறையாக மாறும். இத்தகைய மீள் பயன்பாடுகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து கிராம மற்றும் கடலோர சமூகங்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. கழிவுகளை சரியாக மேலாண்மை செய்வது சுத்தமான கடல், ஆரோக்கியமான மனிதன் என்ற நோக்கத்தையும் நிறைவேற்றும். மீன் கழிவுகள் ஒரு சுமையாக இல்லை, அது ஒரு மறைந்திருக்கும் வளம். இதை புத்திசாலித்தனமாக மேலாண்மை செய்தால் நமது மீன் வளத்துறை மேலும் நிலைத்ததாகவும் பொருளாதார ரீதியாக பலமாகவும் மாறும். எதிர்காலத்தில் சுழற்சி பொருளாதாரம் நோக்கி நகர்கிறது, அங்கு ஒரு கழிவு கூட வீணாகாது. மீன் கழிவு என்பது ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும்.
1: என்ன வள்ளி, மீன் கழிவுகளை செல்வமாக மாற்ற வழிமுறைகளை தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் ல வினோத்குமார் அவங்க அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: நல்லா கவனமா கேட்டுக்கிட்டேன். எல்லா விவரங்களையும் எவ்வளவு தெளிவா சொன்னாங்க பாரு. மீனோட கழிவுகளை வீணாக்காம அதை இவர் சொன்ன முறையில் பதப்படுத்தி விற்பனை செஞ்சோனா நல்ல லாபம் கிடைக்குமே. மீனோட கழிவுகளை வீணா தூக்கி குப்பையில போடாம 4 காசு பார்க்கலாம்ல. செல்வி, அடுத்து நம்ம என்ன விவரம் தெரிஞ்சுக்க போறோம்?
1: விதைப்பு காலமும் விதை தேர்வும் பத்தின விவரங்களை நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவங்க எடுத்து சொல்ல போறாங்க.
3: விதைப்பு காலம் அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். விதை தேர்வு, எந்தெந்த பருவத்திற்கு என்னென்ன பயிர்கள் போடணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். ஆனால் இப்போ சினாரியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சினாரியோவை நம்ம அனுசரித்து எப்படி விதை தேர்வு செய்யணும், எந்த மாதிரி பயிர்கள் நம்ம சாகுபடி செஞ்சால் நல்ல லாபம் ஈட்டலாம். நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பருவ காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம்.
4: சரிங்க. முதலாவதாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த விதைப்பு காலமும் விதை தேர்வும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நம்மளுடைய விவசாய முறைகளிலேயே இடுபொருள்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கேற்குது. சரியான விதைகளையும் சரியான பயிர்களையும் தேர்வு செய்தால் மட்டும்தான் அந்த முழு பயிர்காலமும் சிறப்பாக அமையும். அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு 4 வட்டாரங்கள் இருக்குது. உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் 4 வட்டாரம் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த சீசன் அதை

0: காரிப் பருவம்னு சொல்லுவோம். இந்த பட்டம் தான் வந்துட்டு நடுவுக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிற பருவம். இந்த பருவத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, டர்னிப்பு, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள், அதாவது எல்லாமே காய்கறி பயிர்கள் தான், மலை காய்கறி சொல்லக்கூடிய ஹை வேலி வெஜிடபிள்ஸ் தான் பொதுவாக வந்து எல்லாம் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. தென்மேற்கு பருவமழை வந்துட்டு இந்த பருவத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மலை நோக்கி விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்நினோ சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற காலத்தில் மழையினுடைய அளவும் வந்து குறைவாக இருப்பதுனால நம்ம போன வருஷம் என்ன பண்ணோமோ, அது முந்தின வருஷம் என்ன பண்ணோமோ, அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வந்து மழை நோக்கியோ நீர் இருந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நீரினுடைய அளவு வந்து கம்மியாக வரனால நீரை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய பயிர்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுப்பதை விட ஓரளவுக்கு குறைந்த நீரை வைத்து கூட நம்மளால் பண்ண முடியுன்றக்கூடிய விவசாய பயிர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, கிழங்கு, பூண்டு, பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நீர் வந்து நிறைய வேணுங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதைகளுமே வந்துட்டு ஹைபிரிட்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேலாண்மையை வந்து நல்லா சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைத்த மாதிரி அது நம்மளுடைய மகசூல் வந்து கிடைக்கும், தாக்கு பிடிக்க முடியும். இப்போது வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது, நீர் அளவும் குறைவாக இருக்கிறதுனால இந்த காலநிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம பயிர்கள் தேர்ந்தெடுத்து செய்தால் சிறப்பாக இருக்குங்க.
1: சார், நிச்சயமாக நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஊடகங்கள்லையோ இல்லை செய்தித்தாள்கள்லையோ படித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்நினோ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். இந்த எல்நினோ அப்படிங்கிறது என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எளிய வார்த்தைகளில் விளக்கி சொல்ல முடியுங்களா?
0: எல்நிலோன்றது ஒரு குளோபலாக நடக்கூடியது, அதாவது உலகளவில் ஒரு காலநிலை மாற்றங்குது. பசிபிக் கடலில் வரக்கூடிய வெப்பநிலை மாற்றம், கடலுடைய மேற்பரப்பு சொல்கிறீங்களா, அதாவது சர்ஃபேஸ் சீயோட டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த அழுத்தங்கள் மாறுபடுது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரக்கூடிய அந்த மழை உருவாகுவதற்கான க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஓஷனுக்கு, இந்தியன் ஓஷனுக்கு வரும், நம்மளுடைய அந்த தென்மேற்கு வரும் மூலம் எல்லாம் கரெக்டாக செட் ஆகும். இப்போ அது இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அங்கேயே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும் போது அது வராது, இங்கே இருக்காது. உலகளவில் இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறோம். காலநிலை சூழ்நிலை தீர்மானிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இல்லாத இடத்துல தாசி பெய்யும், இருக்கிற இடத்துல இல்லாமல் போகும். அதனால இது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய விவசாய முறைகளும் இப்போ இந்த பீரியடுக்கு நம்ம மாறணுங்க. அது நம்ம மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை எங்கே பெய்யணுமோ அந்த பகுதிகளிலே இப்போ வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்குன்னா அப்போ அதனுடைய வீரியம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ தாசி ஆக என்னவோ உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் தண்ணியே இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இதாக போயிடும். இப்போ அதை நம்பி விவசாயம் பண்ணும்போது நீர் தேவையான பயிர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்க. மார்க்கெட்ல ரேட்டு கிடைக்கும், கண்டிப்பா ரேட்டு இருக்க தான் செய்யும், ஏன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே உற்பத்தி கம்மியாகுது. இப்போ நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலத்தில் கூட இந்த மழை இல்லாதனால வந்து நிறைய இடத்துல வந்துட்டு கல்டிவேஷன் கம்மியா இருக்கும் போது ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ நம்ம உணவு தேவை ஜாஸ்தியா இருக்கும் போது கண்டிப்பா அப்போ டிமாண்டு கிரியேட் ஆகும், பிரைஸ் ஏறும். அதை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் நம்ம இந்த டைம் போடலான்ற மாதிரி போடக்கூடாது. மழை நீர் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா செய்ய முடியாது. இப்போது சரியான பருவமாக இருந்து நல்ல மழையே இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண விவசாயி ஒரு 5 ஏக்கர் போடுறாருன்னு போடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம போட முடியுமா? முடிய முடியாது. ஏன்னா அன்னைக்கு போடும்போது நல்ல ஒரு வீரரக கேரட்டையோ பீட்ரூட்டோ கிழங்கு போட்டுருக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி வீரரகத்தை பயன்படுத்த முடியாது. பரப்பளவு நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஆல்டர்னேட் கிராப்ஸ், நான் சொன்ன மாதிரி பீன்ஸ் போடலாம், பட்டாணி போடலாம், முள்ளங்கி, என்னென்னா அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விதையினுடைய விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நீரினுடைய தேவையும் குறைவாக இருக்கும். அது போடும்போது மண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கு ஒரு முறை பயிர் சுழற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டாக அதாவது மாற்று பயிர் போடும்போது மண்ணில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பீன்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு வளிமண்டலத்தை நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேர்கள்லாம் கொடுத்துக்கும். மண் வளர்த்துக்கும் நல்லது, இருக்கிற நீரில் வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். குறுகிய கால பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 60 நாள் ஒரு அளவுக்கு எடுத்துடலாம். மற்ற பயிரில் போனால் 90 நாள், 100 நாள், 110 நாள் வரணும். அப்போ அது வரைக்கும் நம்ம அந்த பயிரை கொண்டு போய் காப்பாற்றணும். விதையோட விலையும் கம்மி. இப்போ மற்ற வீரியர் கேரட்டு பீட்ரூட்டில் போனீங்கன்னா இப்போ கேரட் எடுத்தால் 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்படி போனால் நம்மளுக்கு விவசாயிகளை போட்டு முளைக்கல கஷ்டம்னா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கே வந்துட்டு 250 ரூபா தான் வருது. அப்போது ஒரு 2,000 ரூபாய்க்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் 1 கிலோ வாங்கிடலாம்.
1: நிச்சயமாக சார், தேர்வு செய்கிற பயிர், ஆமாம், ரெண்டாவது அதனுடைய பரப்பளவு, இது ரெண்டு விஷயம் கவனிக்கணும் இல்லைங்களா? இப்போ நேச்சுரலாகவே இந்த ஒரு பயிருக்கு போகிறவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், தே கேன் மேனேஜ். ஆனால் மாற்று பயிராக போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதையும் தாண்டி என்ன பயிர்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க?
0: முதலாவது பயிர் செலெக்ஷன், பீன்ஸு, பட்டாணி, முள்ளங்கி, டர்னிப்பு, நூல்கோல். மார்க்கெட் ரேட்டு அப்படி எப்போ இருந்துகிட்டே இருக்கும், பரப்பளவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்மியாக தான். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏறுறது இறங்குறதுலாம் இருக்குது, ஓரளவுக்கு ஆவரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேரட்டு பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஏறும், ஒரு டைம் இறங்கும், மார்க்கெட் டிமாண்ட் பொறுத்தளவு, ப்ரொடக்ஷன் பொறுத்து, அது ஏன்னா நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்கனால இது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் விதையோட விலையும் கம்மி இருக்கு.
1: இப்போ நீங்கள் பீன்ஸ், பட்டாணி, நூல்கோல் இந்த மாதிரி கிராப்பெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் பீன்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அவங்க பண்ணுற ஒரு கிராப்.
0: கண்டிப்பாக
1: பட்டாணின்னு சொல்லியிருக்கீங்க சார். பட்டாணி வந்து இந்த சமயத்தில் நீலகிரி மாவட்டத்தில் எந்த ரீஜனில் பயிரிடுவாங்க? இதே நஞ்சநாடு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முதல் பக்கத்தில் போயிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி சீசனில் போயிருப்பாங்க. இன் பிட்வீன் வந்து அவங்க பட்டாணி பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா?

0: இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு மழை ஜாஸ்தி பெய்யறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது, இப்போ வெப்பமும் அதிகமாக இருக்குது, மழையினுடைய அளவும் குறையாக இருக்கிறனால ஆல்டர்னேட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு பியூராக நம்ம ஃபுல்லாகவே எடுத்து போட முடியாது. அப்புறம் வந்துட்டு என்னென்னா இப்போ ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம். ஒரே கிராப்பை போடக்கூடாது, முழங்கி போட வேண்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், கிராப் ரொட்டேஷன் வேணும், அந்த கிராப்புக்கு இது எடுத்துக்கணும். அது இல்லாமல் மிக்சடு கிராப்பிங், ஒரே பயிர் இல்லாமல் 2-3 பயிர் நம்ம சேர்த்து போடுறதுன்னு சொல்றேன்
1: நான். ஓகே ஓகே,
0: பார்டர்ல கூட போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம், சாதாரண காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த வருமானம் இல்லாட்டினாலுமே விவசாயிகளுக்கு ஓரளவுக்காவது வருமானத்தை கொடுக்கணுன்றதா நம்ம சொல்றோம்.
1: சரிங்க சார்.
0: கேரட்லயே அதே மாதிரி தான், ஒரு சில விவசாயிகள் வந்துட்டு இந்த பருவத்தில் கேரட் கூட தருது, செஞ்சு தண்ணி இருக்குது, நான் வந்து என்னால் வந்துட்டு ஒரு நீர் மேலாண்மை கூட பண்ண முடியும் அப்படின்றவங்க கூட ஹை வேல்யூ வெஜிடபிள்ஸ் போகிறதோட, அதாவது ஹை வேல்யூ வெஜிடபிள்ன்றதோட இந்த ஹை வேல்யூ கேரட் சீட்ஸ், இப்போ ஹைபிரிட்கெல்லாம் 30,000 ரூபாய்க்கெல்லாம் கிலோ இருக்குது, 30,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு இருக்குது. அது போகாமல் கம்மியான ரேட்லேயும் இருக்குது. இது ஒரு சில இதெல்லாம் 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்குள்ள ஒரு கிலோ விற்கிறேன், அது வெரைட்டி. அந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் போடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த இதுபொருளோட செலவினங்கள் கம்மியாக இருக்கும், ஓரளவுக்கு தாங்கி கொண்டு வரும். அது
1: இதுலேயும் வந்து ரெடியூஸ் பண்ணி போகணும்.
0: ஆமாம் எல்லாமே. ஏன்னா தண்ணீருடைய அளவு எப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த காலநிலை வந்துட்டு இப்போ அடுத்த மாதம் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு தாக்குது. சில நேரத்தில் வந்து சடான மழை வந்துட்டு உங்களுக்கு தெரியும் டவுன் போரிங் ஆகுது, அப்படியே நம்மளால நிர்ணயிக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போது வந்துட்டு காலநிலை சூழ்நிலை கிளைமேட் சேஞ்சுன்ற மாதிரி ரொம்ப இதாகுது. அதனால நம்ம வந்துட்டு எதையும் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி போட்டுறக்கூடாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இருக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு பிரித்து ஓரளவுக்கு இந்த சீசன் வந்துட்டு நார்மலைஸ் ஆகிற வர தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா பிரச்சனை இருக்காதுங்க. நம்ம மார்க்கெட்டில் இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ ரேட் இருக்குது, நம்ம போடலான்ட்டோம்னா அப்புறம் அத்தனையும் நீங்கள் காப்பாற்றணும். அதுக்கு தண்ணி வேணும், எடுக்கடுக்க தண்ணி குறைஞ்சா இருக்கும், ரீசார்ஜ் ஆகணும் இல்லைங்களா, ஆகாது. அப்போ இருக்கிற தண்ணி உங்களுக்கு கம்மியாக கம்மியாக என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு கிடைக்கிற கஷ்டமாகிடும். ஸோ அதனால் இருக்கிற இடங்களை குறைவாக செய்யுங்க, அதை வந்து ரொட்டேஷனாக செய்யணும், மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால் கொண்டு போகலாம்.
1: ஓகே, இது வந்து வெஜிடபிள் கிராப்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், ஒரு பெரிய விவசாயத்துக்கு போகிற விவசாயி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜுகுனி போட்டிருக்காரு. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை.
0: அதுதான் சொல்லணும் பார்த்தீங்களா,
1: ஜுகுனியில் எப்படின்னா கிடைச்சா ஒரு நல்ல ரேட் கிடைக்கும், இல்லாட்டி ஒன்றுமே கிடைக்காது இல்லைங்களா,
0: மழை இல்லைன்னு தாங்கும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது அவங்க வந்து இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி போடுறாங்க, ஒன்று அது ஓரளவு சூட் ஆகுது, மேபி ஆகலாம். மழை அளவு ஜாஸ்தியாக இருந்தால் போட முடியாது, காசுன்னு சொல்லுவோம், அது போட மாட்டாங்க. இப்போ வந்துட்டு அது மழை கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கிறனால ட்ரையாக இருக்கிறனால இருக்கிற சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் வச்சு அதை கொண்டு பண்ண முடியுங்க சார். அது
1: வெஜிடபிள் கிராஸ் இல்லாமல் எக்ஸாட்டிக் வந்து
0: எக்ஸாட்டிக்கில் அதுக்கும் வாட்டர் வேணுங்க. இப்போ ப்ரொக்கோலி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ரெட் கேபேஜ் இருக்குது, லெட்டூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. போடுறவங்க அதை நான் என்ன சொல்லணும்னா எதுவுமே வந்துட்டு ஒரே கிராப்பாக போட வேண்டாம், மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிற பரப்பளவை நீங்கள் டிவைட் பண்ணி தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி 100 நாள் 120 நாள் அந்த மாதிரியும் போயிடக்கூடாது. லாங் டூரேஷன் வேண்டாம், ஓரளவு ஷார்ட் டூரேஷன் ஒரு 50 நாள் 60 நாள் நம்மளுக்கு வந்துட்டு அறுவடை செய்யணும். அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம், ஏன்னா உங்களுக்கு செலவு கம்மி இல்லை. நீங்கள் தண்ணி இருந்து நிறைய செலவு பண்ணி உங்களுக்கு அங்கே நிறைய கிடைக்கிறது எல்லாம் ஒன்று தான். அப்போ குறைந்த இடுபொருள்கள் குறைந்த செலவுலேயே வந்துட்டு குறைந்த டூரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இந்த சீசன் நம்ம எப்படியாவது கடந்தாகணும். எல்லாமே F1 ஹைபிரிடாக இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு இம்போர்ட் ஆகி தான் இங்கே சேல் பண்ணுறாங்க எல்லாருமே.
1: இப்போ F1 நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
0: ஆமாம்,
1: இரிகேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டைம் வந்து 3 நாள், 3 நாளைக்குள்ளார அடுத்த இரிகேஷன் பண்ணிடணும்.
0: ஆமாம்.
1: ஸோ இந்த டைம் இரிகேஷன் எப்படி பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வந்து வாட்டரிங் பண்ண வேண்டியிருக்கும், ஸோ அதுலேயும் வாட்டரிங் வந்து எப்படி பண்ணணும்?
0: நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவு எல்லாருமே பண்ணுறது எல்லாமே வந்து சின்ன பட்டர்ஃப்ளை வச்சு ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே, அதே ஓகே தான். வேற எதுவும் நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் வந்து பண்ணுறது எல்லாருமே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இதில் விதைகள் தேர்வு செஞ்சுட்டு நடவு செய்கிறோம் இல்லைங்களா, நடவு செய்ய ரொம்ப ஆழமாக பண்ணிட வேண்டாம். டெப்த் ஆஃப் சோயிங் இருக்குங்களா, அது ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், ரொம்ப ஆழம் போட்டு விட்றாங்க, 1.5 இன்ச்லாம் அடி போட்டுறாங்க. ஒரு இடம் வந்து ஹீட்டாக இருக்குது, அந்த இடத்துல தண்ணி பாய்ச்சினாகும், அந்த ஸ்டீம் மாதிரி வரும். அந்த ஸ்டீம் மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா அந்த முளைப்பு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்டீம் அடிபடுச்சுன்னா அப்படியே கருகிடும். அதனால சரியான அளவில் நடவு செஞ்சாலே வந்துட்டு முதல் இரிகேஷன்லேயே ஓரளவுக்கு அது செட் ஆகும். அடுத்த செகண்ட் இரிகேஷனில் இதாகும்போது ஓரளவுக்கு எல்லாம் அது ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறம் நம்ம காப்பாற்றலாம். ஸோ அதனால தான் நிறைய இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப டெப்த் ஆஃப் சோயிங் போகக்கூடாது, பிளான்டிங் விட்டுட்டு உடனே வந்துட்டு நம்ம இரிகேஷன் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் நம்ம இரிகேஷன் பண்ணுறது காலை இல்லை ஈவினிங் அந்த மாதிரின்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியும் தானே, பொதுவாகவே நம்ம பகல் நேரத்தில் கொடுக்கக்கூடாது.
1: அது ஒரு ஃபேக்டர் வந்து விவசாயிகள்
0: பண்ணுறாங்க
1: மார்னிங் இரிகேஷன் அண்ட் மிட் நைட்டில் கூட மோட்டர் வச்சு.
0: அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: மெயின் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரீம்லேயே அவங்க சின்ன ஒரு பிளாக் மாதிரி வச்சுட்டு அதில் தான் அது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வாட்டர் அவைலபிள் இருக்கோ அப்போ தான் அவங்க பயன்படுத்த முடியும்.
0: கண்டிப்பாக அது தண்ணி எடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த வெப்பநிலையில் வந்துட்டு அந்த சாயில் டெம்பரேச்சர் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், மேலே சர்ஃபேஸ் சொல்கிறீங்களா, மேல்நிலை சாயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது நம்ம தண்ணி விட்டோம்னா உடனே ஸ்டீம் மாதிரி ஆகும்.

0: அதனால தான் பொதுவாக எந்த பயிர்களுக்கும் வந்துட்டு அந்த நீர்ப்பாசனன்றது அந்த மாதிரி இருந்தால் சரியாகாது. இப்போ நம்ம எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் தான் போடுறோம் அப்படின்போது அந்த பகல் நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை காலையில், காலையில் நல்லது. 6 மணி, 7 மணி, 8 மணிக்குள்ளே பண்ணாலும் ஒரு அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். மழை இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஏன்னா கண்டினியூஸ் உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும், உங்களுக்கு வெப்பநிலை அந்த கண்ட்ரோலுக்கு வச்சுக்கும். இப்போ மழை இல்லாமல் டைரெக்டாக சன்லைட் அடிக்கும் போது உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இது பண்ணி பாய்ச்சும் போது ஹீட் தான் ஆகும், கண்டிப்பாக ஆகும்.
1: ஓகே,
0: ஸோ அதை கொஞ்சம் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சரி செஞ்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாங்க. மஞ்சூர், ஊட்டி, கூடலூர் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை நம்பி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கேரளா ஒட்டி இருக்கிறனால எல்லாம் ஃபுல்லாகவே அந்த மலையை நோக்கி தான் பயிர் செய்வாங்க. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இல்லைன்னு போது ஆல்டர்னேட் கிராப்ஸ் தான் போய் ஆகணும். ஆல்டர்னேட் கிராப்ஸ் வித் லோ டூரேஷன் கிராப். நம்மளுக்கு இப்போ தென்மேற்கு பருவமழை முடியுது எப்போ, செப்டம்பர் கடைசி வரை வரணும். ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதமும் நீங்கள் தாக்கு பிடிச்சாகணும்,
1: வேஸ்ட் ஆகும்.
0: ஆமாங்க, அப்படின்போது நம்ம லாங் டூரேஷன் போட்டோம்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம காப்பாற்ற முடியாது. அதனால் ஷார்ட் டூரேஷன் கிராப்ஸ் தான் இப்போத்துக்கு பண்ண முடியும், வேறு எதுவும் ஏன்னா நீர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.
1: இந்த சீசனில் நோய்களுடைய தாக்குதல் வந்து எப்படி இருக்கும்?
0: வைரஸ் டிசீஸ்லாம் வெப்பம் இருந்து ஆசியாகும். அதனுடைய அந்த ஒயிட் ஃப்ளை சொல்கிறீங்களா, அந்த வைரஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய அந்த கடத்திகள் சொல்லுவோம், வெக்டார் சொல்லுவோம். வெக்டாருடைய அந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலத்தில். அதை நம்ம வெக்டாரை கண்ட்ரோல் பண்ணுவோம். வெக்டார் கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு அந்த வைரஸ் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும். கிளைமேட் சேஞ்ச் டைமில் இதுவும் ஒரு பிரச்சனையாகும். பூச்சி நோய் தாக்கணும் ஜாஸ்தியாக இருக்கணும், சில இடத்துல கம்மியாகவும் ஆகும். இப்போ பொதுவாக அந்த மழைக்காலத்தில் என்ன நோய் இருக்கோ அது கம்மியாகும் இந்த டைமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வேரல்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கம்மியாகும். ஏன்னா மழை தண்ணி கம்மியாக இருக்குல்ல, அதனால அது கம்மியாகும். மற்ற நோய்கள்லாம் வந்துட்டு சில நேரம் வாடல் நோய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். முடிந்தளவு இந்த விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு என்ன நோய் இருக்கோ நீங்கள் முன்கூட்டியே ஆலோசனை பெற்று நீங்கள் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும், காப்பாற்றியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல்.
2: இன்னப்பிள்ள, விதைப்பு காலமும் விதை தேர்வும் பற்றின விவரங்களை நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவங்க தெளிவாக எடுத்து சொன்னாங்கள்ல.
3: ஆமாம், கால சூழலை கருத்தில் வச்சு விதைப்பு செய்யறதோட அவசியத்தை நல்லா புரிய வச்சிட்டாங்களே.
2: நீர்ப்பாசனம் உட்பட விதைப்புல நாம கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயங்களை நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்க.
3: செல்வி, உன்னாலதான் இன்னைக்கு நான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
2: நன்றி எல்லாம் வேணாம் வள்ளி.
3: ஏன், ஏன் அப்படி சொல்ற? வேற என்ன வேணும்?
2: என் பொண்ணு மாப்பிள்ளையும் 2 நாள்ல எங்க வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு விருந்து வைக்க உங்ககிட்ட தான் மீன் வாங்கலாம்னு இருக்கேன்.
3: கவலையே படாத பிள்ளை, விருந்து பிரமாதப்படுற அளவுக்கு அருமையான மீனா பார்த்து எடுத்து வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோ.

0: செயல்படுமே.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மூக்குத்தி அவரை பற்றி தெரிந்து கொள்வோமா? சில காய்கறிகள் இயற்கை நமக்கு அளித்த பரிசாகும். அதில் மூக்குத்தி அவரையும் ஒன்று. இது குறைந்த செலவில் பயிரிடக்கூடிய கொடி காய்கறி பயிராகும். இதன் சத்துக்கள், மருத்துவ குணங்கள் மற்றும் சமூக வர்த்தக மதிப்பு ஆகியவற்றால் விவசாயிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. மூக்குத்தி அவரை ஓராண்டு கொடி வகை பயிராகும். இது 2 முதல் 3 மீட்டர் உயரம் வரை வளரும். இலை குச்சிகளில் 1க்கும் மேற்பட்ட மலர் மொட்டுகள் காணப்படும். இவை இரவு நேரத்தில் மலரும். ஒரு பழத்தின் எடை பொதுவாக 2 முதல் 3 கிராம் வரை இருக்கும். ஒவ்வொரு பழத்தினுள்ளும் 2 முதல் 4 மென்மையான கருப்பு நிற விதைகள் இருக்கும். மூக்குத்தி அவரை பயிர் செய்ய 20 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சிறந்ததாகும். அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டதால் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். மூக்குத்தி அவரை அனைத்து

மண் வகையிலும் நன்றாக வளரக்கூடிய பயிராகும். இருப்பினும் 6 முதல் 7.5 அமிலத்தன்மை உள்ள மண்ணில் நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்ல வடிகால் வசதி கொண்ட நிலமாக இருக்க வேண்டும். நிலத்தை 2 முறை ஆழமாக உழ வேண்டும். ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் கலந்து உழ வேண்டும். அதன் பிறகு டிராக்டர் கொண்டு படுக்கைகளை அமைக்க வேண்டும். இவ்வாறு உயர்த்தப்பட்ட படுக்கைகளை அமைப்பதன் மூலம் வேர்களுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைப்பதுடன் நீர் தேங்காமல் சீராக வடியும். நிலத்தை உழும்போது எருமை சாணத்தை ஹெக்டருக்கு 10 டன் என்ற அளவில் இட வேண்டும். மூக்குத்தி அவரையின் பயிர்காலம்

0: பயிர்களுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைப்பதுடன் நீர் தேங்காமல் சீராக வடியும். நிலத்தை உழும்போது எருமை சாணத்தை ஹெக்டருக்கு 10 டன் என்ற அளவில் இட வேண்டும். மூக்குத்தி அவரையின் பயிர்காலம் 150 முதல் 170 நாட்கள். விதைப்பதற்கு 6 முதல் 7 கிலோ விதை ஹெக்டருக்கு என்ற அளவில் தேவைப்படும். செடிக்கு செடி 1 மீட்டரும் வரிசைக்கு வரிசை 0.6 மீட்டரும் இடைவெளி இருக்க வேண்டும். ஒரு குழியில் 2 முதல் 3 விதைகள் முளைத்த பிறகு ஆரோக்கியமான ஒரு செடியை மட்டும் விட்டு மற்றவற்றை நீக்க வேண்டும். மூக்குத்தி அவரை கொடி என்பதால் மூங்கில் குச்சிகள் அல்லது கம்பிகள் கொண்டு பந்தல் அமைக்க வேண்டும். இவ்வாறு அமைப்பதன் மூலம் செடிகளுக்கு சூரிய ஒளி சீராக கிடைப்பதுடன் காற்றோட்டமும் அதிகரிக்கும். பூச்சி தாக்குதல் குறைவதுடன் பழத்தின் அளவும் தரமும் மேம்படும். தழை மணி மற்றும் சாம்பல் சத்து முறையே 35, 50 மற்றும் 25 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதைத்த 60 முதல் 70 நாட்கள் கழித்து பழங்களை அறுவடை செய்ய தொடங்கலாம். 2 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்யலாம். ஒரு செடியிலிருந்து 2.5 முதல் 4.5 கிலோ வரை அறுவடை செய்யலாம். 60 முதல் 70 நாட்களில் அறுவடைக்கு தயாராகி பல மாதங்கள் வரை தொடர்ந்து காய் கிடைப்பது விவசாயிகளுக்கு வாரந்தோறும் வருமானத்தை அளிக்கிறது. சந்தை வாய்ப்பும் அதிகரித்து வருகிறது. எனவே மூக்குத்தி அவரை விவசாயிகளுக்கு நிலையான வருமானமும் எதிர்கால சந்தை வாய்ப்புகளையும் நல்ல லாபத்தையும் அளிக்கக்கூடிய பயிராக திகழ்கிறது. நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது காதல் ஓவியம் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: திரையில் அடுத்து ஒழிக்க வருவது கோழி கூவுது என்ற படத்திற்காக மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அன்புக்கு நான் அடிமை என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது திரைசை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினந்தோறும் காலை 6:15
3: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
0: இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவின் வானொலி தொகுப்பு.
2: நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடல் அருகில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து, அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவலர் அணிவகுப்பு மரியாதையை புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றினார். அவர் தமது உரையில்,
3: எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும்

0: எனது அன்பான வணக்கத்தையும் உலங்கணிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது தேசம் விடுதலை அடைந்த 80வது சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இனிய வேளையில் உங்களில் ஒருவன் என்கிற வகையிலும் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற முறையிலும் உங்கள் முன் இந்த சுதந்திர தின உரையை ஆற்றுவதில் பெருமையும் மகிழ்ச்சியையும் அடைகிறேன். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்ற மகாகவி பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாம் அனைவரும் சுதந்திரத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் சுதந்திரத்தை பெறுவதற்காக தன்னலம் கருதாது நாட்டின் நலன் ஒன்றையே கண்ணென கருதி தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த தியாக தலைவர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவு கூர்ந்து போற்றுவது நம் அனைவரது தலையாய கடமையாகும். அந்த வீர மறவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக எனது வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் விரும்பும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை இத்தருணத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். கடந்த ஆண்டுகளில் எனது அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சிகளின் விளைவாக புதுச்சேரியில் தனி நபர் வருமானம் ₹3,06,119 உயர்ந்துள்ளது. உழவு தொழில் சிறக்கவும் வேளாண் பெருமக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் பல்வேறு பயிர் சாகுபடி செய்து புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 1,658 விவசாயிகளுக்கு சுமார் ₹1.28 கோடியும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 4,617 விவசாயிகளுக்கு சுமார் ₹4.81 கோடியும் வழங்கப்பட்டது. பல்வேறு தோட்டக்கலை திட்டங்களுக்காக ₹13.24 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 2,000 பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை விரைந்து மேற்கொள்ள சுமார் ₹1.40 கோடி செலவில் நவீன உயிர் வேதிவியல் பகுப்பாய்வு கருவிகளும் முழு தானியங்கி மின்னியக்க பிரிப்பாய்வு கருவிகளும் நிறுவப்பட்டுள்ளன. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஆதரவு சேவைகள் மற்றும் நவீன நுண் துளை அறுவை சிகிச்சை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கண் மருத்துவத்துறையில் மேம்பட்ட ரொபோட்டிக் கருவிகள் உள்ளிட்ட நவீன சாதனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. காரைக்காலில் ₹16.63 கோடி மதிப்பீட்டில் 50 படுக்கைகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு கட்டப்பட்டு வருகிறது. மேலும் ₹10.5 கோடி மதிப்பீட்டில் 30 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாஹே அரசு பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவிற்கான புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் ₹7.53 கோடி செலவில் நடைபெற்று வருகின்றன.
1: சுதந்திர தின உரையில் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் பேசினார். அவர் மேலும் பேசுகையில்,
0: எங்கள் அரசு பொறுப்பேற்ற இந்த குறுகிய காலத்தில் ஆக்கப்பூர்வமான பணிகள் பலவற்றை செய்திருந்தாலும் அவற்றில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் குறிப்பாக 1, அனைத்து வீடுகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல், பெருகி வரும் போக்குவரத்து நெருக்கடியை சீராக்குதல், புதிய தொழிற்சாலைகளை வரவழைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெருக்குதல், மழைக்காலத்தில் வெள்ள நீர் தேங்குவதை தடுத்தல் ஆகிய முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொலைநோக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர இந்தியாவின் 80வது ஆண்டு விழாவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர மாண்பையும் மக்களாட்சியின் உயர்வையும் தேசிய ஒருமைப்பாட்டின் வலிமையும் எப்போதும் பேணி பாதுகாப்போம். வளர்ந்த இந்தியா, வளர்ந்த புதுச்சேரி என்ற உயர் இலக்கை அடைவதற்காக ஒவ்வொருவரும் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றிட உறுதி ஏற்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது உளம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க புதுச்சேரி மாநிலம்.
1: விழாவில் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விருதுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. தொடர்ந்து சாரணர் சாரணியர்களின் நாட்டு நல பணித்திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநில கலைக்குழுவினர்களின் அணிவகுப்பு, அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தொடர்ந்து விழாவில் சிறந்த அணிவகுப்பு மற்றும் சிறந்த கலை நிகழ்ச்சிகளுக்கான விருதுகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில்

0: சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிறைவாக நாட்டுப்பண் இசைக்க விழா இனிதே நிறைவு பெற்றது.
1: நேயர்கள், இதுவரை இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். தொழில்நுட்பம் ஜி பாலகுரு அவர்கள்.
0: தொடர்வது நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் இன்று காலை நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களின் வானொலி தொகுப்பு.
2: NLC இந்தியா நிறுவனத்தின் பாரதி விளையாட்டரங்கில்
1: 80வது
2: சுதந்திர தின விழா இன்று காலை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.
1: நிலக்கரி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரும் NLC இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் சனோஜ் குமார் ஜா அவர்கள் காலை 8:10
2: நகர நிர்வாக அலுவலகம் எதிரே உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு வருகை புரிந்து மாலை அணிவித்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார்.
1: அதன் பின்னர் பாரதிய விளையாட்டு அரங்கிற்கு வருகை புரிந்தார். தொடர்ந்து தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார்.
2: தேசிய கீதம் இசைத்தவுடன் வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டார்.
1: பின்னர் முப்படை காவலர்களின் அணிவகுப்பு மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார் NLC இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் அவர்கள். விழாவில் NLC இந்தியா நிறுவன கீதம், அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது.
2: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் மனிதவள இயக்குநர் சமீர் ஸ்வரூப் அவர்கள். விழாவில்
1: நிலக்கரி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரும் NLC இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் சனோஜ் குமார் ஜா அவர்கள்
2: சுதந்திர தின உரையில்
3: A very warm greeting to all of you on this joyous occasion of the 80th Independence Day of our great nation. As we gather beneath our glorious tricolor, we pay heartfelt tribute to the brave freedom fighters whose courage, sacrifice and unwavering commitment secured the independence we cherish today. Their legacy reminds us that freedom is not merely a gift from history, but a responsibility that each generation must uphold through dedication, integrity and service to the nation. As we celebrate Independence Day 2026 today, India stands as a vibrant democracy, one of the world's fastest growing major economies and a nation confidently progressing towards the vision of Viksit Bharat 2047. As a premier central public sector enterprise, NLC India Limited is proud to contribute to this national journey by strengthening energy security, promoting sustainable development and creating enduring value for society. I am delighted to share that financial year 25-26 has been the most successful and transformative year in the history of NLC India Limited. Across financial performance, operational excellence and strategic growth, we have not only achieved our goals but also set new benchmarks of excellence. A word on the record-breaking financial and operational performance. Financial year 25-26 has been a landmark year in the journey of NLC India Limited, with the company delivering its best ever financial and operational performance. Driven by operational excellence, financial discipline and the unwavering commitment of our employees, we have achieved record milestones across every key parameter. Our consolidated revenue from operations crossed rupees 17,490 crore, while profit after tax reached an all-time high of rupees 3,769 crores. Our market capitalization touched rupees 53,774 crore, reflecting the strong confidence of investors in NLCIL's growth trajectory. We also achieved 100% collection efficiency from our power beneficiaries and declared our highest dividend in the last 5 years, reaffirming our commitment to creating value for all stakeholders. Adding to these achievements, NLC India Limited was awarded the excellent rating

0: by the Department of Public Enterprises for the MOU target evaluation for financial year 24-25. These accomplishments are a tribute to the dedication, professionalism and collective spirit of the entire NLCIL family. As we celebrate our nation's independence, they inspire us to rededicate ourselves for building a stronger, greener and self-reliant India.
1: அவர் தொடர்ந்து பேசும்போது 2026-27 நிதியாண்டிலும் என்எல்சிஐஎல்லின் வளர்ச்சி பயணம் தொடர்கிறது என்பதை பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் நமது அர்ப்பணிப்பானது செயல்பாட்டு சிறப்பை தாண்டி இந்தியாவின் ஆற்றல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மூலோபாய திட்டங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்துவது வரை நீடிக்கிறது. இந்த ஆண்டில் நாடு முழுவதும் பல திறன் விரிவாக்க முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்த அதே வேளையில் முக்கிய அனல்மின் சுரங்கம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களை நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளோம் என்றார்.
2: சுதந்திர தின உரையில் அவர் மேலும் பேசும்போது,
1: மூலோபாய கூட்டாண்மைகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் எதிர்காலத்திற்காக கட்டமைத்தல் சிறந்த செயல்பாட்டிற்கான நமது தேடலானது இந்த ஆண்டில் பல மதிப்புமிக்க தேசிய விருதுகள் மூலமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சமூக பொறுப்பிற்கான அர்ப்பணிப்பு தொடர்ந்து பிரதிபலிக்கின்றன. இந்த ஆண்டில் நெய்வேலி பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுப் பிரிவுகளில் மாநில மற்றும் தேசிய அளவில் சிறந்த சாதனைகளை படைத்து நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். என்எல்சி இந்தியா குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நமது ஊழியர்கள், தொழிலாளர்கள், மேற்பார்வையாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், இன்ட்கோசர், ஹவுசிகோஸ் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார்.
2: சுதந்திர தின உரையில்
1: தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் மேலும் பேசுகையில்,
0: On this historic day, let us renew our collective commitment to nation building and dedicate ourselves to creating enduring value through responsible mining, sustainable energy generation, innovation and operational excellence. As our beloved former president Dr. APJ Abdul Kalam aptly said, dream, dream, dream. Dreams transform into thoughts and thoughts result in action. Let this timeless message inspire us to dream boldly, think innovatively and translate our aspirations into meaningful actions as we strive to build a stronger NLC India Limited and contribute to the vision of Viksit Bharat 2047. Together, let us continue to uphold the values of integrity, sustainability, excellence and safety as we power the nation's progress and create lasting value for generations to come. With these thoughts, I extend my warm greetings and best wishes to all of you and your families on the joyous occasion of the 80th Independence Day. Thank you. Nandri, Vanakkam, Jai Hind.
2: இவ்விழாவில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் பல்வேறு துறை சார்ந்த இயக்குநர்கள், துறை அதிகாரிகள், நெய்வேலி மகளிர் மன்றத்தினர், தொழிலாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் உட்பட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் மூத்த தொழிலாளிகள் கௌரவிக்கப்பட்டனர். மாற்றுத் திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி வழங்கப்பட்டன. விளையாட்டு, தூய்மை இந்தியா திட்டம் உட்பட பல்வேறு பிரிவுகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன.
1: அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை அனைவரும் கண்டு ரசித்தனர். நிறைவாக நாட்டுப்பண் இசைக்க சுதந்திர தின விழா இனிதே நிறைவு பெற்றது.
3: நேயர்கள், இதுவரை நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இன்று காலை நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். அமைப்பு ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
4: நேரம் 8:45. தொடர்வது திரை இசை. திரைசையில் ஒழிக்க வரும் பாடல் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற படத்திற்காக இளையராஜா, எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது.

திரை இசையில் நிறைவு செய்ய வரும் பாடல் சிம்லா ஸ்பெஷல் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மனோரமா பாடியது.

0: இதுவரை திரைசை கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுத

0: இதுவரை திரைசை கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு உதவும் வகையில் இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தமது சுதந்திர தின உரையில் அடுத்த ஓராண்டுக்குள் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதிற்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பயணிகள் ரயிலில் பயணித்து வருவதாக கோட்ட மேலாளர் திரு சைலேந்திர சிங் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை, தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலை விழா 2026 இன்றும் நாளையும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை காரைக்கால் கடற்கரை திடல் மற்றும் திருநள்ளாற்றில் உள்ள ஆன்மீக பூங்கா ஆகிய 2 இடங்களில் நடைபெறும் என்று புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு நாளை காலை 8:45 மணியளவில் கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். NLC நிறுவனம் மூலம் தமிழ்நாடு, ராஜஸ்தான் மற்றும் ஒடிசாவில் 800க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் மற்றும் செயற்கை உறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு சனோஜ்குமார் ஜா தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய சிறப்பு உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய சிறப்பு உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி இன்று காலை புதுடில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று

மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தான் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர் தழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் சிரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150 ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம் துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடையப் போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடையச் செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இந்த பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் 100 வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட

நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ பாதிக்கப்பட்டவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ பழங்குடியினத்தவரோ கிராமத்தில் வசிப்பவரோ நகரில் வசிப்பவரோ ஏழைகளோ மத்திய தட்டவரோ இளைஞரோ முதியவரோ பெண்களோ ஆடவர்களோ வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும் நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 1000கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். 100கணக்கான எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த 100ஆண்டின் சட்டங்களை கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால் இவை அனைத்தும் இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே
நாட்டு மக்களின்

வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047 ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் எனதருமை நாட்டு மக்களே. ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாவரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மன உறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள், தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது, நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறைக்கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறைக்கடத்தி ஆலைகளை தொடங்கியிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5, 7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறைகடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதைப் போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி

பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுகத் தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்ததே அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடைதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்றுதான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014 முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது. 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே

சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. ஆயிரக்கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சிப்போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த ஒரு 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வர தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது. பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது. வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின்

ஆயுதம் இருந்தது நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது.

300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையில் 5000 ரூபாயாகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்து உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல, நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014க்கு பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME-களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும் இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையிலே என்னுடைய சகோதர சகோதரிகளே, 100 ஆண்டின் 1/4 கடந்து விட்டது. அடுத்த 1/4 பங்கு
நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்த

குறைந்தது, நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும், நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும், நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை, இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள், வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும், எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும், நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது, அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்பு செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே, கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம், புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும், அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும், பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும், மொத்த மதிப்பு சங்கிலியையும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை, மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை, பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழித்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும், இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் எம்எஸ்இக்கள், அதாவது எம்எஸ்எம்இக்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம், தரம், தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்டாகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த 7 போக்குகளின் 2வது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, உணவு பதப்படுத்தல்,
நாம் இந்த திசையில் முன்னேற

வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. எஃப்டிஏ காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்திலே என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய ஏழு போக்குகளின் மூன்றாவது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படைத்தலின் மையமாக வேண்டும். நாம் யூபிஐ மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல், இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதில் விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. ஏழு போக்குகளின் நான்காவது சக்தி என்றால் கதி சக்தி. இந்த கதி சக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது ஏழு போக்குகளின் ஐந்தாவது சக்தி, அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறை தான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது ஏழு போக்குகளின் ஆறாவது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் ஏழு போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது ஏழாவது போக்கென்றால் இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால் பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ,
எந்த வகையில்

பாரதத்திடம் முழுமையான உடல் நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகினிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இந்த பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறதே, இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மின்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள்ளறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மின்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒரு முறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, 7 போக்குகளின் இந்த 7 சக்திகள், 7 சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல, தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை, ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த பார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றி அமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீர்வோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சி அடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே
தேசத்தை விரைவு கதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகிறேன்.

இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தாம். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தாம். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தாம். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறுகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350-க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000-ஐ நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். 14-க்கு முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 வயது சிறுவர்களுக்கென நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 வயது சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014-க்கு முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14-க்கு முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 20 லட்சம் கோடி ரூபாய் ஆகிவிட்டது. நண்பர்களே, 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன. 2009-10
1.5 லட்சம் மின் வாகனங்கள், இந்த 25 26 ல 25 லட்சம்

மின்வாகனங்கள். எனது அருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையில் வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் 1000 கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணைய வழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது. பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது. பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுகள், பல்கலைக்கழக விளையாட்டுகள், பனிக்கால விளையாட்டுகள், கடற்கரை விளையாட்டுகள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஆம் ஆண்டிலே ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 ஆம் ஆண்டிலே காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம். என் நாட்டு மக்களே, என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிகுறி விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 3/2 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம் பெறுவதே இல்லை. நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/3 பங்கு நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள் அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும்.
அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள்

அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம், கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டுவிட்டது, நாசமாக்கிவிட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடி பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முறையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே, அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே, வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை, அராஜகம் என்ற பாதையை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இன்று போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புதுவகையான போர்.
இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும்.

மாலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்ஷன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவுகதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்புத்துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறிவரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த 100 போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையில் இருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனது உரிமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். ஸ்டெம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவில் இருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி தீதிக்கள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும், நகராட்சியாகட்டும், மாநகராட்சியாகட்டும், அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள். பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும், பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள். உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 நாங்கள் ஒரே 10 100 நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது.
மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டைக்காரன்

0: காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது, சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக, டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுய கௌரவத்தை நோக்கி முன்னேற்றிச் செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ் ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறிச் செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றிக் காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம், மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் 1000 தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பகவத் பகவத் தன்யவாத்.

0: 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:43. தேசப்பற்று பாடல்கள். பாரதவிலாஸ் என்ற படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா, LR ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேசப்பற்று பாடல்கள். அடுத்து ஒலிக்கும் பாடல் கப்பலோட்டிய தமிழன் என்ற படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன் ஆகியோர் பாடியது.

தேசப்பற்று பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதே வேளையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கை கொடுத்த தெய்வம் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, ஜே வி ராகவலு ஆகியோர் இணைந்து பாடியது.

இதுவரை தேசப்பற்று மிக்க பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 11 மணி. இனி நாளை நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். இதில் புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா மற்றும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழா பற்றிய வானொலி தொகுப்பு. 7:25 நலமாய் வாழ புரோஸ்டேட் கேன்சர் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். காலை 9 மணிக்கு அரங்கிசை டாக்டர் என் ராஜம் சங்கீதா சங்கர் ஆகியோரின் இரு வயலினிசை கேட்கலாம். ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், செல்வகணேசன் அவர்கள் கஞ்சிரா. 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் நாரையூர் என்எஸ் குமரகுரு அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது தாளம் கண்டசாபு. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதசாரல் டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாட்டு. 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி கம்பளிக்காரன் குப்பம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஆர் கண்ணையன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 8:00 முதல் 8:58 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் திசு வளர்ப்பில்

0: திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயர் தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுனர் முனைவர் எம் சிவாஜி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பெராச்சி, அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 10:00 ரவி வாசரிய அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ரைத்தோம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:05 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashwani, the news read by Akhila. The nation is celebrating its 80th Independence Day today. Prime Minister Narendra Modi led the Independence Day celebrations from the iconic Red Fort in Delhi. Addressing the nation from the ramparts of the Red Fort, the Prime Minister said, "Over the past 12 years, crores of citizens of the country, with the determination and dedication, made every possible effort to take the country to new heights." Stressing on empowerment of youth and women for a Viksit Bharat, Prime Minister Modi announced to provide free online coaching for poor and middle-class families for various public examinations. He also announced that the government has decided that 1 crore youth will be given training in AI skilling in the next 1 year.
2: हमने पिछले दिनों AI Impact Summit किया था. AI का विस्तार बहुत तेजी से बढ़ रहा है. लाल किले से मैं देश के नौजवानों के लिए घोषणा करना चाहता हूँ. हमने तय किया है कि आने वाले 1 वर्ष में 1 करोड़ युवाओं को AI skill के लिए training देने का हम काम करेंगे.
1: Prime Minister Narendra Modi urged all parties to support the implementation of the women's reservation in parliament and state assemblies without making it a political fight. He said, women should be given the opportunity to contribute to shaping India's policies. In his address, the Prime Minister called upon the nation to harness the 7 streams of strength, called the Saptadhara. He said, in the next 5 to 7 years, the country will achieve all these that could not be achieved in the past 5 to 7 decades.
2: आज लाल किले की प्राचीर से मैं देश के सामने शक्ति की सप्त धारा का आह्वान करता हूँ. आने वाले 5-7 साल में जो पिछले 5-7 दशक में नहीं हुआ, वो सप्त धारा के सामर्थ्य से, शक्ति से हम देश को नई ऊंचाई, नई गति देंगे और नए लक्ष्यों को पार करने वाला सामर्थ्य देंगे. और इसके साथ साथ देश की युवा शक्ति का सामर्थ्य का भरपूर राष्ट्र निर्माण में उपयोग होगा.
1: Reports of Independence Day celebrations have also come from all the states and UTs. Chief ministers, governors, lieutenant governors led the celebrations in the state capitals. Special programs were also held. World leaders in foreign missions have extended Independence Day greetings to India, praising its democratic journey, civilizational heritage, and growing role in regional and global cooperation. Prime Minister Narendra Modi has thanked world leaders for their greetings, including President Macron and Maldives President Dr. Mohamed Muzu, Nepal's Prime Minister Balendra Shah, his Bhutanese counterpart Sharing Topge, and Slovakian President Peter Pellegrini. The first of its kind Suryapath Tiranga Global Relay concluded today, completing its journey from Fiji in the east to the United States in the west, across 54 countries and multiple time zones. External Affairs Ministry said in a social media post that the Suryapath Tiranga initiative was celebrated as part of the Har Ghar Tiranga campaign. The relay ended with the flag hoisting by the Consulate General of India in San Francisco. In Indonesia, the death toll has risen to 47.